வணக்கம் நேர்களே, ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகும்.

வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 மெகாஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 11 நாள், பராபவ ஆண்டு ஆடி மாதம் 11 நாள், 2026 வருடம் ஜூலை மாதம் 27 தேதி திங்கட்கிழமை. நேரம் 5:57.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தம் குறித்த பரிந்துரைகளை வழங்க பணிக்குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்க உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கான ஆணையங்களை தில்லி அரசு அமைத்துள்ளது. மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகள் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். சிவகாசி அருகே செங்கமுகத்தில் உள்ள சட்டவிரோத பட்டாசாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை

நான்காக அதிகரித்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளில் 100க்கும் அதிகமான மருத்துவர்கள் ஒன்றிணைந்து இலவச சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தினர். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணியும் இந்திய ராணுவ அணியும் வெற்றி பெற்றுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: இனி அன்பான உற்சாகமான காலை வணக்கம் அன்பு நேயர்களே. நேரம் 6:03. அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் காலை தென்றல். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் காலை தென்றல் அழகாக தொடங்கியிருக்கக்கூடிய இந்த நாள், இந்த காலை பொழுது மேலும் சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் அமையட்டும் என்கிற வாழ்த்துக்கள் வணக்கங்களுடன் இன்றைய நிகழ்ச்சியில் முதலாவதாக குறளும் விளக்கமும் டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன். அறத்துப்பாலில் இல்லறவியல் என்னும் பிரிவில் விருந்தோம்பல் என்னும் அதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய 90வது திருக்குறள், மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குழையும் விருந்து. இதற்கான விளக்கம், அனிச்சப்பூ மோந்தவுடன் வாடிவிடும், அதுபோல முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பர் என்பதாகும். குறளும் விளக்கமும் மீண்டும், மோப்பக்குழையும் அனிச்சம் முகம் தெரிந்து நோக்கக்குழையும் விருந்து. இதற்கான விளக்கம், அனிச்சப்பூ மோந்தவுடன் வாடிவிடும், அதுபோல் முகம் மலராமல் வேறுபட்டு நோக்கியவுடன் விருந்தினர் வாடி நிற்பர் என்பதாகும். குறளும் விளக்கமும் கேட்டோம்.

0: நேரம் 6:05.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஜி. சுரேஷ் அவர்கள்.
2: உற்சாகம். உலக சரித்திரத்தில் காணப்படும் சாதனைகள் அனைத்தும் உற்சாகத்தின் வெற்றி சின்னங்கள்தான் என்று எமர்சன் கூறியது போல், ஒரு உற்சாகம் நம்மை ஓராயிரம் தூரம் அழைத்துச் செல்லும். உற்சாகம் மட்டும் இல்லையென்றால், ஆதி மனித வாழ்க்கையில் இருந்து மெய்நிகர் அறிவியல் என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரை எந்த ஒரு மாற்றமும் உலகில் ஏற்பட்டிருக்காது. உற்சாகத்தின் வேர் நம் மனதில்தான் உள்ளது. அது நம் மனதின் தன்மையை பொறுத்தது, நம் எண்ணங்களை பொறுத்தது, நம் ஆசையை அடைந்திடும் வழிகளை பொறுத்தது. இந்த உற்சாகம் நமக்குள் வீரிட்டு கிளம்பி நம்மை உத்வேகப்படுத்துகிறது. என்னிடம் சிறப்பான தனித்திறமை என்று எதுவுமே இல்லை, என்னிடம் இருப்பதெல்லாம் ஆர்வம் மட்டுமே என்று நோபல் விருது வென்ற ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூறினார். உற்சாகமும் ஆர்வமும் இல்லாமல் எந்த ஒரு ஆக்கமும் சாதனைகளும் இந்த உலகில் நிகழ முடியாது. ஒவ்வொரு மனிதரும்

0: ஒவ்வொரு வகையில் உற்சாகத்தை தேடிக்கொள்கின்றனர். வயல்வெளிகளில் வேலை செய்பவர்கள் தங்களுடைய களைப்பை போக்கி உற்சாகத்தோடு இருக்க நாட்டுப்புற பாடல்களை பாடிக்கொண்டிருப்பார்கள். அப்படி எழுந்தவைதான் நமது வாய்மொழி இலக்கியங்கள். அதுபோலவே ஒவ்வொரு வயதினரும் தனது மனநிலைமைக்கும் உடல்நிலைக்கும் ஏற்றவாறு உற்சாகத்தை தேடுகின்றனர், அடைகின்றனர். இசையின் மூலம், நடனத்தின் மூலம், தனக்கு பிடித்த வேலையை செய்வதன் மூலம் இப்படி சலிப்பிலிருந்து தன்னை மீட்டு ஒவ்வொரு மனிதனும் உற்சாகப்படுத்திக் கொள்ளுதல் என்பது இன்றியமையாததாகும். வெள்ளத்தணைய மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தணையது உயர்வு என்பது வள்ளுவன் வாக்கு. ஒரு மனிதனின் உயர்வு என்பது அவன் மனதில் கொள்ளும் ஊக்கத்தின் அளவே ஆகும் என்கிறார் வள்ளுவர். எந்த நிலையிலும் உற்சாகம் நம் வசம் இருந்தால் வாழ்க்கை நம் கையில். காலையில் எழுந்திருக்கும் பொழுதே ஏதோ ஒரு இனம் புரியாத உற்சாகம் நம் மனதில் ஒட்டிக்கொள்ள வேண்டும். காணல் நீருக்கு நடுவே குற்றால அருவி வந்து விழுவது போல உற்சாகத்துடன் நாளை துவங்கினால் எந்த வேளையிலும் தடை வராது. உற்சாகம் என்பது நம் உள்ளிருந்து பிறப்பது மட்டுமல்ல, பிறரது மென்மையான புன் சிரிப்பிலிருந்தும் கூட பெற்றுக்கொள்ள முடியும். சில மனிதர்களிடம் மனம் விட்டு பேசினாலே சோம்பல் போய் உற்சாகம் உள்ளுக்குள் வந்துவிடும். நமது தோழமைகளுடன் இருக்கும் பொழுது மனதில் உற்சாகம் தொற்றிக்கொள்ளும். நம்மை புரிந்து கொள்ளும் மனிதர்களுடன் பழகும் பொழுது நம்மை அறியாமலே உற்சாகம் என்பது ஊற்றெடுத்து பெருகும். மழலை பேசும் குழந்தைகளுடன் சிரித்து பேசும் பொழுது நம்மை அறியாமலே உற்சாகம் கரை புரண்டோடும். காதுக்கு இனிமையான இசையை கேட்கும் பொழுது நம் உள்ளத்தோடு உடலும் உற்சாகம் கொள்ளும். இவை அனைத்துமே நம்மை ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியுடன் உற்சாகமாக வைத்துக்கொள்ள உதவும். நாம் விரும்புகின்ற செயல்களில் ஈடுபடும்பொழுதோ, நமக்கு முக்கியத்துவம் இருப்பதாக எண்ணும்பொழுதோ, நேர்மையான அணுகுமுறையை கொண்டிருக்கும் பொழுதோ உண்மையான உற்சாகத்துடன் வாழ்கிறோம். சொற்சோர்வு படேல், சோம்பி திரியேல். சொல்லிலும் செயலிலும் நமக்கு சோர்வே இருக்கக்கூடாது என்கிறார் ஔவையார். அதேபோல பாரதியார் பாடல்கள் மூலம் தன்னாட்டு மக்களுக்கு விடுதலை வேட்கையை ஊட்டும்போது, ஆடுவோமே பள்ளு பாடுவோமே, ஆனந்த சுதந்திரம் அடைந்துவிட்டோம் என்று எழுச்சியூட்டுகின்றார். உற்சாகம் மன வலிமையை தரும். நம்மை சுற்றியுள்ள சூழலை அழகாக்கும். கடினமான சிக்கல்களையும் எளிமையாக கடந்து செல்ல துணிவை தரும். எனவே மகிழ்வோம், மகிழ்ச்சியான சூழலை உருவாக்கித் தருவோம் என்று நாளும் உறுதி கொண்டு இந்த நாளை இனிய நாளாக்குவோம்.
1: சான்றோ சிந்தனை கருத்து விளக்கம் கேட்டீர்கள். வழங்கியவர் முனைவர் ஜி. சுரேஷ் அவர்கள்.
2: நேர்மார்மணி 10 நிமிடம் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் காலை தென்றல். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் காலை சென்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து பக்தி பாடல்கள் கேட்கலாம். முதலாவதாக TL மகாராஜன் பாடியிருப்பது

அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் காலை தின்றல் நேரம் 6:15:45 நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராஜ் சீதாராமன் பாடியது. இறைவனை அடையும் வழிகளில் மிகவும் முக்கியமானதும் பிரதானமானதும் பக்தி மட்டுமே.

அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் காலை தென்றல். நேரம் 6:20:25. பிரார்த்தனை என்பது கடவுளிடம் ஏதாவது ஒன்று கேட்பதல்ல, அது ஒவ்வொரு ஆன்மாவின் இயக்கமாகும். நிகழ்ச்சியில் தொடர்ந்து SSC வாஹித் S. சரளா பாடியது.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் காலை தென்றல். இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். இனி கேட்கலாம் விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
3: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்து வரும் நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30°C முதல் 31°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 22°C முதல் 23°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70% முதல் 80% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50% முதல் 60% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 10-12 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 km மேல் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து அளிக்க வேண்டும். வறண்ட வானிலையினை பயன்படுத்தி உரமிடுதல், மருந்து தெளித்தல் மற்றும் இதர பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை முடித்துக் கொள்ளவும். தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் இதை கண்காணிக்க வேண்டும். நோய் ஏற்கனவே தாக்கியிருந்தால் மேங்கோசெஃப் என்ற பூஞ்சான கொல்லியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து தெளிக்க வேண்டும். பருத்தியில் முளைப்பு திறன் குறைந்து காணப்படுவதால் விவசாயிகள் விதைத்தவுடனே 5% விதைகளை பாலித்தீன் பைகளில் போட்டு நாற்றுகளை தயார் செய்த பின்னர் பாடுவாசி நட உபயோகப்படுத்தலாம். காற்றின் வேகம் மணிக்கு 10 km மேல் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்க வேண்டும். 60 நாள் வயதான மஞ்சள் பயிரில் 2வது மேலுரமாக 55 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் உரங்களை இடவும். ட்ரைகோடெர்மா வெரிடி 2.5 கிலோவை 300 கிலோ தொழு உரத்துடன் கலந்து வேர்ப்பகுதியில் இட வேண்டும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை உரித்து விட்டம் கட்ட வேண்டும். நாற்று அழுகல் நோய் மேலாண்மை செய்ய 2.5 கிலோ ட்ரைகோடெர்மா வெரிடியை 300 கிலோ எருவுடன் கலந்து இட வேண்டும். காற்றின் வேகம் அதிகமாக காணப்படுவதால் கோழிகளின் தீவனங்கள் சிதற வாய்ப்புள்ளது. எனவே காற்றின் வேகத்தை குறைக்க கோழி கூடாரங்களில் சுற்றிலும் சாக்கு பைகளை தொங்கவிட வேண்டும்.
4: இவ்வாறு கோயம்புத்தூர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது.
5: இனி கோயம்புத்தூர் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்திலிருந்து வந்துள்ள கால்நடை வளர்ப்பு பயிற்சி பற்றிய ஒரு அறிவிப்பு. இந்த மாதத்திற்கான ஆடு வளர்ப்பு குறித்த இலவச பயிற்சி வகுப்பு 30/7/2026 அன்று 63 காலப்பட்டி பிரிவு சரவணம்பட்டி கோயம்புத்தூர் என்ற முகவரியில் அமைந்துள்ள கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. இந்த இலவச பயிற்சியில் கலந்து கொள்ள ஆர்வமுள்ள விவசாயிகள் இம்மையத்தை நேரில் அல்லது 0422-266-9965 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு தங்களது பெயர்களை பதிவு செய்து பயிற்சியில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு இம்மையத்தின் பேராசிரியர் மற்றும் தலைவர் கேட்டுக்கொள்கிறார். பயிற்சி நேரம் காலை 10:30 முதல் மாலை 4 மணி வரை. இனி தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சின்ன வெங்காயத்திற்கான விதைப்புக்கு முந்தைய விலை முன்னறிவிப்பு. சின்ன வெங்காய உற்பத்தியில் உலக

0: அளவில் இந்தியா முன்னிலையில் உள்ளது. மேலும் தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகியவற்றில் அதிக அளவில் சாகுபடி செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டின் மொத்த வெங்காய உற்பத்தியில் சின்ன வெங்காயம் மட்டும் கிட்டத்தட்ட 80% பங்கை கொண்டுள்ளது. 2024-25 ஆண்டில் 0.44 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்பட்ட சின்ன வெங்காயம் ஹெக்டேருக்கு சராசரியாக 12 டன் என்ற உற்பத்தி திறனுடன் 5.28 லட்சம் டன் உற்பத்தி செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் திண்டுக்கல், திருப்பூர், பெரம்பலூர், திருச்சி, நாமக்கல், தேனி மற்றும் மதுரை ஆகிய மாவட்டங்கள் இதன் முக்கிய உற்பத்தி பகுதிகளாகும். உள்நாட்டு தேவை பெரும்பாலும் இப்பிராந்திய உற்பத்தியின் மூலமும் கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசத்திலிருந்து வரும் வரத்துகள் மூலமும் ஈடு செய்யப்படும். அதேவேளையில் தமிழ்நாடு ஒரு முக்கிய ஏற்றுமதி மையமாகவும் செயல்பட்டு இலங்கை, வங்காளதேசம், மலேசியா மற்றும் நேபாளம் ஆகிய நாடுகளின் சந்தைகளுக்கு அதிகளவு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. வர்த்தக வட்டாரங்களின்படி நடப்பு பருவத்தில் சின்ன வெங்காயத்திற்கு சர்வதேச அளவில் நல்ல தேவை இருப்பதால் மொத்த வெங்காய உற்பத்தியில் தோராயமாக 5-10% வரை ஏற்றுமதி செய்யப்படுகிறது. தற்போது பெரம்பலூர், தாராபுரம், பல்லடம், உடுமலைப்பேட்டை மற்றும் கர்நாடகா ஆகிய பகுதிகளிலிருந்து அறுவடை செய்யப்படும் புதிய சின்ன வெங்காய வரத்து திருச்சி மற்றும் திண்டுக்கல்லில் உள்ள முக்கிய சந்தைகளுக்கு விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்த சூழலில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையத்தின் உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம் கடந்த 15 ஆண்டுகளாக திண்டுக்கல் சந்தையில் நிலவிய சின்ன வெங்காயத்தின் விலைகளை ஆய்வு செய்தது. அதன் அடிப்படையில் தரமான சின்ன வெங்காயத்தின் சராசரி பண்ணை விலை அறுவடையின் போது கிலோவிற்கு 30 ரூபாய் முதல் 35 ரூபாய் வரை இருக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. எனவே விவசாயிகள் இதுவரை கூறிய சந்தை ஆலோசனை அடிப்படையில் முடிவுகளை எடுக்குமாறு பரிந்துரைக்கப்படுகிறார்கள். மேலும் சந்தை விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: உள்நாட்டு மற்றும் ஏற்றுமதி சந்தை தகவல் மையம், வேளாண் மற்றும் ஊரக மேம்பாட்டு ஆய்வு மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003.
1: தொழில்நுட்ப விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், காய்கறி பயிர்கள் துறை, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
3: 9940903835
2: அல்லது
3: 8220469
2: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
3: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066313858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யுடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
2: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.
0: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

நமது எஃப்எம் ரெயின்போ 100.3 MHz கோவையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்புகள். இன்று காலை 7:45 யோகமும் மனித மாண்பும் உரை வழங்குவர் என் மாலதி அவர்கள். பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் யோகா ஆசிரியர் திவ்யா குகப்பிரியன் அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும். பிற்பகல் 2:30 ஊர் பொறுத்தலை நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயால்

இன்றிரவு 7:25 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளைத் தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் குமிழ் தேக்கு என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். இதுவரை எஃப்எம் ரெயின்போ 103 MHz கோவையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள சில முக்கியமான நிகழ்ச்சிகள் பற்றின அறிவிப்புகள் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இது தொடர்பான காணொலி பதிவில் இதற்கான அறிவிப்பை அவர் வெளியிட்டுள்ளார்.
1: நண்பர்களே, மாணவர்களுடைய எதிர்காலத்திற்காக பாரத அரசாங்கம் தொடர்ந்து பல முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகிறது. யாரெல்லாம் மாணவர்களுடைய எதிர்காலத்துடன் விளையாடினார்களோ அவர்கள் சிறைகளில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். நாங்கள் ஃபாஸ்ட் ட்ராக் நீதிமன்றங்களை அமைத்து விட்டோம். நாடாளுமன்றத்திலேயும் கூட கடுமையான ஷரத்துகள் கொண்ட சட்டங்களோடு புதிய சட்டங்களை ஏற்படுத்தும் திசையில் பயணித்து வருகிறோம். ஆனால் நாம் எதிர்காலத்தை மனதில் கொண்டு சிந்திக்க வேண்டும். நமது தேர்வு முறை நம்பகத்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறை ஒளிவு மறைவற்றதாக இருக்க வேண்டும். நமது தேர்வு முறையிலே அதிக அளவிலே தொழில்நுட்ப பயன்பாடு இருக்க வேண்டும். இந்த அனைத்து விஷயங்களையும் மனதிலே கொண்டு உலக புகழ் வாய்ந்த தொழில்நுட்ப வல்லுநர் திருவாளர் நந்தன் நீலகேணியின் தலைமையின் கீழ் ஒரு உயர்மட்ட பணிக்குழுவை ஏற்படுத்த தீர்மானித்திருக்கிறோம். இது தேர்வு சீர்திருத்தங்கள் குறித்து ஆய்வு செய்யும். மிக விரைவாகவே வரவிருக்கின்ற தேர்வுகளின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் பணியானது இதன் அறிக்கையின் அடிப்படையிலே நிறைவேற்றப்படும்.
0: இக்குழுவில் முன்னாள் புலனாய்வு பிரிவு இயக்குநர் திரு தபன் தேகா, முன்னாள் இஸ்ரோ தலைவர் திரு சோம்நாத், சென்னை இந்திய தொழில்நுட்ப உயர்கல்வி நிறுவனத்தின் இயக்குநர் திரு வி காமகோட்டி, முன்னாள் கல்வித்துறை செயலாளர் திருமதி அனிதா கார்வால், தளவாடத்துறை நிபுணர் திரு அம்ரித்லால் மீனா ஆகியோர் உறுப்பினர்களாக இடம்பெற்றுள்ளனர். இதனிடையே பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளது. பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்டம் 2024 உரிய திருத்தங்களை மேற்கொள்ள வகை செய்யும் இந்த மசோதாவை மத்திய இணையமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்கவும் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குமான இந்த சட்டத்திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தது. மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையிலும் தேர்வுகளுக்கான உட்கட்டமைப்பு வசதிகளில் மாற்றங்களை கொண்டு வருவதற்கும் அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவிட்டுள்ள அவர், இனி நடைபெறவுள்ள தேர்வுகளில் நம்பகத்தன்மையை உறுதி செய்யும் வகையில் வெளிப்படைத்தன்மை, தொழில்நுட்பம் சார்ந்த அம்சங்களில் இந்த பணிக்குழு கவனம் செலுத்தும் என்று குறிப்பிட்டுள்ளார். தேர்வுகள் தொடர்பான நடைமுறைகளில் எவ்வித சமரசமும் இல்லாமல் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுக்கும் வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் டாக்டர் எல் முருகன் உறுதிபட தெரிவித்துள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த விவகாரத்தில் மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மாநில அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். சிவகாசி பட்டாசாலை விபத்து தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், முறையான

0: அனுமதியின்றி செயல்படும் பட்டாசு ஆலைகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் தங்களது குறைகளை சம்பந்தப்பட்ட துறைகளின் செயலாளரிடம் தெரிவித்து தீர்வு காண வேண்டும் என்று அவர் கூறினார். அனைத்து துறைகளின் செயல்பாடுகளை மாநில லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கண்காணித்து நடவடிக்கை எடுப்பது வழக்கமான நடைமுறை என்று திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளின் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கர்நாடக மாநில அரசுடன் நடத்தப்பட்ட பலகட்ட பேச்சுவார்த்தைகள் பலனளிக்காத நிலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதையும் கடந்த 2018 ஆண்டில் இறுதி தீர்ப்பு வழங்கியுள்ளதையும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின்படி அம்மாநில அரசு இதுவரை தமிழகத்திற்கு வழங்க வேண்டிய தண்ணீரை வழங்கவில்லை என்று அக்கட்சி தெரிவித்துள்ளது. இந்நிலையில் காவிரி நதிநீர் உரிமை குறித்து கருத்தொற்றுமையை உருவாக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள முன்வர வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் கூறியுள்ளது. வேலூர், ஈரோடு, கரூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி, திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை இயல்பை காட்டிலும் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். பிரான்சில் ஏற்பட்டுள்ள காட்டுத்தீ பரவி வருவதை அடுத்து நேற்று ஒரே நாளில் அப்பகுதிகளில் வசித்து வரும் 55,000 அதிகமானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையேயான வான்வெளி தாக்குதலில் உக்ரைன் அனுப்பிய 133 ட்ரோன்கள் வானிலேயே இடைமறித்து அழிக்கப்பட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. ஜெர்மனியில் நேற்று நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததாகவும் 29 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நாட்டு உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கர்நாடக மாநிலத்தில் நிலவும் வறட்சி குறித்த ஆய்வுக் கூட்டம் அம்மாநில முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கலாம்கோ சலாம் என்ற நாடு தழுவிய பிரச்சாரத்தை பிஜேபி இன்று தொடங்குகிறது. அயோத்தி ராமர் கோவில் நன்கொடை முறைகேடு தொடர்பான வழக்கை உச்சநீதிமன்றம் இன்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்கிறது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். சிவகாசி அருகே செங்கமலத்தில் சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த பட்டாசாலையில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் காவிரி கரையோரம் உள்ள நகராட்சி பொது கழிப்பிடத்தை முறையாக பராமரித்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள மருத்துவமனைகளில் 100 அதிகமான மருத்துவர்கள் ஒன்றிணைந்து இலவச சிறப்பு மருத்துவ முகாமை நடத்தினர். விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் பழுதூக்கும் போட்டியின் மகளிர் 48 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் தொடர்ந்து 3வது முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. தங்கப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவிற்கு குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் 35 மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 3 ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில்

ஜம்ஷெட்பூர் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் டிஃபெண்டர் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய ராணுவ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சமலேஸ்வரி அணியை வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கோவா அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அரசு கூறியுள்ளது. காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து விவாதிக்க அனைத்துக் கட்சிக் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: மயில் மார்க் சம்பாரவையின் பூரி சப்பாத்தி மாவு மற்றும் கடலை மாவு. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் அண்ட் சன்ஸ், கோவை.
1: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
2: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 734-0707-734.
4: வணக்கம் நண்பர்களே, நான் டாக்டர் நிவ்யா பேசுறேன். நலமே விளைக இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பாக்க போறோம்? ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ் பாக்கலாமா? நம்ம எல்லாருமே பிஸியான லைஃப் ஸ்டைல தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். மார்னிங் ஆபீஸ்க்கு அவசரம், காலேஜ்க்கு அவசரம், ஸ்கூலுக்கு கிளம்புறதுல அவசரம், குழந்தைகளை ரெடி பண்ண அவசரம். இந்த பிஸி ஸ்கெட்யூல்ல நம்ம ஹெல்த்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நம்ம சாப்பிடுற ஃபுட்டை விட நம்ம ஆர்டர் பண்ணி சாப்பிடுற ஃபுட் தான் அதிகமா இருக்கு. மொபைல்ல ரெண்டு கிளிக் பண்ணாலே போதும், ஃபுட்டு வீட்டுக்கே வந்துடும். கன்வீனியன்ஸ் நல்லதுதான், ஆனா அது டெய்லி ஹேபிட்டா ஆயிடுச்சுனாதான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபாஸ்ட் ஃபுட்ல டேஸ்ட் இருக்கும் தான், ஆனா அதுல தேவையில்லாத ஆயில், சால்ட், சுகர் எல்லாமே ரொம்ப அதிகமா இருக்கு. இது அடிக்கடி சாப்பிட்டா வெயிட் இன்க்ரீஸ் ஆகலாம், டயபெட்டிஸ் ரிஸ்க் வரும், பிளட் ப்ரெஷர், கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாமே அரைஸ் ஆக ஸ்டார்ட் ஆகும். இந்த டிசீஸ் எல்லாமே ஒன் டேல டெவலப் ஆகிறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால தான் டெவலப் ஆகுது. அப்போ நம்ம ஹெல்தி ஃபுட் எக்ஸ்பென்சிவா? கண்டிப்பா இல்ல. நம்ம வீட்டுல சமைக்கிற ஃபுட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு டெய்லி ரொட்டீன்ல ஹெல்த்தியானதா இருக்கு. இட்லி, தோசை, சாம்பார், கீரை, கூட்டு, ரசம், தயிர், தானியங்கள், சுண்டல், பயிறு, ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே நம்ம பாடிக்கு டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கொடுக்குது. ஒரு சிம்பிளான ஃபுட் ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணலாம்.

0: ஆக்டிவிட்டிஸ்க்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கொடுக்குது. ஒரு சிம்பிளான ஃபுட் ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணலாமா? உங்க பிளேட்ல பாதி வெஜிடபிள்ஸ் இருக்கணும், ஒரு குவார்ட்டர் புரோட்டீன் இருக்கணும். அதுல பருப்பு, பயிறு, முட்டை, ஃபிஷ், சிக்கன் எது வேணாலும் இருக்கலாம். இன்னொரு குவார்ட்டர் ரைஸ் இல்ல சப்பாத்தி மாதிரி கார்போஹைட்ரேட்ஸ் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்றது இட்ஸ் நாட் குட். ரொம்ப பேரு வெயிட் குறையணும் அப்படிங்கறதுனால மார்னிங் சாப்பிட மாட்டோம், ஆனா அது சரியானதா? கண்டிப்பா இல்ல. பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணா மதிய நேரத்துல அதிகமா சாப்பிடுறோம், அதனால வெயிட் குறையாம சில டைம் வெயிட் இன்க்ரீஸ் ஆயிரும். இன்னொரு முக்கியமான விஷயம் தண்ணீர். நம்ம கரெக்டான தண்ணி கரெக்டான நம்ம பாடி வெயிட்டுக்காக குடிக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நம்ம பாடிக்கு வாட்டர் ரொம்ப முக்கியம். நிறைய பேர் எனக்கு தாகம் எடுத்தாதான் நான் தண்ணி குடிப்பேன், இல்லாட்டி நான் குடிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தேர்ஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிக்கிறது நல்லது. டீ, காஃபி, கூல்ட்ரிங்க்ஸ் இது எல்லாமே வாட்டருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு பிளெயின் வாட்டர் அதிகமா குடிங்க. இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுவோமா? டெய்லி ஒரு ஃப்ரூட் சாப்பிடணும், ஒரு மீல்ல வெஜிடபிள்ஸ் கம்ப்ளீட்டா இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அவுட் சைட் ஃபுட்ட கண்டிப்பா நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும். வீக்லி ஒன்ஸ் சாப்பிடறத மந்த்லி ட்வைஸ் அந்த மாதிரி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. சுகரி ட்ரிங்க்ஸுக்கு பதிலா வாட்டர், ஃப்ரெஷ் ஜூஸ், பட்டர் மில்க் அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சோ இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணும் போது நம்ம பாடி ஹெல்த்ல பெரிய பெரிய சேஞ்சஸ் வந்து டே டு டே லைஃப்ல நம்ம வந்து பார்க்க முடியும். இது ஒரு நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ட கொடுக்கும். நம்ம ஹெல்த் நம்ம கையில தான் இருக்கு. ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட டிசீஸ் வராம ப்ரிவென்ட் பண்றது தான் நல்லது. அதனால சாப்பாடு டேஸ்டுக்கு மட்டும் சாப்பிடாம நம்ம ஹெல்த்துக்கும் சாப்பிடுறது நல்லது. உங்கள் உடல் நலம் சிறப்பாக இருக்க வாழ்த்துக்கள். தேங்க்யூ.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
2: சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சரண்ஸ் மருத்துவமனை.
3: பிபி சுகர் இருந்து கவனிக்காம விட்டா பக்கவாதம், ஹார்ட் அட்டாக், கிட்னி பிரச்சனை அடுத்தடுத்து வருமாமே. பக்க விளைவு இல்லாத ஆரோக்கிய மருத்துவம் உங்கள் சரண்ஸ் மருத்துவமனை. 7340707734.

குட் மார்னிங் டு ஆல் டைம். 7 மணி, எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம தொடர்ந்து கேட்டு ரசிக்க போகிறேன் இந்த நிகழ்ச்சி. வணக்கம், கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ. உங்கள் கூட இன்னைக்கு ஆர்ஜே சந்தீப்.

0: தொடர்ந்து மூணு பாடல்கள் கேட்டு முடிச்சிருக்கோம். புன்னகை மன்னன் படத்துக்காக கே சித்ரா பாடியது, இசை இளையராஜா நடிப்ப நம்ம இரண்டாவதாக கேட்ட பாட்டு. பூந்தளிர் படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, இசை இளையராஜா. இப்போ கடைசியாக நம்ம கேட்ட பாட்டு நண்டு படத்தில் உமா ரமணன் பாடியது, இசை இளையராஜா. 7:11 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நம்ம கேட்டு வச்சிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம், நான் பவன்குமார், SP கோயம்புத்தூர். We started a new initiative called நிழல். இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட

0: எதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம் அனானிமஸா. லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டு ஒரு ஆப்ஷன் வரும். சோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ டீசிங் மாதிரி நடந்துட்டு இருக்கா, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹான்ஸ் எதனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறேன், இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்கா, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்கிற ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா, இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன போட்டோ இருக்கு, சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க ஒரு இடத்துல பாத்துட்டீங்க அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்குறதா எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு யூ உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்கிருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்ட் பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா 4-wheeler பேட்ரோல் அண்ட் 2-wheeler பேட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்களோ இமிடியட்லி அவங்க வந்துட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

இன்னும் சில நொடிகளில் காலை 7:15 தமிழில் செய்திகள். அதனைத் தொடர்ந்து வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். FM Rainbow 103 கோவையில்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக இராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத் தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் மாநிலங்களவைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான 2 நாள் பயிலரங்கில் நிறைவுரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். உறுப்பினர்கள் அவையின் விதிகள், நடைமுறைகள், மரபுகள் சார்ந்த அனைத்து அம்சங்களையும் எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உறுப்பினர்களுக்கான பயிலரங்கு அவை நடவடிக்கைகளில் திறம்பட பங்கேற்க உதவிடும் என்று திரு ஹரிவன்ஷ் கூறினார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் தேர்வு நடைமுறைகளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் எந்த ஒரு செயலையும் அனுமதிக்க முடியாது என்று உறுதிபட கூறியுள்ளார். தேர்வுகள் தொடர்பான முறைகேடுகளில் ஈடுபடும் நபர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை எந்தவொரு நபரும் அத்தகைய குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு அச்சப்படும் வகையில் அமையும் என்று திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார்.

0: இந்நிலையில் பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னதாக தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்குகளை விசாரிப்பதற்காக விரைவு நீதிமன்றங்களை அமைக்கவும் முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடும் தண்டனை வழங்கப்படுவதை உறுதி செய்வதற்குமான இந்த சட்ட திருத்த மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஏற்கனவே ஒப்புதல் அளித்திருந்தது. உச்சநீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். உச்சநீதிமன்றத்தில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை 38 அதிகரிப்பதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது. பெண்கள் மற்றும் சிறுபான்மையினருக்கான ஆணையங்களை தில்லி அரசு அமைத்துள்ளது. இந்த நடவடிக்கை பெண்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் சிறுபான்மையின சமுதாய மக்களை பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் இந்த ஆணையங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாக தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா தெரிவித்துள்ளார். திருமதி லதா குப்தா தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள பெண்களுக்கான ஆணையத்தில் ஷியாம் பாலா, மால்தி வர்மா, லதா சோதி, சன்ட்ரிகா ஷர்மா ஜா, ரேணு பல்லா ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திரு நிர்மல் ஜெயின் தலைமையிலான தில்லி சிறுபான்மையினர் ஆணையத்தின் திரு குல்தீப் சிங், திரு முகமது ஹாரூன் ஆகியோர் உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். கர்நாடகாவில் கால்நடை மருத்துவ அதிகாரிகளின் பணி நியமனங்களில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டு குறித்து விசாரிப்பதற்காக குழு ஒன்றை அம்மாநில அரசு அமைத்துள்ளது. கர்நாடக மாநில பணியாளர் தேர்வுக்குழு உறுப்பினர் திருமதி சகுந்தலா துந்தி கவுடார் தலைமையிலான இந்த குழு தனது அறிக்கையை ஒருவார காலத்திற்குள் அரசிடம் சமர்ப்பிக்கும் என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே இதுகுறித்து விசாரணை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் இம்மாதம் 17 வெளியிடப்பட்ட தேர்வு பட்டியல் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள அம்மாநில சட்டப்பேரவையின் மழைக்கால கூட்டத்தொடரின்போது இந்த விவகாரம் குறித்து கேள்வி எழுப்ப பிஜேபி முடிவு செய்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் தேர்வு சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாணவர்களின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவை பிரதமர் திரு நரேந்திரமோடி மேற்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தேர்வு முறைகேடுகள் தொடர்பான வழக்குகள் மீது கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ள இந்த மசோதா வகை செய்வதாக திரு கிரண் ரிஜிஜு கூறினார். அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஐநாவிற்கான அமெரிக்க தூதர் திரு மைக் வால்ஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளார். ஓமன் ஈரான் நாடுகளுக்கிடையே அண்மை காலமாக மேற்கொள்ளப்பட்டு வரும் சண்டை நிறுத்த பேச்சுவார்த்தைகளுக்கு உதவிடும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே அமெரிக்க ராணுவ நிலைகள் மீதான பதில் தாக்குதல் நடவடிக்கைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் ராணுவ செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கடலுக்கு அடியில் வைக்கப்பட்டிருந்த கன்னிவெடியில் சிக்கி எண்ணெய் கப்பல் ஒன்று வெடித்து சிதறியதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஈரான் அதிகாரிகள் அனுமதி அளித்த பாதையிலிருந்து இந்த கப்பல் விலகிச் சென்ற நிலையில் இந்த கன்னிவெடியில் சிக்கியதாக அந்த தகவல்கள் மேலும் தெரிவிக்கின்றன. இதன் காரணமாக அப்பகுதியில் ஏற்பட்டுள்ள பதற்றமான சூழல் காரணமாக ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி காரணமாக ஒடிசாவில் இன்று முதல் பருவமழை தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அனைத்து அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கும் மயூர்பஞ்ச் மற்றும் ஜெகத்சிங்பூர் மாவட்டங்களில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள் மற்றும் அங்கன்வாடி மையங்களுக்கும் அம்மாநில அரசு விடுமுறை அளித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதனிடையே வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த 2 மேலும் தீவிரமடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மேற்கு கடற்கரையோர பகுதிகளில் கன முதல் அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இந்நிலையில் சத்தீஸ்கட் மற்றும் ஒடிசாவில் ஓரிரு இடங்களில் இன்று அதிகனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை

ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், உத்தரப்பிரதேசம், கொங்கன், கோவா, மகாராஷ்டிரா, உத்தராகண்ட் ஆகிய பகுதிகளின் ஓரிரு இடங்களில் கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. அருணாச்சல பிரதேசம், அசாம், மேகாலயா, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா ஆகிய மாநிலங்களில் இன்று பரவலாக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஹராரேயில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் முதலில் ஆடிய இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 192 ரன் எடுத்தது. 193 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆடிய ஜிம்பாப்வே அணி 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 157 ரன் எடுத்தது. மூன்று போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா மூன்று ஆட்டங்களிலும் வெற்றி பெற்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் பழுதூக்கும் போட்டியின் மகளிர் 48 கிலோ எடை பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றி சாதனை படைத்துள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் அவர் தொடர்ந்து மூன்றாவது முறையாக தங்கப்பதக்கம் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஆடவர் 65 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். குத்துச்சண்டை போட்டியில் ஆடவர் 55 கிலோ எடை பிரிவில் இந்தியாவின் ஜடாமுனி சிங்கும், மகளிர் 54 கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் பிரீத்தி பவாரும் காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இதுவரை ஒரு தங்கம், 2 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. இதனிடையே பழுதூக்குதலில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள மீராபாய் சானுவிற்கு குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் 35 மேற்பட்ட நாடுகள் பங்கேற்கின்றன. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி 5-0 என்ற கோல் கணக்கில் டிஃபண்டர் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் இந்திய ராணுவ அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சமலேஸ்வரி அணியை வென்றது. அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. கோவாவில் நேற்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் அந்த அணி கோவா அணியை வென்று சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக மாநிலங்களவை துணைத்தலைவர் திரு ஹரிவன்ஷ் தெரிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான மூன்றாவது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வணக்கம். கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுருக்கோம். இன்னைக்கான வெதர், சென்னை மெட்ரோல வந்திருக்கக்கூடிய வெப்பநிலை பற்றிய அறிவிப்பு, வானிலை அறிவிப்பு எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கோயம்புத்தூர் பொறுத்தவரைக்கும் அதிகபட்சமாக 25 டிகிரி செல்சியஸும், ஈரோட்டில் 35, திருப்பூரில் 36, சேலம்ல 34, திருச்சியில 35, அதுக்கப்புறம் சென்னையில 30 டிகிரி செல்சியஸும், ஊட்டியில 18 டிகிரி செல்சியஸும், பாலக்காட்டில் 26 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவாகக்கூடும் சொல்லி சென்னை மெட்ரோல இருந்திருக்கக்கூடிய வானிலை அறிவிப்பு தெரிவிக்கிறது.

கடலோர கவிதைகள் படத்துக்காக இளையராஜா இசையமைத்து பாடியது. 7:29:45 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டிருக்கும். இன்னும் சில நொடிகளில் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

0: உயர்ந்த உள்ளம் படத்துக்காக கேஜி யேசுதாஸ் எச் ஜானகி பாடியது இசை இளையராஜா. 7:50 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ கேட்டுட்ருக்கோம்.
1: யோகமும் மனித மாண்பும் உரை கேட்கலாம். வழங்குபவர் எம் மாலதி அவர்கள்.
2: குறிக்கோள்களை எளிதாக அடைவது எப்படி? டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் கூறும்போது, ஒரு முறை வந்தால் கனவு, இருமுறை வந்தால் ஆசை, பலமுறை வந்தால் லட்சியம் என்பார். வாழ்க்கை லட்சியங்களை அடைவதற்கு கனவு காணுங்கள் என்று குறிப்பிட்டிருப்பார். பெரிய லட்சியங்களை மட்டுமல்ல, அன்றாட கடமைகளை செய்வதற்கும் கற்பனா சக்தியை பயன்படுத்தலாம். நல்லொழுக்கங்களை பின்பற்றவும் கனவு காணலாம். அது நடக்கின்ற மாதிரி கற்பனை செய்ய செய்ய நமது எண்ணத்திற்கு வலிமை அதிகரிக்கிறது. நடுமனம் என்று சொல்லக்கூடிய சப்கான்சியஸ் மைண்ட் அதை நிறைவேற்றி தேவையான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி விடுகிறது. இது உண்மையா என்று சற்று சிந்தித்து பார்த்தால், ஓட்டப்பந்தயத்தில் ஓடும்போது உடலுக்குள்ளாக என்ன என்ன மாற்றங்கள் ஏற்படுகின்றதோ, ஓடாமலேயே அதே மாற்றங்கள் மனதிலே ஓடுவது போல கற்பனை செய்தாலே ஏற்படுகிறது என்பதை விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது. காரணம், நம்முடைய நடுமனம்தான். நிஜத்தில் ஓடுகிறதா

0: கற்பனையில் ஓடுகிறதா என்ற வித்தியாசம் அதற்கு தெரியாது. இந்த ஆற்றலை நமக்கு சாதகமாக பயன்படுத்த உதவுவதுதான் கற்பனா சக்தி. கற்பனா சக்தியை எப்படி பயன்படுத்தினால் வாழ்வின் குறிக்கோள்களை அடையலாம் என்பதை தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சில வழிமுறைகளை நமக்கு கூறுகிறார். அவை யாதெனில், புலன் உணர்ச்சியில் குறுகி எழும் கற்பனைகளுக்கு அவரின் உடல் பலம் மற்றும் அந்த நிகழ்ச்சிக்குரிய சந்தர்ப்ப பலம் மட்டுமே உதவியாக இருக்கும். உதாரணமாக, ஒருவர் தினசரி உடற்பயிற்சி செய்கிறேன் என்று கற்பனை செய்கிறார் என்றால் அது நடப்பதற்கு இரண்டு விஷயங்கள் காரணமாக இருக்கிறது. ஒன்று, உடல் நலமாக இருக்க வேண்டும். மற்றொன்று, அவருடைய பணிகள் உடற்பயிற்சி செய்வதற்கு சாதகமாக இருக்க வேண்டும். நம்மில் எழும் பல ஆசைகளுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாகவும் இருக்கலாம், பாதகமாகவும் இருக்கலாம். லட்சியத்தை நிறைவேற்ற சில தேவையற்ற ஆசைகளை நாம் நம் மனதிலிருந்து அகற்ற வேண்டும். நிறைவு செய்ய முடியாத ஆசை குப்பைகளை மனதில் சேர்த்து வைத்து கொண்டு திணறுவதில் யாருக்கு என்ன லாபம்? மன அமைதி போய்விடும், செயல்திறனும் குன்றிப்போகும். மனதை விரிந்த ஆராய்ச்சி நிலையில் வைத்தால் இயற்கை நமக்கு துணையாக இருக்கும். மனதை விரிந்த ஆராய்ச்சி நிலையில் வைத்து கொள்வது என்பது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ துன்பம் தராமல் பிறருக்கு தன்னால் முடிந்த உதவி செய்ய வேண்டும் என்ற மனநிலையில் மனம் இருக்க வேண்டும். இந்த அளவிலே மனதை வைத்துக்கொண்டு நாம் கற்பனை செய்தால் இயற்கை பலம், முன்னோர்களின் பலம், அனைவருடைய அறிவின் பலம் அனைத்தும் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து குறிக்கோள்களை நிறைவேற்ற தேவையான சூழ்நிலைகளை ஏற்படுத்தி அதற்கான முயற்சிகளை செய்ய வைத்து நம்மை முன்னேற்றி வரும். கற்பனா சக்தியை பயன்படுத்தி வாழ்பவன் சிறப்பாக வாழ்வான் என்று கூறுகிறார் மகரிஷி அவர்கள். அவ்வாறாக நாம் கற்பனா சக்தியை வளர்த்து ஆற்றலை பெருக்கி குறிக்கோள்களை எளிதாக அடைந்து வளமோடு வாழ்வோம். வாழ்க வளமுடன்.
1: யோகமும் மனித மாண்பும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் எம். மாலதி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

பண்டைய தமிழகத்தில் மரங்களை பல வகைகளாக பிரித்து மரங்கள் நிறைந்த இடத்தை பல்வேறு ஊர் பெயரிட்டு அழைத்தனர். கோயில்களுக்கு மரங்கள் நிறைந்த தோப்புகளை தானமாக அளித்தனர். மரங்களை வெட்டக்கூடாதென ஆணைகள் பிறப்பித்தனர். கோயில்களிலும் தோப்புகளிலும் என்னென்ன மரங்கள் வளர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தினர். தமிழகத்தை ஆண்ட சேர சோழ பாண்டியர் பணம், பூ, அத்திப்பூ, வேப்பம்பூ ஆகிய பூக்களை தங்கள் அடையாளமாய் தேர்ந்தெடுத்து பயன்படுத்தினர். மேலும் ஒவ்வொரு மன்னரும் ஒரு குறிப்பிட்ட மரத்தை காவல் மரம் என்று கருதி வளர்த்து காப்பாற்றி வந்தனர். அரசனுக்குரிய அனைத்து மரியாதையும் அம்மரத்திற்கும் இருந்தது. சுக்கரநீதி என்ற பழங்கால சட்ட நூல் அரசனுக்கு உரிய கடமைகளையும் அவன் என்னென்ன மரங்களை எங்கெங்கு நட்டு வளர்க்க வேண்டும் என்றும் கூறியுள்ளது. அத்தி, அரசு, ஆல், புளி, மா, சந்தனம், எலுமிச்சை, வெண்கடம்பு, அசோகம், மகிழம், கடவிளம், சிந்தில், விழா, இராசாதனம், புன்னை, பூவரசு, செண்பகம், கடம்பு, கோக்காமிரம், சரணம், மாதுளை, கரு, பிகடம், நாரத்தை, சிஞ்சபம், சிம்பு, இலந்தை, வேம்பு, பாலை, பேரீந்து, புண்பு, பேயத்தி, நெல்லி, தாமலம், சிம்பலம், மலையத்தி, வெள்ளிக்கொடி, கமுகு, கொம்மப்பட்டி, தெங்கு, வாழை முதலிய நல்ல பழங்களையும் நறுமணம் கவழும் மலர்களையும் உடைய மரங்களையும் கிராமங்களின் அருகில் வளர்க்க வேண்டும்.

என்று சுக்கரநீதி நூல் கூறுகின்றது. மலையத்தி, தேக்கு, கொங்கு, பெருவாகை, வவ்வுவம், தமாலம், ஆக்கா, வெட்டப்பாலை, வெள்வேல், மருது, புரசு, ஏழிலைப்பாலை, வன்னி, நந்தி, காஞ்சிரை, கருவேல, தேவதாறு, நரிமுறுக்கு, பொரங்களா, இங்குரி, புர்ச்சு, குமிழ், பங்கம்பாலை, திந்துகம், பீச்சகாரகம், கிடு, சே, சம்பாகம், இலுப்பை

0: வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் இருந்தா கிடைச்சது. இப்ப என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்கள், வேளாண் காடுகளை பத்தின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வர்றேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் காடுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் களஞ்சியத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: இன்னும் சில நொடிகளில் காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து ரெயின்போ வைப்ஸ் வழங்குவதற்காக அஜய் தமிழரசி காத்துட்ருக்காங்க.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி அறிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்பு சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் தேர்வு சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளின் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜகான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்குதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. ராஞ்சியில் நடைபெற்று வரும் துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் ஜம்ஷெட்பூர் அணியும் இந்திய ராணுவ அணியும் வெற்றி பெற்றுள்ளன. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: மகிழ்ச்சியான காலை வணக்கம் நேயர்களே. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில இது ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன். இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்தியாவில் முழுமையாக ஆற்றின் மீது கட்டப்பட்ட ஒரே ரயில் நிலையம் எது அப்படிங்கறதுதான் இன்னைக்கான கேள்வியா இருக்கு. உங்களுக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியும் அப்படின்னா 9585800303 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ல உங்களுடைய பதில்களை சொல்லுங்க.

0: காதலி நிமதி திரைப்படத்திலிருந்து இந்த தேவாவினுடைய இசையமைப்புல சங்கீதா பாடி இந்த பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் அறிவுமதி.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
4: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
3: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
4: அப்படியா?
3: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
4: அப்போ இப்பவே போலாம்.
5: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகை.
0: நமது ஆகாஷ்வாணி FM ரெயின்போ 103 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் ரெயின்போ வைப்ஸில் தான் நாம் கேட்டுட்டு இருக்கோம். இன்னைக்கான கேள்விக்கு சின்ன சின்ன தகவலையும் உங்களுக்கு சொல்லிடலாம் நினைக்கிறேன். அதாவது இந்தியாவின் முழுமையாக ஆற்றின் மீது கட்டப்பட்ட ஒரே ரயில் நிலையம் எது அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேள்வி. இந்த ரயில் நிலையத்தினுடைய நடைமேடையும் ரயில் தண்டவாளங்களும் நேரடியாக பார்த்தீங்கன்னா ஆற்றின் மீது கட்டப்பட்டிருக்கு. இது நம் நாட்டில் உள்ள ஒரு தனித்துவமான ரயில் நிலையம்னே சொல்லலாம். இந்த ரயில் நிலையம் சம்பாவட்டி ஆற்றினுடைய துணை நதியான துனியா அப்படிங்கிற ஆற்றினுடைய கரையில் அமைந்திருக்கு. இந்த சந்திப்பில் பல முக்கிய ரயில்கள் நிற்கும். இந்த ரயில் நிலையத்தில் அந்த நடைமேடைக்கு கீழே ஓடுற அந்த ஆத்த பார்க்கறதுக்கு ஒரு தனித்துவமான அழகே இருக்குங்க.

நாட்டம படத்துல இருந்து சிற்பியினுடைய மியூசிக்ல முகமது அஸ்லாம் சுஜாதா பாடி இந்த பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வைரமுத்து. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கில செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல். அதனைத் தொடர்ந்து மீண்டும் ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில் இணைவோம் நேர்களே.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது ரெயின்போ வைப்ஸ். இந்த ரயில் நிலையம் 1965 ஆண்டு கட்டப்பட்டது. இது வடகிழக்கு எல்லைப்புற ரயில்வே மண்டலத்தின் கீழ் வருகிறது. இங்கிருந்து ஒரு முக்கியமான ரயில் பாதை ரங்கியா மற்றும் காமக்யா சந்திப்பு நோக்கி செல்கிறது. சமீபத்தில் அமிர்த பாரத் நிலைய திட்டத்தின் கீழ் இந்த ரயில் நிலையம் புனரமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயில் நிலையத்தில் நவீன வசதிகளும் அமைக்கப்பட்டிருக்கு. பதில் தெரியும்னா 9585800003 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணில் உங்களுடைய பதில்களை சொல்லுங்கள்.

ஜென்டில்மேன் படத்திலிருந்து ஏ ஆர் ரமனுடைய மியூசிக்ல ஷாஹில் ஹமீத் ஸ்வர்ணலதா பாடி இந்த பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வைரமுத்து. ரெயின்போ வைப்ஸ்ல நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணிருக்கீங்க. யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தலாமா? ஹோப் காலேஜ்ல இருந்து பிரணயா குஹன், பரிமலம் அவங்களும் சொல்லியிருக்காங்க, சிறுமுகை சோமு கலைவாணி, ஆலங்கொம்பு விஜயகுமார், உமா மகேஸ்வரி, ஜெய் ரித்விக், கணேஷ் சிறுமுகை பகுதியிலிருந்து, வீரதுரை அரியலூர்லிருந்து, கோணமலை ஆனந்தன், செந்தில் பிரபு, திவ்யபாரதி, பரிமலா, சிவகாமி, சண்முகா நகர் மூக்கனூர் பகுதியிலிருந்து, அன்னபூரணி கோபாலகிருஷ்ணன், என் பார்வதி கணபதியிலிருந்து, ரமண முதலி புதூர், சுதாகர், ஜீவா அவங்களும் சொல்லியிருக்காங்க, கவுண்டபாளையம் லாவண்யா, பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், அவினாஷி, பிரபுதேவி, ஸ்ரீசாய், திருப்பூர் வெள்ளியங்காடு மகேஸ்வரி, கீர்த்தி, ஹரீஷ், குஹன் நஞ்சண்டாபுரம் பகுதியிலிருந்து, மல்லிகா மந்திராச்சலம், பிரியங்கா பெரியவதம்பச்சேரியிலிருந்து, கணேசமூர்த்தி சூலூர் மலைகவுண்டன் பாளையத்திலிருந்து, விமலா வேணுகோபால் கோவை ரத்னபுரி, ராஜா முகமது கருவலூர் சாமுவேல், பிரேமா வள்ளியங்கிரி கருமத்தம்பட்டியிலிருந்து, ராமகிருஷ்ணன் கொழுமங்கண்டான் பகுதியிலிருந்து, பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு, அல்லிநகரம் எஸ் மகாதேவன், மகேஸ்வரி கனகராஜ், இந்து மல்லீஸ்வரன், அபி மூக்கனூர் சண்முகாபுரத்திலிருந்து, தேவனூர் ஜோதிலட்சுமி, சேரன்மாநகர் ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, கும்பகோணம் மஹேர் மனோகரன் அவங்களும் வந்து பதில் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பாடல் தொடர்ந்து யாரெல்லாம் பதில் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தலாம்.

கட்டபொம்மன் படத்துல இருந்து தேவாவுடைய சிம்பிள எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடிய பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் காளிதாசன். ரெயின்போ வைப்ஸ்ல பதில் சொன்ன நேயர்கள் யார் மறுபடியும் சொல்லிருக்காங்க, வரதராஜ், கீதா, சண்முகா நகர் பகுதியில இருந்து, கோகுல், கமலேஷ், உமா சிறுமுகையிலிருந்து, விஸ்வம் அறந்தாங்கியிலிருந்து, பாண்டிய நகர் சிவசங்கர் இந்திராணி, கனக்கம்பாளையம் பாலசுப்ரமணியம், பூபதி ராஜேந்திரன் ராஜாமணி, இந்திரபிரியா அகல்யா மூக்கனூர்லிருந்து, கே கோவிந்தராஜ், மாரி செட்டிபதி, சிங்காநல்லூர் ஜெயலட்சுமி மனோகரன், சாமி செட்டிபாளையம் கிருஷ்ணராஜ், ஜெயந்தி, ஜவஹர், ஹரிப்ரியா, திருப்பூர் கனகம்பாளையம் யசோதா, கோவிந்தராஜ், நங்கவல்லி ராஜாராம், இளங்கோ சாமி செட்டிபாளையம் பகுதியிலிருந்து, தாசர்பட்டி பாலசுப்ரமணியம், தென் பொன்முடி சுரேஷ்குமார் ராஜாமணி, ஜெய கிருஷ்ணா.

புறம் சஹனா ஆதிரன் அவங்களும் சொல்லியிருக்காங்க. உற்சாகமான காலை வணக்கத்தோட நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இணைஞ்சிருக்காங்க புவனேஸ்வரி சோமஸ்கந்தமூர்த்தி அவங்களும். குஹன் சிந்து கோத்தகிரி பகுதியிலிருந்து ராமசாமி சிவபாக்கியம் காமநாயக்கன் பாளையம் பகுதியிலிருந்து கீதா வெங்கடேஷ் அவங்களும் சொல்லியிருக்காங்க. சத்தியமங்கலம் பகுதியிலிருந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. கோணமலை அமர அவங்களும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே போல யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மதுக்கரையிலிருந்து பெரிய சமயம் பதில் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து ரெயின்போ வைப்ஸ்ல உங்களுடைய பதில்களையும் சொல்லலாம். அடுத்ததாக பார்த்து

0: சிமிலை படத்திலிருந்து ஏராமண்டிய மியூசிக்ல மனு சுஜாதா மோகன் பாடிய இந்த பாடல் கேட்டும் பாடலாசிரிய வைரமுத்து.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: ரெயின்போ வைப்ஸ்ல ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். இந்தியாவில் முழுமையாக ஆற்றின் மீது கட்டப்பட்ட ஒரே ரயில் நிலையம் எது? இதற்கான சின்ன தகவல், இதன் சிறப்பம்சமே ஆற்றினுடைய இரண்டு புறமும் இரண்டு நடைமேடைகள் கட்டப்பட்டிருக்கிறது தான். அதுக்கு இடையில சின்ன துணியா ஆறு ஓடுது. இந்த ஆறு ஒரு பருவகால, அதாவது மழைக்கால ஆறு. இந்த ரயில் நிலையத்தை கடந்து போறவங்க கண்டிப்பா இந்த வீடியோவோ இல்ல போட்டோவோ எடுக்க மறக்க மாட்டாங்க. இந்த ஆறு எங்க இருக்கு, எந்த ரயில் நிலையம் அப்படின்னு சொல்லிதான் நம்ம கேட்டிருந்தோம். இதற்கான பதில் நிறைய பேர் வந்து ஆன்சர் பண்ணிட்டீங்க. எல்லாத்தோட பேரும் நான் படிச்சுட்டு நினைக்கிறேன். அதாவது மூக்கனூர்ல இருந்து சண்முகன சிவகுமார், மலர்குடி சபரிப்ரியா சரோஜினி இவங்க பேர் மட்டும் விட்டு போயிருந்தது. அதையும் நம்ம வாச்சாச்சு. ஓகே, பதில் சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு. எஸ், டெல்லி கொல்கத்தா கவுஹாத்தி ரயில் பாதையில் உள்ள புதிய போங்கைகான் சந்திப்பு தான், அதாவது நியூ போங்கைகான் சந்திப்பு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ரயில் நிலையம் தான் இந்தியாவில் முழுமையாக ஆற்றின் மீது கட்டப்பட்ட ஒரே ரயில் நிலையம். பதில் சொன்ன அத்துணி நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். நேரம் 8:50. எஃப்எம் ரெயின்போ 103 கோவை.
4: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கும் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
5: முகத்தில்
6: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
7: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
8: ஐயா, உங்க பேரை தொடர்ந்து தினம் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னாரு ஒருத்தர். தொடர்ந்து கேக்குறீங்களே, உங்களுக்கு காது வலிக்கலையா அப்படின்னு கேட்டோம். பேசுற உங்களுக்கே வாய் வலிக்கல அப்படிங்கிறப்போ கேட்குற எங்களுக்கு எப்படி காது வலிக்கும் அப்படின்னார். நம்ம உடம்புல ஒரு அதிசயம் என்ன தெரியுமா? ரொம்ப நேரம் நாம் நடக்கிறோம்னு வச்சுக்கோங்க, கால் வலிக்கும். ரொம்ப நேரம் வேலை செஞ்சால் கை வலிக்கும், உடம்பு வலிக்கும். ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தால் கண் வலிக்கும். ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தால் வாய் கூட வலிக்கும். ஆனால் ரொம்ப நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால காது வலிக்கிறது இல்லை. அதனால் கேட்கறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க. திருவள்ளுவர் வந்து தேவையில்லாமல் வார்த்தைகளை உபயோகப்படுத்த மாட்டார். ஒரு திருக்குறள்னு எடுத்துக்கிட்டாவே அதில் மொத்தம் 7 வார்த்தைகள், அவ்வளவுதான். அப்படி 7 வார்த்தைகள் மட்டுமே உள்ள ஒரு திருக்குறளில் வள்ளுவர் ஒரே வார்த்தையை 5 தடவை உபயோகப்படுத்தியிருக்கிறார், திரும்ப திரும்ப பயன்படுத்தியிருக்கிறார். அப்படின்னா அதை எந்த அளவுக்கு வலியுறுத்தி சொல்கிறார் அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். அது என்ன குறள்? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. செவிச்செல்வம்ங்கிறது அவ்வளவு முக்கியமானது. கற்றலின் கேட்டல் நன்று. அதிகம் கேட்கணுங்கிறதுக்காக தான் எவ்வளவு கேட்டாலும் காது வலிக்கிறதில்ல. குறைச்சலாக பேசணும், அதிகமாக கேட்கணும். இன்னொரு விஷயம் கவனிங்க, நம்ம உடம்பில் கண்ணுக்கு வந்து மூடி இருக்குது, எதையாவது நாம் பார்க்க விரும்பலைன்னா உடனே கண்ணை மூடிக்கலாம். நம்ம வாய்க்கு மூடி இருக்குது, பேச விருப்பம் இல்லையா, வாயை மூடிக்கலாம். மூக்குக்கு கூட மூடிக்கிற வசதி இருக்குது, எதையாவது முகர விருப்பம் இல்லையா, மூச்சை அடக்கிக்கலாம். ஆனால் பாருங்கள், காதுக்கு வந்து மூடி கிடையாது, அதை கையால் தான் மூட முடியும். யார் என்ன சொன்னாலும் அது நல்லதோ கெட்டதோ காதில் விழுந்துக்கிட்டு தான் இருக்கும். அறிவு தான் நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு கெட்ட விஷயங்களை விட்டுடணும். நல்ல கருத்துக்கள் நம்ம காதில் நிறைய விழுந்துக்கிட்டே இருக்கணும். அதை கேட்டு நாம் நல்லபடியாக வாழணுங்கிறது தான் படைப்பின் விருப்பம். ஆன்மீகவாதிகள் கூட ஒன்று சொல்லுவாங்க, அதாவது ஆன்மீக பாதையில் நீங்கள் முன்னேறணும்னா முதல்ல சிரவணம் செய்யணும்பாங்க. அதாவது

0: பெரியவங்க சொல்கிற நல்ல கருத்துக்களை கேட்கணும் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அதனால் யார் நல்ல கருத்துக்களை சொன்னாலும் அதை காது கொடுத்து கேளுங்க. இவ்வளவு கருத்துக்களையும் நம்ம நேயர் ஒருத்தர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தோம். அவரும் சரி சரின்னு தலையாடிக்கிட்டே இருந்தார். அப்புறம் சொன்னார், நீங்கள் சொல்கிறது சரி தான் சார், காதுக்கு மூடி இல்லைங்கிறது ரொம்ப சரி. அதனால தான் உங்கள் தகவல் கூட நாங்கள் விரும்புகிறோமோ இல்லையோ தினம் காதில் விழுந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னார். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. அப்படியா அப்படின்னோம். ஆனாலும் என்ன மாதிரி சில பேர் நீங்கள் தகவல் சொல்கிற சமயத்தில் காதில் மூடி இல்லையேன்னு சொல்லி கவலைப்படுறதில்ல சார் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். காதை மூடுறதுக்கு தானே வசதி இல்லை, ரேடியோவை மூடுறதுக்கு வசதி இருக்குதுல்ல, அதனால் டக்குன்னு அதை மூடி வச்சுருவோம் அப்படின்னார்.
1: தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

புதிய முகம் படத்துல இருந்து பாடல் கேட்டோம். ஏ ஆர் ரமண்டியும் மியூசிக்ல மால்குடி சுபா மென்மினி பாடிய இந்த பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வைரமுத்து. இன்று பிற்பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் யோகா ஆசிரியர் திவ்யா குஹப்ரியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் டாக்டர் செல்வ ராஜ்குமார் அவர்கள்.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம். வி ஸ்டார்டட் நிழல். இது என்னன்னா ஒரு QR பேஸ்டு ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். பப்ளிக் இஃப் தே ஆர் பிளானிங் டு கிவ் வெரி குட் இன்ஃபர்மேஷன், உங்க ஐடென்டி ரிவீல் பண்ணுவேன் நீங்க போன் நம்பர் கொடுத்துட்டீங்கன்னா, அந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டான இன்ஃபர்மேஷன், ஐ வில் கால் தெம் டு மை ஆபீஸ் அண்ட் ஐ வில் ரிவார்ட் தெம் அக்கார்டிங்லி. அவங்க கொடுக்கறது இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணிட்டு தே வாண்ட் டு ரிவீல் தேர் போன் நம்பர் அதை கொடுத்துலாம். யாருக்கு போன் நம்பர் கொடுக்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா தே நீட் நாட் கிவ் எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு மீ. அவங்க பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுக்க தேவையில்லை. அவங்க அந்த தகவல் என்ன தகவல் போலீஸ்க்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க விரும்புறீங்களோ அது மட்டும் போலீஸ்க்கு தகவல் சொன்னா போதும். எனக்கு பிஏ பார்ட் ஆஃப் திஸ் ஃபார் எ பெட்டர் அண்ட் சேஃபர் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட். தேங்க்யூ.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
0: இதுவரை நாம் இணைந்திருந்த இந்த நிகழ்ச்சி ரெயின்போ வைப்ஸ் நிகழ்ச்சியில் உங்க கூட நான் RJ தமிழரசி லட்சுமணன். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது செய்தி சுருக்கம். அதனையும் தொடர்ந்து இது உங்கள் சாய்ஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க காத்திருக்காங்க RJ சந்தீப். நன்றி நேர்களே.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். தேர்வுகள் தொடர்பான சீர்திருத்தங்களை மேற்கொள்வதற்காக உயர்நிலை அதிகார பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்துள்ளார். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மக்களவையில் தாக்கல் செய்யப்படும் தேர்வு சீர்திருத்த மசோதா மீதான விவாதத்தில் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்க வேண்டும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாது விவகாரத்தில் தமிழக மக்களின் நலன்கள் பாதுகாக்கப்படும் என்று மாநில அமைச்சர் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அனைத்து கட்சிகள் மற்றும் விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளின் கூட்டத்திற்கு மாநில அரசு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் சிறுபான்மையின மக்களின் நலனுக்காக ஒதுக்கீடு செய்யப்படும் நிதியை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பழுதூக்குதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: திங்கட்கிழமை கோயம்புத்தூர் மாவட்ட நேயர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியாக மலர் காத்து கொண்டிருக்கிறது. ஸோ நீங்கள் கோயம்புத்தூரை சேர்ந்தவராக இருந்தீங்கன்னா 2316312 இல்லை 2317046 அப்படிங்கிற நம்பர்ஸில் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். 2010 இப்போ வரைக்கும் வெளிவந்திருக்கக்கூடிய படங்கள்லேருந்து பாடல்கள் உங்களுக்காக வழங்கப்படும். ஸோ நம்மகிட்ட பேச காத்திருக்கக்கூடிய முதல் நேயர் யாருங்கிறது, வணக்கம், யார் பேசுறீங்க?
1: உற்சாகமான காலை வணக்கம் சந்தீப் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: கணேஷ் சிறுமையால் இருந்து பேசுறேங்க. நல்லா இருக்கிறீங்களா?
0: நல்லா இருக்கேன் கணேஷ். என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
1: இன்னைக்கு வந்து என்னுடைய விருப்பம் அழகிய தமிழ் மகன் படத்துல இருந்து,
0: சரிங்க,
1: மதுரைக்கு போகாதடி, இந்த பாட்டு வேணுங்க.
0: சரிங்க, அழைத்ததுக்கு நன்றி,
1: வாய்ப்புக்கு நன்றிங்க.

FM Rainbow 103 இங்க எல்லாமே செம்ம தோளு. FM Rainbow 103 கோவையில் நம்ம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி இது உங்கள் சாய்ஸ். 9:03 இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து

0: அமன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இது உங்கள் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் அமன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க். எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இது உங்கள் சாய்ஸ். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வந்து கோவை மாவட்ட நேயர்கள் பங்குபெறக்கூடிய தொலைபேசி நிகழ்ச்சியாக அமைந்துட்டு இருக்கு. அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியோட முதல் பாடல் கேட்க போறோம்.

அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இது உங்கள் சாய்ஸ். 9:10 அடுத்த நேயர் யார் எங்கிருந்து பேசுறாங்க? வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருந்தாங்க, லைன் கட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் கூட பரவாயில்ல, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கோவை மாவட்ட நேர்களாக இருந்தீங்கன்னா நீங்களும் கால் பண்ணி பேசலாம். 2316312 இல்லை 2317046 அப்படிங்கிற நம்பர்ஸில் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடித்தமான பாடல்களை 2010 இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: டைம் 9:15 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இது உங்கள் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இது உங்கள் சாய்ஸ் நம்ம கிட்ட பேச காத்திருக்கூடிய அடுத்த நேயர். வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: சின்னவன் சார், நல்லிக்கொண்டம் பார்த்தது செல்வராஜ் பேசுறேன் சார். நல்லா இருக்கீங்களா சார்?
0: சொல்லுங்க செல்வராஜ், என்ன பாட்டு கேட்கலாங்க?
1: கூலியிலிருந்து மோனிகா பாட்டு போட்டுருங்க சார்.
0: சரிங்க, கூலியிலிருந்து உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.

0: 9:20 அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இது உங்கள் சாய்ஸ்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நம்ம கிட்ட பேச காத்திருக்கூடிய அடுத்த நேயர் யாருங்கிறது, வணக்கம், யார் பேசுறீங்க? வணக்கம்ங்க.
3: பூபதி ராஜேந்திரன் மூக்கனூர்ல இருந்து பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க பூபதி, என்ன பாடல் கேட்கலாம் இன்னைக்கு?
3: நந்தன் படத்துல இருந்து என் ஃப்ரெண்டா போல யாருமே.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, அழைத்ததுக்கு நன்றி. அடுத்ததா வந்து கால் பண்ணும்போது உங்க ரேடியோ வால்யூமை மியூட் பண்ணிக்கோங்க,

0: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இது உங்கள் சாய்ஸ்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நம்ம கிட்ட பேசி காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. கருணாகரன் என்ன பாடல் கேட்கலாங்க?
3: தங்க மீன்கள் நதி வெள்ளம் மேலே.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.
4: மகள்களை பிரிய அப்பாக்கள் பாக்கியவான்கள், ஆனால் அப்படியெல்லாம் தந்துவிட வாழ்க்கை ஒன்றும் தோழன் இல்லை.

அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் இது உங்கள் சாய்ஸ். இந்த நிகழ்ச்சியை வழங்கியோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: 9:01 15 நொடி நம்ம கிட்ட இருக்கோம் இந்த நிகழ்ச்சி. இது உங்கள் சாய்ஸ் எஃப்எம் ரெயின்போ 103 கோவையிலிருந்து. வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க.
1: காமனைக்கு மலை துந்து ராமசாமி சிவபாக்கியம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
1: எனக்கு பானா காத்தாடி இருந்து என் நெஞ்சில் ஒரு பூ பூத்தது அந்த பாட்டுங்க.
0: சரிங்க.
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேங்க.
1: சரிங்க சார்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: வணக்கம், இது உங்கள் சாய்ஸ், யார் பேசுறீங்க? ஹலோ, யார் பேசுறீங்க?
2: வணக்கம் சார்.
1: வணக்கங்க.
2: இடையில்பாளையம் பாம்பட்டி எம்ஜிஆர் நகர் தேவிச்செந்தில் சார்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம் இன்னைக்கு?
2: ஆதவன் பாட்டு வாராயோ வாராயோ.
1: சரிங்க, உங்களுக்கான பாடல் வந்துட்டு இருக்கு.

0: லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
0: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
2: FM Rainbow 103 கோவையில இது உங்கள் சாய்ஸ் கேட்டு இருக்கோம். 9:43 வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஹலோ, காமலாய் குமார் சுந்து செல்வி சர்மாசன் பேசுறேங்க.
2: சொல்லுங்க செல்வி, என்ன பாட்டு கேட்கலாம்
3: இன்னைக்கு? இது விஸ்வாசம் படத்திலிருந்து கண்ணான கண்ணே பாட்டு வேணுங்க. எங்க

0: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தலைமை

0: கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
2: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
2: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: இது உங்கள் சாய்ஸ். 9:50 அடுத்த நேயர் வணக்கம், யார் பேசுறீங்க?
1: சார் ஒன்று பத்மநாபன் சார்.
0: பத்மநாபன், என்ன பாட்டு வேணுங்க
1: சார்? வலிமையில இருந்து அம்மா பாட்டு சார்.
0: சரிங்க, உங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு.
1: நன்றி சார், நன்றி சார்.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: ஒன்பது மணி 54 நிமிஷம் 15 நொடி. நாம இதுவரைக்கும் கேட்டிருச்ச இந்த நிகழ்ச்சி FM Rainbow 103 கோவையில் இது உங்கள் சாய்ஸ்.

சாய்ஸ் நிகழ்ச்சி எழுதி வரைக்கும் உங்க கூட ஆர்ஜே சந்தீப். இன்னும் சில நொடிகளில் காலை 10 மணிக்கான செய்திச் சுருக்கம், அதனைத் தொடர்ந்து போவோமா ஊர்வோலம் வழங்குவதற்காக ஆர்ஜே தமிழரசி காத்துட்டு இருக்காங்க.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். மத்திய ரிசர்வ் காவல்படையின் நிறுவன நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். பொதுத் தேர்வு முறைகேடுகள் தடுப்புச் சட்ட திருத்த மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. தேர்வுகளில் முறைகேடுகள் நடைபெறுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் உள்ள அருள்மிகு சங்கரநாராயணன் திருக்கோவிலில் ஆடித்தபசு திருவிழா நடைபெறுவதையொட்டி நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அருகே தருவைக்குளம் பகுதியில் கடலில் மூழ்கிய இரண்டு சிறுவர்களின் உடலை தீயணைப்புப் படையினர் மீட்டுள்ளனர். சிவகாசி பட்டாசு ஆலை வெடி விபத்து சம்பவம் தொடர்பாக 11 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மரம் சாலையின் குறுக்கே வேரோடு சாய்ந்ததால் 50க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இளைஞர்கள் பயனடையும் வகையில் மாவட்ட வேலைவாய்ப்பு தொழில் நெறி வழிகாட்டு மையத்துடன் இணைந்து ஆகஸ்ட் 1 தேதி வேலைவாய்ப்பு முகாம் நடத்த மாவட்ட நிர்வாகம் ஏற்பாடு செய்துள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் 2 வார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்குதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் 65 கிலோ எடைப்பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் இறுதிப் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: இனிமையான மகிழ்ச்சியான காலை வணக்கம் நேர்களே. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது போவோமா ஊர்குளம். நான் உங்கள் கூட அஜய், தமிழரசு லக்ஷ்மணன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஊருக்கு போய் சுற்றி காமிச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கி எந்த ஊருக்கு போகிறோம் கண்டிப்பாக போஸ்ட்டு பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க. புஞ்சை புளியம்பட்டி தான் நாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?

போவோமா ஊர்குலமே. இந்த நிகழ்ச்சி நம்ம வந்து இன்னைக்கு எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னா, புஞ்சை புளியம்பட்டிக்கு தான் நான் வந்து பஸ்ல தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர்ல இருந்து கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் டிராவல் பண்ண இங்க வரதுக்கு. நம்ம கோயம்புத்தூர்ல இருந்து வந்தோம் அப்படின்னா புளியம்பட்டி டச் பண்ணி தான் சத்தியமங்கலம், பன்னாரி, பவானி சாகர் இங்கெல்லாம் போக முடியும். மைசூர் போறவங்களாகட்டும் நம்ம வந்து புளியம்பட்டி டச் பண்ணி தான் நம்ம போக முடியுமா. புளியம்பட்டியில இருந்து கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா பவானி சாகர் போகலாங்கிறாங்க. அதே 20-25 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா பன்னாரியும் போகலாமாமா. நான் புளியம்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல தான் இப்ப இருக்கேன். வாங்க நம்ம உள்ள போய் பார்க்கலாமா. இப்ப வந்து புளியம்பட்டி வந்தாச்சு. இங்க நிறைய கடைகள் இருக்குப்பா. ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ரெஜிஸ்டர் ஆபீஸ் கூட இருக்கு, லைப்ரரி இருக்கு, ஒரு ஹாஸ்டல் கூட இருக்கு. அந்த ஒரு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே அதை ஒட்டி ஒரு மசூதி கூட இருக்குங்க, ஒரு சர்ச்சு கூட அந்த சைடு இருக்கு. சரி உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் அந்த பஸ் ஸ்டாண்ட் ஒட்டியே கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா 2-3 பேங்க் கூட இருக்கு. கொஞ்சம் உள்ளே போனோம் அப்படின்னா

ரெண்டு சினிமா தேட்டர் கூட இருக்குது. நான் நினச்சேன் கிராமம் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாம் சொல்லிட்டு வந்தேன். பார்த்தா கிராமம் மாதிரியெல்லாம் கிடையாது, சரவணம்பட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். சரவணம்பட்டின்னா அந்த ரோடு எல்லாம் அகலப்படுத்திருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இப்போ தான் வந்து நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரோடு எல்லாம் அகலப்படுத்தி நல்லாவே டெவலப் ஆகி இருக்கிறதா சொல்கிறாங்க. இங்கே ஊருக்குள்ளே போயிட்டுருக்கேன் நான், இப்போ ஊருக்குள்ளே போயிட்டுருக்கேன். வாங்க போகலாம். இங்க பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வராங்கப்பா, அவங்க கிட்ட கேட்டேன், அவங்க பக்கத்துல இருக்கிற ஒரு மில்லுல வேலை செய்யறதா சொல்றாங்க. ஆக்சுவலா இங்க பருத்தி ரொம்பவே விளைவிக்கிறாங்களாம், இது தவிர புகையிலை மக்காச்சோளமும் பயிரிடுறாங்களாம். முதல்ல எல்லாம் விவசாயம் தான் இங்க ஃபேமஸா இருந்ததா சொல்றாங்க இவங்க. அதனாலதான் இங்க வந்து அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பின்னிங் மில், அதாவது நூற்பாலைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அது வந்து ரொம்பவே அதிகமா இருக்காமா. இப்போ இங்க இருக்கிறவங்களுடைய வாழ்வாதாரமே மாறி, அதாவது வாழ்வாதாரமே இந்த ஸ்பின்னிங் மில், அந்த மில்லுக்கு போறவங்களுடைய வாழ்க்கை தான் ரொம்பவே அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. இவங்களும் அந்த மில்லுக்கு போயிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க போல. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பின்னிங் மில்லும் டெவலப் ஆயிருச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ சமீப காலமாக திருப்பூர்ல இருந்தும் பனியன் கம்பெனி, சின்ன சின்ன அந்த பனியன் கம்பெனி எல்லாம் வச்சிருக்காங்களா, நிறைய அதாவது வயல்கள் தாண்டி, அதாவது விவசாயம் தாண்டி பனியன் கம்பெனிகளும் சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் வந்துட்டு இருக்காமா, அதாவது திருப்பூர் பக்கத்தில் இருக்கிறனால அங்கிருந்தும் சின்ன சின்ன கம்பெனிகள்லாம் வந்திருக்கு. பனியன் கம்பெனிகளும் இங்கே டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இங்கே உள்ள போய் பார்த்தோம்னா சிட்டி மாதிரி தான் இருக்கு, நிறைய வயல்லாம் கிடையாது, ஒரு நிறைய வீடுகள் இருக்கு. அப்புறம் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் புளியம்பட்டி போறேன்னு சொன்ன உடனே எங்க வீட்டுல ரெண்டு மூணு பேக் வேற கையில எடுத்து கொடுத்துட்டாங்க. ஏன் பாத்தீங்கன்னா இங்க ரொம்பவே ஃபேமஸா இருக்கிற சந்தை தான் புளியம்பட்டி அப்படின்னு சொன்னவுடனே சந்தை இருக்குது கண்டிப்பா நிறைய வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு பேக் வேற கொடுத்து விட்டாங்க. சரி சந்தைக்கு போலாமா இப்போ?

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 தேசிய கல்வி NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும். நாம இப்போ எங்க இருக்கோம் போவோமா? ஊர்கோலத்துல எஸ் புஞ்சை புளியம்பட்டியில தான் வந்தாச்சு சந்தைக்குள்ள. ஓகே, கையில 2-3 பேகோட நான் வந்திருக்கேன். என்னெல்லாம் இருக்கும் நான் நினைச்சு வந்தனோ அதை விட அதிகமாவே இருக்குங்க. ஆக்சுவலா இது ஒரு பெரிய சந்தை தான், செமையா இருக்கு. சந்தைக்குள்ள இருக்கேன், எவ்வளோ பெரிய சந்தை அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு. ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவங்க சொன்னாங்க இது வந்து இங்கே வந்து ஆட்டு சந்தை அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஃபேமஸாமா, வியாழக்கிழமை சந்தை தான் ரொம்ப ஃபேமஸ், அதாவது புளியம்பட்டி அப்படின்னாவே சந்தை தான் ஒரு அடையாளமாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இங்கே வந்து 50 ஏக்கர் நிலப்பரப்பில் இருக்கும் இந்த சந்தை. புதன்கிழமை ஆரம்பித்து வியாழக்கிழமை வரைக்கும் தொடர்ந்து 2 நாட்கள் நடக்குமா அப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. புதன்கிழமை மாட்டுச்சந்தை ஆட்டு சந்தை எல்லாம் இருக்குமாமா, வியாழக்கிழமை பொது சந்தை. அதாவது பொது சந்தை அப்படிங்கிறது வந்து காய்கறி பழம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்கு மேம். நான் ஆக்சுவலா காய்கறி பழம் இதெல்லாம் தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தேன், ஆனா இங்க பார்த்தா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ரொம்பவே ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு

0: பார்த்தீங்கன்னா இந்த சந்தைக்குள்ள ரெண்டு பைக் கூட சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் நிஜமா நினைக்கவே இல்லை, ஆச்சரியமா இருந்தது. பைக் கூட சந்தையில சேல் பண்ணுவாங்களா அப்படிங்கறதை நான் இங்க வந்துதான் பார்த்தேன். பொள்ளாச்சி சந்தைக்கு அடுத்தபடியா ஒரு இந்த புளியம்பட்டி சந்தை தான் ரொம்பவே ஃபேமஸா. நான் எனக்கு வேணுங்கிறத நான் வந்து என் பேக்ல எல்லாம் வாங்கியாச்சு. ஓகே, நீங்களும் வாங்குறதுன்னா வாங்கிக்கோங்க கூடவே. பார்க்க பார்க்க அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா அப்படின்னு தான் தோணுது. பேக் இல்லை, வெயிட் வேற, தூக்கிட்டு போகணும் இல்லையா. மெயினா காசு வேணும்ப்பா, அதுதானே முக்கியம். சரி, தெரிஞ்ச ஒருத்தர் வீட்டில் இதை வச்சுட்டு போயிடலாம் நினைக்கிறேன். தெரிஞ்ச ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க, போய் விசாரிச்சேன். அவங்க வந்து சரி கொஞ்சம் வச்சுட்டு போமா, ஏன்னா வெயிட் தூக்கிட்டேன், புளியம்பட்டிக்குள்ளையெல்லாம் சுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லி இதெல்லாம் பேக்லாம் வச்சுட்டேன். போய் விசாரிச்சேன் இங்கெல்லாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டு பார்த்தேன். அவங்க சொல்றாங்க இந்த புளியம்பட்டியில நிறைய கோவில்களும் இருக்காமாங்க. இங்கிருந்து ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு ஓதிமலை இருக்கு. வந்ததே வந்துட்டோம், அங்கேயே போயிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். ஏன்னா இரும்பொறை அப்படிங்கிற ஊரில் தான் இந்த ஓதிமலை இருக்காமா. அந்த இரும்பொறை அப்படிங்கிற பேர் காரணத்தையே ஒரு வரலாறாக சொல்கிறாங்க. மலை நல்லா செங்குத்தாக இருக்குமாமா, கிட்டத்தட்ட படிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது 1750 to 1880 வரைக்குமே அந்த படிகள் வந்து நெத்துக்குத்து, அதாவது செங்குத்தாக இருக்குமா. கேட்ட உடனே போகலாமா வேண்டாமா அப்படிங்கதா யோசிக்க தோணுது. ஆக்சுவலா இது ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த முருகப்பெருமானுக்கு 5 முகங்கள் இருக்குமா. அதனுடைய வடிவிலும் பாத்தீங்கன்னா அதனுடைய சிறப்புகளும் இங்க இருக்கிறவங்க ஒருத்தர் வந்து எனக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன், நீங்களே என் கூட வர்றதுன்னா வாங்க, பாட்டு கேட்டே போலாமா.
1: குன்றான குன்றத்தில கோமரனவன்

0: FM. KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
0: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
2: நாம இப்போ புஞ்சை புளியம்பட்டியில தான் இருக்கோம். சந்தைக்கு போயாச்சு, கோயிலுக்கும் போயாச்சு, செம இல்ல இப்பவே கணக்கெட்டுதே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, இங்க ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தேன். ஏன்னா நமக்கு சிறுவர் பல்சுவை நிகழ்ச்சி கூப்பிடலான்னு பார்த்துதான் வந்த இதுல நம்ம 2-in-1 தான் பாக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸும் இங்க இருக்கா. மெயின் ரூட்லயே பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு, பாய்ஸ் ஹை ஸ்கூல் இருக்கு, கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் இருக்கு. இது தவிர நிறைய பிரைவேட் ஸ்கூல்ஸும் இருக்குதுன்னு சொல்றாங்க. இன்னுமே நம்ம உள்ள போனா நிறைய ஊர்கள் இருக்கான். ஆனா டைம் இருக்குமா அப்படிங்கறது தெரியல. இன்னொரு நாள் டைம் இருந்தா நம்ம அங்கெல்லாம் போலாம். புளியம்பட்டியில இருந்து 12 கிலோமீட்டர் போனோம் அப்படின்னா காவலிப்பாளையம் இருக்கு, நம்பியூர் இருக்கு, சிறுமுகை இருக்கு, மாதம்பாளையம் இருக்கு. அதுக்கப்புறம் புளியம்பட்டியில ரீசெண்டா ஒரு பொன்மலை ஆண்டவர் கோயில்னு ஒரு கோயிலாம், அதாவது 2 வாரத்துக்கு முன்னாடிதான் கும்பாபிஷேகம் நடந்ததா சொல்றாங்க. இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கோயில் வந்து திப்பு சுல்தான் காலத்திலே இருந்ததா இந்த ஊர் மக்கள் வந்து சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோயிலா இது. ஒன்னு சொல்ல மறந்துட்டேன் பாருங்க, நமக்கு சிறுவாணி தண்ணி, அத்திக்கடவு தண்ணி தானே வரும் நம்மளுக்கு குடிக்கிறதுக்கு. அந்த மாதிரி இங்க வந்து இவங்களுக்கு பவானிசாகர் டேம்ல இருந்து தான் தண்ணி வருதான். ஆக்சுவலா இவ்வளவு தூரம் வந்துட்டோம், அங்கேயும் போலாமா இங்கே போலாமா அப்படின்னு சொல்லிதான் தோணுது. ஆனா டைம் இல்லையே, பஸ் பிடிச்சி போகணும். என்னோட சாமான்களை வேற அந்த வீட்டுல வேற இறக்கி வச்சிருக்கேன், அதை வேற எடுத்துட்டு போகணும். ஓகே, நம்ம பஸ்ல போயிட்டு இருக்கோம். இப்ப நம்ம புஞ்சை புளியம்பட்டியில தான் இருக்கோம். நம்ம பஸ் வந்தாச்சு, பஸ்ல ஏறலாமா? ஓகே, கோயம்புத்தூர் போலாம் வாங்க.

இதுவரைக்கும் நாம டிராவல் பண்ணது புஞ்சை புளியம்பட்டி தான். உங்க கூட நான் ஆர்ஜே தமிழரசி லட்சுமணன். ஒரு வழியா கோயம்புத்தூர் வந்தாச்சு, இன்னொரு நாள் இன்னொரு ஊருக்கு போவோமா?

0: நேரம் 10:30.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: வணக்கம் நேயர்களே, FM ரெயின்போ 103 கோவையில நாம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். கவிதையும் கானமும் கைகோர்க்கும் அற்புதமான நேரம் இது. நிகழ்ச்சியில் உங்களுடன் கவிதா ஸ்ரீனிவாசன். இதயத்தில் 1000 வார்த்தைகள் இருந்தும் உதடுகளில் ஒரு தயக்கம் தவிப்பு. அந்த தயக்கமே காதலின் மிக அழகான மொழி. சொல்லாமல் தவிக்கும் காதல் கூட சுகமானது.

காதல் வந்தால் கண்களை திறந்து கொண்டு கனவு காண்பதும் கண்களை மூடிக்கொண்டு காட்சிகள் தேடுவதும் இயல்பே. உண்மையான காதலுக்கு இந்த பாடல் வரிகள் மிகவும் பொருத்தமானது.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நாம் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். மலரை ஒரு வார்த்தை பேசச் சொல்லி காற்று அழைக்கிறது, காற்று அழைத்தும் கூட மலர் ஏனோ மௌனம் காக்கிறது. ஏன் இந்த மௌனம் என்று தெரியவில்லை.

சில அழைப்புகளுக்கு சொற்கள் தேவையில்லை, ஒரு பார்வை போதும். சில உறவுகளுக்கு அறிமுகம் தேவையில்லை, ஒரு இதய துடிப்பு போதும். காத்திருப்பின் ஒவ்வொரு நொடியும் காதலை இன்னும் அழகாக்கும். அந்த காத்திருப்புக்கு முடிவாக வா என்று நீளும் ஒரு வார்த்தை, அதில் ஆயிரம் அன்புகள், ஆயிரம் கனவுகள் மறைந்திருக்கின்றன. அந்த இனிய அழைப்பை இசையாக நம் இதயத்தில் பதிக்கும் மென்மையான பாடல் இதோ.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். காதல் என்ற காவியத்தில் என்றும் நீயே என் பல்லவி, நான் உன் சரணம். பல்லவி என்பது பாடலின் தொடக்கம் மட்டுமல்ல, இரண்டு இதயங்கள் ஒரே துடிப்பில் எழுதத் தொடங்கும் காதலின் முதல் அத்தியாயம். சரணம் என்பது வார்த்தைகள் அல்ல, மௌனங்கள் கூட இசையாக மாறும் அன்பின் ஆழமான பயணம்.

இதுவரை எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் கவிதா ஸ்ரீனிவாசன். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

வணக்கம், நான் முனைவர் கே டி பார்த்திபன். மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வனவியல் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். முதல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தேவையான அத்தனை பொருட்களுமே வனங்களில் இருந்தா கிடைச்சது. இப்ப என்னாச்சு, மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலைகள் அதிகமாயிருச்சு, வனங்களின் பரப்பளவு குறுங்கிருச்சு, நம்ம தேவைகளை எப்படி நிறைவேற்றுறது, இதற்கு என்ன மாற்று? வெரி சிம்பிள், வனங்களுக்கு வெளியே வனங்கள், வேளாண் காடுகள். வேளாண் காடுகள்னா என்ன சார்? இதுதான் அடுத்து உங்களுடைய கேள்வி. பதில் தெரியணும்னா டியூன் பண்ணுங்க ஆகாஷவாணி 103 FM. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஒரு நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் கலைஞர்களில் வேளாண் காடுகளை பத்தின பல தகவல்களை நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஒன்னு இல்ல, ரெண்டு இல்ல, இந்தியாவிலேயே இது முதல் முறையாக 100 எபிசோட் பண்ண போறோம். தகவல் களஞ்சியம் மட்டும் இல்ல, இட்ஸ் அ ட்ரெஷர் ஹவுஸ் மாதிரி இருக்கும். ஏறும் ஊர்ல வரதுனால விவசாயிகளுக்கு மட்டும் நினைச்சிட்டு இருப்பாங்க, அப்படி கிடையாது. இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம்.

0: இது அனைவருக்குமான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வந்து காலத்தின் கட்டாயம். வேளாண் கார்டுகள் பத்தி இவ்வளவு தகவல்கள் இந்த தகவல் கலைஞத்தை தவிர நீங்க வேற எங்க தேடினாலும் கிடைக்காது. அதனால இப்ப மிஸ் பண்ணிட்டு பின்னாடி வருத்தப்படாதீங்க. பிளீஸ் லிசன் FM 103.
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: நேரம் 11 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
3: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். மத்திய ரிசர்வ் காவல்படையின் நிறுவன நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கும் வகையில் நிலையான சீர்திருத்த நடவடிக்கைகளை மத்திய அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மக்களவையில் மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மேக்வால் இன்று தாக்கல் செய்கிறார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் நினைவு தினத்தில் தேசத்திற்கு அவர் ஆற்றிய அறிவியல் பணிகளை இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டுவோம் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். நாகாலாந்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் விமானப்படையினர் தொடர்ந்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். வேளாண் பட்ஜெட் குறித்து தமிழக அமைச்சர்கள் விவசாயிகளுடன் சென்னையில் இன்று ஆலோசனை மேற்கொண்டனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் உள்ள அருள்மிகு சங்கர நாராயணன் திருக்கோவிலில் ஆடி தபசு திருவிழா நடைபெறுவதையொட்டி நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையே பேச்சுவார்த்தைகளை மீண்டும் மேற்கொள்ள ஏதுவாக ராணுவ நடவடிக்கைகள் இருவார காலத்திற்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுதூக்குதல் மகளிர் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சானு தங்கப்பதக்கம் வென்றார். ஆடவர் பிரிவில் ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஜிம்பாப்வே அணிக்கு எதிரான 3வது மற்றும் இறுதி 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 35 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கோவாவில் நடைபெற்ற அல்டிமேட் டேபிள் டென்னிஸ் போட்டியில் மும்பை அணி பட்டம் வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபா கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்போவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: FM Rainbow 103 கோவையில் நம்ம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் 11:03. இன்னைக்கு இன்றைய பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக யார் இணைப்பில் இருக்காங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். வாங்க, வணக்கம், யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். உங்களை பத்தி சொல்லுங்க மணிவண்ணன். உங்களை பத்தி சொல்லுங்க.
5: நான் வந்து கைத்தறி நெசவு செய்யறேங்க.
4: சரிங்க. வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
5: வீட்டுல வந்து நானு, என் மனைவி, ஒரு பொண்ணு, ஒரு பையனுங்க.
4: சரிங்க.
5: பொண்ணு இப்பதான் படி முடிஞ்சு சென்னையில வேலைக்கு சேர்ந்துருக்காங்க, ஒரு மாசம் ஆச்சுங்க.
4: சரிங்க.
5: பையன் வந்து செகண்ட் இயர் படிக்கிறானுங்க, பிகாம் பிஎஸ்சி.
4: சரிங்க. நம்ம எஃப்எம்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம்னா என்ன ப்ரோக்ராம்?
5: எனக்கு ரெண்டு தான் ரொம்ப முக்கியம்ங்க. என்னடா நேயர் விருப்பு போடுறீங்களா? நாங்க கேக்குற பாட்டு போடுறீங்க, அது ரொம்ப பிடிக்குது. அதே மாதிரி இன்றைய நேயர்.
4: சரிங்க.
5: அது ரொம்ப பிடிக்கும், ஏன்னா நினைச்ச பாட்டு எங்களுக்கு வந்து பொழுதுபோக்கே வந்து பாட்டு கேக்குறதாங்க, அதுல இளையராஜா மியூசிக்னா கெத்துங்க.
4: சரிங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில என்னென்ன பாடல்கள் எல்லாம் வந்து கேட்க போறீங்க, என்னென்ன பாடல்கள் கொடுக்க போறீங்க?
5: அதாவது நான், எனக்கு வந்து இளையராஜா பாடினா ரொம்ப பிடிக்குங்க, அதனால

0: பத்தே இளையராஜா பாட்டு போட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க. பாடினர்
1: என்னென்ன பாடல்கள் சொல்லுறீங்களா, உங்களோட விருப்பமான பாடல்?
0: எனக்கு என்ன தத்துராசாவில இளையராஜா பாடின பாட்டே போடுங்க.
1: சரிங்க, அதுக்கப்புறமா?
0: அதுக்கப்புறம் கவரிமான் படத்துல பூ போலே உன் புன்னகையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடினது, அது ரொம்ப பிடிக்குங்க.
1: ஓ சரி.
0: மூணாவது சொன்னா அன்புள்ள அப்பா படத்துல ஜெயசுதாஸ் பாடினது மரகத வள்ளிக்கு மணக்கோரம். அடுத்தது பாத்தீங்கன்னா நிழல்கள், இது ஒரு பொன்மாலை பொழுது, அது பிடிக்குங்க. அப்புறம் முள்ளும் மலரும் படத்துல செந்தாளம்போவில்.
1: சரிங்க.
0: அப்புறம் பாத்தீங்கன்னா மனைவிக்காக தெற்கு திருமச்சான் படத்துல ஏழு ஏழு ஜென்மம் மனைவி என்பது, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்குங்க.
1: சரிங்க, ஓகே. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கேட்ட பாடல்கள் எல்லாம் டைம் அட்ஜஸ்ட் பண்ணி கண்டிப்பாக எவ்வளோ நேரம் எவ்வளோ பாடல்கள் வழங்க முடியுமோ அவ்வளோ பாடல்கள் கொடுத்துடலாம். உங்ககிட்ட பேசுனதுல ரொம்ப மகிழ்ச்சி கூட.
0: அது பார்த்தீங்கன்னா அப்புறம் என்னன்னா பகுத்தறிவு பாடல்கள் ஒன்று எடுத்தீங்கன்னா எம்ஜிஆர் பாட்டு நினைத்ததை முடிப்போம்ல, கண்ணை நம்பாதே, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.
1: சரி சரிங்க.
0: அதே மாதிரி சிவாஜி கணேச பாட்டு எடுத்தீங்கன்னா ராஜபாட்டு ரங்கத்துறையில அம்மம்மா தம்பி என்று.
1: சரிங்க, ஓகே.
0: இதெல்லாம் வந்து எனக்கு மியூசிக்னாலே ரொம்ப பிடிக்குங்க, அது இளையராஜா மியூசிக் ரொம்ப பிடிக்குங்க.
1: சரிங்க.
0: அதே மாதிரி எம்ஜிஆர் பாட்டு சிவாஜி பாட்டு இந்த மாதிரி தத்துவ பாடல் பகுத்தறிவு பாடல்லாம் ரொம்ப பிடிக்கும். அது வந்து நாங்க வந்து கேட்டுட்டு நெசவு நெய்யறது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க.
1: மகிழ்ச்சி சார் உங்ககிட்ட பேசினதுல.
0: சரி.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்றைய நேராக பங்கு பெற்று தன்னுடைய உருவமான பாடல் தெரிவுகளை நம்மோடு பங்கிருந்திருக்கிறார் செஞ்சேரி ஐயம்பாளையத்திலிருந்து மணிவண்ணன்.

நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103-இல் தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 மணிக்கு ஒலிபரப்பாகும்.

0: செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
0: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
0: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
4: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
5: நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் TRY TMT கம்பிகள். அம்மன் TRY TMT கம்பிகளின் வாஸ்து தின நல்வாழ்த்துக்கள்.

எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இன்றைய நேயர் நிகழ்ச்சி கேட்டுருக்கோம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடல் தெரிவுகளை நம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் செஞ்சேரி ஐயம்பாளையத்திலிருந்து மணிவண்ணன்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: FM Rainbow 103 கோவையில் நம்ம கேட்டு இருக்கோம் இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர்.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நாம் இதுவரைக்கும் கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி இன்றைய நேயர் இன்றையாக பங்கு பெற்று தன்னுடைய விருப்பமான பாடத்தறிவுகளை இன்னைக்கு நம்மோட பகிர்ந்து கொண்டார். செஞ்சேரி ஐயம்பாளையத்திலிருந்து மணிவண்ணன், மீண்டும் அவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவிச்சுக்கலாம். இதே மாதிரி நீங்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய செல்போன் நம்பரை எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லைனா கடிதம் வாயிலாகவோ தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கான அழைப்பு எங்களிடமிருந்து கண்டிப்பாக ஒரு நாள் வரும் சொல்லிட்டு நிகழ்ச்சி தொகுப்பில் இதுவரைக்கும் உங்கள் கூட ஆர்ஜே சந்தீப்.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418878741.

இனி அன்பான வணக்கம் அன்பர்களே, 11:31 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நீ தொடர்ந்து நம்ம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி ரெயின்போ கிளாசிக்ஸ். காதல் என்பது சில நேரங்கள்ல 1000 வார்த்தைகளால் கூட சொல்ல முடியாத ஒரு உணர்வு. ஆனால் சில பாடல்கள் அந்த உணர்வை 4 நிமிஷங்கள் இல்ல 3 நிமிஷத்துல நம்முடைய இதயத்துல அப்படியே பழித்து விடும். அந்த வகையில ஒரு மெல்லிசை பொக்கிஷம் தான் நம்ம கேட்க போற முதலாவதா வரக்கூடிய பாடல். முதல் பார்வையுடைய மௌன மொழியை இசையாக பேசக்கூடிய அந்த காலத்தில் அழியாத ஒரு பாடல் இப்பொழுது நம்ம கேட்க போறோம். பூம்புகார் படத்துக்காக

கற்பனையே இந்த பாடலின் மையம். கண்களின் மொழி, காதலின் மென்மை, கவிதையின் அழகு, இந்த மூன்றையும் ஒரே பாடலில் இணைத்திருக்கிறார் பாடலாசிரியர். இந்த பாடலை கேட்கும் பொழுது காதல் என்பது வெறும் வார்த்தைகளில் மட்டுமல்ல, பார்வையிலும் புன்னகையிலும் மௌனத்திலும் உயிர் பெறுகிறது என்பதை உணர முடியும். இதோ கண்கள் கவிதை பாட அந்த அழகிய தருணத்தை இசையாக நமக்கு தரும் காலத்தால் அழியாத இந்த இனிய பாடல் இப்பொழுது.

மதனி தக கண்களும் கவி பாடுதே தந்தி மதக மதனி தக கண்களும் கவி பாடுதே கண்களும் கவி பாடுதே மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத மகத

நெல்லை இன்று பகல் 12 மணிக்கு வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் யோகா ஆசிரியர் திவ்யா குகப்பிரியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

காதலில் சில நேரங்களில் நீண்ட உரையாடல்கள் தேவைப்படாது. ஒரே ஒரு கேள்வி, அதற்கு ஒரே ஒரு பதில், அதுவே இரண்டு இதயங்களையும் என்றும் இணைத்துவிடும். ஒரே கேள்வி ஒரே பதில் என்று தொடங்கக்கூடிய பாடல் காதலர்கள் மனதில் நிகழும் குறும்பான உரையாடலை மிகவும் இயல்பாக வெளிப்படுத்துகிறது. குழந்தைத்தனமான பாசம், வெட்கம், சிரிப்பு, அன்பு என இவை அனைத்தையும் மிக எளிமையான சொற்களாக அழகாக சுமந்து செல்கின்றன இந்த பாடலில். காதல் என்பது கேள்விகளால் தொடங்கி நம்பிக்கையால் நிறைவடையும் ஒரு இனிய பயணம். அந்த பயணத்தில் முதல் அத்தியாயத்தை இசையாக நமக்கு கேட்க வைக்கும் இந்த முத்தான பாடலை இப்பொழுது ரசிக்க நாமும் இணைந்திருப்போம்.

இந்த பாடல். பார்வையிலே படம் பிடிப்பான், பாவை நெஞ்சில் இடம் பிடிச்சான் என்ற வரிகள் முதல் காதலின் இனிய துடிப்பை மிக எளிமையாகவும் அழகாகவும் நம்முடைய மனதில் பதிய வைக்கின்றன. இதோ முதல் பார்வையில் மலர்ந்த காதலை இனிமையாக பாடும் அந்த அற்புதமான பாடல் வரிகள் இதோ. கற்பகம் படத்துக்காக பாடல் ஒலிக்கிறது.

சில பாடல்கள் காதலை மட்டும் சொல்லாது, பிரிவினுடைய வலியையும் பிரிவினால மறக்க முடியாத நினைவுகளையும் நம் மனதில் ஆழமாக பதித்து விடுகின்றன. அப்படிப்பட்ட காலத்தால் அழியாத முத்தான ஒரு பாடல்தான் நீங்காத நினைவு படத்துக்காக தொடர்ந்து வருகை காத்து கொண்டிருக்கிறது. இந்த பாடலுடைய மையக்கருத்துன்னு சொல்லி எடுத்துட்டோம்னா மிக எளிமையானதுதான். தூரம் எவ்வளவு இருந்தாலும் காலம் எவ்வளவு கடந்தாலும் உண்மையான அன்பை மனதிலிருந்து யாராலும் பிரிக்க இயலாது. நினைவுகள் மட்டுமே நம் வாழ்வின் நிழலாக தொடர்கின்றன என்பதை கவிநயத்துடன் எடுத்துரைக்கின்றது இந்த அழகிய பாடல். இதோ பிரிந்தாலும் மறையாத காதலின் நினைவுகளை இசையாக நம்முடைய இதயத்தில் கோர்த்து பதிப்பதற்காக அந்த அற்புதமான பாடல் இப்பொழுது.

காதல் பாடல்கள் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றனவோ அதே அளவிற்கு தாக்கத்தை இந்த பிரிவினுடைய வலியும் பாடல்களும் ஏற்படுத்தியிருக்கின்றன. தமிழ் திரையிசையில் காதலின் ஆழத்தை மிக எளிமையான வார்த்தைகளில் சொல்லிய பாடல்கள் ஏராளமாக இருந்தாலும் கூட சில பாடல்கள் காதலை வெறும் உணர்வாக அல்ல, உயிரின் ஒரு அங்கமாகவே சித்தரிக்கின்றன. அப்படிப்பட்ட காலத்தால் அழியாத மெல்லிசை பொக்கிஷம்தான் தொடர்ந்து இதே கமலம் படத்திற்காக ஒலிக்க காத்து கொண்டிருக்கிறது. இந்த பாடலின் சிறப்பு அதன் எளிமைதான். எந்த சிக்கலான சொற்களும் இல்லை, ஆனால் ஒவ்வொரு வரியும் காதலின் ஆழத்தை நேராக இதயத்தில் கொண்டு சேர்க்கிறது. இதோ காதலின் முழுமையையும் இரு இதயங்களின் பிரிக்க முடியாத பந்தத்தையும் இசையாக பேசும் அந்த அற்புதமான பாடல் இப்பொழுது.

11:56 ரெயின்போ கிளாசிக்ஸ் கேட்டுட்டுருக்கோம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையிலிருந்து. இரவு அமைதியின் நேரம், உலகமே உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நிசப்தமான வேளையில் சில மனங்கள் மட்டும் விழித்திருக்கின்றன. நினைவுகளோடு பேசிக்கொண்டும் இயக்கங்களோடு போராடி கொண்டும் இருக்கக்கூடிய அந்த மனநிலையை இசையாக வடித்த ஒரு அற்புதமான பாடல் தான் நம்ம தொடர்ந்து நிகழ்ச்சியோட நிறைவான பாடலாக கேட்க போகிறோம். சரசா பிஏ படத்துக்காக பாடல் ஒலிக்கிறது. இதோ இரவின் அமைதியில் மனதின் மொழியை இசையாக பேசும் இந்த இனிய பாடலோடு இனிதை நிறைவு பெறுகிறது இன்றைய ரெயின்போ கிளாசிக்ஸ்.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: வசந்த இல்லம். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு வசந்த இல்லம். இன்றைய வசந்த இல்லம் நிகழ்ச்சியில ஆரோக்கியமே ஆனந்தம்.
4: இது வசந்த இல்லம். வசந்த இல்லம்ல இன்னைக்கு என்ன செக்மெண்ட்? ஆரோக்கியமே ஆனந்தம். ஆரோக்கியமே ஆனந்தம்னா என்ன? ஹெல்த் பாத்துக்கிற செக்மெண்ட் தானே. இதுக்கு நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க யாரு, அவங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணவா? திவ்யா குஹப்ரியன், வெல்கம் திவ்யா.
5: வணக்கம். கலர்ஃபுல்லான இந்த நாள்ல கலர்ஃபுல்லான ரெயின்போ எஃப்எம் நேயர்களுக்கும் கலர்ஃபுல்லான சௌமி மேமுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்க.
4: ஸோ தேங்க்யூ ஸோ மச் திவ்யா. நம்ம ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் கேக்குறேன், உங்க ஆரோக்கியத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? திருப்பி யோகான்னு சொல்லக்கூடாது, ஸ்பெஷலா நீங்க என்ன பண்ணுவீங்க?
5: ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா வாழ்றதாங்க.
4: அதுதான் ஆரோக்கியத்தோட சீக்ரெட். அதுதான்
5: என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே ஹாப்பியா சந்தோஷமா இருக்காங்க, நானும் அதனால சந்தோஷமா இருக்கேன். ஸோ நல்ல குழந்தைகள், நல்ல குடும்பம், நல்ல சமுதாயம், இதெல்லாம் தான் ஒவ்வொருத்தரோட தனி மனிதனோட ஆரோக்கியத்துக்கே முக்கிய காரணமா இருக்குங்க.
4: இப்ப எங்க லிசனர்ஸோட ஆரோக்கியத்தை பத்தி நம்ம பேசணும். நம்ம ஆரோக்கியம், நம்ம லிசனர்ஸோட ஆரோக்கியம், மக்களோட ஆரோக்கியம், எல்லாத்த பத்தியும் நம்ம பேச போறோம். சரி, இப்ப வந்து யோகா, இந்த யோக கலை, அதுக்கேற்ற மாதிரி உங்க யோகா ஆர்ட் ஸ்டுடியோன்னு நீங்க பேர் வச்சிருக்கீங்க இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரியே வச்சிருக்கீங்க. அது ஒரு கலை தான். எப்படி நம்ம வரையறது ஒரு கலையோ, சிற்பக்கலையோ, டான்ஸ் ஆடுறது ஒரு கலையோ, மியூசிக் ஒரு கலையோ, யோகா பண்றது ஒரு கலை, அதை அப்படியே டெபிக் பண்ற மாதிரி உங்க ஸ்டுடியோக்கு அதை பேர் வச்சிருக்கீங்க. சொல்லுங்களேன், அதை பத்தி சொல்லுங்க, ஏன் அப்படி வச்சீங்க பேரு?
5: ஆர்ட் வந்து எல்லாருமே ஒரு சோல்ஃபுல்லாவே கத்துப்பாங்க, எல்லா ஆர்ட் ஃபார்ம்ஸும். அது வந்து நம்ம உள்ளுக்குள்ள இருந்து சோல்ஃபுல்லா எமர்ஜ் ஆகுறதாவே ஃபீல் பண்ணுது. அண்ட் யோகா பார்த்தீங்கன்னா இது ஒரு வாழ்வியலாக கொண்டு போகணும். எந்த ஆர்ட் ஃபார்மாவது டெய்லியும் டச் பண்ணாமல் இருக்க முடியுதுங்களா? எல்லா ஆர்ட் ஃபார்மும் பேசுறது ஒரு ஆர்ட் ஃபார்மாக நம்ம வச்சுருக்கோம். அதுவே நம்ம டெய்லி டச் பண்ணும்போது ரொம்ப சோல்ஃபுல்லாக இருக்கு, ஹாப்பி ஃபீல் இருக்கு. ஸோ ஆனால் நீங்கள் வேற ஏதாவது வேலை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணும்போதோ நம்மளுக்கு அதுக்கு பிரேக் வேணும், ஹாலிடே வேணும்னு நினைக்கிறோம். பட் வென் யூ கன்சிடர் ஆர்ட், யூ ஆல்வேஸ் வாண்ட் டு ப்ராக்டிஸ், அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு தோணும்.
4: போரே அடிக்காது,
5: கண்டிப்பா அடிக்காது.
4: அதுக்குதான் அந்த ஆர்ட், யோகா ஆர்ட். அதோட இதை வந்து நீங்க கரெக்டா புரிஞ்சிட்டு இருக்கீங்க இல்லையா? சரி, இப்ப வந்து ஏன் ஸ்டூடியோன்னு வைக்கிறீங்க? இப்ப வந்து முன்னெல்லாம் வந்து யோகா கத்துக் கொடுக்குறவங்கல வந்து ஒரு ஒரு போரிங்கான இடமா இருக்கும். போரிங்கான இடம்னு சொல்றதோட ஒரு சாதாரணமான இடமா இருக்கும், அதுல போய் யோகா கத்துக்கிறதுக்கு பெருசா விருப்பப்பட மாட்டாங்க. அதுக்காக தான் அந்த அட்ராக்டிவான வேர்டு அந்த ஸ்டூடியோன்னு வைக்கிறதா?
5: எந்த இடத்துலயும் பண்ணலாங்கிறதாங்க. ஸ்டுடியோங்கிறது ஒரு சின்ன ஸ்பேஸ்
4: இல்ல, உங்களுக்காக அதை வந்து உருவாக்கிக்கிட்டீங்க.
5: ஆமா, நமக்காக இந்த இது என்ன பண்றோம்னா வேர்ல்டு வைட்ல ரீச் ஆகணும் இல்லைங்களா. யோகா வந்து ஒரு ஒருத்தவங்களுக்கோ இல்ல ஒரு சாராருக்கு மட்டும் சார்ந்தது கிடையாது. உலகத்துல அத்தனை ஹியூமன்ஸுக்கும், எவ்ரி சோல் இஸ் டிவைன், எல்லா சோலுக்கும் இந்த கலை போய் சேரணும். இதோடைய நாலேஜ் செல்ஃப் ரியலைசேஷன் தான் முக்கியமா. யோகாவுடைய அல்டிமேட் கோல் பார்த்தீங்கன்னா தன்னை அதிகமா உணர்றது. ஒவ்வொரு மசில்ஸும், ஒவ்வொரு போன்ஸோடைய தன்மை எப்படி இருக்கும், உங்க பார்வை எவ்வளவு ஆழமா இருக்கும், இதை நம்ம உணர்றதுக்கான

0: அல்டிமேட் ப்ராசஸாக தான் இந்த யோகாவை பார்க்கலாம். ஸோ வெறும் சில பேர் வந்து ஆசனம் மட்டும் யோகா நினைப்பாங்க, மெடிடேஷன் மட்டும் யோகா நினைப்பாங்க, இல்லை மூச்சு பயிற்சி மட்டும் யோகா நினைப்பாங்க, ஒவ்வொரு செக்டரில் எடுத்துப்பாங்க. பட் எல்லாம் சேர்ந்து ஒன்னா ஜாயின் யூஜ் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கொண்டு வருது.
1: அது இன்ட்ரோலே பாருங்க, நான் ஸ்டுடியோ பத்தி கேட்டு அதுக்கே நீங்க இவ்வளவு இன்ட்ரோ கொடுக்குறீங்க. பட் யோகா கலை நிபுணர்கள் எல்லாருமே அப்படிதான், அந்த ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்ல மாட்டாங்க. அவங்க பண்றதுதான் அப்படி இருக்கும், அவங்க சொல்றது எல்லாமே டிஸ்கிரிப்டிவா இருக்கும், புரியற மாதிரி இருக்கும். அதுதான் அங்க இருக்கு, அதுதான் இப்ப நீங்க சொல்லியிருக்கீங்க. ரைட்டு, உங்களுக்கு வந்து முக்கியம் ஸ்டூடியோஸ்ங்கிறது, நீங்கள் ஒரு செட்டப் போடணும், எனி திங், எனி கலை, ஒரு மியூசிக் ஸ்டுடியோ, டான்ஸ் ஸ்டுடியோ அப்படின்னு இப்போ நம்ம சொல்கிறோம். இந்த வேர்டே கேட்சியாக இருக்கு, நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாரையும் ரீச் பண்ணணும்னு சொல்கிறீங்க. அப்போ வேர்டு கேட்சியாக இருந்தால் இடம் அதை விட கேட்சியாக இருக்கணும்ல, பார்க்குற சூழல் நல்லா இருக்கணும், வரவங்களுக்கு பண்ணணும்னு தோணும். அதை எப்படி செட் பண்ணியிருக்கீங்க? பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போ நாங்கள் உங்கள் வீடியோஸில் இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்தோம், அவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது ஒரு காரணமாக, மக்களை ஈர்க்கறதுக்கான காரணம் தானே அது?
0: மக்களை நம்மளை ஈர்க்கறக்கே ஒரு இடம் தேவைப்படுது. நாங்க இருக்கிற ஏரியா பாத்தீங்கன்னா சுத்தியும் வெஸ்டர்ன் காட்ஸுங்க, மலை சார்ந்து இருக்கிறோம். அது கூட அந்த மரங்களும் செடிகளும் நிறைஞ்சிருக்கும் போது நம்ம மூச்சு காத்தும் ரொம்ப கிளீனான காத்து சுவாசிக்க முடியுது. அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும் போது நம்ம பண்ற பிராக்டிஸும் எளிமையா பண்ணும். இது யோகானும் ரொம்ப கஷ்டப்பட்டெல்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. டெய்லியும் நம்ம மனசு உடம்பு இதெல்லாம் சேர்த்து பண்ணணும். அது கூட இயற்கையும் ரொம்ப முக்கியம் தானுங்க. இயற்கை இல்லாம நம்ம எப்படி இருக்கோம்?
1: பார்ஷியலி கவர்ட் பிளேஸ் மாதிரி வச்சிருக்காங்க, கொஞ்சம் ஒரு மாதிரி திறந்த வெளியாவும் இருக்கு இல்லையா?
0: ஆமா, காத்து நல்லா உள்ள சர்க்குலேட் ஆகணும். நம்மளுக்கு பாடியில வந்து அத்தனை அந்த சீதோஷ நிலை இருக்குங்களா, அட்மாஸ்பியர் வந்து பாடி அக்செப்ட் பண்ணும். ஸோ அது அக்செப்டன்ஸ் இருக்க முடியுமோ தான் நம்மளுக்கு இம்யூன் சிஸ்டம், வீட்டுக்குள்ளாரே ரூம்குள்ளாரே இருக்கும்போது அந்த இம்யூன் சிஸ்டம் டெவலப் ஆகாது. இயற்கையோட இயற்கையா வாழும்போது தான் ஓரளவுக்கு நாங்க ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கோம். இன்னமும் இயற்கையோட போகிறது தான்
1: கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா அது பார்க்கும்போது அழகா இருக்கணும். இப்ப சாப்பிட்றதுக்கு ஒரு பொருள் வந்து செஞ்சு வச்சா அது ஈர்க்கணும்பாங்க, அதை வந்து அந்த டேஸ்ட் பட்ஸை வந்து ஈர்த்து விடணும். அது அப்பதான் வந்து பார்க்க அட்ராக்டிவா இருக்குதுனாலே ஆஹா நம்ம சாப்பிடும் போல டெம்டேஷனை உருவாக்கும். அது மாதிரி தான் எல்லாம் நீங்க உங்க சூழலும் அப்படிதான் இல்லையா? அந்த இடம் என்வைரன்மெண்ட் நல்லா இருக்கும் போது இந்த கலையும் கத்துக்கிறதுக்கு ஆர்வம் வரும். அப்படிதான் யோகா இல்லையா? சரி,
2: ஆரோக்கியமே ஆனந்தம். நமது ஆகாஷவாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103. ஒலித்துக் கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று யோகா ஆசிரியர் திவ்யா குஹப்ரியன் அவங்களோட பேசிட்டு இருக்கோம். உடன் உரையாடி கொண்டிருக்கிறார் சௌமியா.
1: யோகா வீடியோஸ் இப்ப பார்க்காம இல்ல, எல்லாருமே எக்ஸ்போஸ் டு நிறைய யோகா வீடியோஸ். நம்ம அப்புறம் ஒன்னு சொல்லுவாங்க, ஒரு குரு மூலமா கத்துக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளே பார்த்து பயிற்சி பண்ணக்கூடாது, வீடியோ பார்த்தாலும் நீங்க பயிற்சி பண்ணிடக்கூடாது, நீங்க வந்து ஒரு குரு மூலமா கத்துக்கணும். சில முன்னெல்லாம் இப்பயாவது வீடியோ முன்னெல்லாம் வெறும் போஸ்டர் தான் இருக்கும், அதை வச்சு நம்மளும் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், ஆனால் அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வரேன், நீங்கள் வந்து உங்ககிட்ட 1-to-1 உட்காந்து கற்றுக்கிறது தான் நல்லதா? இப்போ ஆன்லைனும் வந்துருச்சு, இப்போ அதை சொல்லுங்க ஃபர்ஸ்ட்டு. ஒருத்தர் வந்து ஏன் குரு மூலமாக கற்றுக்கணும் அதை சொல்லுங்களேன்.
0: எல்லாருமே குரு தாங்க. இங்கே நீங்கள் ஒரு விஷயம் எனக்கு கற்றுக் கொடுக்குறீங்க, அப்போ நீங்கள் அந்த சூழ்நிலையில் எனக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்களே, நீங்களும் ஒரு குரு. ஸோ குரு இல்லாம ஒரு ஹியூமன்னால ஒரு மனுஷங்கனால எதுவுமே கத்துக்க முடியாது. அதனால இந்த குரு பரம்பராவை வந்து யோகா சிஸ்டம் வந்து ரொம்பவுமே ஃபாலோ பண்றாங்க. அதுவும் இன்னும் டீட்டெயிலா ஈஸியா. இப்ப குரு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு நல்ல தெளிவு இருக்கு, அவங்க லைட் பாத்ல இருக்காங்க. லைட்னா என்னங்க, இருள் இல்லாம உங்களுக்கு தெரியுது, அந்த விஷயம் நல்லா தெரியுது. அப்போ உங்களுக்கு ஈஸியா கைப்பிடிச்சு இழுத்துட்டு போக முடியும், அதுதான். ஆனா குரு எல்லா டைம்லயும் உங்களுக்கு நேரடியா இருப்பாங்களா? ஒவ்வொரு டைம் உங்களுக்கு வந்து சுயமா கூட வர ஆரம்பிக்கும், அந்த ஃப்ளோ உணர தெரியாகணும். ஸோ எப்போவுமே அந்த ஃப்ளோலேயே போங்க, பயிற்சி பண்ணணும்னு எண்ணம் கொடுத்துட்டே இருங்க. குரு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வருவாங்க, சொல்லித்தருவாங்க, அந்த வேலையே உங்களுக்கு கிடைக்கவும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால இது நீங்கள் வெறும் இந்த ஃபிசிக்கல் எக்ஸசைஸாக பார்த்தீங்கன்னா அப்படி யோகா வந்து நடக்காதுங்க. அது ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ்ஸாக இருக்கும். எல்லாருமே இதை அண்டர்கோ பண்ணி தான் இருப்பாங்க. ஆனால் சில பேத்துக்கு புரிஞ்சு போகிறாங்க, சில பேத்துக்கு புரியாமல் போகிறாங்க. ஸோ குருங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் தான் அங்கே ப்ளே.

0: பண்றாங்க. ஆனா குரு ஐடென்டிஃபை பண்றதுக்கே நம்மளுக்கு சில நேரம் காலம் எடுக்குது.
1: நீங்க ஒண்ணு சொன்னீங்க பாத்தீங்களா, இருளிலிருந்து ஒளிக்கு இல்லையா, அதுதான் அந்த அசத்தோமா அசத்கமய தமசோமா ஜோதிர்கமய, அதே தான் உபனிஷத்துல வந்தது. அதே தான் லீட் கைண்ட்லி லைட் அமித் த சர்க்கிளிங் க்ளோ லிடோமியான் அப்படின்னு அந்த கார்டினல் நியூமன், இருட்டிலிருந்து ஒளி, அதுதான் குருவோட வேலை, அதுதான் நீங்களும் பண்றீங்க. ஏதோ ஒரு நம்ம அறியாமையிலேருந்து அறிவு சார்ந்த இடத்துக்கு, அதுதான் இல்லையா. ரொம்ப அழகா சொன்னீங்க. இப்போ உங்க யோகாக்கு வருவோம். நீங்க வந்து எந்த யோகா முறையை பின்பற்றுறீங்க? ஏதோ ஒரு ஸ்கூல் ஆஃப் யோகா இருக்கு இல்லையா, நிறைய இருக்கு, இவரோட பாணி அப்படிலாம் சொல்லுவோம், பாணின்னு சொல்லுவோம் இல்லையா, அது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா, குறிப்பிட்ட சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கா, இல்ல நான் பொதுவான எல்லாரும் பண்ற யோகா?
0: எனக்கு எல்லா ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குங்க, அதனால நாங்க எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிப்போம்.
1: எதுவுமே கத்துட்டீங்க
0: இப்போ எங்களுடைய ஜென்ரேஷன்ஸாவே இந்த யோகா வந்து வழிமுறையில பின்பற்றிட்டு வரோம். இப்போ எங்க அப்பா அம்மா எல்லாருமே பிராக்டிஷனர்ஸ். இப்ப நாங்க ஹஸ்பண்ட் ஃபேமிலியில வந்து இன்லாஸ் எல்லாருமே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம், தினசரிமே பண்றோம். குழந்தைங்களும் இப்ப அடுத்த ஜென்ரேஷனா பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அதுலயும் அவங்க வந்து ஆசனாலேயே அட்வான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, வளையறதுலயே ரொம்ப அதிகமா வளைஞ்சிட்டு இருக்காங்க. பட் வளையறது மட்டும் யோகா கிடையாது, ஆனா அதையும் என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா அவங்களோட எஃபர்ட் சும்மா கிடையாது இல்லைங்களா. நிறைய பேர் சொல்லுவாங்க வளையறனால இது யோகாவாகாது, ஆனா அதுல இருந்து தான் தொடங்குறோம் அப்படின்னா பரவாயில்ல, அதை நம்ம என்கரேஜ் பண்ணி அந்த பாத்துல நம்ம டிராவல் பண்ண ஆரம்பிக்கணும்.
1: ஓகே, இப்ப வந்து யோகா வந்து இப்ப நீங்க பரம்பரைன்னா உங்க வீட்டுல எல்லாருமே பண்ணிட்டு வராங்கன்னு நீங்க சொல்றீங்க, அவங்க அப்ப இப்ப அப்பாவோ உங்க தாத்தாவோ யாருக்கிட்டயாவது கத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது இருக்கா? அந்த
0: அப்பாவுக்கு குரு இருந்திருக்காங்க, பட் அவர் படிச்சோ இல்ல இந்த புக் நாலேஜோ இல்லாம அப்போ யாராவது வந்து கத்து கொடுத்து அப்படி பழகி அவரு செல்ஃபா பிராக்டிஸ் பண்ணிட்டு, சோ நமக்கு மட்டும் இது யூஸ் ஆனா பார்த்தாது, சமுதாயத்துக்கும் யூஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அவர் 30 வருஷமா காந்தி பார்க்குங்கிற ஏரியால வந்து இலவசமாவே இந்த யோகா பயிற்சி சொல்லி கொடுத்துட்டு
1: இருக்காங்க. அவர் பேரை சொல்லுங்களேன்,
0: ஸ்ரீகுமார், சி குமார்னு சொல்லுவாங்க. ஸ்ரீகுமார யோகா அப்படின்னு சொன்னாலே அந்த ஏரியால வந்து ரொம்ப ஃபெமிலியரா இருக்கும், யோகா மாஸ்டர் குமார்னு சொல்லலாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா காலையிலயும் 1 மணி நேரம் சாயந்தரம் 1 மணி நேரம் இலவசமா, லைக் லிட்ரலி அவ்வளவுதான். 30 வருஷம் யோசிச்சு பாருங்க, ஒரு தவம்
1: தான் அது நிஜமா, எந்த பிரதிபலனும் பார்க்காம மக்களோட நன்மைக்காக செய்யறாங்க. 30 வருஷம் அவேர்னஸே இருந்திருக்காது, யாருமே வந்திருக்க மாட்டாங்க, வர வச்சிருப்பாரு.
0: ஆமாங்க,
1: தன்னோட
0: தனியா போய் பார்க்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்ப 2 பேர் வந்து நானும் சேர்ந்து பயிற்சி பண்ணலான்னு, வாங்க நம்ம சேர்ந்து பயிற்சி பண்ணுவோம் அப்படின்னு இப்போ ரொம்ப பெரிய ஒரு செக்டாரே ஃபார்ம் ஆயிருச்சுங்க. அங்க டெய்லியும் வந்து மென்ன விட விமென்ஸுக்கு ரொம்ப ஜாஸ்தி இந்த யோக கலையை கத்துக்கிறதுல. ஸோ எல்லாத்துக்கோட ஆரோக்கியத்துக்காக சொல்லி கொடுத்துட்டே இருக்கோங்க, ஒரு சர்வீஸ் தான் இது, ஃபுல் ஃபுல் ஃப்ளெஜ்ட் சர்வீஸ். அதே மாதிரி இப்போ நான் பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கேன் இது, ஏன்னா இப்போ நாகரிகமா இந்த சமுதாயம் டெக்னாலஜி வைஸ் எப்படி மாறும்போது எல்லாத்துக்கும் புரியற மாதிரி சொல்லி கொடுக்கணும். அப்ப நம்ம உடம்பு பத்தி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ மாடர்ன் டெக்னாலஜில எப்படி இந்த உடம்பு செயல்படுது, எவ்வளோ அதை சயின்ஸாவும் நம்ம யோகாவை பார்க்கும் போது, ஏன்னா அதை விட நிறைய விஷயம் நம்ம யோகால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இட்ஸ் அபவுட் மோர் ஆஃப் யுவர் செல்ஃப். ஆனா காமனா ஒரு டிசீஸை அட்ரஸ் பண்ணுறதோ இல்லை காமன் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணும்போதோ அப்போதான் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகுது. ஸோ அது மூலயமா இந்த யோகா எடுத்துகிட்டு போகும்போது அட்லீஸ்ட் அவங்களுக்கு அவங்கள பற்றின நாலேஜ் கெயின் ஆகும். அந்த அவேர்னஸ் மூலயமா லெட் த லைட் ஸ்டார்ட்ஸ் நாலேஜ் ஸ்டார்ட்ஸ் அவ்வளோதான்.
1: இப்போ நம்ம வந்து இந்த யோகா டேக்கு வரும், இன்டர்நேஷ்னல் யோகா டே 2014 உலகமே அங்கீகரித்தது இதை இல்லையா, அது நம்ம எஃபர்ட் பை நம்ம பிரதம மந்திரி மதிப்புக்குரிய மோடிஜி அவர்களால். இப்போ எவ்ரி இயர் அந்த யோகா வீக்கா இருந்தது யோகா மந்தா மாறி போச்சு. இப்ப நம்ம வந்து அது கொண்டாட்டம், எப்பவுமே ஒவ்வொரு டேவையும் கொண்டாடணும், அந்த ஒரு நாளை மட்டும் நம்ம யோகா பண்ணிட்டு மறந்துடக்கூடாதுங்கிற அந்த எஃபர்ட் அவர் வந்து அதுக்கான எஃபர்ட்டை வந்து எங்களுக்கும் த்ரூ மீடியா த்ரூ வேரியஸ் இந்த மாதிரி உங்களை மாதிரி யோகா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் மூலமா அதை பரப்புறதுல முக்கியமான வேலையா பணியா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நீங்க சொல்லுங்க, இந்த யோகா டேக்கு நீங்க என்ன பண்ணீங்க?
0: காலேஜஸ்ல இன்வைட் பண்ணியிருந்தாங்க, ஸ்கூல்ஸ்ல, சோ எல்லா ஏஜ் செக்டாரையும் நாங்க அந்த டேல கவர் பண்ணோம். நம்மளுடைய குமாரசுவாமி லேக்ல வந்து மாசம் ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் பக்கத்திலே வந்து SBOI ஸ்கூல்லயும் வந்து பசங்களுக்கெல்லாம் யோகா கிளாஸ் எடுத்தோம். இன்னொரு காலேஜ்ல KPR காலேஜ் இன்ஸ்டியூட் போயிட்டு அங்க இருக்கிற ஸ்டாஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் யோகா வந்து அவேர்னஸ் கிரியேட் பண்ணோம்.
1: வெரி குட். சரி, இப்ப வந்து எத்தனையோ வருஷமா நீங்க இந்த ஃபீல்டுல இருக்கீங்க, சமீபத்துல மக்களுக்கு அவேர்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கா, அதை சொல்லுங்களேன்.
0: கண்டிப்பாங்க, நம்ம
1: போஸ்ட் கோவிட்

0: அதை தான் சொல்ல வந்தேன். சமீப காலம்னு சொல்லிக்கலாமா?
1: எஸ் எஸ். இப்போ நான் படித்த டைமில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கம்மி தாங்க. இப்போ எங்களுடைய பெரிய கேம்பஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ரிசர்ச் ஒர்க்கில் எல்லாம் ஈடுபட்டு இருந்தோம். இப்போ நிறைய ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க வேர்ல்டு வைடாக. இன்ஃபேக்ட் இந்தியாவிட வெளிநாட்டுக்காரங்க அதிகமாக ஈடுபடுறதும் இதில் நிறையா பணம் சம்பாதிக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா வந்து ஃப்ரீயாகவே எல்லாத்துக்கும் கொடுத்துட்டாங்க இன்டர்நேஷ்னல். ஆமாங்க, ஏன்னா நம்மளுடைய கல்ச்சர் வந்து கல்ச்சரோ ஒரு ஒரு வே ஆஃப் லைஃப்னே வச்சுக்கலாம், இது எல்லாத்துக்குமே போகணுங்கிறத எண்ணமே. ஸோ இது நம்மளுக்கு மட்டும்தான் இல்லை, எந்த சாராருக்கு மட்டும்தான் கிடையாது, யோகா எல்லாருமே. எல்லா இப்போ இருக்கிற பெரிய பெரிய குருஸ் எடுத்துட்டிங்கனாலே வேர்ல்டு வைடு தான் யோகா ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளோட ஒரே விஷயம், யாராவது வார் வேணும்னு நினைப்பாங்களா? பீஸா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வேலைக்கு வரோம், படிக்கிறோம், டிகிரி சர்டிபிகேட் வாங்குறோம், நம்ம குடும்பத்தை அமைச்சுக்கிறோம். இதெல்லாம் எதுக்காக? சந்தோஷமா இருக்கிறது. சந்தோஷமா இருக்கறக்கு என்ன? சந்தோஷமா இருக்கறக்கான நாலேஜ் வேணும். ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ்ங்கிற இந்த உலகத்துல ஸ்ட்ரெஸ் இல்லாம வாழ்றதுக்கு ஒரு சுலபமான வழிதான் நான் சொல்லுவேன் யோகா. கடினமெல்லாம் கிடையாதுங்க, இயல்பா குழந்தையில இருந்தே நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் ப்ராக்டிஸ. உங்களுக்குனால முடிஞ்சது அவங்கள ஈஸியாக பண்ண, நம்ம பேரண்ட்ஸ் தான் அதுக்கு மெயின் காரணமே. பேரண்ட்ஸ் வந்து காமாவும் கம்போஸ்டாகவும் இருந்தாங்க, குழந்தைங்களும் அப்படி தான் மாறுவாங்க. டென்ஷன் டென்ஷன் நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா குழந்தையும் இப்போ அப்படி தான் சொல்கிறாங்க. என்னோட வயசில் வந்து எனக்கு தெரியாதுங்க டயபெட்டிக்னா என்னன்னு தெரியாது, சுகர்னா என்னென்ன, ஹார்ட் ப்ராப்ளம்னா என்ன தெரியாது. ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க ரொம்ப அவேர்னஸாக சொல்கிறாங்க. அப்போ பெரியவங்க சொல்லாமல் அது இருக்காது இல்லைங்களா? இப்போ நம்மளை பார்த்துக்கிட்டா தான் இந்த உலகத்தை நம்ம அழகாக பார்க்க முடியும். நம்மளே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்தோன்னா வாட் வி சி.
0: ரொம்ப கரெக்டாக சொன்னீங்க. அதாவது எனக்கு இப்போ என்ன, எனக்கு என்ன தோணுதுன்னா, யோகா பண்ணுறவங்க நல்லா அழகாக பேசவும் செய்வாங்கன்னு திவ்யா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதாவது ஒவ்வொன்றும் ஒரு நுணுக்கத்தோடு சொல்கிறீங்க, அழகாக அழகியல் சேர்த்து சொல்கிறீங்க, கேட்கும்போது நல்லா இருக்குது, பேசிகிட்டே இருங்கன்னு சொல்லாம் போல இருக்கு.
2: ஆரோக்கியமே ஆனந்தம்.

0: இது உங்கள் அபிமான FM ரெயின்போ 103. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த இல்லம். வசந்த இல்லத்தில் இன்று யோகா ஆசிரியர் திவ்யா குஹப்ரியன் அவர்கள்.
1: அது யோகா வந்து படிச்சிருக்கேன் அப்படின்னு நீங்க ஒன்னு சொன்னீங்க, என்ன படிச்சிருக்கீங்க யோகால?
2: நான் வந்து மாஸ்டர்ஸ் இதில் முடிச்சிருக்கேங்க, பிஜி டிப்ளமோ இன் யோகா தெரப்பி. அதுக்கப்புறம் நிறைய கோர்சஸ், இப்போலாம் முதல்லலாம் வந்து இதுக்கான கோர்ஸுன்னு கிடையாது. அப்போது ஒரு குரு கிட்ட போய் சின்ன சின்ன ஒரு மாதம் ரெண்டு மாதம் போயிட்டு அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் கற்றுப்பாங்க. அந்த மாதிரி இப்போ அப்பா கிட்டே இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். ஒவ்வொரு ஆளுங்க ஒவ்வொரு ஸ்டைல் ஆஃப் யோகா, மெடிடேஷன் மட்டும் சொல்லி தருவாங்க. இன்னொரு ஸ்டைல் ஆஃப் யோகா பார்த்தீங்கன்னா உடம்ப வளைக்கிறதுக்கு மட்டும். அப்போ சின்ன வயசு இருக்கும்போது நம்ம உடம்ப நல்லா வளைக்கிறதுக்கு அட்வான்ஸாக ஆசனாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அப்படி கற்றுக்கிட்டது பிராணாயாம் பயிற்சி. அதை மட்டும் சில பேர் குண்டலினி யோகான் இருக்கு, அதே தந்திர யோகா, மந்திர யோகா, ஸ்வரா யோகா, ராஜயோகா, பக்தி யோகா, ஞான யோகான்னு. யோகாவில் வந்து இப்படிதான் அப்படிதான் கிடையாது, அவ்வளோ வே ஆஃப் லைஃப். எல்லாம் போகிற ஒரே இடம் வந்து, எல்லா ரிவரும் போற இடம் சமுத்திரம் தான். நாம சமுத்திரத்தை அடையணும் இல்லைங்களா? சமுத்திரம்னா நாலேஜ், கடல் தான். அந்த நாலேஜ் அடையறதுக்கு ஏதெல்லாம் பாசிபிளோ போய் கத்துக்கோங்க, என்ஜாய் பண்ணுங்க. இன்னும் நான் கத்துக்கிட்டே இருக்கேன், ஒரு சாதகாவா தான் நான் பாக்குறேன். ஐ எம் அ பிராக்டிஷனர் அண்ட் ஆல்சோ வாட் எவர் ஐ எம் பிராக்டிசிங் ஐ எம் நோ கிவிங் டு த சொசைட்டி. வி ஆர் கிவிங். நான் மட்டும்னு எப்படி கொண்டாட முடியும், எல்லாரும் சேர்ந்து கொடுக்குறோம்.
1: இது வந்து இப்போ நான் உங்களை பற்றி கேட்க போகிறேன். கொஞ்சம் அந்த யோகாலேருந்து கொஞ்சம் உங்கள் பர்சனல் இதுக்கு வருவோம். சரி, உங்களுக்கு சொந்த ஊர் வந்து கோயம்புத்தூர்.
2: ஆமாங்க.
1: இங்கே படிச்சிங்க, எங்கே படிச்சிங்க?
2: நான் வந்து SBOA ஸ்டேட் பேங்க். ஆமாம், அங்கே வந்து என்னோட ஸ்கூலிங்ஸ் ஃபுல்லாமே அங்கே தான் முடித்தேங்க. ஒரு இன்ட்ரோவர்ட் கேரக்டர் தான் நான். மக்களுக்கு நல்லது இருக்கா?
1: அந்த மாதிரி நல்லதுதானே
2: பேசினா எல்லாத்துக்கும் ஒரு நன்மை தரணும். அதுதான் என் கணவரும் சொல்லுவாரு, நம்ம ஒரு வார்த்தை பேசினாலும் அத்தனை பேத்தோட லைஃப்ல ஒரு மாற்றமா இருக்கணும்னு சொல்லுவாரு.
1: வெரி குட். சரி, அவர் பேரை சொல்லுங்க.
2: குகப்ரியன்.
1: குகப்ரியன் தான் சீக்ரெட் பிஹைண்ட் தி சக்சஸ் ஆஃப் யூ இல்லையா?
2: ஹீஸ் தி அல்டிமேட் குரு ஃபார் ஆல் ஆஃப் அஸ்.
1: வெரி குட். ரைட். அதாவது பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் ஒரு ஆண், முன்னாடி அவர் தான் இருக்காரு, கரெக்டா?
2: ரெண்டு பேரும் ஒண்ணுதாங்க.
1: நீங்க இல்லாம அவர் இல்ல, அவர் இல்லாம நீங்க இல்ல, அப்படியே வச்சுக்கிறேன். திவ்யா குகப்ரியன் வந்து ரெண்டு பேரும் ஒண்ணுதான் இல்லையா? கரெக்ட், அப்படிதான் இருக்கணும். ஏன்னா ஒரு ஒரு இதை வந்து நடத்தும் போது நம்ம ஒத்து போனாதான் எதையா நடத்த முடியும். நம்ம அதுவும் யோகால கேட்கவே வேண்டாம், நீங்க சொல்லிட்டீங்களே. வெரி குட். நீங்க அப்புறம் காலேஜ் என்ன பண்றீங்க?
2: காலேஜ் பாத்தீங்கன்னா நம்ம மார்க் எல்லாம் கொஞ்சம் ஆவரேஜா வாங்குவோம். எங்கள் அப்பா கொண்டு போய் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் சேர்த்து விட்டாருங்க.
1: ஆவரேஜ் வாங்கினாலாம் சேர்க்க மாட்டா, கிருஷ்ணமாலாம் நல்லா வாங்கினாதான் சேர முடியும். நீங்கள்
2: நாங்கள் நம்ம படித்தது இன்ஜினியரிங் செக்டர்லாம் படித்தோங்க. அப்புறம் நம்ம கிருஷ்ணமல் காலேஜில் நல்ல ஒரு கல்லூரி. ஆனால் எனக்கு சிஸ்டமில் உட்காருது, அப்போது நான் டிஸ்டிங்ஷன் வாங்கினேன். பட் சிஸ்டமில் உட்காந்து வேலை பார்க்கறதுங்கிறது எனக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. என்னுடைய எக்ஸாம்ஸ் முடித்த உடனே நான் கொஞ்சம் பாதையை மாற்றிக்கிட்டேன். எதனால ஏன்னு தெரியல, பட் ஐ டென்ட் சூஸ் டு சிட் அண்ட் ஒர்க். அப்புறம் நான் அப்படியே போயிட்டு யோகாவில், அப்போ பார்த்தீங்கன்னா உலகத்திலே ஒரே யூனிவர்சிட்டி தான் இருந்துச்சு யோகாக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னா எங்கள் அப்பா கிளாஸ்க்கு அப்பப்போ போயிட்டு வந்துட்டு பார்த்துட்டு நல்லா வளைவேன், எல்லாமே பண்ணுவேன், பட் டீட்டெயிலாக கற்றுக்கணும்.
1: ஓகே.

0: இப்போ நம்ம ரொம்ப ஆழமாக கற்றுக்கணுன்னா நிறைய இடத்த நம்ம போய் தேர்ந்தெடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ ஐ ஜஸ்ட் வென் டு கொஞ்சம் நம்ம ஸ்டேட்டை விட்டு வெளியே போயிட்டு, இது எஸ்விஆசா யூனிவர்சிட்டின்னு இருக்குங்க, இது உலக பெங்களூர் ஜிகினியில் இருக்குங்க. இங்கே வந்து ரிசர்ச் பண்ணுறாங்க, யோகா வந்து மெடிக்கல் லைனில் வந்து நிறைய ரிசர்ச் ஒர்க்ஸ். இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய வந்து நார்த் சைட்லேயும் சவுத் சைட்லயும் நிறைய ரிசர்ச் ஒர்க் இப்பெல்லாம் போயிட்டு இருக்குங்க, நிறைய பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ யோகா வந்து நிறைய பெரிய கலை, கடை ஒரு நான் சொல்றேன் இல்லைங்களா, நம்ம ஸ்தூல சரீரம் மட்டும் பார்க்க மாட்டோம், பார்க்குற உடம்பா நம்ம பார்க்காம இன்னும் இன்டெப்தா பார்க்கக்கூடிய நிறைய விஷயம் அங்கே இருக்கு. ஸோ பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் அங்கே இருக்காங்க, அவங்க கிட்ட நான் போய் கத்துக்கிட்டது வந்து அந்த என்லெஸ் நாலேஜ் தான். அப்ப இருந்த பெரியவங்க எல்லாம் இப்ப இல்லை, பட் த நாலேஜ் இஸ் ஸ்டில் தேர். மைசூர்ல பாத்தீங்கன்னா ஒரு இது இருக்கு, விநியாச ஸ்டைல் இருக்கு, நிறைய ஸ்டைல்ஸ் ஆஃப் யோகா இருக்குங்க, ஆர்ட் ஆஃப் லிவிங். இங்கேயும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஈஷா யோகா, சோ ஒவ்வொரு ஃபார்ம் ஆஃப் ஸ்கூல்ஸ்லயும் பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா, சோ எல்லாமே தி பெஸ்ட் தான். நீங்க யோகா கே
1: அய்யங்கார் அவரோடது,
0: பி கே அய்யங்கார்ல
1: மைசூர்
0: மீட் பண்ணதே பெரிய புண்ணியம். நாங்க அந்த இடத்துல இருக்கும்போது எல்லாருமே அங்க யோகாக்குன்னு ஒரே யூனிவர்சிட்டியா இருக்கிறது அது இருக்குங்க. வேர்ல்டு வைடா 192 கண்ட்ரி சைன் பண்றாங்கன்னா ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் காரணமாவும் அந்த யூனிவர்சிட்டி இருந்திருக்குங்க. மோடிஜியும் வந்திருக்காருங்க அங்க, எல்லா பெரிய பெரிய ஆளுங்களும் அங்க வந்து ஒரு விசிட் ஆகுது. பட் அவங்க பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை முறை தான், இயற்கையோட இயற்கையா இருந்து, அதுதான் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நம்ம இயற்கையோட வாழ்ந்துட்டு இருக்கோம் கோயம்புத்தூர், சோ கேட்கவே வேண்டாம். சோ அது இயற்கையோட நீங்க சார்ந்து ஒரு விஷயம் கத்துக்கிறீங்க அப்படின்னா அந்த பாத் வந்து ஜாயினிங் தான், யோகா தான். அது உங்களுக்கு கொண்டு போயிட்டே இருக்குங்க, குரு வாத்துக்கு வந்துகிட்டே இருப்பாங்க, கத்துக்கிட்டே இருக்கலாம், சந்தோஷமா லைஃப் லீட்
1: பண்ணிட்டே இருக்கலாம். இல்லையா
0: நாளைக்கு பழசாயிரும், புது டெக்னாலஜி வந்துடும், ஹியூமன் மைண்டும் அப்படிதாங்க மாறிக்கிட்டே இருக்கும், இம்ப்ரூவ் ஆயிட்டே இருக்கும்.
1: சரி, அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து நீங்க ஒரு ஸ்டுடியோவா ஒரு யோகா இஸ் அன் ஆர்ட் ஃபார்ம் மக்களுக்கு இதை எடுத்துட்டு போனோம், நீங்க எந்த காலத்துல நினைச்சீங்க?
0: ஆமாங்க, இது வந்து அதுக்கப்புறம் நான் வந்து இண்டிவிஜுவலா நிறைய கேம்ப் எல்லாம் கண்டக்ட் பண்ணிருக்கோம், எங்க கூட இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணவங்க இவங்க மூலியமா தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஸ்டாப் டயபெட்டிக் மூவ்மெண்ட், யோகா வந்து எவ்வளவு டயபெட்டிக் ஹெல்ப் பண்ணுதுங்கிற ரிசர்ச் ஒர்க்ஸ் எல்லாம் நான் சப்போர்ட் பண்ணிருக்கேன். அப்ப நான் ஒரு சின்ன பொண்ணுதான், சும்மா ஒரு மாஸ்டர்ஸ் படிக்கிறவங்க, தெரப்பியூட்டிக்கலா படிக்கிறவங்க, பட் we have supported lot of camps like that. அப்புறம் பாத்தீங்கன்னா இது டாக்டரேட் பண்றதுக்கும் ஆனா இது அதுக்கப்புறம் ஒரு ரியலைசேஷன் வந்துருச்சுங்க. ஸோ மோர் தென் சர்டிபிகேஷன், மோர் தென் எனிதிங் எல்ஸ், இட்ஸ் அவர் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு, நீங்க படிக்கிறனால புரிதல் ஏற்படுறதை விட புரியறக்கான ஒரு பயணம் மேற்கொண்டிருக்கீங்க இல்லையா, அதுதான் உங்களை உங்களாவே உணர வைக்க ஆரம்பிக்குது. ஸோ அதுக்கு பாத்தீங்கன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் வந்து பெரிய சப்போர்ட் தான்.
1: ஃபேமிலி சப்போர்ட் இல்லைனா நீங்க என்னதான் பண்ண முடியும், எல்லா வேலைக்கும் ஃபேமிலி சப்போர்ட் நிச்சயம் வேணும். அப்பா அம்மா, அப்புறம் கணவர், குழந்தைங்க, இத்தனை சப்போர்ட் வேணும். உங்களுக்கு எல்லாம் நிறைவா இருக்குன்னு நினைக்கிறேன்.
0: எல்லாமே நிறைவா இருக்குங்க, அப்பா எல்லாமே நிறைவா இருக்கிறதுக்கான காரணமும் நிறைவான எண்ணங்கள் இருக்கிற மனுஷங்க நல்லதாங்க.
1: வெரி அது வெரி நைஸ்லி டோல். நீங்க இப்ப சொல்லுங்களேன், அப்பா அம்மாவோட இருந்தப்ப நீங்க ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா ஒரு யோகா சென்டர் மாதிரி ஆரம்பிச்சீங்களா?
0: இல்லைங்க, அப்போ நான் வந்து பர்சனல் கிளாஸஸ், நான் தெரப்பியூட்டிக்கல் அதிகமாக படிச்சிருக்கிறனால ஒவ்வொருத்தருக்கா தனித்தனியாக ட்ரீட்மெண்ட்ஸ் பேஸ்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ப்ரெக்னென்ட் ஆக முடியல அப்படின்னா நல்ல ரிசல்ட்ஸ் இருக்குங்க, அவங்க வாழ்வியலை மாற்ற. எப்போவுமே என்னுடைய செல்ஃப் ப்ராக்டிஸ் என்னென்னா டெய்லியும் பண்ணணும். இது நான் செல்ஃபாகவே நான் எப்போவுமே எந்திரிச்சேன்னா எனக்கு யோகா பண்ணணும். அப்போ சொல்லி கொடுக்கும்போதும் அதே தான் மற்றவங்களுக்காகவும் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தோம் நாங்கள். ஸோ டெய்லியும் 365 நாளும் உன்னால் பண்ண முடியுதா, உங்களால் பண்ண முடியுதா, அப்போது நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம். எந்திரிச்சு காலையில் ஒரு 4 மணிக்கு 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்க, சூரியனுக்கு முன்னாடியே எந்திரிச்சு சூரியனுக்கே ஒரு சவால் விட்டுட்டு எந்திரிச்சு சூரியனோ ஒரு சூரிய வணக்கமோ ஏதாவது போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க தானே, அன்னைக்கு ஹாலிடே வேணும்னு என்னலையே. அதே மாதிரி ஒரு 365 நாளும் பண்ணோம்னா எப்படி யோசிச்சு பாருங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நான் ஆரோக்கியமாக இருக்கேங்கிறதான் இந்த

0: சமுதாயத்துக்கு எல்லாத்துக்கிட்டையும் நம்ம
1: வெரி நைஸ்.
0: ப்ராக்டிஸாக நம்மளோட இப்போ ஃபேமிலி பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். டெய்லியும் வந்து 100% அட்டெண்டன்ஸ் வைக்கிறாங்க அப்படின்னாலே நாங்கள் ஃபீஸ் வாங்கறது கிடையாது.
1: அப்படியா?
0: ஆமாம், அப்படி ஒரு 10 பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்கலேருந்து வயசானவங்க வரைக்கும் இருக்கிறாங்க. அவங்க பார்த்திங்கன்னா 365 நாளும் அட்டெண்டன்ஸ் வைக்கணும். ஸோ அப்போது இன்பில்ட்டாவே அவங்க ஹெல்த் நல்லா இருக்கு.
1: வாவ். ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஒரு ஃப்ரீ பீங்கிற மாதிரி இல்லை, ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்காக நீங்கள் ஃபீஸ் வாங்குறது இல்லை, அப்படிதான். ஏன்னா அது வந்து நீங்களும் உங்களுக்கும் அது ஒரு ப்ரொஃபஷன் தானே, அது கடைசியத்தில் உங்களுக்கும் பழப்புக்கு வேணுமே ஏதாவது.
0: ஒரு அளவு எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்குங்க. இது வேணும் வேண்டாங்கிறது நம்ம அளவு தாங்க. இப்போ ஒரு வேளை சாப்பாடு இருந்தால் போதும்னா அதோட, இப்போ 3 வேளை சாப்பாடு வேணும் இல்லை அதை விட கார் வேணும் பைக் வேணும்னா நம்ம தான் அளவுக்கோல் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட்டு போகிறது தாங்க. பட் யோகா வந்து உங்களுக்கு வந்து ஆன்லைனில் ஆஃப்லைனில் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். எல்லாருனாலையும் எளிமையான பயிற்சி எடுத்து உங்களால் முடியறது, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது காசு கொடுத்து காசு கொடுக்காமங்கிறது அவங்களோட
1: விருப்பம் தான்.
0: ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அவ்வளோதான்.
1: யாரையா ஒருத்தர்கிட்ட கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அதுதான் நீங்கள் சொல்கிறீங்க. சரி, இதை வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக எத்தனை எந்த வருஷத்தில் ஆரம்பிச்சிங்க?
0: 2018ங்க. நம்ம ஸ்டுடியோ சின்னதாக ஒரு ஷெட்டு போட்டுட்டு அப்போது எளிமையாக, இப்போ என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா வெளியூர் ட்ராவல், அப்போ அவர் வெளிநாட்டில் இருந்தாருங்க. இப்போ நானும் குழந்தைங்களும் தான் இங்கே இருந்தோம். அப்போது எனக்கான ஒரு அவங்களையும் பார்த்துக்கணும், நான் வந்து இதை விடக்கூடாது அப்படிங்கும்போது எல்லாத்துக்கும் வந்து பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் கூப்பிட்டு சொல்லி கொடுத்துட்டே இருப்பேன். தே டோன்ட் வேல்யூ மச்.
1: ஃப்ரீயாக சொல்லி கொடுத்தா வேல்யூ பண்ண மாட்டாங்க, அதுதான் உண்மை.
0: கரெக்டாக வேல்யூ வந்து அவங்க அது எடுத்துக்கல. ஆனாலும் நம்மளுக்கு இது வேல்யூ தான், ரொம்ப ரொம்ப வேல்யூவான பர்சன். ஏன்னா என்னோடய செல்ஃப் ப்ராக்டிஸ்க்கு. அப்புறம் சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த குழந்தைங்களுக்கு வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. சின்ன பாப்பா குழந்தைகள் ஒரு அளவுக்கு அவங்களுக்கு புரியிற வயசு வரும்போது கற்றுக் கொடுக்க ஆரம்பித்த போது தான் தெரிஞ்சது. அதுக்கு முன்னாடியெல்லாம் எப்போ பார்த்தாலும் காய்ச்சல் சளி, ஒன்று மாற்றி பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. எப்போ போய் நான் போய் யோகா பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணுறதுன்னு ஆயிடுச்சு. சரி வாங்க குடும்பத்தோடு பயிற்சி பண்ணுவோன்னு நாங்கள் இந்த ஹஸ்பண்டு ஒய்ஃப் எல்லாருமே சேர்ந்து இன்லாஸு எல்லாருமே வாங்க பயிற்சி பண்ணுவோம் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணது. இந்த கொரோனா டைம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுச்சு. எங்கள் குடும்பம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய குடும்பம், 9 பேர் இருக்கிறாங்க
1: உங்கள் வீட்டில்.
0: எல்லாரும்
1: சொல்லி கொடுப்பாங்கன்னு வேற சொல்றீங்களே இல்லையா?
0: எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க.
1: ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க அப்போ சொல்லியும் கொடுக்கலாம் இல்லையா?
0: சரி, சொல்லியும் கொடுப்பாங்க. நல்லது அப்படிங்கிற சொன்னாலே போதும் இல்லைங்களா? நைஸ். அப்புறம் இப்போ ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்க மெடிக்கல், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பாராசிட்டமால் இந்த ஆன்டிபயோட்டிக்கு டப்பா டப்பாவாக இருந்துச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சுது. ஒரு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த டப்பா ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. பரவாயில்லையே, நம்ம குடும்பத்துக்கு நல்லா தான் வேலை செய்யுது. நமக்கு 2 குழந்தைங்களே நம்ம நல்லா மாற்ற முடியுதுன்னா இந்த சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நல்லா ஒரு மாற்றம் கிடைக்கும் எல்லாத்துக்கும். அவங்க ரியலைஸ் ஆனால் போதும், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னாலே போதும்.
2: நேர்களே, இதுவரை யோகா ஆசிரியர் திவ்யா குஹப்ரியன் அவங்களோட பேசிட்டு இருந்தோம். இந்த நேர்முகத்தின் அடுத்த பகுதி வரும் திங்கட்கிழமையன்று வசந்த இல்லம் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமே ஆனந்தம் செக்மெண்ட்ல இடம்பெற கேட்கலாம். நிகழ்ச்சி தொகுப்பு தேவகி ஸ்ரீனிவாசன், நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

0: FM.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
5: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
4: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
5: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418874111.
6: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
7: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
8: இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.

0: செய்கிறேன். ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது. நீட் தேர்வு தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின்போது காவல்துறையினரால் மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரான் நாட்டு வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் இஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தாள் முறைகேடு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் தாக்கல் செய்யப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நண்பகல் 12 மணி வரை மக்களவை ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் அவை கூடியபோது கடும் அமளிக்கிடையே அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா இந்த மசோதாவை தாக்கல் செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இந்த மசோதாவை தாக்கல் செய்த நிலையில் எதிர்க்கட்சிகள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். தில்லியில் நீட் தேர்வு தொடர்பான போராட்டத்தின்போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சியினர் வலியுறுத்தினர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்படுவதாக அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அறிவித்தார். முன்னதாக இன்று காலை 11 மணிக்கு மக்களவை தொடங்கியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் சாதனை படைத்த இந்திய வீரர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார். சிறப்பாக விளையாடிய வீரர்களுக்கும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக அவர் கூறினார். அவர்களின் சாதனைகள் தொடர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். பின்னர் கேள்வி நேரத்தை தொடங்குவதற்கான அறிவிப்பை திரு ஓம் பிர்லா வெளியிட்டார். காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டத்தின்போது மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என வலியுறுத்தியதால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது. உறுப்பினர்கள் கேள்வி நேரத்தை நடத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அவைத்தலைவர் கேட்டுக் கொண்டார். ஆனால் தொடர்ந்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டனர். இதனை கண்டித்த அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா அவையின் மரபுகளை மீறி சில உறுப்பினர்கள் செயல்பட்டு வருவதை தாம் கவனித்து வருவதாகவும் அவையின் மாண்பு கருதி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூறினார். அவையின் மரபுகளை மீறி உறுப்பினர்கள் செயல்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் திரு ஓம் பிர்லா தெரிவித்தார். இருப்பினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அவை முதலில் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை காலை 11 மணிக்கு தொடங்கியதும் ரசாயனம் மற்றும் உரங்கள் தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கையை தாக்கல் செய்ய அவைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அனுமதி அளித்தார். பின்னர் அவையின் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேயை பேச அனுமதித்தார். தில்லியில் போராட்டம் நடத்திய மாணவர்கள் மீது காவல்துறையினர் தாக்குதல் நடத்தியது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அவையில் அமளி ஏற்பட்டது. இதன் காரணமாக மாநிலங்களவை முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்தியாவின் விண்வெளி மற்றும் ஏவுகணை திட்டங்களை சிறப்பாக செயலாற்றியவர் டாக்டர் கலாம் என்று தெரிவித்துள்ளார். அறிவியல் துறையில் டாக்டர் கலாமின் திறமையின் மூலம் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு ஊக்கமளித்தவர் என்று திரு அமித்ஷா கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில் டாக்டர் கலாமின் வாழ்க்கை அறிவியல் மற்றும் நாட்டின் சேவை அடிப்படையில் அமைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல்முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் டாக்டர் APJ அப்துல் கலாம் தேசத்திற்கு ஆற்றிய அறிவியல் பணிகளை இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டுவோம் என்று கூறியுள்ளார். டாக்டர் கலாம் தனது பேச்சுக்கள் மூலமாக இளைய சமுதாயத்தை வெகுவாக கவர்ந்தவர் என்று அவர் தெரிவித்துள்ளார். போக்ரான் அணு ஆயுத சோதனையை வெற்றிகரமாக நிகழ்த்தி காட்டியதன் மூலம் உலக அரங்கில் இந்தியா மீதான பார்வையை கலாம் பன்மடங்கு உயர்த்தி காட்டியவர் என்று டாக்டர் எல்முருகன் புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய பிரதேச முதலமைச்சர் டாக்டர் மோகன் யாதவ் வெளியிட்டுள்ள செய்தியில் பாரத் ரத்னா டாக்டர் அப்துல் கலாம் அணுசக்தி துறையில் இந்தியாவிற்கு புதிய அடையாளத்தை காட்டியதாக தெரிவித்துள்ளார். அறிவியல் கல்வி மற்றும் நாட்டை கட்டமைப்பதில் அவரின் பங்கு மகத்தானது என்றும் டாக்டர் மோகன் யாதவ் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தமிழகத்தின் ராமேஸ்வரம் பேக்கரும்பில் அமைக்கப்பட்டுள்ள அன்னாரது நினைவிடத்தில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவரும் சிறந்த விஞ்ஞானியுமான டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் தென்கோடியில் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர். இந்தியாவின் ஏவுகணை மற்றும் விண்வெளி திட்டங்களில் முக்கிய பங்காற்றியதால் அவர் இந்தியாவின் ஏவுகணை நாயகன் என்று போற்றப்பட்டார். 2002 முதல் 2007 வரை இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக பணியாற்றினார்.

0: மாணவர்களை மிகவும் நேசித்த அவர் இளைஞர்கள் நாட்டின் எதிர்காலம் என்று நம்பினார். கனவு காணுங்கள், அந்த கனவை நனவாக்க உழையுங்கள் என்று உயர்ந்த எண்ணத்தை இளைஞர்களிடம் விதைத்தார். அவரது 11வது நினைவு தினம் இன்று ராமேஸ்வரம் பேக்கரும்பில் உள்ள அவரது தேசிய நினைவகத்தில் அனுசரிக்கப்படுகின்றது. இன்று காலை அவரது குடும்பத்தினர் சிறப்பு பிரார்த்தனை நடத்தினர். இந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் சிறுபான்மையினர் பிரிவு தேசிய தலைவர் ஜமால் சித்திக் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பிறகு பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் அவரது நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திகேயன்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: மத்திய ரிசர்வ் காவல் படையின் நிறுவன நாள் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டின் ஒற்றுமைக்கும் பாதுகாப்பிற்கும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்கு இன்றியமையாதது என்று கூறியுள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள பதிவில், உள்நாட்டு பாதுகாப்பில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்கு முக்கியமானது என்று தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நக்சலைட்டுகளை ஒழிப்பதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்று கூறியுள்ளார். மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் வீர தீர செயல்கள் நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக தெரிவித்துள்ளார். காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரானின் வர்த்தக கப்பல் மீது யுக்ரேன் தாக்குதல் நடத்தியதற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு ஆணையத் தலைவர் இப்ராஹிம் அசீசி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்த தாக்குதலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். யுக்ரேன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியின் உத்தரவின் பேரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். முன்னதாக ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் உள்ள யுக்ரேன் தூதரக அதிகாரியை அழைத்து இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு ஈரான் கண்டனம் தெரிவித்தது. சிக்கிம் மாநிலத்தில் காலியாக உள்ள 20% வனக்காவலர் பணியிடங்கள் அக்னிவீர் படையினருக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. கேங்டாக்கில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதனை தெரிவித்த முதலமைச்சர் திரு பிரேம்சிங் தமாங், ராணுவத்தில் தங்களது பணியை நிறைவு செய்து திரும்பும் அக்னிவீரர்களுக்கு இந்த வனக்காவலர் பணியிடங்கள் வழங்கப்படும் என்று கூறினார். சிக்கிம் காவல்துறையில் 20% பணியிடங்கள் ஏற்கனவே அக்னி வீரர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். முன்னாள் ராணுவத்தினர் மற்றும் ராணுவ பணியை முடித்து வரும் அக்னி வீரர்களுக்கு வேலைவாய்ப்பை சிக்கிம் அரசு முன்னுரிமை அடிப்படையில் வழங்குவதில் உறுதிபூண்டுள்ளதாகவும் திரு பிரேம்சிங் தமாங் தெரிவித்தார். நாகாலாந்தில் மழை வெள்ளத்தால் பாதிப்பு ஏற்பட்ட பகுதிகளில் இந்திய விமானப்படையினர் மீட்பு பணிகளில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனர். சாலை மார்க்கமாக பல இடங்களுக்கு செல்ல முடியாத நிலையில் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளில் சிக்கியுள்ளவர்களை ஹெலிகாப்டர்கள் மூலம் விமானப்படையினர் மீட்டு வருகின்றனர். இதுவரை 42 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். கடந்த 23-24 தேதிகளில் இந்திய விமானப்படை விமானங்கள் மூலம் 108 பேர் மீட்கப்பட்டனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் 65 கிலோ பளு தூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தமிழக வீரர் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டுக்கு பெருமை சேர்த்து அவர் படைத்துள்ள இந்த சாதனை தொடர வாழ்த்துவதாகவும் குடியரசுத் தலைவர் கூறியுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். பதக்கம் வென்ற ராஜா முத்துப்பாண்டிக்கு தமிழக அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் ஈஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். சீனாவின் ஹாங்ஸோவில் நடைபெற்ற இப்போட்டியின் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் ஈஷா சிங் தங்கப்பதக்கத்தையும் சக வீராங்கனை மனு பாக்கர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். உலக ஜூனியர் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய ஆடவர் அணி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கனடாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் லீக் ஆட்டங்களில் இந்தியா நெதர்லாந்தையும் பிரேசிலையும் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வு வினாத்தால் முறைகேடு தடுப்பு சட்டத்திருத்த மசோதா இன்று மக்களவையில் எதிர்க்கட்சியினரின் அமளிக்கிடையே தாக்கல் செய்யப்பட்டது. நீட் தேர்வு தொடர்பாக தில்லியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின்போது காவல்துறையினரால் மாணவர்கள் தாக்கப்பட்டது குறித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும்

பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாமின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. காஸ்பியன் கடற்பகுதியில் ஈரான் நாட்டு வர்த்தக கப்பல் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலுக்கு ஈரான் கண்டனம் தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை துப்பாக்கி சுடும் போட்டியில் இந்தியாவின் நிஷா சிங் தங்கப்பதக்கம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்க.

0: ரெயின்போ 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
5: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
6: PM ஜெய் அப் கரீபோ கி ஜெய் பன் கயி ஹை.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்ட சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மகிழ்ச்சி அண்ணா மதிய வணக்கம் நேர்களே. எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இது லஞ்ச் டைம் கேம் ஷோ. எஸ், உங்க கூட விளையாடுறதுக்காக நான் எங்க ஆர்ஜே தமிழரசு லட்சுமணன். சரி, ஒரு கதை சொல்ல போறேன். ஏமா, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். மணி ஒன்று மலர் ஒன்று நினைச்சிட்டு கதை சொல்ல போறீங்க அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. இல்ல, கதை சொல்லி இன்னைக்கு நம்ம விளையாட போறோம். எப்படி அப்படின்னா, நான் சொல்ற கதைய நல்லா நிறுத்தி நிதானமா கேட்டுக்கோங்க. அந்த கதையிலிருந்து உங்களுக்கான கேள்விகள் கேட்கப்படும், சரிங்களா? அந்த கேள்விக்கு நீங்க வந்து பதில் சொல்லணும். ஒவ்வொரு கதையும் சின்ன சின்ன கதையா தான் இருக்கும். அந்த கதையிலிருந்து தான் நான் வந்து கேள்வி கேட்க போறேன். அந்த கேள்விக்கு பதில் தெரியும்னா நீங்க கால் பண்ணுங்க, ஓகேங்களா? நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர், கோவைக்கு உண்டான முன் இணைப்பு என்னன்னா 0422. இந்த முன் இணைப்பு என்ன சேர்த்து அழைத்து 23 12 103 மற்றும் மறியன் 23 16 3 1 2. இப்ப யார் ரெடியா இருக்காங்கன்னு பாத்தலாமா? ஹலோ, வணக்கம். ஹலோ, லைன்ல இருக்கீங்க? ஹலோ, வணக்கம்.

0: ஹலோ, லைன்ல இருக்கீங்க?
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: மருதமலை தேன்மொழி சந்திரன் பேசுறேன் மேடம்.
0: சந்திரன், சொல்லுங்க, நீங்க ரெடியா இருக்கீங்களா?
1: ஓகே மேடம், ரெடியா இருக்கேன்.
0: ரெடி? நாங்க ரெடிப்பா. நீங்க ரெடியா அப்படின்னு தானே
1: கேக்குறீங்க?
0: ஓகே, உங்களுக்கான கதை ஸ்டார்ட் ஆக போகுது. நல்லா கேட்டுக்கோங்க, வாட்ஸ்அப்லயும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். நேயர்கள் கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, சுரேஷ் காலை 9 மணிக்கு தனது கருப்பு நிற இரு சக்கர வாகனத்தில் சந்தைக்கு சென்றார். அவரிடம் பழுப்பு நிற தோல் பர்ஸ், நீல நிற தண்ணீர் பாட்டில், வெள்ளை துணிப்பை இருந்தது. பாத்தீங்களா, கதையை கேட்டு முடிக்கிறதுக்குள்ள ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாரு. ஹலோ, வணக்கம். ஓகே, பரவாயில்ல, நான் கதை சொல்லிடுறேன். சுரேஷ் காலை 9 மணிக்கு தனது கருப்பு நிற இருசக்கர வாகனத்தில் சந்தைக்கு சென்றார். அவரிடம் பழுப்பு நிற தோல் பர்ஸ், நீல நிற தண்ணீர் பாட்டில், வெள்ளை துணிப்பை இருந்தது. சந்தையில்

0: கிலோ தக்காளி, 1 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ கேரட், 6 வாழைப்பழம் வாங்கினார். வீட்டிற்கு திரும்பும் வழியில் ஒரு நண்பரை சந்தித்து 2 வாழைப்பழங்களை கொடுத்து விட்டார். இதுதான் கதை. கேட்டுட்டீங்களா? நல்லா. நான் இப்ப கேள்வி கேட்கலாமா? கேள்வி கேட்டோன்ன மொபைல கட் பண்ணிட்டு போயிடாதீங்க, தெரிஞ்சதுன்னா ஆன்சர் பண்ணுங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க? செல்வராஜ். கதை கேட்டீங்களா? கேள்வி கேட்டலாம். சுரேஷ் எந்த நிற வாகனத்தில் சென்றார்? பச்சை நிற. செம, நல்லா ட்ரை பண்ணிருக்கீங்க. ஓகே, மறுபடியும் ஒரு தடவை தான் கதை சொல்லுவேன். ஓகேங்களா? முயற்சி பண்ணிருக்காங்க. மறுபடியும் யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. சுரேஷ் எந்த நிற வாகனத்தில் சென்றார் அப்படிங்கறது தான் கேள்வி. இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல கட கட கடன் ஆன்சர் பண்ணிட்டாங்கப்பா. பெரியநாயக்கன் பாளையத்துல இருந்து வின்சென்ட் முத்துராஜ் பண்ணிருக்காரு. அதே போல ரமணம் முதலிப்புதூர்ல இருந்து சுதாகர் பண்ணிட்டாங்க. பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு பகுதியில இருந்து இப்பதான் கேள்வி கேட்டா உடனே நாங்க டக்குன்னு பதில் சொல்றோம் பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆலங்கொம்பு தண்ணீர் தடத்துல இருந்து விஜயகுமார் மகேஸ்வரி, செல்வபுரத்துல இருந்து சையத் ரசூல் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்களோட இணைஞ்சிருக்காங்க. இப்பதான் எல்லாம் டைப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, அடுத்த கேள்வி, அடுத்த நேயருக்கு போக போகுது. யாருன்னு இணைஞ்சிருக்காங்கன்னு பாத்தலாமா? ஹலோ, வணக்கம்.
2: தென்பொன்முடி
0: சுரேஷ்குமார். ரெடியா? ரெடி. கேள்வி கேட்டலாமா? ஓகே. அவரிடம் ஆரம்பத்தில் இருந்த 3 பொருட்கள் என்ன?
2: நீல நிற தண்ணீர் பாட்டில்.
0: வெரி குட்.
2: அப்புறம் பருசுங்க. பழுப்பு நிற பருசு. கருப்பு நிற வாகனம்.
0: வாகனத்துல போனாரு.
2: வாழ்த்துக்கள்
0: சூப்பரா சொல்லிருக்காங்க. பாக்க அது கரெக்டா அந்த நிறத்தோட சொல்றாங்க பாத்தீங்களா, அங்க நிக்கிறாங்க நம்ம நேயர்கள். ஹலோ, வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க? வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
3: வளரஞ்சாமி ரங்கசாமி கொண்டாந்தோம்.
0: சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா?
3: சொல்லுங்க.
0: அவர்கிட்ட இருந்த 3 பொருட்கள் என்ன? முதல்ல வச்சிருந்தார் இல்லையா, அதாவது கருப்பு நிற இருசக்கர வாகனத்துல போகும் பொழுது அவர்கிட்ட 3 பொருட்கள் சொன்னேன் நானு வச்சிருந்தாரு. அது என்னென்ன பொருட்கள்?
4: சூப்பருங்க,
0: கரெக்டா சொல்லிருக்காரு. சரி, அடுத்ததா அடுத்த கேள்வி கேக்குறதுக்குள்ள ஒரு பாடல் கேட்டு வந்துடலாமா?

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
4: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
3: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
4: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
5: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் FM ரெயின்போ 103 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 1:30 ஒலிபரப்பாகும்.

0: எஸ் லஞ்ச் டைம் கேம் ஷோல தான் நினைஞ்சிருக்கோம். ஒரு கதை சொல்லியாச்சு, அந்த கதையில இருந்து ரெண்டு கேள்வி கேட்டிருந்தேன், அந்த பதில் வந்து கரெக்டா ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, வாட்ஸ்அப்ல ஆன்சர் பண்ணியிருக்காங்க. சுமதி கனகராஜ் தமிழ்நகர் செமிபாளையம் பகுதியில இருந்து நம்பர் போட்டு அனுப்பிச்சிருக்காங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யார், பிரமிளா சென்னையில இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. தூத்துக்குடியில இருந்து முள்ளக்காடு பாபு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் நிறைய பேர் வந்து கரெக்டா, கஞ்சம்பட்டி சண்முகம் அவங்களும் வந்து கரெக்டான பதில் கொடுத்திருக்காங்க. ஓகே, அடுத்த கேள்வி கேட்டலாமா? அடுத்தது யார் லைன்ல இருக்காங்கன்னு பார்த்தலாமா? ஹலோ, வணக்கம்.
1: சகோதரிக்கு மதிய வணக்கம்.
0: மதிய வணக்கம், யாருங்க?
1: நான் இங்க பாண்டிய நகர் சிவசங்கருங்க.
0: பாண்டிய நகர்ல இருந்து சிவசங்கர் பேசுறீங்க, சொல்லுங்க கேள்வி கேட்கலாம். எல்லாரும் நல்லா இருக்கோங்க, கேள்வி கேட்கலாம்.

0: ஓகே, அவர் சந்தைக்கு போயிட்டாரு ஓகேங்களா. அங்க மொத்தம் எத்தனை வகையான பொருட்களை வாங்கினார், எத்தனை வகை என்னென்னலாம் வாங்கினார் அப்படின்னு கூட சொல்லலாம்.
1: அந்த சுரேஷ் கதைங்களா?
0: ஆமாங்க, அதே கதை தான்.
1: சுரேஷ் கதையில எத்தனை பொருள் வாங்கினாங்க
0: ஆமா
1: கேட்டீங்க?
0: ஆமா,
1: 6 பொருள் வாங்கினாருங்க.
0: ஆறு பொருள் வாங்கினாரு. என்னென்ன பொருள் வாங்கினாரு, செத்து செத்து
1: பொருள்,
0: சொல்றீங்களா?
1: பாட்டில்,
0: இல்ல, அதெல்லாம் கொண்டு போனாரு அங்க போய், என்னெல்லாம்
1: கொண்டு
0: வாங்கினாரு?
1: வாங்குறதுங்க.
0: ஆமா,
1: காய் வகை வாங்கினாரு.
0: ஆ,
1: அப்புறம் சமையலுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கினாரு.
0: எப்படி குத்து மதிப்பா சொல்றீங்க பாத்தீங்களா? சரி,
1: இல்ல, அந்த கதை
0: என்ன
1: வந்து
0: என்னெல்லாம் வாங்கினாரு, எந்தெந்த
1: திரும்ப
0: பொருள், இல்ல எத்தனை என்னென்ன பொருட்கள் வாங்கினாருன்னு கேட்டா எப்படி எல்லாம் முழுப்புறீங்க பாத்தீங்களா? சூப்பர் சூப்பர், அழைத்து பேசியதுக்கு
1: அரிசி,
0: நன்றி
1: பருப்பு.
0: நன்றி நன்றி. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ,
0: வணக்கம், யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: திருப்பூர்ல இருந்து சுஜாதா பேசுறேங்க மேடம்.
0: சுஜாதா, சொல்லுங்க சுஜாதா, அவங்களுக்கு தெரியுங்களா?
2: அவங்க வந்து 1 கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ கேரட், 6 வாழைப்பழம் வாங்கி வர வழியில ஒருத்தருக்கு கொடுத்தாங்க.
0: செம செம, சூப்பரா சொல்லிட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா. கேட்டவுடனே எப்படி பதில் வருது, அடுத்த கேள்வி கேட்கலாமா? ஓகே, நம்ம நேயர்கள் வாட்ஸ்அப்லயும் சொல்லிருக்காங்க, யாரெல்லாம் எங்கிருந்து சொல்லிருக்காங்கன்னு பாத்திரலாம். சையது ரசூல் வந்து ஒரே ஒரு ரெண்டு தான் சொல்லியிருக்காரு. சையது ரசூல் ரெண்டு சொல்லியிருக்காரு. திருப்பூர்ல இருந்து காஞ்சனா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா சுதாகர் ரமண முதலி புதிர் பகுதியில இருந்து, பாரதி மகாலிங்கம் கள்ளி வலசு பகுதியில இருந்து சொல்லியிருக்காங்க. சூப்பர். கோணமலை ஆனந்தன் சொல்லியிருக்காங்க. ஆனா ஒரே ஒரு பொருள் தான் சொல்லியிருக்கீங்க. எல்லா, அதாவது என்னென்ன பொருட்கள் வாங்கினாரு அப்படின்னு சொல்லிதான் கேட்டிருந்தோம். சூப்பருங்க. சரி, கதையை மாத்திக்கலாமா? கதை மாத்தலாமா? அடுத்து யார் எங்கிருந்துன்னு பாத்திரலாம். இல்ல, அதுக்கு முன்னாடி ஒரு கதை சொல்லிடலாமா? கதை நல்லா இன்ட்ரெஸ்டா கேளுங்க. ஒரு சின்ன கதை தான். லதாவின் பிறந்த நாள் விழாவிற்கு ரவி, மீனா, கார்த்திக், திவ்யா, அருண் ஆகிய 5 நண்பர்கள் வந்தனர். ரவி சிவப்பு ரோஜா, மீனா சாக்லேட் பெட்டி, கார்த்திக் கதை புத்தகம், திவ்யா நீல நிறப்பேனா, அருண் கை கடிகாரம் பரிசாக கொண்டு வந்திருந்தனர். கேக் வெட்டிய பிறகு லதா சாக்லேட் பெட்டியையும் புத்தகத்தையும் மட்டும் தனது அறையில் வைத்தாள். கதை கேட்டுட்டீங்களா? இப்போ கேள்வி கேட்கலாம். விழாவிற்கு மொத்தம் எத்தனை நண்பர்கள் வந்தனர்? வணக்கம் வணக்கம் வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: மகேஸ்வரி பேசுறேன்.
0: மகேஸ்வரி சொல்லுங்க, விழாவிற்கு மொத்தம் எத்தனை நண்பர்கள் வந்தனர்?
3: 5 பேர் வந்தார்கள்.
0: சூப்பர். அடுத்த கேள்வி சொல்லி கேட்டலாமா?
3: கேளுங்க.
0: நீல நிற பொருளை யார் கொண்டு வந்தார்?
3: ரவி.
0: யார் கொண்டு வந்தாங்க? நீல நிற பொருள், ஒரு பொருள் கொண்டு வந்தாங்க இல்லையா? நீல நிறம். இல்ல. நன்றி நன்றி. ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? விஜயகுமார் சொல்லுங்க பாக்கலாம். நீல நிற பொருள் ஒண்ணு கொண்டு வந்திருந்தாங்க, பேனா கொண்டு வந்திருந்தாங்க, அது யார் கொண்டு வந்திருந்தாங்க?
4: திவ்யா.
0: வா, வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர்.

ஓகே, இப்போ வாட்ஸ்அப் நேயர்களுக்கு ஒரு கேள்வி கொடுத்துடலாம். வாட்ஸ்அப் நேயர்கள் ட்ரை பண்ணுங்க. ரவி என்ன பரிசு கொண்டு வந்தார்? இதுதான் கேள்வி. ரவி என்ன பரிசு கொண்டு வந்தார்? ட்ரை பண்ணி பாருங்க.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: தினமும் காலை 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.

நாம கேட்டு இருக்கோம் இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் லஞ்ச் டைம் கேம் ஷோ. எஸ் வாட்ஸ்அப் நேயர்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லையா, ரவி வந்து என்ன பொருளை கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். திருப்பூர்ல இருந்து பாலா சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசு பகுதியில இருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணியிருக்காங்க நிறைய பேரு. நவநீதன் சென்னிமலை பகுதியில இருந்து சொல்லியிருக்காங்க. எஸ் லஞ்ச் டைம்க்கு வாழ்த்துக்கள் சொல்லி செந்தில் பிரபு, திவ்யா பாரதி, நிர்மலா, சிவசாமி, சண்முக நகர், அதுக்கப்புறமா மூக்கனூர் பகுதியிலேருந்து சொல்லியிருக்காங்க. ட்ரை பண்ணியிருக்காங்க இவங்க 5 நண்பர்கள் இப்போதான் வந்து ஆன்சரே பண்ணியிருக்காங்க. ஓகே, தீபன் கருவேலக்காட்டிலிருந்து சொல்லியிருக்காரு. எப்படி நம்ம நம்ம சொல்லாததையெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறோம் பாருங்க. வாட்ச் கொண்டு வந்தாருன்னு சொல்லியிருக்காங்க பாருங்களேன். ஓகே, வித்யா ராமகிருஷ்ணன் கொழுமங்கண்டான் பகுதியிலேருந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியிலேருந்து முள்ளக்காடு பாபு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. பூபதி ராஜேந்திரன் அவங்களும் ட்ரை பண்ணியிருக்காங்க. சாக்லேட் கொண்டு வந்தாருன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்ததா ஜெய் ரித்விக் கனிஷ்க் அபினவ் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. மூக்கனூர்லேருந்து சண்முக நகர் சிவகுமார் மலர்கொடி இவங்களும் சொல்லியிருக்காங்க, இவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. எஸ் ரவி என்ன பரிசு கொண்டு வந்தார் அப்படின்னா ரவி வந்து சிவப்பு ரோஜா தான் கொண்டு வந்தாரு. பதில் சொன்ன அத்தனை பேருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: ஓகே, நம்ம அடுத்த கேள்விக்கு போயிடலாமா? யார் நேயர்கள் யாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். யார்ல வரீங்களோ வரலாம். கதை இப்ப சொல்லிடலாம். மறுபடியும் நிறங்கள் தான். யாருன்னு பாத்திரலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் மேடம். உடையம்பாளையம் புவனேந்திரன் மேடம்.
0: புவனேந்திரன், உடையம்பாளையம் பகுதியில இருந்து கூப்பிட்டுருக்கீங்க. சரி, கதை கேட்கலாமா? கேட்கலாமே. ஞாயிற்றுக்கிழமை காலை ரேணு தன்னுடைய மஞ்சள் நிற தொப்பி, பச்சை நிற தண்ணீர் பாட்டில், சிவப்பு துண்டு, ஒரு கிரிக்கெட் பந்து, இரண்டு புத்தகங்கள் எடுத்துக்கொண்டு பூங்காவிற்கு சென்றாள். அங்கு மூன்று குழந்தைகள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தனர். ரேணு தனது பந்தை அவர்களுக்கு கொடுத்தால், பிறகு ஒரு புத்தகத்தை மரத்தடியில் படித்துவிட்டு மற்றொரு புத்தகத்தை நண்பரிடம் கொடுத்தால். ஓகேவா?
1: சின்ன
0: கதைதான். சரி, இப்ப நீங்க ட்ரை பண்றீங்களா? கதையில் வந்த நிறங்கள் என்னென்ன? ஆஹா, அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு.
1: கதையில் வந்த
0: நிறங்கள் என்னென்ன? நிறங்கள் வந்தது கலர்ஸ்.
1: மஞ்சள், சிவப்பு, பச்சை,
0: அவ்வளவுதான்.

0: எப்படி பாத்தீங்களா?
1: எந்த
0: சூப்பர்.
2: ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணாம பண்ணா இப்படித்தான், பிளான் பண்ணி பண்ணணும். ஓகே.
0: எஸ், நம்ம நேர்கள் வந்து பிளான் பண்ணி தான் சூப்பரா சொல்லிட்டு இருக்காங்க. சூப்பரா ஆன்சர் சொன்னாரு இல்லைங்களா? கேட்ட உடனே கதையில் வந்த நிறங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கரெக்டான ஆன்சர் சொல்லியிருக்காரு. அவருக்கு பாராட்டுகள் சொல்லிக்கலாம். அடுத்ததா யார் எங்கிருந்து? வணக்கம், யார் எங்கிருந்து? ஓகே, ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய நேர்கள் வந்துட்டு இருக்காங்க. அடுத்த கேள்வி உங்களுக்காக. ரேணு ஆரம்பத்தில் எடுத்து சென்ற பொருட்கள் எத்தனை? ஆரம்பத்தில் எடுத்து சென்ற பொருட்கள் எண்ணிக்கை தான் கேட்கிறோம், சரிங்களா? எவ்வளோ எவ்வளோ எடுத்துட்டு போனாங்க அப்படிங்கறத தான் கேட்டிருக்கோம். கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம்.
3: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
4: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
3: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
4: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418877411.

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: ஒரு மணி 40 நிமிஷத்துல விளையாடிட்டு இருக்கோம். லஞ்ச் டைம் கேம் ஷோ தான். ஒரு கதை சொல்லி நம்ம வந்து கேள்வி கேட்டாச்சு, அதுக்கு பதிலும் வந்து நிறைய நேர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. வாட்ஸ்அப் மூலமா சொல்லியிருக்காங்க, லீலா சசிகுமார் இடையர்பாளையம் பகுதியில இருந்தா ட்ரை பண்ணிருக்காங்க, விட்டுட்டாங்க. ஒன்னு பாரதி மகாலிங்கம் கள்ளிவளசு பகுதியில இருந்து சூப்பரா கரெக்டான ஆன்சர் பண்ணிருக்கீங்க. அதே போல சண்முகசுந்தரம் ரமணம் முதலிப்புதூர் பகுதியில இருந்து கரெக்டான ஆன்சர், கஞ்சம்பட்டி சண்முகசுந்தரம் கரெக்டான ஆன்சர், சுமதி கனகராஜ் தமிழ்நகர் செமிபாளையத்துல இருந்தும் கரெக்டா சொல்லியிருக்காங்க. எஸ் நட்ராஜ் அவங்க வந்து கரெக்டா சொல்லியிருக்காங்க. கோணமலை ஆனந்தன் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்க. பீடம்பள்ளி வாசுதேவன், திருப்பூர் காஞ்சனா இவங்களும் கரெக்டான பதில் எப்படி கண்டுபிடிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. ஓகே, இப்ப நேர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யார் எங்க இருந்துன்னு பார்த்துலாமா? ஹலோ, வணக்கம். வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? அதாவது ரேணு ஆரம்பத்தில் எடுத்து சென்ற பொருட்கள் எத்தனை? கதையே தெரியாது, நீங்க ஏன் கேள்வி கேக்குறீங்க அப்படிங்கறது உங்களோட பதில். தெரியுங்க, நிறைய பேர் ட்ரை பண்றீங்க, கதை கேட்டோன்னு ஓடிடுறீங்க. ஓகேவா? ரேணு ஆரம்பத்தில் எடுத்து சென்ற பொருட்கள் எத்தனை அப்படிங்கிறது தான் அந்த கேள்வியா இருந்தது. கதையிலிருந்து நீங்க அழைத்து பேச வேண்டியது நம்பர் மறுபடியும் சொல்லிடுறேன், 23.

0: பன்னெண்டு 103 மற்றும் ஒரு எண் 23 16 312 312. அதே போல வெளியூர் நேயர்களாக இருந்தால் 042 2 இந்த முன் இணைப்பு என்னை சேர்த்து அழைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்.
0: யார், எங்கிருந்து பேசுறீங்கப்பா?
1: கணவாயிலிருந்து சத்யமோகன் பேசுறேன்.
0: சத்யமோகன் சொல்லுங்க, எங்களுக்கு தெரியுமா பதில் தெரியுமா?
1: மூணு பொருட்களா?
0: மூணு பொருட்களா? என்னையே நீங்க கேள்வி கேக்குறீங்களா? கெஸ் பண்றீங்களா? நீங்க
1: பாலு புத்தகம்
0: என்னன்னா?
1: பேட்டு பாலு புத்தகம்
0: அவ்வளவுதானா?
1: ஆமாங்க, மூணு பொருள்.
0: நிறைய எடுத்துட்டு போனாங்களே, சூப்பர், ட்ரை பண்ணதுக்கு நன்றி. ஆனா வாட்ஸ்அப்ல பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணிருக்காங்க, எல்லாருமே கரெக்டான பதில் கொடுத்துருக்கீங்க. 6 அப்படிங்கறது தான் கரெக்ட். என்னன்னா தொப்பி எடுத்துட்டு போயிருந்தாங்க, பச்சை நிற தண்ணீர் பாட்டில் எடுத்துட்டு போயிருந்தாங்க, துண்டு எடுத்துட்டு போயிருந்தாங்க, கிரிக்கெட் பந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க, 2 புத்தகங்கள் எடுத்துட்டு போயிருந்தாங்க. மொத்தம் 6 பொருட்கள் அப்படிங்கறது தான் கரெக்டான பதில். பதில் சொன்ன அத்தனை நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். ஹலோ வணக்கம். ரேடியோ வால்யூமா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறீங்களா? ஹலோ, நான் பேசுறது எனக்கே கேக்குதே. வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க? நிறைவான ஒரு கேள்வி கேட்டுடலாமா? தனது பந்தை யாருக்கு கொடுத்தால் ரேணு? அவகிட்ட ஒரு பந்து இருந்தது இல்லையா, அந்த பந்து யாருக்கு கொடுத்தா அப்படிங்கறது தான் கேள்வி. ஈஸியான கேள்வி, யாரில் பதில் சொல்றீங்கன்னு பார்த்தலாமா? டைப், நிறைய பேர் வாட்ஸ்அப்ல ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. எஸ், பாரதி மகாலிங்கம் கல்விவரசு பகுதியிலிருந்து கரெக்டான ஆன்சர் பண்ணியிருக்காரு. கண்ணையன் ராமசாமி கஞ்சம்பட்டி பகுதியிலிருந்து இப்பதான் சொல்லியிருக்காங்க. அதே போல எஸ் சுமதி கனகராஜ் தமிழ் நகர் செமிப்பாளையம் பகுதியிலிருந்து சூப்பரா கரெக்டான பதில் சொல்லியிருக்கேங்க. லீலா சசிகுமார் இடையர்பாளையம் பகுதியிலிருந்து சொல்லியிருக்காங்க. லதா ரவி ஒலம்பஸ் கோவை பகுதியிலிருந்து சொல்லியிருக்காங்க. பாரதி மகாலிங்கம் கள்ளிவலசு பகுதியிலிருந்து சொல்லியிருக்காங்க.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: அத்துணை நேயர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பொது தேர்வில் முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று மக்களவையில் அறிமுகம் செய்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுத்தூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தூத்துக்குடியின் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கனிம வளத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னை

நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை குறித்து மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தலைமையில் சென்னையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட மாணாக்கரின் மீது காவல்துறையினர் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை இன்று ஒத்திவைக்கப்பட்டன. மக்களவை இன்று கூடியதும் அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா கேள்வி நேரத்தை நடத்த முற்பட்ட போது இப்பிரச்சனையை எதிர்க்கட்சியினர் எழுப்பினர். கேள்வி நேரத்தில் வேறு எந்த பிரச்சனையோ விவாதங்களோ எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது என்று கூறிய அவைத்தலைவர், அவை சுமூகமாக நடைபெற எதிர்க்கட்சிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்று கோரினார். அவையின் மாண்புக்கு ஊறு விளைவிப்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் அவர் எச்சரித்தார். ஆனால் எதிர்க்கட்சிகளின் அமளி தொடரவே மக்களவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போது அமளியினூடே பொது தேர்வு முறைகேடுகள் தடுப்பு ஒழுங்குமுறை சட்டத்திருத்த மசோதா மக்களவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. பொது தேர்வுகளில் முறைகேடுகளை தடுப்பதற்கான 2024 சட்ட திருத்தங்களுக்கு இது வகை செய்கிறது. மத்திய ஊழியர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் அவையில் இதனை தாக்கல் செய்தார். இந்த மசோதாவை தாக்கல் செய்யும் போது எதிர்க்கட்சிகள் எழுந்து நின்று நீட் விவகார போராட்டத்தின் போது மாணாக்கருக்கு எதிரான காவல்துறையினரின் நடவடிக்கை குறித்து விவாதிக்க வேண்டும் என்று கோரி அமளியில் ஈடுபட்டனர். அப்போது குறுக்கிட்ட அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா இந்த மசோதா மிகவும் முக்கியமானது என்றும் இதுகுறித்து விரிவான விவாதத்தின் அவசியத்தையும் வலியுறுத்தினார். உறுப்பினர்கள் தங்களது கருத்துக்களை தெரிவிப்பதன் மூலம் நாட்டின் தேர்வு முறை பிரச்சனைகள் குறித்து வலுவான நடவடிக்கைகள் எடுக்க முடியும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆனால் உறுப்பினர்கள் தொடர்ந்து அமளியில் ஈடுபடவே அவை பிற்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையிலும் இதே பிரச்சனை எதிரொலித்தது. அவை இன்று கூடியவுடன் ரசாயனம் மற்றும் உரத்துறை தொடர்பான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை மாநிலங்களவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் எதிர்க்கட்சித் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே பேச அனுமதி வழங்கினார். மாணவர்கள் மீது காவல்துறையினர் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதல் தொடர்பாக அரசியல் சட்ட விதி 267 கீழ் விவாதம் நடத்தப்பட வேண்டும் என்று அவர் கோரினார். இதனைத் தொடர்ந்து நிலவிய கூச்சல் குழப்பங்களால் அவை முதலில் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. இதனிடையே நாடாளுமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு, பொது தேர்வு ஒழுங்குமுறை மசோதா தொடர்பான விவாதத்தை வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகள் தடுப்பதாக குற்றம் சாட்டினார். மத்தாள் கசிவில் தொடர்புடையவர்களுக்கு கடும் தண்டனை வழங்குவது தொடர்பான முக்கியமான இம்மசோதா மீது விவாதத்தை தடுப்பது நாட்டிற்கும் மாணாக்கருக்கும் தவறான செய்திகளை கொண்டு செல்லும் என்றும் அவர் குறை கூறினார். மாணாக்கரின் உணர்வுகளை மதித்து எதிர்க்கட்சிகள் இந்த மசோதா குறித்து ஆக்கப்பூர்வமான விவாதத்தில் பங்கேற்க திரு ரிஜிஜு அழைப்பு விடுத்தார். தேர்வுகளில் வினாத்தாள் கசிவு தொடர்பான பிரச்சினையில் மாணாக்கரின் போராட்டத்தின் போது அவர்கள் மீது காவல்துறை தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுவது குறித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீது நாளை விசாரணை மேற்கொள்ள உச்சநீதிமன்றம் இன்று ஒப்புக்கொண்டுள்ளது. தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதிகள் ஜாய்மல்யா பக்ஷி, மோகனா ஆகியோர் கொண்ட அமர்வு இந்த சம்பவத்தில் காவல்துறையினர் மீது நடத்தப்பட்டதாக கூறப்படும் தாக்குதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர்களது குடும்பத்தினர் தாக்கல் செய்த மனுக்கள் மீதும் விசாரணை நடத்த ஒப்புக்கொண்டுள்ளது. விதிகளுக்கு உட்பட்டு அமைதியான போராட்டத்திற்கு அரசியல் சாசனத்தில் உரிய உரிமை உள்ளதாக தலைமை நீதிபதி சூரியகாந்த் அப்போது எடுத்துரைத்தார். நீட் விவகாரத்தில் தாக்கலான மற்றொரு மனு மீது விசாரணை கொண்ட உச்சநீதிமன்றம் மத்திய அரசு ஏற்படுத்தியுள்ள நந்தன் நிலைக்காணி உயர்நிலை குழுவின் பரிந்துரைகளுக்கு பின்னர் இதுகுறித்து முடிவெடுக்கப்படும் என்று தெரிவித்தது. கிளாஸ்கோவில் நடைபெறும் காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் ஆடவர் 65 கிலோ பளுதூக்கும் பிரிவில் தூத்துக்குடியைச் சேர்ந்த ராஜா முத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றதற்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, பிரதமர் திரு நரேந்திர மோடி, முதலமைச்சர் திரு விஜய் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முத்துப்பாண்டியின் வெற்றி நாட்டிற்கு பெருமை ஈட்டி தந்திருப்பதாக புகழாரம் சூட்டினர். ராஜா முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் தமிழக அரசின் சார்பில் 30 லட்சம் ரூபாய் ஊக்கத்தொகையையும் அறிவித்தார். மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் நிறுவன நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், மத்திய அமைச்சர்கள் திரு அமித்ஷா, திரு ராஜ்நாத் சிங் ஆகியோர் இன்று இப்படையினருக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்வதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினரின் தன்னிகரற்ற வீரத்தையும் அளப்பரிய சேவையையும் அமைச்சர்கள் பாராட்டினர். தீவிரவாதத்தை வேரோடு களைந்து

0: நாட்டில் அமைதியையும் முன்னேற்றத்தையும் ஒருங்கே துணிச்சலுடன் நிலைநாட்டும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரை போற்றுவதாகவும் கூறியுள்ளனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழகத்தின் கனிம வளத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் சென்னையில் இன்று நடைபெற்றது. கனிமவள கொள்ளைகளை தடுத்து தமிழக அரசுக்கான வருவாயை பெருக்குவது, இத்துறையை மேம்படுத்துவது, இத்துறை சார்பில் பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் ஆகியவை குறித்து இதில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து சென்னை கோட்டூர்புரத்தில் மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தலைமையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. உணவுத்துறை, கூட்டுறவுத்துறை உள்ளிட்ட 11 துறைகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். சட்டப்பேரவையில் வரும் 6ஆம் தேதி வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் இதில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். இதன்படி கூவமாற்றின் பாடிக்குப்பம் நீரோட்ட பாதை முதல் நேப்பியர் பாலம் வரையிலும் கூவம் வடக்கு பிரிவு தூய்மைப்படுத்தும் பணி மேற்கொள்ளப்படுகின்றன. இந்த தூர்வாரும் பணிகளால் பாடிக்குப்பம், அமைந்த கரை, சூளைமேடு, சேத்துப்பட்டு, எழும்பூர், சிந்தாதிரிப்பேட்டை பகுதிகளில் மழை மற்றும் வெள்ளநீர் தங்குதடையின்றி செல்ல வழிகோலும் என அரசு தெரிவித்துள்ளது. பருவமழை காலத்திற்கு முன்னரே அனைத்து தூர்வாரும் பணிகளையும் விரைந்து முடிக்க அமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாமின் 11வது ஆண்டு நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அன்னாரின் நினைவிடம் அமைந்துள்ள ராமேஸ்வரம் பேய்க்கரும்பில் ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நாட்டுப்புற கலைஞர்களின் எய்ட்ஸ் விழிப்புணர்வு தீவிர பிரச்சாரத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். பொதுமக்கள் HIV பரிசோதனை செய்வதற்கான QR கோட் வசதியையும் அவர் அறிமுகம் செய்து வைத்தார். நீலகிரி மாவட்டம் கல்லட்டி மலைப்பாதை வழியாக வெளி மாநில மற்றும் வெளி மாவட்ட சுற்றுலா பயணிகள் உதகைக்கு செல்ல இன்று முதல் தடை விதித்து மாவட்ட நிர்வாகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இருப்பினும் உள்ளூர் வாகனங்கள் மற்றும் பொதுமக்கள் இப்பாதையில் செல்ல எவ்வித தடையும் விதிக்கப்படவில்லை. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் தற்போது நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகளும் உள்ளூர் மக்களும் கண்டு களித்து வருகின்றனர். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இப்பகுதிகளுக்கு பொதுமக்கள் செல்ல வேண்டாம் என்று வனத்துறை அறிவுறுத்தி இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் நீலகிரி மாவட்டத்தில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கும் குறிஞ்சி மலர்கள் தற்பொழுது பூத்துள்ளதால் வெகுவாக கவர்ந்து வருகிறது. நாடுகாணி, கூடலூர், ஊசிமலை, ஓவேலி உள்ளிட்ட பகுதிகளில் நீல குறிஞ்சி மலர்கள் தற்பொழுது பூத்து குலுங்குவதை சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் வெகுவாக கண்டு ரசித்தும் செல்ஃபி எடுத்து செல்கின்றனர். குறிஞ்சி மலர்கள் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட வேண்டிய முக்கிய தாவரங்களில் ஒன்றாக உள்ளதால் பூக்களை பறிப்பது தண்டனைக்குரிய குற்றமாகும் எனவும் வனத்துறை சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
0: சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயண சுவாமி திருக்கோவில் ஆடி தபசு திருவிழா நாளை கொண்டாடப்படுவதையொட்டி தென்காசி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை நாளை அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர்.
2: தென் தமிழகத்தில் பிரசித்தி பெற்றதும் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலமான தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் அருள்மிகு சங்கர நாராயண சுவாமி திருக்கோவில் உள்ளது. இந்த ஆண்டுக்கான ஆடி தபசு திருவிழா கடந்த 18ஆம் தேதி கோமதி அம்மன் சன்னதியில் உள்ள தங்க கொடிமரத்தில் கொடியேற்றப்பட்டது. தினந்தோறும் சுவாமி அம்மாளுக்கும் இரண்டு வேளைகளிலும் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு வீதி உலாவும் நடைபெறும். விழாவின் சிகர நிகழ்ச்சியாக நாளை அறியும் சிவனும் ஒன்றே என்று அறியும் வகையில் காட்சி கொடுக்கும் ஆடி தபசு திருவிழா நடைபெற உள்ளது. தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில்.
0: மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொதுத் தேர்வில் முறைகேடுகளை தடுப்பதற்கான சட்டத்திருத்த மசோதாவை மத்திய அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று மக்களவையில் அறிமுகம் செய்தார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் பளுத்தூக்கும் பிரிவில் வெள்ளிப்பதக்கம் வென்ற தூத்துக்குடியின் ராஜா முத்துப்பாண்டிக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் கனிம வளத்துறை தொடர்பான பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாவட்டத்தின் நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தமிழகத்தின் வேளாண் நிதிநிலை அறிக்கை குறித்து

0: மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் தலைமையில் சென்னையில் கருத்து கேட்பு கூட்டம் இன்று நடைபெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,200 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: சென்னை மிட் சென்டரில் இருந்து வந்துள்ள வானிலை அறிவிப்பு. கோயம்புத்தூரில் அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். சேலத்தில் அதிகபட்சம் 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். ஈரோட்டில் அதிகபட்சமாக 35 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும். திருப்பூரில் அதிகபட்சமாக 34 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 25 டிகிரி செல்சியஸ். ஊட்டியில் அதிகபட்சமாக 22 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 17 டிகிரி செல்சியஸ். பாலக்காட்டில் அதிகபட்சமாக 30 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்சமாக 24 டிகிரி செல்சியஸ். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: பிஹெச்கே படத்துல இருந்து பாடல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது.
1: குட் ஆஃப்டர்நூன், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி அண்ட் ஐ ஆம் வல்சா வில்லியம்ஸ் வித் த மிட் டே நியூஸ். The headlines: Government introduces public examinations prevention of unfair means amendment bill 2026 in Lok Sabha. Proceedings in both houses of parliament disrupted amid opposition ruckus. Union Parliamentary Affairs Minister Kiran Rijiju says preventing discussion on such important issues will send wrong message to the country. Global crude oil prices plunge around 6% after

0: இன்றைய நிகழ்ச்சியில் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர், எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி கிளஸ்டர் திட்டம் குறித்து தெரிந்து கொள்ளலாம். நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நமது நாடு தனது வலுவான தொழிற்சூழல், திறமையான மனிதவளம் மற்றும் உலகத்தர கட்டமைப்புகள் மூலமாக எலக்ட்ரானிக்ஸ் துறையில் முன்னணியில் திகழ்கிறது. இத்திட்டம் தமிழ்நாட்டில் எப்படி செயல்பட்டு வருகிறது தெரிந்து கொள்வோமா? சென்னைக்கு அருகில் உள்ள காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த மையம், அதாவது ஸ்ரீபெரும்புதூர் கிளஸ்டர் என்று அழைக்கப்படுகிறது. இது நாட்டின் மிகப்பெரிய மொபைல் உற்பத்தி தளம் என்று போற்றப்படுகிறது. சர்வதேச நிறுவனங்களான ஃபாக்ஸ்கான், பாக்கெட்ரான், சாம்சங், டெல் போன்ற உலக புகழ் பெற்ற நிறுவனங்கள் இங்கு இயங்கி வருகின்றன. ஆப்பிள் ஐபோன் உற்பத்தியின் பெரும் பங்கு இங்குதான் நடைபெறுகிறது. ஆயிரக்கணக்கானோர் வேலைவாய்ப்பு பெற்று வாழ்க்கையை முன்னேற்றிக் கொண்டிருப்பது இந்த மையத்தின் பெருமை. அடுத்து ஹொசூர் கிளஸ்டர் குறித்து அறிந்து கொள்வோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கர்நாடக எல்லைக்கு அருகில் உள்ள ஹொசூர் ஏற்கனவே வாகன உற்பத்தி மையமாக பெயர் பெற்றது. இப்போது அது எலக்ட்ரானிக்ஸ் ஸ்பேர் பார்ட்ஸ் மற்றும் மின்சார வாகன உற்பத்தியிலும் முன்னணி வகிக்கிறது. டாடா எலக்ட்ரானிக்ஸ் உட்பட பல நிறுவனங்கள் இங்கு பெரிய முதலீடுகளை செய்துள்ளன. பெங்களூருவிற்கு அருகாமையில் இருப்பதால் ஐடி மற்றும் தொழில்நுட்ப ஆதரவை எளிதில் பெறுகிறது. இங்கு உருவாகும் ஆயிரக்கணக்கான வேலைவாய்ப்புகள் தமிழ்நாட்டின் இளைஞர்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கை. மேலும் தெரிந்து கொள்வோம். மத்திய அரசின் மகத்தான மக்கள் நலத்திட்டங்களில் இன்று எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி கிளஸ்டர் திட்டம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. இரண்டு திட்டங்களை பற்றி பார்த்தோம். இனி மூன்றாவது திட்டமாக இந்த ஆண்டு மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ள புதிய எலக்ட்ரானிக்ஸ் கிளஸ்டர் பற்றி அறிந்து கொள்வோம். சென்னை புறநகர பகுதியில் உருவாகவிருக்கும் இந்த மையம் MSME மற்றும் ஸ்டார்ட் அப்புகளுக்கு பெரிய ஆதரவாக இருக்கும். செமிகண்டக்டர் உற்பத்தி, உயர் தொழில்நுட்பங்கள், உலகளாவிய முதலீடுகள் இவையெல்லாம் இங்கே வரப்போகின்றன. இதனால் 35,000 அதிகமான நேரடி வேலைவாய்ப்புகள், ஆயிரக்கணக்கான மறைமுக வேலைவாய்ப்புகளும் உருவாகும். இந்த மூன்று மையங்களும் சேர்ந்து தமிழ்நாட்டை இந்தியாவின் மிகப்பெரிய எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி மையமாக மாற்றவிருக்கின்றன. உலகின் முன்னணி நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் முதலீடு செய்து வருகின்றன. இதனால் பொருளாதாரம் வளர்ந்து புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகி நம் இளைஞர்கள் தொழில்நுட்பத்தில் உலகத்தர திறன்களை பெறுகின்றனர். இந்தியா எலக்ட்ரானிக்ஸ் ஹாட்ஸ்பாட் என்று அழைக்கப்படுகிறது. விரைவில் உலகின் முன்னணி எலக்ட்ரானிக்ஸ் மையமாகவும் திகழப் போகிறது. இந்தியா தொழில்நுட்பத்தின் தாயகம், இளைஞர்களின் கனவுகளின் மேடை, புதிய தலைமுறையின் எதிர்காலம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெற்றது எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டர், எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி கிளஸ்டர் திட்டம். மீண்டும் சந்திப்போம் மற்றொரு மகத்தான திட்டத்தோடு.
1: இனி திரையிசை கேட்கலாம். முதல் பாடல் பெரிய மருந்து படத்திற்காக இளையராஜாவின் இசையில் ஸ்வர்ணலதா பாடியது.

0: நேயர்களே, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு
1: நீ.

0: 어허허허허.
1: பரவாயில்லையே.
0: ஏய், பேச்சு மாத்தாத, பாட்டப்படி
1: மாமா.

0: ஒலித்த அந்த பாடல் சோலையம்மா படத்திற்காக தேவாவின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியது. இதுவரை திரையிசை கேட்டீர்கள்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேரம் 2:31.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் டாக்டர் செல்வ ராஜ்குமார் அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நீங்க?
1: நானும் நலமா இருக்கேன் டாக்டர். நேற்றைய நிகழ்ச்சியில நீங்க நிறைய தகவல் சொல்லிருந்தீங்க. சர்க்கரை நோயால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற பத்தியும், உணவு பழக்க வழக்கங்களுக்கு நம்ம எந்த அளவுக்கு முக்கியத்துவம் தரணும், ரத்த கொதிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொல்லிட்டு நிறைய தகவல் ஷேர் பண்ணீங்க. அது சார்ந்துதான் நிறைய கேள்விகள் உங்ககிட்ட கேட்க போறோம். சொல்லுங்க டாக்டர்.
2: வணக்கம், நான் டாக்டர் செல்வராஜ்குமார், MD ஜெனரல் மெடிசன். நேற்றைய நிகழ்ச்சியில நாம சர்க்கரை பேஷண்ட்ஸா இருக்க என்னென்ன தெரிஞ்சுக்கணும், சர்க்கரை பேஷண்ட்கள் எப்படிப்பட்ட உணவியல் வாழ்வியல் மாற்றங்கள் என்ன பண்றோங்கிறதெல்லாம் பேசணும். அந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக இன்று நாம் தொடர இருக்கிறோம். நேத்து நம்ம சொன்னதை வந்து ஒரு சுருக்கு முறையா நான் சொல்லி முடிச்சிடுறேன். சர்க்கரை பேஷண்ட்ஸ் எல்லாரும் கொலஸ்ட்ரால் கண்டிப்பா பார்க்கணும். அது இருந்துச்சுன்னா அதுக்கு டாக்டர்ஸ் போய் பாருங்க, அவங்க கால்குலேட்டிவ் எங்களுக்கு ரிஸ்க் தெரியும். 5 வருஷமோ 10 வருஷத்துலயோ வரக்கூடிய பிரச்சனைகளை, உதாரணத்துக்கு ஹார்ட்லயும் மூளையில ஏற்படக்கூடிய பக்கவாதம் மாதிரி சொல்றக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு முன்னாடி ரிஸ்க் கால்குலேட் பண்ணி நாங்க மெடிக்கேஷன்ஸ் கொடுத்துருவோம். சோ அது கொஞ்சம் விழிப்புணர்வு இருக்கும்னு சொன்னேன். இன்னொன்னு வந்து சுகர் பேஷண்ட்ஸ் வந்து பெரும்பாலும் வெறும் சுகர் பேஷண்ட் மாத்திரை மட்டும் போடுறாங்க. கூடுதலாக விட்டமின் B12 போன்ற சத்து மாத்திரைகள் கண்டிப்பா அவசியம் எடுத்துக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருந்தோம். முக்கியமான விஷயம், வாழ்வியல் மாற்றங்கள்ல நாம 3 வேளை கம்பல்சரி டைமுக்கு சாப்பிடணும். காலையில 8:30 மேக்ஸிமம், மதியானம் 1:30, நைட் 2:00 மேக்ஸிமம். நம்ம பிராக்டிக்கல்ல நம்ம லைஃப் ஸ்டைலுக்காக சொல்றது வந்து மேக்ஸிமம் 8:30, அதுக்கு மேல வேண்டாம். இது நம்ம சொன்னது. இது இல்லாம சர்க்கரை பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் சொல்லியிருந்தது, சாப்பிட்டுட்டு ஒரு காமன் நேரம் சென்று ஒரு 15 மினிட்ஸ், இது மாதிரி 3 வேளையும் செய்யறதுனால சாப்பிட்டதனால ஏற்படக்கூடிய இந்த சுகர் ஸ்பைக்ஸ் வந்து நல்ல கணிசமான அளவு குறையும். இது இல்லாம ஈவினிங் 30-40 மினிட்ஸ் நல்ல ஒரு பிரிஸ்க் வாக்கிங் போகணும். இந்த மாதிரி நம்ம செஞ்சு மெயின்டைன் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம மினிமல் மெடிசன்ஸ்ல இருந்துக்கலாம். இது இல்லாம 30 இயர்ஸ்க்கு மேல உள்ளவங்க, 30 and 30 above உள்ள பேஷண்ட்ஸ் எல்லாரும் நம்மளோட சுய பரிசோதனை செஞ்சுக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை பத்தி நம்ம நேத்து நல்ல டீட்டெயிலா சொல்லியிருந்தோம்.
1: இப்போ வந்து சர்க்கரை நோயால பாதிக்கப்படக்கூடியவங்களோட விரல்கள், கால்கள் இருக்கக்கூடிய விரல்கள், இதெல்லாமே வந்து ரொம்ப அதிகமான சர்க்கரை ஏறிடுச்சுன்னா அதை வந்து ரிமூவ் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுது. இது எதனால, ஏன் நம்ம ரிமூவ் பண்ணணும், அதுக்கு மாற்று மருந்து இல்லையா?
2: இது ஒரு நல்ல கேள்வி.

0: பெரும்பாலும் நீங்க இப்ப நம்ம தெரு பக்கமோ நம்ம வீட்டு பக்கமோ யார பாத்தீங்கனாலுமே பெரும்பாலும் ஒரு வயசானவங்க காலில் நல்லா ஒரு கட்டு போட்டு ஒரு பெரிய கட்டு போட்டிருப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, சுகர்னால காலில் வந்து புண்ணாயிருச்சு, டாக்டரை பார்க்க போயிருக்கோம், விரல் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, இல்லைன்னா கீரி விட்டு சலமா இருச்சுன்னு சொல்லுங்க. இது ரொம்ப நல்ல கேள்வி. வீட்டு பக்கத்திலே நம்ம பாத்திருப்போம், நம்ம தெரு சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இது என்ன காரணம்னா, ஆரம்பத்திலேயே சர்க்கரையை கண்ட்ரோல் பண்ணாம இருக்கிறது தான். அதான் இதுல நான் ஒரு டைப் என்ன சொன்னேன் உங்களுக்கு, சுகர் நமக்கு அதிகமா இருந்துச்சுன்னா வந்து புண்ணு சீக்கிரம் ஆறாது. ஒண்ணு, சிலருக்கு இந்த ரத்த குழாயில் அடப்பு ஏற்படும் சொன்னதுல இதுவும் ஒரு பங்கு வகிக்கும். ஆனா அது வந்து ரத்த குழாய் அடைபெற்று வந்து கால் வந்து கருப்படிச்சு போயிருக்கும், அந்த வெசல் இன்வால்வ் ஆகும். இது என்னன்னா, நீங்க சொல்ற காமனா ஒரு விரல் எடுக்கிறது அப்படின்றது வந்து என்னன்னா, சுகர் அதிகமா இருக்கனால சுத்தி இருக்க ஏரியாவை ஏதாவது ஒரு புண்ணு ஏற்பட்டிருக்கும். நம்ம பாதத்துக்கு கீழே இருக்கவங்க சென்சேஷன் வந்து அவங்களுக்கு ரொம்ப கம்மியா இருக்கும். யாருக்கு? சக்கரை பேஷன்ஸுக்கு. அவங்களுக்கு பெரும்பாலும் அந்த சென்சேஷன் தெரியாம இருக்கனால சின்னதா ஏதாவது ஒரு முள்ளு குத்தியோ ஏதாவது ஒரு கம்பி கீச்சியோ இருந்திருக்கும், அதை கவனிக்காம விட்டுருப்பாங்க. அது நாள் படம் என்ன ஆகும், எக்ஸஸ் சுகர் உள்ள இருக்கிறதுனால உடம்புல புண்ணு சீக்கிரம் ஆறாது, அது அப்படியே அந்த இன்ஃபெக்ஷன் பெருசாகிட்டே. இதை யாரும் நோட்டீஸ் பண்றது இல்ல. சின்ன புண்ணா இருந்துச்சு, பக்கத்துல நான் மஞ்சள் அரைச்சு தேய்ச்சு போட்டேன், சுண்ணாம்பு கரைச்சு வச்சுக்கிட்டேன், இதுதான் காமனா நிறைய பேர் சொல்றது. இது முற்றிலும் தவறு, அப்படி செய்யக்கூடாது. இதனால நம்ம சக்கரை பேஷண்டா இருந்து நம்ம காலில் ஒரு சின்ன புண்ணா இருந்தா இமிடியட்டா நம்ம சுகர் லெவல்ஸ் பார்த்து அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரம்பத்திலே இது போன்ற லெவல்ல வராம நம்ம இருக்கணும்னா ஆரம்பத்திலே நம்ம சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒன்ஸ் நல்லா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம்னா நீங்க கேட்ட அந்த விரல எடுக்கிற லெவலுக்கு போக வாய்ப்பு இல்லை. மினிமல்லா புண்ணு இருந்துச்சுன்னா அதை நல்ல கட்டு போட்டு இன்ஃபெக்ஷன் வராதவனா அதை பாதுகாத்துக்கிட்டு உடல் சக்கரை அளவுல நல்லா ஆப்டிமலா நல்லா கண்ட்ரோல் வச்சுக்கிட்டோம்னா நீங்க கேட்ட அந்த விரல் எடுக்கிறதோ இல்ல காலை கட்டுப்போட்டு கீறி நலத்தை எடுக்கிறதுக்கான தேவைகள் இருக்காது.
1: பிளட் டெஸ்ட் சொல்லியிருந்தீங்க, அதுல வந்து யூரிக் ஆசிட் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. யூரின் போகும்போது வந்து இந்த யூரின்ல வந்து அந்த புரதம் அதிகமா வெளியேறுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு தான் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்போம் அப்படிங்கிற சொல்லியிருந்தோம். சில பேருக்கு வந்து மார்னிங் டைம் யூரின் போகும்போது அதுல வந்து பப்பிள்ஸ் எல்லாம் நிறைய ஃபார்ம் ஆகும், ஃபாக் மாதிரி நிறைய ஃபார்ம் ஆகும், இதெல்லாம் சர்க்கரை நோய்க்கான அறிகுறிகளா? பொதுவாகவே இந்த சர்க்கரை நோய்களுக்கான முதல் கட்ட அறிகுறிகள் அப்படிங்கறது எந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும்? அதுக்கப்புறம் அவங்களுக்கு சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது, நீங்க ஒரு பேஷண்டா உள்ளார வராங்கன்னா ஏல இருந்து நீங்க செட்டு வரைக்கும் எப்படி ஆரம்பிச்சு கொண்டு போவீங்க, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: அதுதான் இப்ப நிறைய பேர் நீங்க சொன்னது, அந்த யூரின்ல நுரப்போறதுங்கிறது லாங் ஸ்டாண்டா சில பேர் நைட் ரொம்ப நேரம் யூரின் அடக்கி வச்சிருந்தாலே அந்த மாதிரி யூரின் நுர நுறைய போகும், அதை பார்த்துட்டு நிறைய பேர் கேட்பாங்க. பட் யூரின்ல புரதம் போறது வந்து நல்ல இண்டிகேஷன். அது என்ன சொல்லணும்னா, கிட்னி லேசா டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது நார்மல் பேஷண்ட்கே சில பேருக்கு வரும். அது யாரா இருக்குன்னா, யூரின் ட்ராக்ல ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தா, அந்த மாதிரி சில உள்ள காரணங்கள் இருக்கு, விகரஸ் எதுவும் எக்ஸசைஸ் பண்ணிருந்தாங்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா. பட் சுகர்னால மட்டும் வராது, அதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்கு. பட் சுகர் பேஷண்ட்ஸ்ல ஏன் அதை நாம முக்கியமா அட்ரஸ் பண்ணணும்னா, அது சர்க்கரைனால கிட்னி லேசா டேமேஜ் ஆகிக்கிட்டு இருக்குங்கிறது ஒரு அறிகுறியா வெளிப்படுத்தும். இப்ப நாம இந்த டைம்ல ரொம்ப சுதாரிச்சுக்கணும். அப்ப என்ன பண்ணும், உடல் நிலை சர்க்கரையில நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டோம்னா இந்த புரதம் வெளியே போற தன்மையை அழகா குறைச்சு இதை நம்ம கண்டுக்காம விட்டுட்டோம்னா பெர்மனன்ட் டேமேஜ் போயிடும். நிறைய பேஷண்ட் சுகர் பேஷண்டா இருப்பாங்க, டயாலிசிஸ் பண்ற பேஷண்ட்ஸ் போய் பாருங்களேன். அவங்ககிட்ட போய் நிறைய பேர் கேட்டீங்கன்னா சுகர் கங்கட்டா இருந்துச்சு, அவங்க எப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னா, நான் இல்ல சார் எனக்கு டயாலிசிஸ் பண்ணும் போதுதான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் உண்மையான விஷயம் என்னன்னா, அவங்களுக்கு எப்பயோ சுகர் இருந்திருக்கும், அதை நோட் பண்ணிருக்கவே மாட்டாங்க. அதனால நான் சொன்னேன் பாருங்க, இப்ப யூரின்ல புரதம் போறது, அதையும் நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. இது எல்லாம் ஓவர் பீரியடா டெவலப் ஆகி கிட்னியை கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆனதுக்கு அப்புறம் போய் பாத்தீங்கன்னா கிட்னி பெர்மனன்ட் டேமேஜ், ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 5, ஸ்டேஜ் 3 அந்த ரேஞ்சுக்கு போயிடும். போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தெரியும் நம்ம சுகர் இருக்கு. அப்புறம் அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம், முதல்ல இருந்து ரிவர்ஸ்ல போய் திருப்பி சுகரை கண்ட்ரோல் பண்ணணும், பாத்துக்கோங்க. கிட்னி இன்னும் மோசம் அடையாம இருக்கணும்னா சுகரை நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, பிரஷரை கண்ட்ரோல் பண்ணுங்க. இது போய் ரிவர்ஸ்ல வர்றதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்ப விழிப்புணர்வு இருந்துகிட்டோம்னா இந்த மாதிரி என் ஸ்டேஜ் போற வரைக்கும் நம்ம அவசியம் இருக்காதுங்கிறத நான் சொல்றேன்.
1: இப்போ வந்து இந்த டயாலிசிஸ் பண்றாங்க பேஷண்ட்ஸ்க்கு, இது எத்தனை நாட்களுக்கு ஒரு முறை பண்ண வேண்டிய ஒரு நிலைமை இருக்கும்?
0: வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் சுகர் பேஷண்ட்ஸ்ல யார் ரொம்ப அதிகமா பாதிக்கப்படுறா அப்படின்னு கேட்டீங்க, அது யூஸ்வலாவே வந்து எல்டர்லி பேஷண்ட்ஸ் தான். ஏன்னா அவங்க டைப் 2 டயபெட்டிஸ்ல சொல்லப்படுறவங்க நிறைய பேருக்கு இதை பத்தி தெரியறது இல்ல. சோ அவங்க ஒரு டிடெக்ட் பண்ணும் போதே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப 40 வயசுல இருக்காங்க, என்ன சார் 45 வயசு இருக்காங்க, எடுத்தோட கிட்னி ஃபெயிலியர் கேட்டா சுகர் நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி இருந்திருக்கும், அவங்க பார்க்காம இருந்தாங்க. அதுக்காக தான் நான் சொன்னேன், 30 and 30 above கண்டிப்பா சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க, உடல்ல எப்படி இருக்கு, நம்ம ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்குங்கறத செக் பண்ணிக்கோங்கன்னு சொல்றது.
1: சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து நீங்க நிறைய தகவல்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒளிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8222649459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 10663185288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள். ரெயின்போ 103 கோவையில் நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் டாக்டர் செல்வராஜ்குமார் அவர்கள்.
2: டாக்டர், இப்ப வந்து நம்ம சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து பேசணும். பேசும்போது நீங்க வந்து Type 2 diabetes, Type 1 அப்படின்னு சொல்றீங்க. இந்த Type 1 அப்படிங்கறது என்ன, Type 2 அப்படிங்கிறது என்ன?
3: இது ரொம்ப முக்கியமான நல்ல கேள்வி. Type 1 டயபெட்டிஸ் அப்படின்னா சுத்தமா உங்களுக்கு வந்து கணையம் தான் நமக்கு வந்து இன்சுலின் சுரக்கிறது எல்லாமே. நம்ம இப்ப சாப்பிடுறோம், சாப்பிட்டோம்னா உடம்புல சர்க்கரை அளவு ஏற போகுது.

0: ஒன்று அதை நியூட்ரலைஸ் பண்ணுறதுக்கு சரி பண்ணுறதுக்கு கணையம் தான் வந்து இன்சுலினை சுரந்து வெளியே எல்லாத்துக்குள்ளே தள்ளும். இதுதான் நம்மளோட சக்கரை அளவில் நல்லா மெயின்டைன் பண்ணணும். இது டைப் 1 டயபெட்டிஸ் பேஷன்ஸ்க்கு கணையம் வந்து இன்சுலினை சுரக்காது. டைப் 2 பேஷன்ஸ் வந்து எப்படின்னா அவங்களுக்கு கணையம் நல்லா இன்சுலினாக சுரக்கும், ஆனால் அந்த இன்சுலின் ரிப்பீட்டடாக சுரந்து சுரந்து நம்மளோட திசுக்கள்லாம் அந்த இன்சுலினுக்கு வந்து ஒரு உதாரணம் சுரணம் இல்லாமல் இருக்குன்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்களா, சுரக்கக்கூடிய இன்சுலினுக்கு நம்ம திசுக்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணணும், ஆனால் அது அவங்களுக்கு இருக்காது. அதனால தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம். யாருக்கு? டைப் 2 டயபெட்டிஸ்க்கு. டைப் 1க்கு வந்து இன்சுலின் டெஃபிஷியன்சி, இன்சுலின் பற்றாக்குறை. இவங்களுக்கு ரெண்டாவது டைப் 2க்கு வந்து இன்சுலின் வந்து இருக்கும், ஆனா வந்து திசுக்களால் எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால தான் டைப் 2க்கு வந்து நம்ம கொடுக்கிற மெடிசன்ஸ் எல்லாமே கணையத்திலிருந்து இன்சுலின் சுரக்க வைக்கிறது. டைப் 1க்கு இன்சுலின் தான் கொடுக்கும், ஏன்னா அவங்ககிட்ட இருக்கிறத வந்து வேலை செய்யாது, அதனால வெளியிருந்து நம்ம இன்சுலின் கம்பல்சரி கொடுக்கணும். இது டைப் 1.
1: டாக்டர், இப்போ வந்து சர்க்கரை நோயாளிகள் அவங்க வந்து உடற்பயிற்சி செய்தோம்னா சர்க்கரை அளவு கொஞ்சம் கம்மியாகும் அப்படிங்கிறத பத்தி நீங்க சொல்லிருந்தீங்க. என்ன மாதிரி எக்ஸசைஸ், என்ன மாதிரி உடற்பயிற்சிகள் வந்து அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் இதுதான் இருக்கும்?
0: அது நான் சொன்னதே தான், 30-40 நிமிஷம் ஐடியலா ஒரு பிரிஸ்க் வாக்கிங் சொல்லக்கூடியது. நல்லா கைகள் கால்களை கையாட்டி நல்லா ஃப்ரீயா நடக்கணும். நம்மளால என்ன ஸ்பீட் முடியுமோ அந்த ஸ்பீட் மேக்ஸிமம், அதுக்காக வேக வேகமா போனீங்கன்னா ஒரு ரவுண்டு கூட நம்ம தாண்ட மாட்டோம். ஸோ மேக்ஸிமம் ஸ்பீட் நம்மளால என்ன ஸ்பீட் முடியுமோ அதுல நல்லா கைகளை ஆட்டி பிரிஸ்க் வாக்கிங் சொல்லணும். இது ஒரு நாளைக்கு ஒரு 30-40 மினிட்ஸ், ஐடியலா ஒரு 40 மினிட்ஸ் இருந்தா சூப்பர். இது இல்லாம வாரத்துக்கு 2 டைம் ஜிம்முக்கு போறோம் பாத்தீங்களா, எல்லாரும் போய் வெயிட் தூக்கி பண்றாங்களா, அதுதான் ஸ்ட்ரென்த் ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் சொல்லுவோம். இது இல்லாம வாரத்துக்கு 2 தடவை கண்டிப்பா வந்து ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் சொல்லுவோம். நல்லா ஜிம்முக்கு போய் ஏதோ ஒரு வெயிட் தூக்கி நல்லா எல்லா மசில்ஸ்க்கும் நம்ம நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும். இந்த ஒர்க் அவுட்ங்கிறது ரொம்ப முக்கியம். எந்த அளவுக்கு நீங்க வாக்கிங் போறது வந்து இருக்கோ அதுக்கு ஈக்குவலா இதுவும் இருக்கும். காரணம் வந்து வாக்கிங் போறப்ப நம்மளோட பாடியில இருக்க பெரும்பாலும் மெஜாரிட்டி ஆஃப் மசில்ஸ் வந்து நல்லா ஆக்ட் ஆகும். ஸோ அப்ப வந்து நல்லா சக்கரை லெவல்ல யூட்டிலைஸ் பண்ணி நம்ம லிவர்ல இருந்து கொண்டு போய் நல்லா யூட்டிலைஸ் பண்ண வைக்கும். ஒன்னு இது ரெசிஸ்டன்ஸ் ட்ரைனிங் இருக்குன்னா எல்லா மசில்ஸ்க்கும் நல்லா சப்ளை கொடுத்து ஸ்ட்ரென்தன் பண்றது. இது ரெண்டுங்கிறது கம்பல்சரி பண்ணணும். வாரத்துக்கு 2 தடவை ஜிம்முக்கு போயோ இல்ல எனி ஒர்க் அவுட் வெயிட் லிப்டிங் பண்ணோம்னா ஓகே, அது இல்லாம வீக் 5 டேஸ் வந்து நல்லா 30-40 மினிட்ஸ் பிரிஸ்க் வாக்கிங் போகணும். இதுதான் இப்போ நான் சொன்ன மாதிரி எக்ஸசைஸ்ங்கிறது. இப்போ நான் எந்த மாதிரி டைப்பு எப்போ எப்படி பண்ணுங்கிறது சொன்னது ரொம்ப முக்கியமான விஷயம். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டாலே போதும். இன்றைக்கி நான் சொல்லியிருந்தேன் கொலஸ்ட்ரால் வந்து கம்ப்ளீட்டாக செக் பண்ணி பார்க்கணும்னு சுகர் பேஷன்ஸுக்கு. ஸோ அதோட கூடுதலாக ஒன்று பார்க்கணும், ஒரு ஒரு விசிட்டுக்கும் நம்ம பிபி பார்க்கணும்னு சொல்லியிருந்தேன். நாம பிபி பார்க்க போகும்போது நம்மளோட பிபி எவ்வளோ லெவலில் கண்ட்ரோல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் பார்க்கும்போது சொல்லுவோம், பிபி சார் என்னோட பிபி 130-80, 120-80 அப்படின்னு சொல்லுவோம். பட் யூஸ்வலாக சுகர் பேஷன்ஸுக்கு கண்ட்ரோல் லெவல் நாம சொல்றது வந்து முதல் பிபி சொல்லக்கூடிய சிஸ்டோலிக் பிபின்னு சொல்லக்கூடிய ஃபர்ஸ்ட் பிபி வந்து லெஸ் தன் 130. டயஸ்டாலிக் பிபின்னு சொல்றது ரெண்டாவது பிபி வந்து 80 கீழ இருந்தா போதும். இதுதான் ஆப்டிமல் கண்ட்ரோல், லெஸ் தன் 130-80. இந்த லெவல்ல கண்ட்ரோல் பண்ணிட்டா போதும். சக்கரை நோய்க்கு நாளை பிரஷர் நிறைய பேருக்கு இருக்கும், அப்படி இருக்கவங்க சக்கரை நோய்க்கும் பிரஷரும் நிறையா வந்திருக்கும், மிக்சிங்காக தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு சிலருக்கு வந்து பிரஷர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சீக்கிரமே டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு சீக்கிரம் பிரஷர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ ரெண்டும் மிக்சராக தான் இருக்கும். அதை நம்ம கரெக்டாக ஒரு ஒரு டைம் ஒரு ஒரு விசிட்டு போகும்போது செக் பண்ணி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது.
1: சக்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி நீங்கள் நிறைய தகவல்கள் எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் டாக்டர் செல்வராஜ்குமார் அவர்கள்.
1: இந்த நிகழ்ச்சியில சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து நிறைய தகவல் ஷேர் பண்ணீங்க. இப்ப நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்காங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவாய் முத்தாய்ப்பாய் நீங்கள் சொல்லக்கூடிய தகவல் என்ன வகை இருக்கும்?
2: நான் நிகழ்ச்சி நிறைவாக ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். என்னன்னா, டைப் 2 டயபெட்டிஸ் பேஷன்ஸ் நிறைய பேருக்கு, நம்ம சில பேருக்கு இன்சுலின் ஆரம்பிக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவங்க கேட்கற போது கேள்வி, சார் இன்சுலின் மட்டும் வேண்டாம் சார் அப்படின்னு கேட்டோம்னா, நான் லைஃப் லாங் போடுற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாது கான்செப்ட். ஒரு ஒரு பேஷன் கேட்டகரிஸ் நம்ம பண்ணுவோம். இப்ப எப்படி நல்ல கண்ட்ரோல் ஆப்டிமல் கண்ட்ரோல் இல்லாம எக்ஸஸா இருக்கு சுகர், அவங்களுக்கு எல்லாம் இன்சுலின் நம்ம வலிவகுத்துப்போம். ரிஸ்க் கேட்டகரி அசஸ் பண்ணி இவங்களுக்கு இன்சுலின் போட்டா பெஸ்ட் அப்படின்னு பண்ணுவோம். நம்ம இன்சுலின் கொடுக்கறதோட ரெண்டு ரீசன்ஸ் இருக்கு. ஒன்னு, அப்போதைக்கு கணையத்தை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. கணையா வந்து இன்சுலின் சுரந்து சுரந்து திசுக்குள் எடுக்காம போய் ரெசிஸ்டன்ஸ் கண்டிஷன்ல இருந்துதான் சுகர் எக்ஸஸா இருக்கு. இந்த நேரத்துல கணையத்துக்கு ஓய்வு கொடுக்கற மாதிரி கான்செப்ட் என்னன்னா, ஒரு ரெண்டுல இருந்து மூணு வாரம் இன்சுலின் மட்டும் போட்டோம்னா கணையம் கம்ப்ளீட்டா ஃப்ரீ ஆயிரும். ஃப்ரீ ஆனிச்சுன்னா நாம கொடுக்கற இன்சுலின்ல வந்து நல்ல போதுமான அளவு அப்டேக் இருக்கும். சோ நல்ல கண்ட்ரோல் வந்து, அதுக்கப்புறம் நம்ம டிபெண்ட்ஸ் அப்பான் எந்த பேஷன் எப்படி இருக்காங்க, இவங்களுக்கு இப்ப இன்சுலின் போதுமா இல்லையா, உடல் ரீதியாக தொந்தரவுகள் எல்லாம் எப்படி இருக்கு, முன்ன சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் எக்ஸஸ் சுகர்னால சொன்ன கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கா, யூரின்ல ஏற்பட்ட அந்த நான் சொன்ன புரதம் போற அளவு குறைஞ்சிருக்கா, சர்க்கரையோட அளவு குறைஞ்சிருக்கா, இன்ஃபெக்ஷனுக்கான அறிகுறிகள் ஏதேனும் இருக்கிறதா, இது எல்லாத்தையும் நம்ம அசஸ் பண்ணணும். இதெல்லாம் அசஸ் பண்ணிட்டு ஒரு பீரியட் வரைக்கும் பார்த்துட்டு பேஷண்ட்டுக்கு சம்டைம்ஸ் நான் சொன்ன மாதிரி 2-3 weeks வரைக்கும் அப்போதைக்கு ஒரு இன்சுலின்ல போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டேப்லெட் கன்வெர்ட் பண்ணா நிறைய பேருக்கு நல்ல ரிசல்ட் இருக்கு. சிலர் பண்ற தப்பு என்னன்னா, அந்த இன்சுலின் போடுறதுக்கு ஆரம்பத்தில் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நான் டேப்லெட்டே போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்றது அவங்க மேல நம்ம தப்புன்னு கூட சொல்ல முடியாது. அது ஒரு அறியாமை, ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்கிறதா நாம அப்படிதான் எடுத்துக்கணும். அவங்களுக்கு போதுமான விழிப்புணர்வு ஏற்பட்டு நம்ம எதுக்காக போடுறோம், ரெண்டு வாரம் மூணு வாரம் போட்டு நல்லா ரிலாக்ஸ் கணையத்துக்கு ஓய்வு கொடுக்கறதுனால நமக்கு பெனிஃபிட் இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம நல்லா சொன்னோம்னா மக்கள் மத்தியில போதுமான விழிப்புணர்வு வந்து அவங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்னு நான் நம்புறேன். என்னோட பேஷன்ஸ் நிறைய பேர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா அவங்க அதுக்கான புரிதல் இருந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, நல்லா ரெக்கவரி ஆயிடுவாங்க. சோ மக்கள் சுகர் பேஷண்டா போய் டாக்டரை பார்க்க போறீங்கன்னா மருத்துவர் என்ன அறிவுறுத்துறாங்களோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட நல்லதுக்காக தான் மருத்துவர் எல்லாம் சொல்லுவாங்க. அது எந்த லெவல்ல எப்படி லெவல் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ங்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும்.
1: இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்பவும் அழகா தெளிவா பொறுமையா அருமையா நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: எனக்கும் மாலை ரேடியோவில் பேசினது ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் சுகர் நேரம் சொல்லிக்கிட்டே இருந்தேன், சிலருக்கு விழிப்புணர்வு இல்லையோ அப்படிங்கிறது, சில மக்களுக்கு இன்னும் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவங்களுக்கு சென்றடைஞ்சு கொஞ்சம் விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சா, ஒரு மருத்துவராக எனக்கு இதோட ஒரு நல்ல சந்தோஷமான விஷயமா தான் இருக்கும்.
0: எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயால் ஏற்படும் விளைவுகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் பொதுநல மருத்துவர் டாக்டர் செல்வராஜ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மக்களவை சுமூகமாக நடைபெறுவதில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகளை ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் 3 மணி நேரத்திற்குள் களைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவை நடவடிக்கைகளை மாலை 5 மணி வரை ஒத்திவைத்துள்ளாா்.

தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்பை தடுக்கும் வகையில் தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தாவேக்கா நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு இடையேயான மோதல் மற்றும் அது தொடர்பாக வெளியான தொலைபேசி உரையாடல்கள் குறித்த காணொலிகள் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைப்பதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேக்கா அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதிலும் சட்டம் ஒழுங்கு நிலை மாறவில்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஒரு சில

0: வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும், ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதிலும் சட்டம் ஒழுங்கு நிலை மாறவில்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வடகடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சீனாவின் ஹாங்ஷுவில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் பவுனேஷ் மெண்டிராட்டா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். செய்திச் சுருக்கம் நிறைவடைந்தது.
1: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.

0: மைல் மார்க் சம்பார் அவையின் இதர தயாரிப்புகள். முழுமையான கோதுமை மாவு, கடலை மாவு, உருட்டு உளுந்து. தயாரிப்பாளர் எம் வன்னியராஜன் சன்ஸ், கோவை.
1: நேரம் 3:03 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில. நாம கேட்டு ரசிக்க போற இந்த நிகழ்ச்சி கிராம போனும் 103. 1950s ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 69 வரையிலான வெளியான உங்களுக்கு பிடிச்ச பாடல்களை தான் நீங்க கேட்டு ரசிக்க போறீங்க. சில பாடல்கள் பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கலாம், ஆனா அது நமக்கு தரக்கூடிய நினைவுகள் ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு என்ன, அதை நீங்க கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா 0422 அப்படிங்கிற கோவைக்கான முன்னிணைப்பை இணைச்சிட்டு 2317046. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பாட்டை நீங்களும் கேட்டு ரசிக்கணும் அப்படின்னா நம்ம நிகழ்ச்சியோட இணைஞ்சிருங்க. கிராம போனும் 103.
2: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
3: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
2: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
3: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418874111.
4: விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு சீரோ

0: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல, இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
4: पीएम जय अब गरीबों की जय बन गई है।

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: எஃப்எம் ரெயின்போ 103 கோவில கிராம போனும் 103 நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: என்ன
1: பாடல் வேணுங்க?
2: பழைய பாண்டியாளர் அத்திக்காய் பாடல்.
1: இதோ பாட்டு.
3: ஏத்தான் இவ்வளவு ஓர வஞ்சனே.
4: என் நிலாவு நான் அனுபவிச்சு வேதனை போதும். அந்த பொண்ணு கொஞ்சம் அனுபவிக்கட்டும். இந்த திக்குல காயாத அந்த திக்குல காயி

0: நேரம் 3:15 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நேயர் விருப்பமாக கிராம போனும் 103 கேட்டுட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம்.
1: உடுமலை வட்டம் குரல்குட்டை மயாண்டி வட்டத்தில் இருந்து கோபாலகிருஷ்ணன் பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: காவல்காரன் படத்திலிருந்து இந்த பாடலை காற்றில் தாழ விடுங்கள்.

0: பத்து மாத கணக்கல்லவோ மனைவியுடன் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன். சுமப்பதுதான் சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன். காது கொடுத்து கேட்டேன், ஆஹா குவா குவா சத்தம் இனி கணவனுக்கு கிட்டாது, அவள் குழந்தைக்குத்தான் முத்தம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
4: மாத்தணும்னு ஆசைடா, செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
3: அதுக்குதான் ஸ்ரீகம்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
4: அப்படியா?
3: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
4: அப்போ இப்பவே போலாம்.
5: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
6: மூணு மணி 20 நிமிஷம். எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில கிராம போனும் 103 நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள், அதாவது 1950 1969 வரையிலான வெளியான பாடல்களை கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா 0422 அப்படிங்கிற கோவைக்கான முன்னிணைப்பை நினைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சியுடைய அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
7: செமிபாளையம் தமிழ்நகர் சுமதி கனகராஜன் மேம்.
6: உங்களுடைய விருப்ப பாடல்?
7: இரவும் பகலும் படத்திலிருந்து உள்ளத்தின் கதவுகள் கண்கள்.

0: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
4: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
3: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
4: அப்படியா?
3: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
4: அப்போ இப்பவே போலாம்.
5: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
0: கிராம போனும் 103 நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில இணையக்கூடிய நேயர் வணக்கம். நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? யார் எங்க இருந்து பேசுறீங்க? விருப்ப பாடல் எதுங்க?
6: என்னுடைய விருப்ப பாடல் புலி திரைப்படத்திலிருந்து கொஞ்சம் கிளியான பெண்ணை கூண்டில் ஏற்றி நிறுத்தி விட்டு கெட்டி மேலும் கொட்டுவது சரியாது. இந்த பாட்டு ஜான் அண்ணனுக்காக.
7: கொஞ்சம் கிளியான பெண்ணை கூண்டு கிளியாக்கிவிட்டு

ஆனால் கண்ணை படைத்த கடவுள் செய்கை சரியா தப்பா? கல்யாணம் செய்த குற்றம் எனது நண்பன் செய்த குற்றம் ஆனால் கற்பை படைத்த மனிதன்

நேயர்களே, இன்றிரவு 7:30 மணிக்கு ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் குமிழ்தேக்கு என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

நேரம் 3:29 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில. இதுவரைக்கும் கிராம போனும் 103 நிகழ்ச்சியில நேர்களுடைய விருப்ப பாடல்களை கேட்டு ரசிச்சோம். நிகழ்ச்சி தொகுப்புல இதுவரைக்கும் கூட நான் ஆர்ஜே சாருகேசனி.

0: எஃப்எம் ரெயின்போ 103 இங்க எல்லாமே செம்மதோளு.
1: நேரம் 3:30. கேட்கலாம் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. மக்களவை சுமூகமாக நடைபெறுவதில் ஏற்பட்டுள்ள கருத்து வேறுபாடுகளை ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் 3 மணி நேரத்திற்குள் களைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா அவை நடவடிக்கைகளை மாலை 5 மணி வரை ஒத்திவைத்துள்ளார். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்பை தடுக்கும் வகையில் தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தாவேகா நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு இடையேயான மோதல் மற்றும் அது தொடர்பாக வெளியான தொலைபேசி உரையாடல்கள் குறித்த காணொலிகள் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைப்பதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேகா அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதிலும் சட்டம் ஒழுங்கு நிலை மாறவில்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒருசில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கரும் ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சாஜன் பிரகாஷும் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச

0: ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: இசையோடு என்றும் நீங்கள்.
2: குட் ஈவினிங். நேரம் 4:02 நொடி. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நேயர்கள் இணையவிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மயக்கும் மாலை. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நம்ம நிகழ்ச்சியில நமக்கு ரொம்பவே பிடிச்ச 80s அண்ட் ஏர்லி 90s ஹிட்ஸை கேட்டு ரசிக்க போறோம். இந்த நிகழ்ச்சி நம்ம மயக்கும் மாலை நிகழ்ச்சி.

26 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 கோவில நேயர்கள் இணையவிருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மயக்கும் மாலை. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட், நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம். நம்ம நிகழ்ச்சியில நமக்கு ரொம்பவே பிடிச்ச 80s அண்ட் ஏர்லி 90s ஹிட்ஸை கேட்டு ரசிக்க போறோம். இந்த நிகழ்ச்சி நம்ம மயக்கும் மாலை நிகழ்ச்சி.

0: கேட்டு பாடல் சின்ன தம்பி படத்துல இருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது, இசை இளையராஜா, பாடலாசிரியர் வாலி.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேரம் 4:13 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டுட்டு இருக்கீங்க அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மயக்கும் மாலை.

சிங்காரவேலன் படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் ஆர் வி உதயகுமார், இசை இளையராஜா. கேட்டுட்டு இருக்கீங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோவில, அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மயக்கும் மாலை.

0: கேட்டு பாடல் பாட்டி சொல்லை தட்டாதைய படத்திலிருந்து சந்திரபோஸ் இசையமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது பாடலாசிரியர் வைரமுத்து. நேயர்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மயக்கும் மாலை. இந்த நிகழ்ச்சியை வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: நேரம் 4:18 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில கேட்டுட்டு இருக்கீங்க அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மயக்கும் மாலை.

கேட்ட பாடல் மண் வாசனை படத்திலிருந்து மலேசிய வாசுதேவன் எஸ் பி சைலஜா பாடியது. இசை இளையராஜா. 4:23 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில கேட்டுட்டு இருக்கீங்க அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மயக்கும் மாலை.

0: கேட்ட பாடல் கண்மணி படத்திலிருந்து இளையராஜாவின் இசையமைப்பில் மனு மின்மினி பாடியது பாடலாசிரியர் புலமை பித். நேரம் 4:32 நாட்பதினுடைய எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் இதுவரைக்கும் கேட்டீங்க அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் மயக்கும் மாலை. இந்த நிகழ்ச்சியை நமக்காய் வழங்கியோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். நோ ட்விஸ்ட் நோ ரிஸ்க், எதிர்காலத்திற்கான உத்தரவாதம், கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள், கால் நூற்றாண்டின் அடையாளம்.

4:33 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில மயக்கும் மாலை நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். லேட் 80s ஏர்லி 90s உடைய பாடல்களுடைய மேஜிக்கை அப்படியே நம்ம கொஞ்சம் கொஞ்சமா கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. அந்த வகையில இப்போ உங்களுக்காக அடுத்த பாட்டு வரப்போகுது. கேளுங்க, ரசிங்க. இது எஃப்எம் ரெயின்போ 103 கோவில மயக்கும் மாலை.

0: தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து இளையராஜாவுடைய சமைப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பி சுஷீலா பாடின பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வாலி.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
4: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
3: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கு கிடைக்கும்.
4: அப்படியா?
3: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன தேர்வு பண்ணிக்கோ.
4: அப்போ இப்பவே போலாம்.
5: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: மைக்கும் மாலை நிகழ்ச்சியில பேக் டு பேக்கா ரெண்டு சாங் கேட்டோம். அதுல முதல் பாடல் நிழல்கள் படத்திலிருந்து இளையராஜாவின் சமீப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடல் ஆசிரியர் வைரமுத்து. அடுத்த பாட்டு இது நம்ம ஆளு படத்திலிருந்து பாகியராஜுடைய சமீப்பில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியது. பாடலாசிரியர் புலமை பித்தன்.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் ஜூலை 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418874111.
0: நேரம் 4:50 FM Rainbow 103 கோவில மயக்கும் மாலை நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கும்.

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட

கேட்ட பாடல் என்ற ஆசாவின் மனசிலே படத்திலிருந்து இளையராஜாவுடைய சிம்பிளை எஸ் என் சுரேந்தர் கே எஸ் சித்ரா பாடியது பாடலாசிரியர் உஷா. 4:59 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில இதுவரைக்கும் கேட்டீங்க மயக்கும் மாலை. நம்ம நிகழ்ச்சியை தொடர்ந்து 5 மணிக்கு செய்தி சுருக்கம், அதை தொடர்ந்து சித்திர சவானம் நிகழ்ச்சியில உணவு தொழில் முனைவோர் மாதேஸ்வரன் அவர்களுடன் நேரலை கேட்கலாம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா மக்களவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மசோதா மீதான விவாதத்தில் பங்கேற்காமல் அவை நடவடிக்கைகளுக்கு எதிர்க்கட்சிகள் பாதிப்பை ஏற்படுத்துவதாக மத்திய அரசு குற்றம் சாட்டியுள்ளது. தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் உதவியுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலியின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு தெளிவான நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக மாநில அமைச்சர் திரு வன்னியரசு கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் வெள்ள பாதிப்பை தடுக்கும் வகையில் தூர்வாரும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். தாவேகா நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களுக்கு இடையேயான மோதல் மற்றும் அது தொடர்பாக வெளியான தொலைபேசி உரையாடல்கள் குறித்த காணொலிகள் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்பதை எடுத்துரைப்பதாக திமுக கூறியுள்ளது. தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை களைய தாவேகா அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் பிஜேபி வலியுறுத்தியுள்ளது. தமிழகத்தில் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாகவும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட போதிலும் சட்டம் ஒழுங்கு நிலை மாறவில்லை என்பதையே இது உணர்த்துவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் வட கடலோர தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கரும், ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சாஜன் பிரகாஷும், 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிர்சேவும், மகளிர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வத்திக் பட்டேலும் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
1: அஞ்சு மணி மூணு நிமிஷம், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் சித்திரச்சவானம். ஒவ்வொரு நாளும் இந்த சித்திரச்சவனம் நிகழ்ச்சி நிறைய அனுபவ கருத்துக்களை பகிர்ந்துக்கும், நிறைய இன்ஸ்பிரேஷனலான விஷயங்களா வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும். அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உணவு தொழில் முனைவோர் மாதேஸ்வரன் இருக்காரு. வணக்கம் சார். சார் லைன்ல இருக்கீங்க?
2: ஹலோ சார், வணக்கம்.
1: கேக்குதுங்களா?
2: கேக்குதுங்க சார். வணக்கம், ஆல் இந்தியா ரேடியோ, இது இஸ் மாதேஸ்வரன்.
1: எஸ் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? மாதேஷ் எப்படி இருக்கீங்க?
2: ஹலோ
1: சார், எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், கொஞ்சம் பிரேக் ஆகுதுங்க.
1: ஓகே, இப்ப கேக்குதுங்களா?
2: கேக்குதுங்க சார்.
1: ஓகே, சொல்லுங்க மாதேஷ், எப்படி இருக்கீங்க?
2: சார் நான் சூப்பரா இருக்கேன்.
1: வெரி குட், வெரி குட். சொல்லுங்க. பொதுவா ஒரு இந்த

0: ஹலோ சார்,
1: எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன், கொஞ்சம் பிரேக் ஆகுதுங்க.
1: ஓகே, இப்ப கேக்குதுங்களா?
0: கேக்குதுங்க சார்.
1: ஓகே, சொல்லுங்க மாதேஷ், எப்படி இருக்கீங்க?
0: சார் நான் சூப்பரா இருக்கேன்.
1: வெரி குட், வெரி குட். சொல்லுங்க. பொதுவா ஒரு இந்த உணவு தொழில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல வந்து நிறைய சிக்கல்களா இருக்கும். நம்ம பிராக்டிக்கலா கேள்விப்பட்டிருக்கோம். அது எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு பிசினஸா வந்து சூஸ் பண்ணீங்க, அதுக்கான ஏதாவது இன்ஸ்பிரேஷன் இருக்கா?
0: கொஞ்சம் பிரேக் ஆகுதுங்க.
1: ஓகே ஃபைன். சோ 2 மினிட்ஸ் குள்ள வந்து பாத்தீங்க அப்படி ஒரு பாட்ட போட்டு வந்து மறுபடியும் ரீஜாயின் பண்ணிடலாம். சோ நேரில் கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல, இது சித்திரச்சவடம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நிறைய விஷயங்கள் பேசி பகிர காத்துட்டு இருக்காரு உணவு தொழில் முனைவர் மாதேஸ்வரன் அவர்கள்.

0: இந்த பொறப்பு தான் ரசிச்சு ருசி சாப்பிட கிடைச்சது அப்படின்ற விஷயம். இந்த உணவை வந்து பாத்தீங்க அப்படின்னா அழகா ஒரு தொழிலா வந்து மாத்தி அதுல பெரிய சக்சஸ் பார்த்துட்டு இருக்கக்கூடிய மாதேஸ்வரன் நம்மளோட இருக்காரு, உணவு தொழில் முனைவோர். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: இப்ப நல்லா கேக்குதுங்களா?
1: இப்ப நல்லா கேக்குதுங்க சார், சொல்லுங்க.
0: ஓகே, ஃபைன், குட். சொல்லுங்க, மாதேஸ்வரன் அப்படின்றவங்க வந்து உணவு தொழில் முனைவோரா தெரியும், பட் அதுக்கு முன்னாடி அவருடைய கேரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அவரை பத்தி சுருக்கமா சொல்லணும்னா என்ன சொல்லலாம்?
1: வணக்கம் சார். என்னோட பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா மாதேஸ்வரன். என்னோட கரியர் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, சோ ஆஃப்டர் காலேஜ் வந்து என்ன, நான் ஒரு டீச்சரா ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. சோ ப்ரொஃபஸர் ஆனேன் ஒரு காலேஜ்ல, ஒரு வெல் ரெப்யூட்டட் காலேஜ்ல ப்ரொஃபஸர் ஆனேன். சோ அங்கிருந்து ஒரு 4-5 வருஷம் பயணம் பண்ணேன். அதுக்கப்புறம் திடீர்னு நம்ம கோவிட் வந்தனால கொஞ்சம் பெரிய அடி விழுந்துருச்சு இந்த ஆசிரியர் தொழிலுக்கெல்லாம். சோ அந்த டைம்ல வந்து என்னன்னா, நான் ஒரு 2-3 மாசம் வீட்டுல ஃப்ரீயா இருந்தேன். சோ அந்த டைம்ல இந்த யூடியூப் எல்லாம் பாக்குற பழக்கம் இருக்குங்க.
0: சோ
1: அப்போ அப்போ வந்து அப்பதான் இந்த எல்லாருமே வந்து என்ன பேக்கரி ரிலேட்டடா உள்ள இறங்க ஆரம்பிச்சாங்க. சோ அந்த டைம்ல வந்து பாத்துட்டீங்கன்னா, எனக்கும் இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் செய்யணும்னு ஆசை. இதுக்கு ஒரு கதையே இருக்கு. என்ன அப்படின்னா, நான் ஒரு டைம் வந்து கோவிட் அப்போ நான் வெளியில போறேன், ஒரு பேக்கரி இருந்துச்சு, அந்த பேக்கரியில இருக்கிற ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் கேக் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அந்த அந்த அந்த பேக்கரியில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. லைக் ஒரு ஒரு சின்ன பீஸ் 2020 ஒரு சின்ன பீஸ் வந்து 120-130 ருபீஸ் இருந்துச்சு
0: கோயம்புத்தூர்ல.
1: இதே நம்ம செய்யக்கூடாதுன்னு பார்த்தேன், அதே 120 ருபீஸ்க்கு நான் ஒரு கேக்கே செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி நான் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சது இந்த பிசினஸ். சோ இது ஒரு பிசினஸா வரும் நான் நினைக்கல, எனக்காக, நான் சாப்பிடறதுக்காக, என் ஃபேமிலிக்காக செய்யலாம்னு ஆசைப்பட்டு ஆரம்பிச்சது. இன்னைக்கு அது ஒரு சக்சஸ்ஃபுல் கிளவுட் கிச்சனா வந்து நிக்குது.
0: எப்படிங்க, ஒரு ப்ரொஃபஸரா இருந்துட்டு ஒரு எந்த இடத்துலயும் ஒரு ஹெசிடேட்டே ஆகலையா, என்ன நம்ம வந்து இப்படியே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலிக்குள்ளயோ இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளயோ கிண்டல் பண்ண ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அந்த மாதிரி எதுவும் நடக்கலையா?
1: எனக்கு
0: கேக்குது, உங்க கேக்குதா?
1: எனக்கு லைட்டா ஸ்டக் ஆகுது, பட் ஓகே.
0: ஓகே, என்ன
1: என்ன மேட்டர்னா, நமக்கு வந்து கொஞ்சம் ஆர்வம் ஜாஸ்திங்க. நம்ம ஏதாவது ஒரு புதுசா ஒரு விஷயத்த பாத்துட்டா பண்ணணும் அந்த ஆர்வம் இருக்கே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு டீச்சர்ஸ்க்கும் அந்த ஆர்வம் இருக்கும்னு நினைக்கிறேன். சோ எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்கணுங்கிற ஒரு ஆர்வம் தாங்க. அண்ட் தென் இன்னொன்னு என்னன்னா, நம்ம ப்ரொஃபஸர் ஆனதோட அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம நிறைய ரீடிங் ஹேபிட் வந்து அதிகமாச்சுங்க. சோ இப்போ நான் யூடியூப்ல பார்த்து ட்ரெயின் பண்ண கேக்ஸ் எதுவுமே எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே கிடையாது. சோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, எங்க காலேஜ்ல ஒரு லைப்ரரி இருந்துச்சு, அந்த லைப்ரரியில இருந்து ஒரு புக் எடுத்தேன். அது வந்து என்னன்னா, ஒரு அமெரிக்கன் ஆத்தர், ஒரு வெஸ்டர்ன் ஆத்தர் வந்து எழுதின புக் அது. சோ குக்கரி புக் தான். அந்த புக்கை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேன். சோ அந்த புக்கை ஃபாலோ பண்ணும் போது எனக்கு கொஞ்சம் எக்ஸாக்டான ரெசிபிஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சது. அது வரைக்கும் எனக்கு வந்து அந்த கேக்கோட பெர்ஃபெக்ஷன் வராம இருந்துச்சு. சோ அந்த புக்ஸ பார்த்து பண்ண பண்ண கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெர்ஃபெக்ஷன் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சேன். சோ அப்படி வந்து என்ன பாருங்க, இப்ப கொஞ்சம் நல்லா பயங்கரமா பெர்ஃபெக்டா பண்ணிட்டு இருக்கோம்.
0: சமையல் குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா, லைப்ரரியில புக்ல இருந்து எடுத்திருக்கீங்க.
1: ஆமாங்க.
0: ஓகே, ரைட். நீங்க ஃபர்ஸ்ட் கேக் பண்ணதை சாப்பிட்டுட்டு ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் கொடுத்த நபர் யாரு?
1: வெளியே போக முடியல.
0: அதுக்கப்புறம் நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, இந்த ஒரு டீச்சர் ப்ரொஃபஷனல்ல வந்து சம் கைண்ட் ஆஃப் ஒரு இஷ்யூனால வந்து நம்ம டிராப் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு பிசினஸ் எடுக்கலாமே அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. ஏன்னா நம்ம விளையாட்டா பண்ண ஒரு விஷயம் இன்னைக்கு வந்து ஒரு பிசினஸ் கொடுக்குது. இந்த க்ரோத்த நீங்க எப்படி பாக்குறீங்க?
1: ஆக்சுவலி நான் வந்து இப்ப வரைக்கும் நான் சொல்லுவேன், இதை வந்து நான் ஒரு க்ரோத்தா பாக்கல, நான் இன்னும் க்ரோயிங் ஸ்டேஜ்ல தான் இருக்கேங்கிறத பாக்குறேன்.
0: ஓகே.
1: சோ என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கேக்ஸ் வந்து என்ன, நமக்கு ரொம்ப அட்வென்ச்சரஸான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்துட்டீங்கன்னா, இப்போ நம்ம சாம்பார் செய்யறோம்னு வச்சுக்கோங்க, பருப்பு வந்து கொஞ்சம் கெட்டியா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் குழஞ்சு போயிருச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனா கேக்னு வந்து பாத்துட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு ஒரு எஸ்ஓபி இருக்கும், அந்த ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க. அந்த எஸ்ஓபி வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணலன்னா அந்த கேக்கை தூக்கி தான் வீசணும், அதை நம்ம யூஸே பண்ண முடியாது. சோ அப்ப வந்து ஒவ்வொரு டைமும் நம்ம எப்படி மேக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும் போது நமக்கு அந்த ஒரு எந்த கிடைக்குதோ, அந்த எந்த வந்து இதுல இருந்துட்டே இருக்கும். சோ ஒன்ஸ் இதோட மார்க்கெட் வந்து ரொம்ப வைடா இருக்குன்னு தெரிய

0: ஆரம்பிச்ச உடனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணேன் அவங்க எல்லாம். எனக்கு ஒரு 1 kg மட்டும் செஞ்சு கொடுறான்னு சொன்னான். எனக்கு அந்த டைம்ல 1 kg செய்ய தெரியல. நான் வந்து மொத்தமா எனக்கு தெரிஞ்ச அளவு போட்டு செஞ்சேன். அது ஒரு 3.5 kg வந்துருச்சு. எனக்கு அது காசு ஒரு பெரிய மேட்டராவே தெரியல. அதனால நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த கேக் வந்து அவனுக்கு கொடுத்துட்டேன். கொடுத்துனே அவன் அவன் என்கிட்ட முத முதல்ல ஒரு 500 rupees கொடுத்தான். எனக்கு வந்து என்னன்னா, என்னோட தாண்டி இப்ப மந்த்லி ஒரு பர்டிகுலர் மட்டும் நம்ம வச்சு உதாரணத்துக்கு ஒரு 10,000 வச்சுக்கலாமே. மந்த்லி ஒரு 500 நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்குது. என்னால ஒரு நான் ஒரு 2 hours தான் அதுக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் சாரி டைம் வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ண அப்படிங்கும் போது எனக்கு இட்ஸ் ஃபைன் ரைட். ஒரு 500 rupees வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு கிடைக்குதா? நான் ஒரு நாள் ஃபுல்லா வேலை செஞ்ச 300 rupees தான் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் வரும் இல்லையா?
1: என்ன பண்ணீங்க?
0: எஸ் நான் அந்த 500 வச்சு என்ன பண்ணேன் அப்படின்னா, இந்த கேக்க வந்து நான் எப்படி கொடுத்துருந்தேன் அப்படின்னா, ஒரு பாத்திரத்துக்குள்ள வச்சு சாரி ஒரு பெரிய பிளேட்ல வச்சு அந்த பிளேட் மேல ஒரு பாத்திரத்தை வச்சு மூடி போய் தான் கொடுத்தேன். சோ இது மூலமா அமௌண்ட் வருதுன்னு தெரிஞ்சுனே நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, இதுக்கு நம்ம ஒரு பாக்ஸ் வாங்கணும் இல்லையா? கேக் கடை ஒரு பேக்கரியில போனா பாக்ஸ் கொடுப்பாங்க இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணேன். அண்ட் தென் அந்த ஸ்கிரேப்பிங் டூல்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த கேக்ல வந்து கத்தி மாதிரி கார்பால் எல்லாம் இருக்கும். சோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வாங்கினேன்.
1: இன்னொன்னு வந்து ஆஸ் எ டீச்சரா நீங்க இருக்கிறதுனால மேக்ஸோட ரிலவெண்டா பாக்குறீங்க, இன்னும் விட்டா சோசியல் சர்வீஸ் இதெல்லாம் பாப்பீங்க போல, சோசியல் சயின்ஸ் எல்லாம் பாப்பீங்க போல இருக்கு. இந்த இதோட கனெக்ட் பண்ணி பாக்கணும்ன்றது எப்படி தாட் வந்தது உங்களுக்கு?
0: ஐயோ இல்லங்க, மை பிரெயின் இஸ் டிசைன் லைக் தட். சோ நம்ம என்னன்னா, ஒரு விஷயத்த இப்போ நான் வந்து எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சிருக்கேன். சோ படிக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா, எங்க டீச்சர்ஸ் எனக்கு சொல்லி கொடுத்ததுதான். என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த ஒரே மாதிரி நம்ம வந்து கண்ணோட்டத்துல பாக்க கூடாது, ஒவ்வொரு டிஃபரெண்ட் வேண்டேஜ் பாயிண்ட்ஸ்ல இருந்து அதை பாக்கணும். சோ அப்பதான் அதோட ஒரு எசன்ஸ நம்ம ஃபுல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான், ஜஸ்ட் லைக் தட். எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு, நான் பண்ணேன். சோ இதெல்லாம் ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படிதான் நான் இன்டர்பிரேட் பண்ணி பார்ப்பேன். இப்ப நம்ம நடந்து போகும்போது நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அதனது நான் கல்லுல இடிச்சிட்டேன் அப்படிம்பாங்க. என்ன கல்லுல இடிச்சியா? கல் ஐ மீன் இட் மீன்ஸ் கல்லு என் கால குத்தி இடிச்சிருப்பாங்க. நம்ம தான் போய் கல்ல மிதிச்சிருப்போம். சோ அந்த மாதிரிதான் நம்மளோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வேரி ஆகும் போது நமக்கு வந்து என்னன்னா, எல்லாமே கொஞ்சம் புதுசு புதுசா தெரியும்.
1: சரி, அம்மா உங்களை பார்த்து பொறாமப்பட்ட நாள் உண்டா?
0: யாராவது பொறாமப்பட்டாங்களான்னு
1: கேக்குறீங்க? அம்மா எஸ்பெஷலி அம்மா வந்து என்னடா என்ன விட நல்லா பண்ற அப்படின்னு அம்மா சொன்னதுண்டா?
0: எங்க அம்மா வந்து என்னன்னா, என்னோட பிசினஸ்க்கு மிகப்பெரிய எதிரியே எங்க அம்மா தான்.
1: என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க?
0: ஏன்னா என்ன பிரச்சனை அப்படின்னா, நமக்கு கேக் செய்ய தெரியும், அது அழகா டிசைன் பண்ண தெரியும், ஆனா அந்த கிச்சனை கிளீன் பண்ண தெரியாது.
1: அவங்க பெரிய விஷயம்.
0: அது வந்து என்னன்னா, இப்ப நீங்களும் சரி யாரா இருந்தாலும் சரி, ஒரு ஜென்ஸ் போய் உள்ள கிச்சன்ல ஒர்க் பண்றாங்க அப்படின்னா, திரும்பி வரும்போது அது கிச்சன் மாதிரியே இருக்காது.
1: அதனால
0: எங்க அம்மா வந்து என் மேல கோபப்பட்டதுதான் ஜாஸ்தி.
1: பட் ஆனா டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அம்மாவோட ஃபீட்பேக் எப்படி இருந்தது? நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னப்ப சரி, நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணும்போது மேபி சின்ன சின்ன பிளஸ் ஆர் மைனஸ் இருந்திருக்கலாம். மேபி இப்ப நீங்க ப்ரொஃபஷனல் ஆனதுக்கு அப்புறம் நிறைய அதுல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருப்பீங்க. இதுல அம்மாவா கொடுக்கற ஃபீட்பேக் எப்படி இருக்கு? அது மத்த ஃப்ரெண்ட்ஸ் கொடுக்கற ஃபீட்பேக் நீங்க எப்படி எடுத்துக்கறீங்க?
0: சோ ஆக்சுவலி என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஜஸ்ட் பிகினர் ரைட். 1000 பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா அந்த ஒவ்வொரு பிரச்சனைக்கும் சொல்யூஷன் கண்டுபிடிக்க ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆயிடுச்சு. சோ இன்னைக்கு வரைக்கும் என்னோட கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா, நீங்க கற்பனையில நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு டிசைன்ல எல்லாம் கேட்பாங்க. ஒருத்தவங்க வந்து தலையில கேக் வச்சு தர முடியுமான்னு கேக்குறாங்க. எப்படி வைக்க முடியும்னு எனக்கு தெரியல, பாசிபிலிட்டி இருக்குன்னு. ஆனா அதான் சொல்றேன், ஒவ்வொருத்தங்க சொல்ற டாஸ்க் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு. சோ இப்போ எனக்கு வந்து என்னன்னா, இன்னொன்னு என்னன்னா,

0: இப்போ நான் இப்ப ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன் ஒரு டீச்சரா. இப்போ பார்ட் டைம்ல இந்த கிளவுட் கிச்சன் வந்து ரன் பண்ணிருக்கோம், நானும் என் மிஸ்ஸஸும் தான் பண்ணிருக்கோம். சோ எனக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, இப்ப நம்ம 24 hours ரன் பண்ணிட்டே இருக்கும்போது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிட்டே இருக்கும்போது நம்ம வந்து ஒரு எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகுது. இந்த ஃபீலிங்க தான் நான் பெருசா பாக்குறேன். ஏன்னா ஒரு நாள் நான் லீவ் விட்டேன்னா, ஒரு நாள் நான் ரெஸ்ட் எடுத்தேன்னா, அடுத்த நாளும் எனக்கு ரெஸ்ட் எடுக்கணும் தான் தோணுது. ஸோ இந்த இந்த ஃபாஸ்ட் பேஸ் வேர்ல்ட்ல வந்து என்ன, என்னால அதை கன்வியூ பண்ண முடியாதுன்னு ஒரு பயம் வேற இருக்கு.
1: ஐயோ, அப்படிலாம் நினைச்சாதீங்க, உங்களுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்கல்ல. எஸ், இந்த மாதிரி இன்னும் கூட நிறைய சுவாரஸ்யமா குட்டி குட்டியான விஷயங்களை நமக்காக சொல்ல காத்துட்டு இருக்காரு மாதேஸ்வரன், உணவு தொழில் முனைவர், அது மட்டும் இல்லாம ஆசிரியரும் கூட. நம்ம நிகழ்ச்சியில பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம், பட் அதுக்கு முன்னாடி நிகழ்ச்சியில் சிறு விளம்பரம்.
2: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா? மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா. அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும். அப்படியா? ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ. அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
1: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நிலைமை உலக FM Rainbow 103.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாசுதின நல்வாழ்த்துக்கள்.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: 5:25 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கீங்க சித்திரச்சவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உணவு தொழில் முனைவோர் மாதேஸ்வரன் இருக்காரு. ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரா கேரியர் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் சம் எப்பயுமே எல்லாருக்கும் வர ஒரு சின்ன தடங்கள் இருக்கும், அந்த மாதிரி தடங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் சொந்தமா வந்து ஏதாவது பண்ணா என்ன அப்படின்னு தோணதுக்கு அப்புறம் எஸ் கிளவுட் கிச்சன் மாதிரி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா படிப்பை விட்டுறக்கூடாது அப்படின்றக்காக ஒரு ஸ்கூல்ல டீச்சரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி பன்முக திறன் கொண்ட மாதேஸ்வரன் நம்மளோட பேசிட்டு இருக்காரு. மாதேஸ்வரன்
1: எனக்கு வந்து கேக் பிசினஸ் வந்து என்னன்னா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனா வந்து என்னன்னா வேற ஏதாவது ப்ரொஃபஷனுக்கு போயிருக்க முடியும். ஆனா என்னோட மார்க்கெட்டே வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த ஸ்கூல் காலேஜ் இதை ரிலை பண்ணி இருக்கு.
2: நெட்வொர்க் வந்து பயங்கரமா இருந்தா மட்டும்தான் என்னால இதை வந்து சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ண முடியும். சோ எனக்கு வந்து இந்த நெட்வொர்க்கிங்க்கு ஹெல்ப் பண்றது வந்து பாத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வே நான் வந்து இதுக்காக போக கிடையாது. என்னோட பேஷன் இஸ் ஆன் டீச்சிங். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது வந்து எனக்கு ஒரு ஆட் ஆன் மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சோ அதனால நான் என்னால வேற ஜாபுக்கும் போக முடியல. எனக்கு இந்த ஜாப்ல அப்படி ரொம்ப என்ன சொல்றது அப்படி அந்த பற்றோட அந்த ஜாப்லயே இருந்துக்கிறேன். சோ கூடவே எனக்கு இது கிளவுட் கிச்சன் என் ஒய்ஃப் சப்போர்ட் இருக்கனால நான் வந்து கிளவுட் கிச்சன் ரன் பண்றது எனக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு.
0: ஓகே, இப்ப அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி பெரிய சப்போர்ட்டா இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. ஒரு இன்னோவேட்டிவா கொடுத்தா மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வந்து பிசினஸ்ல வந்து சஸ்டெயின் இருக்க முடியும். ஏன்னா காம்படிஷன் எல்லா துறையிலுமே ரொம்ப ஜாஸ்தியாவே இருக்கு. அதுவும் எஸ்பெஷலா இந்த மாதிரி ஃபுட் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய நிறைய கடைகள் இருக்கும், நிறைய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற மாதிரி நிறைய நிறைய காம்படிஷன் இருக்கும். அதை எப்படி நீங்க வந்து ஓவர்டேக் பண்றீங்க அதுல?
2: இல்ல இல்ல ப்ரோ, ஆக்சுவலி என்னன்னா நம்ம இது காம்படிஷன் வந்து என்னைக்குமே ஹெல்தி தான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஒருத்தங்க நமக்கு எடுத்து அப்படி கடை போட்டாங்கன்னா அவங்க சக்சஸ்ஃபுல் ஆயிடுவாங்கன்னு, அப்படி கிடையாது. முதல்ல ஒருத்தர் வந்து என்னன்னா இன்ஸ்டாகிராம்லயோ வாட்ஸ்அப்லயோ கிளவுட் கிச்சன் மாதிரி ஒரு செட்டப் யோசிச்சிருப்பாரு, ஆடு போட்டிருப்பாரு. அவரு போட்டனாலதான் அடுத்தவன் போட்டிருப்பான். அப்படியே அது வந்து என்னன்னா மல்டிப்ளை ஆகி இப்ப வந்து நிறைய பேர் கிளவுட் கிச்சன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப நானும் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பார்த்து ஒரு 4 பேர் இன்னும் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த சீசன்ல நாங்க இப்ப இன்ஸ்டாகிராம்ல வைக்கிறோம்னா இந்த லொகேஷன் மார்க் பண்ணி தான் வைப்போம், பொள்ளாச்சி அப்படிங்கிற மாதிரி மார்க் பண்ணி வைப்போம். சோ இப்ப நாங்க மார்க் பண்ணி ஒரு 10 இன்ஃபுளுசர் வந்து என்னன்னா இந்த மாதிரி கிளவுட் கிச்சன் ரன் பண்றாங்க அப்படின்னா பொள்ளாச்சியில இருக்கிற கேக்ஸ் நல்லா இருக்குமே, பொள்ளாச்சி ப்ரௌனிஸ் தான் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு தாட் தான் ஜென்ரேட் ஆகும். ஒழிய இது ஒரு இந்த காம்படிஷன்னால நமக்கு வந்து சேல் கம்மியாகும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது.
0: ஓ கிரேட், நீங்க சொன்ன மாதிரி உங்களுடைய டீச்சர் சொல்லி தந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வந்து வேற ஒரு தன்மையில பாக்க ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க பேசும்போது எனக்கு அது தென்படுது.
2: தேங்க்யூ.
0: ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லாருக்கும் ஒரு காம்படிஷன் வந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஃபெட்டப் ஆகும்.

0: கூடியதோ இல்லைன்னா அவங்களும் இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு தோணும். பட் அப்படி இல்ல, அப்படி வரதுனால இன்னும் நம்மளோட இன்னோவேஷன் வந்து இன்னும் அதிகமாக தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. ஸோ நீங்க அதிகபட்சமா எந்த ஏரியா வரைக்கும் கவர் பண்றீங்க? இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கொங்கு பெல்ட் மட்டும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாதிரி மட்டுமா, இல்ல வெளியே கூட சப்ளை பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கா?
1: ஓகே, ஆக்சுவலி என்னன்னா நாங்க இங்க பொள்ளாச்சி சரௌண்டிங்ஸ்ல நாங்க வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இப்போ எங்க பொள்ளாச்சியில வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஷாப்ஸ் இருக்கு, கேக் ஷாப்ஸ். ஸோ அவங்களை விட நாங்க டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படிங்கறக்காக நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, நாங்க கொஞ்சம் கெமிக்கல் ஃப்ரீயா, எங்களால முடிஞ்ச அளவுக்கு கெமிக்கல் இல்லாம இருக்க முடியாது, எங்களால முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கெமிக்கல் ஃப்ரீயா அப்படி இப்படி போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அது கூட நான் எந்த ரீஜன் கவர் பண்றேன்னா, இந்த பொள்ளாச்சி மட்டும் கேக்ஸ், ஃப்ரெஷ் கிரீம் கேக்ஸ்.
0: சோ
1: இந்த ஃப்ரெஷ் கிரீம் கேக்ஸ் எல்லாம் வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவருக்குள்ள வந்து என்னன்னா மெல்ட் ஆயிடும். ஸோ அதனால இந்த ரீஜன்ல வந்து நாங்களே போய் டோர் டெலிவரி பண்ணிடுவோம்.
0: ஓ சூப்பர்.
1: சோ இப்போ அந்த டோர் டெலிவரி ஆப்ஷன் நாங்க குடுக்கறதுனால இந்த பொள்ளாச்சி ஏரியால வந்து என்னன்னா எங்களுக்கு அந்த ஃப்ரெஷ் கிரீம் கேக்ஸ் வந்து சேல் ஆகுது. அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ரௌனிஸ், சோ இந்த ட்ரை கேக் ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து என்ன நாங்க கொரியரே பண்றோம். இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா நாசிக், நாக்பூர் இந்த ரேஞ்ச் வரை, இந்த ரேடியஸ் வரைக்குமே எங்க கொரியர் வந்து போயிருக்கு.
0: கிரேட்ல பாத்தீங்களா. அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி சம் டைம்க்குள்ள அதை வந்து கரெக்டா வந்து பண்ணணும், கொடுத்தாகணும், அதுக்குள்ளதான் அதுக்கோட கேப்பபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த மாதிரி நிறைய நம்ம நெட்டில் எடுக்கிறதா இருக்கட்டும், இல்லை நிறைய பேரோட விஷயங்களை பார்த்து அதை அப்படி காப்பி பேஸ்ட்டோ, இல்லை அது வந்து இன்னும் கொஞ்சம் அதுலேருந்து மாறுபட்டு தொடையக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், பட் நீங்கள் புதுசாக இன்னோவேட்டிவாக பண்ண இப்போ ரீசெண்டாக ஏதோ ஒரு கேக் ஐட்டமோ இல்லை ஏதோ விஷயங்கள் இருக்கா உங்களுடைய ப்ராடக்ட்ஸில்?
1: என்னுடைய தாட் என்னன்னா, நத்திங் இஸ் காப்பீடு, எவ்ரி திங் இஸ் இன்ஸ்பயர்டு. ஸோ நம்ம வந்து எல்லாத்தையுமே இன்ஸ்பிரேஷனாக தான் பார்க்கணுமோ இல்லையே, எந்த ஒரு விஷயத்தையும் காப்பியாக பார்க்கக்கூடாது. ஸோ அவங்கள்ட்ட இப்போ நம்ம அதுலேருந்து யூனிக்காக தெரியணும்னா ஒன்றுமே இல்லைங்க. இப்போ ஒரு படத்துலேருந்து காப்பி அடிச்சு எடுத்தா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், இதோ அஞ்சாறு படத்துலேருந்து காப்பி அடிச்சு எடுத்தா யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாது இல்லையா. அந்த மாதிரி நம்ம வந்து யூனிக்னஸாக தெரியணும்னா நம்ம வந்து அடுத்தவங்களை வந்து இன்ஸ்பைராக வைக்காமல் பண்ண முடியாதுங்க. குழந்தை இல்லைன்னா, குழந்தையில வந்து அம்மா வந்து அம்மானு சொல்லி கொடுக்கலனா அதனால அந்த வார்த்தையவே ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாது இல்லையா. அதே மாதிரி தான் நமக்கு சொல்லித்தரக்கு நிறைய குருக்கள் இருக்காங்க வெளியே. ஸோ அதை நம்ம வந்து அப்படி எடுத்துட்டு போயிடணும், எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துட்டு போய்க்கிறது பெட்டர் நான் ஃபீல் பண்ணுறேன்.
0: டீச்சருக்கு பேசுறதுக்கு சொல்லியா கொடுக்கணும் ஏங்க இல்லையா, டீச்சருக்கு பேசுறதுக்கு சொல்லி கொடுக்கணுமா என்ன? பட் ஆனா நீங்க சொல்ற விஷயமே ஒரு ஏற்புடையதா இருக்கு, இதை வந்து தவிர்க்கக்கூடியதா இல்ல கண்டிப்பா. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து எடுத்தா தானே அதை வந்து திருட்டு, எல்லா இடத்துல இருந்து எடுத்தினா அது கலவை தானே, அதுல எப்படி மாற முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கு. எஸ் பட் இப்போ நீங்க ரீசெண்டா பண்ண ஒரு விஷயம் ரொம்ப ஹைலி சேல்டா ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா, அது என்ன என்ன கைண்ட் ஆஃப் கேக் அது?
1: ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா தான் நாங்க என்ன பண்றோம் அப்படின்னா, கொஞ்சம் வெளியூர்களுக்கு எல்லாம் வந்து என்னன்னா நாங்க கேக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு ஒரு கன்சைன்மெண்ட்ல போன ஒரு ஒரு செட் ஆஃப் கேக்ஸ், ஒரு 20-25 கேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சுன்னா எல்லாமே டேமேஜ்
0: ஆயிடுச்சு.
1: டேமேஜ் ஆகி அங்க போனே கஸ்டமர் எல்லாம் கூப்பிட்டு ரொம்ப சங்கடப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் என்ன பண்ணேன்னா, எனக்கு ஒரு 25 பீசஸ், ஒரு பீஸ் அப்ராக்சிமேட்லி 300 வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து மேக்கிங் காஸ்ட் வந்து ஒரு அரௌண்ட் ஒரு 200 குள்ள வருதுன்னு வைங்க. சோ நான் என்ன பண்ணேன்னா, நான் அதை பத்தி கவலையப்படாம நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எல்லாருக்குமே அந்த 20-25 பீப்புளுக்கும் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து மறுபடியும் வேற ஒரு கொரியர்ல இருந்து நான் பார்சல் பண்ணி வைக்கிட்டேன். முக்காவாசி பேருக்கு வந்து அதை சொல்லவே இல்ல, அவங்களுக்கு அது பெரிய சர்ப்ரைஸா போயிருச்சு. சோ நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி என்ன சொன்னாங்கன்னா, ப்ரோ நான் இது மாதிரி எதிர்பார்க்கவே இல்ல, எப்படி இப்படி பண்ணீங்க, ஏன் இதுக்கு ஏன் இப்படி பண்ணீங்க, கொரியர் வந்து அப்படிதான் இருக்கும்னு எல்லாம் நிறைய பேர் சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்னா, சி அக்கௌண்டபிலிட்டிங்கிறது ரொம்ப முக்கியம், நாங்க வந்து என்ன இது வந்து எங்க மிஸ்டேக்கா இல்லைனாலும் அதை நாங்க பொறுப்பெடுத்துக்கணும், ஏன்னா நீங்க கஸ்டமர் காசு கொடுத்துருக்கீங்கிற மாதிரி சொன்னேன். சோ அவங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி. சோ இப்ப அதுல பாதி பேர் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரெகுலரா வந்து என்னன்னா ஆர்டர்ஸ் குடுக்கறாங்க. சோ இப்போ அது வந்து எனக்கு என்னன்னா, அதை வந்து நான் லாஸா பாக்கல,
0: என்ன எதிர்பார்ப்பாங்க, நல்ல சர்வீஸ் இருப்பாங்க, நல்ல குவாலிட்டி இருப்பாங்க, அது கமர்ஷியலா கிடைக்குதுன்னு பார்ப்பாங்க. இந்த மூணையும் நம்மளால மீட் பண்ண முடியுது அப்படின்னா, எஸ் கொஞ்சம் ஒரு பிசினஸ் மேனா வந்து சஸ்டைன் பண்ணக்கூடிய பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதை ரொம்ப கரெக்டா பட் பிளான் பண்ணி பண்ணீங்களான்னு தெரியல, பட் ரொம்ப பெர்ஃபெக்டா பண்ணிருக்கீங்க. சோ இந்த மாதிரி இன்னும் மாதிஷ்ட பேசுறது நிறைய விஷயங்கள் இருக்கு, தொடர்ந்து பேசலாம். கேட்டு ரசிட்டு இருக்கீங்க சித்திரச்சவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில உணவு தொழில் முனைவரா மாதேஸ்வரன் பேசிட்டு இருக்காரு, நிறைய ப்ரொஃபஷனல்ஸும் கூட. சோ பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம், பட் அதுக்கு முன்னாடி நம்ம நிகழ்ச்சியில சிறு விளம்பரம்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய். நல்வாழ்த்துக்கள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்.

0: கேஎம்சிஹெச் மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 மணி முதல் மதியம் 3 மணி வரை நடைபெற உள்ளது.
1: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
0: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
1: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் கேஎம்சிஹெச் மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7417884111.

0: 5:37 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5 நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க. சித்திரச்சிவனம், எஸ் ரைட். அவரோட ஸ்டோரி கூட ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு நினைக்கிறேன். பட் எங்க ஏஜ்ல ஒரு மூணு கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷனை பாக்குறோம், அதுல வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் ட்ரை பண்ணும்போது அது மிகப்பெரிய சக்சஸ் கொடுக்குது. ஒய் நாட்டு தகையை காம்படிஷனா பாக்கணும், அதை வந்து நம்ம அடிச்சுட்டு போறதுக்கான ஒரு ஃபார்வர்டுக்கு கொடுக்குற கீ மாதிரி எடுத்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி விஷயம். அப்புறம் எப்படி இன்னோவேட்டிவா பண்றீங்கன்னு கேட்டா, ஒரு இடத்துல இருந்து பண்ணாதானுங்க அது. நம்ம வந்து கலெக்டிவா நிறைய விஷயம் இன்ஸ்பெக்ட் பண்ணி எடுத்தோம், அது பிதமா இன்னும் ஒரு இனோவேஷனா தெரியுமே அப்படின்னு மாதிரி டீச்சருக்கு பேச சொல்லியா தரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குல்ல. எஸ், நம்ம நிகழ்ச்சியில் பேசிட்டு இருக்காரு உணவு தொழில் முனைவோர் மாதேஷ் அவர்கள். சொல்லுங்க மாதேஷ், இன்னும் உங்ககிட்ட இருந்து நாங்க நிறைய கேட்க வேண்டியிருக்கு, நீங்க நிறைய சொல்ல வேண்டியிருக்கு.
1: நீங்க என்ன கேட்டாலும் பதில் சொல்லுங்க, நான் ரெடி.
0: எஸ் ரைட். சோ இப்போ இந்த ப்ரொஃபஷனல் இருந்துகிட்டு

0: டீச்சிங் அப்படின்னு நம்ம போகும்போது அதில் நிறைய ஒரு மெனக்கெடலும் நிறைய ஒரு அப்டேட்டும் பண்ண வேண்டிய விஷயம் இருக்கும். இதுக்குண்டான டைமையும் இதுக்குண்டான டைமையும் எப்படி நீங்கள் கரெக்டாக ஸ்பிட் பண்ணிக்கிறீங்க, அது எப்படி பாசிபிளாக இருக்கு?
1: ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நமக்கு நிறைய டைம் இருக்கு, நம்ம வந்து அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது இல்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்மளோட ஸ்லீப் சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 hours தான். மேபி நம்ம 8 hours எடுத்தோம்னா கூட 8 hours போக மீதி வந்து என்னன்னா 16 hours பக்கம் நமக்கு இருக்கு. அந்த 16 hours நம்ம 16 hours மீறி போனா எவ்வளவு நேரம் நம்ம வேலைக்கு போயிருவோம், அதுல ஒரு 8 hours போவோம். மீறி நமக்கு இன்னொரு 8 hours வந்து நம்ம சும்மாவே தான் இருக்கு. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம லேஜியா ரெஸ்ட் எடுத்துட்டு போன் பார்த்துட்டு, ஸோ இது மூலியமா நம்ம வந்து என்ன டைம் கில் பண்ற மூலிய டைம் வந்து யூட்டிலைஸ் பண்றதே இல்லை. ஸோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்ம டைம் யூட்டிலைஸ் பண்ணும்போது இந்த எல்லா எல்லாத்துக்குமே டைம் இருக்கு. இதுக்கு மட்டும் கிடையாது, உங்களுக்கு ஏதாவது ஒரு பெயிண்டிங் பண்ணமா அதுக்கும் டைம் இருக்கு. நம்ம நம்ம நம்ம லைஃப்ல வந்து நமக்கு இலவசமா கிடைக்கிறது டைம் மட்டும்தான்,
0: அப்புறம்
1: இல்ல ஆக்சுவலி என்னன்னா எனக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு பர்மனண்டா இதுதான் என்னோட எய்ம், நான் இப்படிதான் ஆகணும் அப்படிங்கற எனக்கு ஒரு ஆசையே கிடையாதுங்க. லைக் அதாவது என்ன ரோலிங் ஸ்டோன் இந்த ரிவர் பாங்க, ஆத்துல வந்து என்னன்னா ஒரு கல்லு உருண்ட கல்லு வந்து ஓடுதுன்னா ஓடிட்டே இருக்கும், அது அது எங்க ஓடுதுன்னு அதுக்கு தெரியாது, ஆனா அது ஏதோ இடத்துக்கு போய் சேர்ந்துரும் இல்லையா, அந்த மாதிரி ஏதோ இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அவ்வளோ. அதாவது நீங்க இப்பவே ஆல்ரெடி ஒரு ரெண்டு விஷயம் பண்ணிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து என்கேஜ் ஆகும்போது இன்னொரு புது விஷயம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்கா பிரெயின்குள்ள வந்து பைங் அப்படின்னு தோணும். கண்டிப்பா இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும் எனக்கு ரொம்ப ஆசைங்க. ஒண்ணு இல்ல எனக்கு வந்து இப்போ என்னன்னா எங்க வீட்டுக்கு மேல ஒரு சின்ன ஒரு ரூம் எடுக்கலாம்னு எனக்கு ஒரு தாட் இருக்கு. அதையும் நம்மளே எடுக்க கூடாதுன்னா எனக்கு ஒரு ஆசை தோணுது.
0: எங்க 120
1: பண்ணமா அதையும் நம்மளே பண்ணக்கூடாது, நம்மளால ஏன் முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு
0: அதுக்கு ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா இந்த கேக்கு வச்ச மாதிரி?
1: இல்ல இல்ல இல்ல.
0: ஓகே ரைட். சோ இந்த மாதிரி இன்னும் அடுத்து ஏதாவது ஒரு விஷயம் கவனம் செலுத்தணும், இப்ப வந்து டீச்சர் துறையில இருக்கும், ஆசிரியர் துறையில இருக்கும், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இன்னொரு துறையை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற கனவு இருக்கா உங்களுக்கு, வேற ஏதாவது பண்ணணும் ஆசை இருக்கா?
1: இல்ல இல்ல கண்டிப்பா இருக்குங்க, கண்டிப்பா இருக்கு. ஏன்னா வந்து என்னன்னா நம்ம ஒண்ணும் இல்லைங்க, வெரி சிம்பிள், ஏஐ வந்து பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டு இருக்கு வேர்ல்ட. நம்ம வந்து பாத்துட்டீங்கன்னா ஏதோ ஒரு ஒரு டேலண்ட வச்சுட்டு ஒரு ஸ்கில்ல வச்சுட்டு சர்வை பண்ண முடியுமானா முடியாது. ஸோ எனக்கு வந்து என்ன ஆசை அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா களவும் கற்றுமற அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் கத்துக்கணும்னு ஆசை. கத்துட்டு இன்கேஸ் ஏஐ வந்து என்னோட டீச்சிங் ஃபீல்ட டாமினேட் பண்ணிடுச்சு, எனக்கு வந்து நாளைக்கு வேலை இல்லை அப்படின்னா எனக்கு பரவாயில்ல, ஓகே ஃபைன், எனக்கு வேற வேலை இருக்கு. நாளைக்கு கேக் செய்யறதுல வந்து ஏஐ வந்து என்ன ஒரு பயங்கரமான டெக்னாலஜி கொண்டு வந்துட்டாங்க, ரெவல்யூஷன் கொண்டு வந்துட்டாங்க, ஓகே ஃபைன், எனக்கு வேற வேற ஒரு விஷயம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு எப்பவுமே கான்பிடண்டா இருக்கணும். அதுதான் என்னோட கொள்கை.
0: ஒரு படத்துல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அவன் ஏ பியை தாண்டி சியும் யோசிப்பாண்டா அப்படின்னு ஒரு படத்துல ஒரு டைலாக் இருக்கு, அது மாதிரி ஏ கமா பி கமா சி கமா டின்னு போயிட்டே இருக்கலாம்னு தோணுது
1: இல்லையா? அவ்வளவுதான்.
0: ரைட், இதுக்கெல்லாம் இன்ஸ்பயர் யாரு உங்களுக்கு? ஏன்னா நீங்க சொல்றீங்க மென்டலி டிசார்டரா கூட இருக்கலாம், பட் அது அப்படி கிடையாது, ஒரு இன்னோவேஷன் நோக்கி போற ஒரு என்ன சொல்றது ஒரு உந்து சக்தியா தான் நான் பாக்குறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் எங்க இருந்து எடுத்துக்கிறீங்க? புக்ஸ் படிக்கிறதுனாலயா இல்ல வீட்டுல யாராவது அந்த மாதிரி இருக்காங்களா?
1: நிறைய ரீடிங் தான் பேசிக்கலி வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம இப்போ நீங்க நார்மலா ஒரு இந்த செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் எல்லாம் படிப்பாங்க. சோ அந்த மாதிரி நீங்க படிக்கும் போது என்ன ஆகும்னா உங்களை நீங்களே உந்துதல் படுத்த ஆசைப்படுவீங்க. ஆனா நீங்க செல்ஃப் ஹெல்ப் புக்கை தவிர்த்துட்டு நீங்க வந்து என்னன்னா நாவல்ஸ் நிறைய படிச்சு பாருங்களேன், கதைகள் நிறைய படிச்சு பாருங்க, அவங்க வாழ்க்கை மேல ஒரு ஈர்ப்பு வரும். எனக்கு இன்ஸ்பிரேஷனா நிறைய பேர் இருந்தாங்க.

0: என்னுடைய டீச்சர்ஸ் இருந்தாங்க, என்னுடைய அம்மா இருக்காங்க, என்னுடைய மாமா இருக்காங்க, இவங்க எல்லாருமே எனக்கு பயங்கரமா இன்ஸ்பிரேஷனா இருந்தாலும்
1: எனக்கு
0: இதை வந்து ஒரு பிராக்டிகாலிட்டிக்குள்ள இதெல்லாம் பாசிபிள் அப்படின்னு கொண்டு வந்தது வந்து இந்த புக்ஸ் தான். புக் இல்லைன்னா கண்டிப்பா இது சாத்தியம் இல்லைன்னு நான் ஃபீல் பண்ணேன்.
1: எஸ், நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேக்கை வந்து நான் ட்ரை பண்ண போனேன், பட் ஆனா இங்கே சுத்தி இருக்கக்கூடிய இடங்களை வந்து பார்த்தா அது இன்னும் கொஞ்சம் சின்னதா இருந்தது. ஒரு லைப்ரரியில ஒரு புக் எடுத்து பார்க்கும்போது, ஒரு ஃபாரின் ஆத்தர் எடுத்து பண்ணது பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இன்னோவேட்டிவா பண்ணலாம்னு தோணுச்சு அப்படின்ற விஷயம் தான். ஸோ உலகம் ரொம்ப பெருசு, அதுல இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப பெருசு, அதை கரெக்டா பயன்படுத்திக்கணும் நினைக்கிற மனசு வேணும் அப்படிங்கிற மாதிரி தான். பட் ஒரு உங்களுக்கு ஏஜ் என்ன இருக்கும்? ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30+
0: 30 அப்்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா
1: இதுவே எப்படி நடந்து தெரியல.
0: அந்த 30 வயசுங்கிறது வந்து என்னன்னா, நம்ம எவ்வளவு பெரிய வருஷம் அதெல்லாம் நீங்க யோசிச்சு பாருங்களேன், எத்தனை விஷயம் நடந்திருக்கும். ஆனா இந்த 30 வயசு வந்து எனக்கு என்னமோ, நான் இப்பதான் குழந்தை பையனா ஏபிசிடி எழுதுன மாதிரி இருந்துச்சு, ஹோம்ஒர்க் பண்ணாம போய் எனக்கு அந்த பயந்துட்டு ஒரு வயித்துல ஒரு ஃபீலிங் வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி இப்பதான் வந்த மாதிரி இருக்கு. ஆனா இப்ப வந்து பாத்துட்டீங்கன்னா 30 வயசு ஆயிடுச்சு, நான் 4 பேருக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். எனக்கு வந்து என்னன்னா, இந்த 30 வருஷமே இவ்வளவு ஷார்ட்டா இருக்குன்னா, நம்மளால ஏபிள்டு ஏஜ் சொல்லுவாங்க இதெல்லாம். சோ இந்த 30 வயசு 40 வயசு வரைக்கும் நம்மளால முடியும் எல்லாமே. அந்த 40 வயசுக்கு மேல நம்மளால எதுவுமே முடியாது. அப்போ இந்த 30 வருஷம் 40 வருஷமே நமக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, சாரி இந்த 30 வருஷம் 40 வருஷமே சீக்கிரமா தீந்துருச்சுன்னா, அந்த மீதி இருக்கிற 20 வருஷம் 30 வருஷம் வந்து எவ்வளவு சீக்கிரமா தீந்துரும்னு யோசிச்சு பாருங்க. அந்த டைம்ல நம்மளால எதுவும் பண்ண கூட முடியாது.
1: இல்ல உண்மைதான் நீங்க சொல்றது. ஏன்னா
0: முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம மனசுல நினைக்கிற எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிருந்தோம்.
1: எஸ், கூடிய சீக்கிரத்துல நீங்க மேல வீடு எடுத்து அது நீங்களே கட்டுற மாதிரியான விஷயங்கள் நடக்கட்டும், சரிங்களா?
0: நிறைய பேர் வந்து என்னன்னா இந்த கேக் எல்லாம் எப்படி செய்யறது ப்ரோ இதோட ரெசிபி என்னன்னு கேட்பாங்க. நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட சொல்லியிருக்காங்க டே உன்னோட ரெசிபி உன்னோட சிக்னேச்சர் ரெசிபி, நீ ஏதோ படிச்சுக்கிட்டு நீ வந்து என்ன கஷ்டப்பட்டு கத்துருக்க, யாருகிட்டையும் சொல்லக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, அவங்களும் நல்லா இருக்குமே, எதுக்கு போய் அவங்களுக்கு நம்ம இதை கத்து கொடுக்காதனால அவங்க கத்துக்காம இருக்க போறாங்களா? அவங்களுக்கு தேடுதல் இருந்தா கண்டிப்பா கத்துப்பாங்க. அதனால அவங்களுக்கு கத்து கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கேன். நிறைய பேர் அந்த மாதிரி என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. சோ அண்ட் ஆல்சோ ஆஸ் அ டீச்சரா நம்ம வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஃபிகர் தான். நீங்க வந்து நீங்க ஒரு 10 நிமிஷம் ஒருத்தர் முன்னாடி பேசிட்டீங்கனாலே அவங்க உங்க கூட அட்ராக்ட் ஆயிருவாங்க. சோ இன்ஸ்பிரேஷனலா இருக்கிறதுக்கு எதுவும் பஞ்சம் இல்ல, அதை மெயின்டைன் பண்றதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
1: ஆனா நீங்க பேசுற எல்லா இடங்களையும் நீங்க செய்யற எல்லா விஷயங்களையும் டீச்சர் எட்டி பாத்துறாரு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்சதுன்னா அதை சொல்லி கொடுக்கறவாதான் டீச்சரு, அதையே நான் வந்து மறைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சோ ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நீங்க சொல்லி கொடுத்து, இப்ப வீட்லயே கூட இருக்கட்டும், ஒய்ஃபா இருக்கட்டும் இல்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்கட்டும், நீங்க சொல்லி கொடுத்து அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிருக்காங்களா?
0: கண்டிப்பா எல்லாமே பண்ணிருக்காங்க. என் வைஃப் வந்து என்னோட மேரேஜுக்கு முன்னாடியே நான் வந்து இந்த கேக் பிசினஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்.
1: ஓகே.
0: என் மிஸ்ஸஸ் வந்து பாத்தீங்கன்னா, என் மிஸ்ஸஸ் நான் தான் பழக்கி விட்டேன். அதே மாதிரி வந்து பாத்துட்டீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒருத்தர் தேடுதலோட இருக்காங்க, அவங்க வந்து தேடுதலோட கேக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க அதை பண்ணுவாங்க.
1: என்கிட்ட
0: கேட்டவங்க முக்காவாசி பேர் வந்து என்னன்னா, அதை ஒரு பிசினஸா எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க இன்னும். சோ எனக்கு வந்து அது கொஞ்சம் சந்தோஷம் தான். ஏன்னா அவங்க என்னோட காம்படிஷன் கிடையாது, என்னதான் அவங்க ஏன்னா அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதை திரும்ப திரும்ப நான் சொல்லி தந்ததை பண்ண முடியுமோ இல்லைய, அவங்க வந்து புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும் நினைக்க மாட்டேங்கிறாங்க. நமக்கு வந்து என்னன்னா, ஒண்ணும் இல்ல, நான் ஒரு தடவை ஆக்சிடென்டலா ஒரு கேக் செய்யும் போது என்னாச்சுன்னா, ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, பூஸ்ட் பிளேவர்ல எனக்கு கேக் வேணும்னு கேட்டாங்க. பூஸ்ட் பிளேவர்ல ஒரு கேக்கா அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லி பூஸ்ட் பிளேவர் செஞ்சதுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு காபி தூள் வந்து என்ன கொஞ்சம் அதுல கொட்டிருச்சு.
1: ஐயோ, இது வித்தியாசமா இருக்கே அப்படிங்கறது.
0: ஓகே ஃபைன், காபி தூள் கொட்டிருச்சே, அதை வச்சு என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நான் அந்த க்ரீம் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது செம சூப்பரா இருக்கு, அது பூஸ்ட் விட செம டேஸ்டா இருக்கு. சோ அப்ப அதை நான் ஒரு தனி ஃபிளேவரா என்னோட மெனுல வச்சுட்டேன். அதுக்கு பேர் பூஃபின்னு பேர் வச்சுட்டேன்.
1: காபி பிளஸ் பூஸ்ட் பூஃபி. இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம். சோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட்லாம் நடந்தது பெரிய ஹிட் ஆயிருக்கு. இந்த மாதிரி வேற ஒரு விஷயம் இருக்கு, அதாவது
0: அவசியம் இல்ல. இப்போ நான் கேக் செய்ய கத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தேன் இல்லீங்களா, இந்த கேக்

0: கேக்ஸே கத்துக்கிட்டு இந்த பிசினஸ் உள்ளுக்குள்ள போற வரைக்கும் நான் மினிமம் ஒரு 50 கேக்ஸ் செஞ்சிருப்பேன். அந்த 50 கேக்குமே வந்து சாப்பிட்டுருப்பாங்க, இல்லன்னா பாதிக்கு பாதி எங்க வீட்டு எங்க வீதியில் இருக்க ஸ்ட்ரீட் டாக்ஸ் தான் சாப்பிட்டுருக்கும். காரணம் என்னன்னா எல்லாமே எக்ஸ்பிரிமெண்ட்ஸ். இதை வச்சு கேக் செய்ய முடியாதா, ஏன் நம்ம ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட்டை வந்து உள்ள போட்டு கேக் செய்ய முடியாதா, இப்படி வந்து ஏதோ ஒண்ணு நம்ம வினோதமா பண்ணி பண்ணி பண்ணி கடைசியில் நம்ம ஃபைனலைஸ் பண்ண எஸ்ஓபி வந்து நம்ம ஒரு மெனுவா வச்சுக்கிறோம்.
1: சூப்பர்ல. ஆனா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வந்து நிறைய சப்போர்ட் பண்ணிருக்காங்க. நீங்க சொல்லி கொடுக்குற இல்ல நீங்க செஞ்சு கொடுக்குற விஷயங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டாலும் ஆரம்பத்துல, இப்ப அதுக்கப்புறம் நல்லா இருக்குன்றதுக்கு அப்புறம் சாப்பிட்றது வேற, பட் ட்ரை பண்ணும்போது ஒரு கண்டிப்பா ஒரு ஜர்க் இருக்கும், ஆஹா எப்படி இருக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை வந்து கரெக்டா ட்ரை பண்ணிருக்காங்கல்ல அவங்களும்.
0: ஆக்சுவலி வந்து பாத்துட்டீங்கன்னா எனக்கு ஒரு தம்பி இருக்கான், எனக்கு ரெண்டு மூணு தம்பி இருக்காங்க. ஒரு தம்பி ஸ்பெசிபிக்கலா என்ன, நம்ம கேக் செய்யும் போதெல்லாம் அவர்கிட்ட கொடுத்து கொடுத்து அவருக்கு கேக்குனா லைஃப்ல பிடிக்கவே பிடிக்காதுங்கிற மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்துட்டாரு.
1: ஐயோ,
0: ஆனா வேற வழி இல்ல, இன்னைக்கு வரைக்கும் நான் ஏதாவது புதுசா ட்ரை பண்ணனா அவரை தான் கூப்பிட்டு.
1: எங்க டெஸ்டிங் பீஸாங்க அவர் உங்களுக்கு. சோ இந்த மாதிரி ஜாலியா ஃபன்னா ஒரு இன்னோவேட்டிவா நிறைய நிறைய விஷயங்கள் பண்ணக்கூடிய மாதிஷோட தான் பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM ல சித்திரைச்சி மாநிலத்துல மாதிஷ் பேசிட்டு இருக்காரு, உணவு தொழில் முனைவோர். நம்ம நிகழ்ச்சியில பாடலுக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம், கேளுங்க ரசிங்க.

0: 5:54 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு வச்சிருக்கீங்க. இது சித்திரச்சவனம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வந்து பன்முகத்திறன் அப்படின்னு சொல்லணும், உணவு தொழில் முனைவர் அப்படின்னு ஒரு கட்டத்தில் என்ன வந்து அடைக்கல முடியாதுங்க, நான் யார் தெரியுமா அப்படின்ற மாதிரி மாதேஷ் நிறைய விஷயங்கள் பேசி பகிர்ந்துட்டு இருக்காரு. சொல்லுங்க மாதேஷ்.
1: சொல்லுங்க சார்.
0: ரைட். சோ நீங்க வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ஃபேமிலிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க பண்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஒரு இடத்துல போயிட்டு இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்க. இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் கத்துக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒண்ணு மட்டும் பத்தாது, இந்த மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் வந்து நிறைய நம்ம டாமினேட் பண்ணா கூட இன்னொன்னு போயிட்டு இருப்பேன் அப்படின்ற விஷயம். நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் இருந்து உங்களுடைய மாணவர்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக்கூடிய இந்த மாதிரி தொழில் முறையான விஷயங்கள் வந்து டீச் பண்றது உண்டா இப்பவே?
1: ஓகே, என் மாணவர்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்னா ஒரே ஒரு விஷயம் தான். நம்ம வந்து என்னன்னா எக்ஸ்ப்ளோரேஷன் அப்படின்னு ஒன்னு இருக்கணும், தேடுதல். நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் தேடி தேடி போகும்போது நமக்கு யூனிவர்ஸே வந்து என்னன்னா நமக்கு அதை கொண்டு வந்து சேர்த்திடும். இப்போ நம்ம பாட்டுக்கு வந்து ஐடியா இருந்துட்டு மேபி நீங்க ஒரு ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க, நீட் எக்ஸாம் இருக்கு, இந்த மாதிரி ஏதோ எக்ஸாம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணி நீங்க அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நீங்க தேடி போய் ப்ரிப்பேர் பண்ணும், உங்ககிட்டவே வருது அப்படிங்கறதுக்காட்டி அதை மட்டும் நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களால வந்து என்னன்னா கிராக் பண்ண முடிஞ்சா கூட அதை அவ்வளவு எளிமையா கிராக் பண்ண முடியாது. சோ நமக்கு அந்த தேடுதல்ங்கிற அந்த அந்த எண்ணம் வந்து இருந்துட்டே இருந்தா மட்டும்தான் நம்மளால அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் லைஃப்ல.
0: ஓகே. ஸோ இந்த விஷயம் கையில் ஒரு தொழில் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய ஸ்கூலில் உங்களுடைய மாணவர்களுடைய பிறந்தநாளுக்கோ இல்லை மாதிரி கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய பிறந்தநாளுக்கோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதை நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறது உண்டா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம்?
1: அப்கோர்ஸ் நான் பண்றது உண்டு. பட் ஆனா என்ன பிரச்சனை அப்படின்னா இன்னைக்கு நான் ஸ்கூல்ல இருந்து ஒரு கேக் ஆர்டர் வருது, நான் அந்த கேக் கொண்டு போய் ஸ்கூல்ல குடுக்கறேன் அப்படின்னாலோ இல்ல அது சார்ந்த இடங்கள்ல குடுக்கறேன்னாலோ அது வந்து அந்த ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்க்கு வந்து அது கை கொடுக்காது. சம்பந்தப்பட்ட வேலைகள் மட்டும்தான். வெளியே வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டா நான் ஒரு பொருளை கொண்டு போய் கொடுக்க மாட்டேன், அவங்க பேரண்டா கூப்பிட்டு நான் வீட்டுல கொண்டு வந்து குடுக்கறேங்க அப்படிங்கறதுக்கு அக்செப்ட் பண்ணா மட்டும்தான் நான் அந்த
0: டிசிப்ளினான ஒரு பிசினஸ்மேனா இருப்பீங்க போல இருக்கே. ரைட். ஆனா இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய பெரிய விஷயங்களுக்கு வழி கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி ஒரு கேக் வந்து கொடுக்கும்போது பார்சல் வந்து பாத்தீங்கன்னா அன்சாட்டிஸ்பைடு கஸ்டமருக்கு வந்து நீங்க ஒரு தானாவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணது. நீங்க சொன்ன மாதிரி அது வந்து நெகட்டிவா பார்க்காம ஒரு இன்வெஸ்ட்மெண்டா பார்த்தோம், இன்னைக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து ரெகுலரா கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இதுவும். ஏன்னா பிசினஸ் பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெருசா பார்க்கப்படுற விஷயம். நீங்க அதை எப்படி பாக்குறீங்க?
1: ஆக்சுவலி வந்து என்னன்னா பிசினஸ்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆத்மார்த்தமா பண்ணணுங்க. நம்ம பாட்டுக்கு கேஷுவலா வந்து என்னன்னா நம்ம சரி இது இதனால எனக்கு ஒரு 500 வருது, இதனால எனக்கு ஒரு 1000 வருது அப்படின்னு பண்ணும்போது நமக்கு வந்து அந்த அந்த ஒரு பிசினஸ் மட்டும்தான் நம்ம கையில இருக்கும்.
0: கரெக்ட்.
1: சோ இதுவே நீங்க வந்து என்னன்னா ஆத்மார்த்தமா பண்ணும்போது நீங்க பிசினஸ் பார்க்க மாட்டீங்க, கன்சியூமர்ஸ பாப்பீங்க. சோ கன்சியூமரோட ஸ்மைல் தான் நமக்கு மிகப்பெரிய வெற்றியோ ஒழிய நம்ம நம்ம அந்த கன்சியூமர் கொடுக்குற அமௌண்ட் வந்து நமக்கு மிகப்பெரிய வெற்றி கிடையாது. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்னொரு ஆர்டர் கொடுப்பாங்க. ஆனா நீங்க அமௌண்ட்டை மட்டும் பாத்துட்டு சரி அப்பாடி இதை தள்ளி விட்டுறலாம், பழசா இருக்கு தள்ளி விட்டுறலாம் அப்படி எல்லாம் நினைச்சோம்னா கண்டிப்பா வந்து என்னன்னா இன்னொரு தடவை அந்த கஸ்டமர் வந்து நம்ம கிட்ட வர மாட்டாங்க. சோ பிசினஸ்க்குன்னு ஒரு எத்திக்ஸ் இருக்கு, அந்த எத்திக்ஸை ஃபாலோ பண்ணா பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கலாம்.
0: பட் இதெல்லாம் எவ்வளவு எக்ஸ்பிரிமெண்ட் பண்ண முடியுது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஒன்னு பிளஸ் நடக்க போகுதா இதை வந்து கத்துக்க முடியுது இல்லையா தொழில பொறுத்த வரைக்கும்?
1: பண்ணலாம். நீங்க வந்து ஆக்சுவலி நம்ம எதையுமே ப்ராஃபிட் இல்லாம நம்ம பண்ண போறது இல்ல, எல்லாத்தையுமே ப்ராஃபிட்டோட தான் பண்ண போறோம். சோ அந்த ப்ராஃபிட்டை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? சோ இப்ப எனக்கு ஸ்கூல்ல இருந்து ஒரு இன்கம் வருது, அந்த இன்கம் நான் வந்து என்னன்னா என்னோட லைஃப் எக்ஸ்பென்சஸ்க்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு பிசினஸ்ல இருந்து வர இன்கம் வச்சு நான் என்ன பண்ண போறேன்? சோ மீறி போனா அதை லைஃப் எக்ஸ்பென்ஸ்க்குள்ள போடுவேன், இல்லைன்னா என்ன

0: ஸ்டிச்சஸ் அப்கிரேட் பண்ணுவேன். நான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுதான் என்னோட அப்கிரேடு. சோ ஒரு தடவை ஒரு அவன் வாங்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான், அது ஒரு 5 வருஷத்துக்கு இருக்கும். சோ ஆனா அந்த 5 வருஷத்துக்கு கிடைக்கிற லாபத்தை எல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம நினைச்சா நம்ம என்ன பண்ணலாம்னா தேவையில்லாம அன்னெசரியா செலவு பண்ணலாம். அதை விட்டுட்டு உங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்காக புதுசு புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது ஒண்ணு இல்ல. நீங்க ஒரு 5-6 கடை இருக்கு உங்க ஊர்ல உங்களுக்கு கம்ப்யூட்டர்ஸா, அந்த கடைகளுக்கு எல்லாம் போய் நீங்க எல்லாத்தையுமே டேஸ்ட் பண்ணிட்டு வாங்க, அவங்கள விட பெட்டரா கொடுக்கணும்னு நினைங்க. இதுவுமே ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் இல்லையா?
1: நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம் மாதேஷ். நீங்க நிகழ்ச்சியில இருந்து நிறைவா விடைபெறும் போது நம்மளுடைய உணவை விரும்பக்கூடிய நேர்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயம் என்ன?
0: அதாவது பாய்சனிஸ் இந்த போர்ஷன், அதாவது நீங்க என்ன வேணாலும் சாப்பிடலாம், என்ன வேணாலும் சாப்பிடலாம், எவ்வளவு வெரைட்டி வேணாலும் சாப்பிடலாம், ஆனா அதுக்கும் ஒரு அளவு இருக்கு. சோ நான் கேக் விக்கிறேன் அப்படிங்கிற கட்டி நான் வந்து என்னன்னா கேக் எல்லாம் நல்லா இருக்கும், நான் நல்லதை மட்டும்தான் போட்டு விக்கிறேன்னு எல்லாம் கிடையாது. சக்கரை இல்லாம கேக் செய்ய முடியாது, மைதா இல்லாம நல்லா டேஸ்டா செய்ய முடியாது. சோ எல்லாத்தையுமே ஒரு கோஷன் ஒரு போர்ஷன்ல எடுத்து பழகினீங்க அப்படின்னா லைஃப் லாங் நீங்க அந்த கேக் சாப்பிடலாம், இல்லைன்னா 30 வயசுக்கு மேல சாப்பிட முடியாது.
1: தேங்க்யூ சோ மச் மாதேஷ் உங்களுடைய டைமுக்கு. சோ நிறைய நிறைய விஷயங்கள் ரொம்ப கிறிஸ்பா சொன்னீங்க, நிறைய விஷயங்களை. தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். மற்றும் பன்முக திறன் கொண்டதா அப்படின்னு விஷயங்கள் பேசினார் மாதேஷ். சோ நிகழ்ச்சி தொகுப்பு வரை நான் உங்கள் சிவா. தினமும் காலை மணி 8:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் நமது எஃப்எம் 103.3.
2: FM 103 இசையோடு என்றும் நீங்கள்.
3: நேரம் 6 மணி. FM Rainbow 103 கோவையில் நேயர்கள் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி பூச்செண்டு.

0: நேரம் 6:34 30 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில பூச்செண்டு நிகழ்ச்சியில நாம இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கும் நாளைக்கும் என்னென்ன நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு 7:30 ஏறும் நிகழ்ச்சியில உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமர பயன்பாட்டில் குமிழ் தேக்கு என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். 10 மனதோடு ரெயின்போ நேர் விருப்ப பாடல்கள் கேட்க போறீங்க. இன்னைக்கு கோவை மாவட்ட நேயர்கள் பங்கெடுத்துக்கலாம். நாளைக்கு காலையில 7:50 முன் செலடா நிகழ்ச்சியில சுற்றுச்சூழல் ஆர்வலர் தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள் வழங்கக்கூடிய உரை கேட்கலாம். 9:02 உலக ஹெப்படைட்டிஸ் தினத்தையொட்டி ஹெப்படைட்டிஸ் குறித்த விழிப்புணர்வு, கல்லீரல் ஆரோக்கியம் மற்றும் நோய் தடுப்பு முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் மெடிக்கல் கேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்கள். 11:30 வண்ணப்பூக்கள் சாய்வு நாற்காலி மூத்தோருக்கான இந்த நிகழ்ச்சியில ஓய்வு பெற்ற வேளாண் இணை இயக்குநர் சபா நடேசன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில கிராமப்புற தொழில்கள் புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நாளைக்கு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில தென்சேரி மலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் காய்கறி மற்றும் கீரை விதைகள் விற்பனை செய்வது குறித்து அதன் செயலாளர் கே ரவிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் உங்களுக்காகவே காத்திருக்கு. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

மாணவன் படத்துல இருந்து சங்கர் கணேஷ் இசையமைப்புல எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசிலா பாடிய பாடல் கேட்டோம். பாடலாசிரியர் வாலி. 6:10 கேட்டுட்டு இருக்கீங்க பூச்செண்டு. ஓகே, இன்னும் வரலையே, என்ன வரலையே, வானிலை அறிக்கை வரலையே அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா 31°C, குறைந்தபட்சமா 24°C இருக்கும். அதே போல திருப்பூர்ல அதிகபட்சமா 34°C, குறைந்தபட்சமா 25°C. ஈரோட்டில் அதிகபட்சமா 35°C, குறைந்தபட்சமா 26°C. சேலத்துல அதிகபட்சமா 34°C, குறைந்தபட்சமா 25°C. ஊட்டியில அதிகபட்சமா 22°C, குறைந்தபட்சமா 17°C. பாலக்காட்டில் அதிகபட்சமா 30°C, குறைந்தபட்சமா 24°C அப்படின்னு சொல்லி சென்னை மெட் சென்டர்ல இருந்து வானிலை நிலவரம் சொல்லியிருக்காங்க. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க FM Rainbow 103 கோவையில் பூச்செண்டு.

0: காதல் காதல் காதல் காதல் போயின் காதல் போயின் காதல் காதல் காதல்.
1: இவள் ஒரு சீதை படத்திலிருந்து எஸ் ஜானகி கோவை முரளி பாடின பாடல் கேட்டோம். நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டுட்டு இருக்கீங்க. பூச்செண்டு நேரம் 6:14. எங்கெல்லாம் டிராஃபிக் இருக்கு அந்த அப்டேட் இன்னும் வரல.

அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கோயம்புத்தூரில் இந்த மதுக்கரை, கோவைப்புதூர், போத்தனூர், சிங்காநல்லூர் இந்த இடங்கள் எல்லாம் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. அதே போல் புது பஸ் ஸ்டாண்ட் டூ மேட்டுப்பாளையம் ரோடு இருக்கு இல்லைங்களா, அங்கேயும் டிராஃபிக்காக இருக்குது. அரசம்பாளையம் அந்த இடத்துல கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. கிணத்துக்கடவு இந்த இடத்துலையும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. அப்புறம் நீலாம்பூர், காலப்பட்டி, அரசூர் போகிற வழியெல்லாம் அங்கங்கே கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. வெள்ளமடை, வீரபாண்டி பிரிவு, இந்த குப்பைப்பாளையம் இந்த ஏரியாங்களையும் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. பெரியநாயக்கன் பாளையம் பக்கத்தில் கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது. இதெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய டிராஃபிக் அப்டேட். ஸோ அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்து பத்திரமா போங்க. கேட்டுட்ருக்கீங்க பூச்செண்டு.

கேட்ட பாட்டு ஹிட்லர் உமாநாத் படத்துல இருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைப்புல வாணி ஜெயராம் பாடினது. பாடலாசிரியர் கண்ணதாசன். 6:20 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் பூச்செண்டு கேட்டுட்டு இருக்கோம். 70s ஹிட்ஸை நாம் அப்படியே கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இதோ அடுத்த பாட்டு உங்களுக்காக.

ஆட்டுக்கார அலமையில படத்திலிருந்து சங்கர் கணேச சிமிப்புல பி சுஷீலா பாடின பாடல் கேட்டோம். 6:23:44 நம்ம எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில கேட்டு ரசிச்சிட்டு இருக்கீங்க பூச்செண்டு.

எஃப்எம் ரெயின்போ 103 வேலை இது வரைக்கும் கேட்டீங்க பூச்செண்டு. ஓகே, அதுக்கப்புறமா என்னன்னு கேட்டிங்கன்னா 6:40 டீ கடை நிகழ்ச்சி காத்திருக்கு. இன்னைக்கு அந்த நிகழ்ச்சியில் என்ன டாபிக் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் சும்மா இருந்தாலும் என் வாய் மட்டும் சும்மாவே இருக்க மாட்டேங்குதுங்க அப்படிங்கிற டாப்பிக்கில் தான் பேச போகிறோம். சில நேரங்களில் நம்ம இந்த பிரச்சனையில் வந்து போகவே கூடாது அப்படின்லாம் நினைப்போம், ஆனால் நம்ம வாய் இருக்கே நமக்கு முன்னாடி போய் அந்த பிரச்சனையை சிறப்பாக முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லி இன்னும் பெருசு பண்ணிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் ஏதாவது நடந்திருக்கு அப்படிங்கறத தான் நீங்க பகிர்ந்துக்க போறீங்க. அதுக்கு கால் பண்ணலாம் 0422 அப்படிங்கிற கோவைக்கான முன்னிணைப்பு என்ன இணைச்சிட்டு 2312103 அல்லது 2317046 அப்படிங்கிற நம்பருக்கு. நேர்களே, இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.

மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டுத் திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதி சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இப்படையின் நிறுவன தினத்தை முன்னிட்டு இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமன்றி மக்களுக்கு சேவையாற்றுவதிலும் இப்படையினர் இன்றியமையா பங்கு வகித்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மாமல்லபுரம் கடற்கரை கோவில் பகுதியில் 30 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். ராமேஸ்வரத்தில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன்பன், திரு மரிய வில்சன் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டிற்கு சென்ற முதலமைச்சர் திரு விஜய் அங்குள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொழில் வளர்ச்சியில் மட்டுமின்றி தொழிலாளர் நலனிலும் முன்மாதிரி மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தாவேக அரசின் கைது நடவடிக்கைகளுக்கு திமுக அஞ்சாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். பாளையங்கோட்டை மத்திய சிறையில் உள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்பவர்கள் மீது கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஏற்புடையது அல்ல என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வுகாண உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெரும்பாலான மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநில நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 90 முக்கிய அணைகளில் 50க்கும் மேற்பட்ட அணைகள் வறண்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல மாவட்டங்களில் 10 நாட்களுக்கு மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஏதுவாக சிறப்பு நிதியை மாநில அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சி வி கார்த்திகேயன், திரு ஆர் சக்திவேல் அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. அரசின் கொள்கை முடிவாக இருந்தாலும் பணி நியமனத்திற்கான நெறிமுறைகள் இதில் பின்பற்றப்படவில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பேருந்து விபத்து

0: மற்றும் பட்டாசு வெடி விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கப்படாததும் அந்த உத்தரவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தவறான முன் உதாரணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் அரசு பணி வழங்கும் உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை எதிர்த்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் பளுதூக்கும் பிரிவில் தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த ராஜா புத்துப்பாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவரது குடும்பத்தினர் தெரிவித்தனர். ஒலிம்பிக் போட்டியிலும் இவர் பதக்கம் வெல்ல வேண்டும் என்பதே தங்களது விருப்பமாகும் என்று அவரது சகோதரர் சுரேஷ்குமார் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: சிறு வயதிலிருந்து நானும் தம்பியும் கபடி தான் விளையாண்டுட்டு இருந்தோம். ஸ்கூல் லீவ் அப்போ ஸ்ட்ரென்த் ஏத்துறதுக்காண்டி ஜிம்முக்கு போனோம். அப்போ அங்கே உள்ள பெரிய பெரிய பிளேயர்ஸ்லாம் பார்த்து உனக்கு வெயிட் லிஃப்டிங் நல்லா வரும்டா, நீ இதில் ட்ரைனிங் பண்ணால் நீ உன் லைஃப் நல்லா இருக்கும்டா, வெயிட் லிஃப்டிங் ஏற்ற பாடி உனக்கு அப்படின்னு சொல்லி சீனியர்ஸ்லாம் பார்த்து சொன்னாங்க. அப்போ அதை பார்த்து எங்கள் அம்மா அப்பா கிட்ட சொன்னேன். அதுக்கப்புறம் நமக்கு அதுலேயே விளாட்றதுக்கு என்னென்ன வேணுமோ அந்த இதெல்லாம் பண்ணி கொடுத்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு சிறு வயதுலேருந்து எங்களை வளர்த்து வந்தாங்க. தம்பி வந்து பல இன்டர்நேஷ்னல் மெடல் பண்ணியிருக்கிறாங்க. நேற்று நடைபெற்ற கிளாஸ்கோவில் காமன்வெல்த் கேம்ஸில் சில்வர் பதக்கம், 65 கிலோ எடைப்பிரிவில் 286 கிலோ தூக்கி சில்வர் பதக்கம் வென்றுக்கிறாங்க. மேலும் மேலும் அவங்க வந்து ஒலிம்பிக் லெவலில் போகிறதுக்கு அவளுடைய ஆம்பிஷன் கண்டிப்பாக அவங்களுடைய லட்சியம் நிறைவேறும்.
0: தங்கள் மகனின் இந்த சாதனை தொடர் முயற்சிக்கு கிடைத்த வெற்றி என்று அவரது தாயார் பேச்சியம்மாள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
3: வேலை பார்த்து என் பிள்ளைய ஒரு நிச்சயத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு வெறித்தனமா நான் ரைவும் பாலும் பார்க்காம வேலை பார்த்து என் பிள்ளையில கொண்டு வந்தேன். அந்த பயிற்சி அடுத்தடுத்து விளையாட விளையாட எனக்கு சந்தோஷம் தான். 2018 விளையாண்டு வந்தேன், அவனுக்கு மெடல் வரல. அதனால இப்ப 2026 அவன் வெற்றி பெற்றிருக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு, ரொம்ப சந்தோஷம். ஆனா கஷ்டம் ஒரு வகையில இல்ல, சிரமம் நிறைய பட்டிருக்கேன். ஆனா அதுக்கு வெற்றி இப்ப எனக்கு, என் பிள்ளைக்கு, இந்த ஊரு மக்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிடுதேன்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
4: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வுப்பகுதி நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு வட கடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலையை பொறுத்தவரை அடுத்த 4 நாட்களுக்கு உள் தமிழக பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாகவும், கடலோர தமிழகம், புதை மற்றும் காரைக்கால் பகுதிகள் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: இதற்கிடையே சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை பரவலாக மழை பெய்தது. மாவட்ட செய்திகள். விருதுநகர் மாவட்டம் செங்கமலப்பட்டியில் அனுமதி பெறாமல் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் நேரிட்ட வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிவாரண உதவியை மாநில அரசு அறிவித்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் உள்ள 10 ஊராட்சிகளில் பருவநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்கும் வகையில் 6 கோடி ரூபாய் செலவில் வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக வேளாண் துறை இணை இயக்குநர் திரு ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் மக்கள் குறைதீர் கூட்டத்தில் பெறப்படும் மனுக்கள் மீது சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா அறிவுறுத்தியுள்ளார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு ரவிக்குமார் இன்று வழங்கினார். கடலூர் மாவட்டத்தில் தமிழகத்தில் நாட்டுப்புற கலைஞர்கள் மூலம் மேற்கொள்ளப்பட உள்ள எய்ட்ஸ் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தொடங்கி வைத்தார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் நடைபெற்ற போதைப்பொருள் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில்

0: ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர். பூரியிலிருந்து போத்தனூருக்கு இன்றிரவு மணி 10:45 சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி சங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிர்சே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வத்திக் பாட்டீலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவச் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. உள்துறை செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
2: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
1: அதுக்குதான் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்கிற ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைனை தேர்வு பண்ணிக்கோ.
2: அப்போ இப்பவே போலாம்.
3: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ், ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.

0: நேரம் 6:41 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில டீ கடை நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். என்ன சிவா, டீ கடைக்கு வந்தாச்சு?
1: ஆவி பறக்கும் டீ கடை மாதிரி. சோ டீ கடையில சூடா ரெண்டு டீ போடுங்க, மெசேஜ் வரும் பாருங்க.
0: அது சரி, அது சரி. டீ கடைக்கு வந்தாலே நம்ம வந்து காசி பேசுறது நமக்கு பழக்கமே. சரி, இன்னைக்கு என்ன பேசலாம் அப்படின்னு நான் வந்து யோசிச்சுட்டு இருக்கும் போது, நாம சும்மா இருந்தாலும் நிறைய நேரத்துல நம்ம வாய் மட்டும் சும்மாவே
1: இருக்காது.
0: அந்த பிரச்சனைக்குள்ள நம்ம போக கூடாது அப்படின்னு நினைச்சாலும் நீ அங்கதான் போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாய் நமக்கு முன்னாடி போயிரும். அந்த மாதிரி உங்க லைஃப்ல ஏதாவது நடந்திருக்கா?
1: எக்கச்சக்கமா நடந்திருக்கு. பட் ஆனா நம்மளோட நேர்கள் என்ன சொல்றாங்கன்றதை பீட் அங்கிருந்து எடுத்துக்கலாம். சோ நீங்க நம்ம நிகழ்ச்சியை கலந்து டீ கடையில பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 0422 அப்படின்ற கோடோட 2312 நம்பருக்கும் 2316312 நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஒருவேளை அந்த நம்பர் கிடைக்கலன்னா 2317040 நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓகே ரைட், நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய முதல் நேயர்,
0: வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் மனோகரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க
1: மனோகரன்.
2: சொல்லுங்க சார். எங்க வீட்டுல சொல்லுவாங்க, நீ வாய திறக்காத, நீ வாய திறந்தினா அது அப்படியே பழிச்சு போயிரும், வாய மூடும்பாங்க. எல்லாருமே பயப்படுவாங்க என் வாய் திறந்தனாக்கா. வந்து ஏதாவது சொல்றேன் சொன்னாக்கா, இந்த மாதிரி அங்க போறப்ப இந்த மாதிரி இருங்க அந்த மாதிரி இருங்கன்னு சொல்றேன்னா, நீ சொல்லாத ஏதாச்சும் நடந்துரும். எங்க போறேன்னு கேட்க கூடாது. நான் வேணுக்குன்னு சில பேரை வந்து எங்க போறீங்கன்னு
1: கேட்பேன்.
2: நான் எப்படி இருந்தா வாய மூடிக்கிட்டு இருந்தாலும் கேட்க கூடாதுன்னு நினைச்சா கூட டக்குனிய வாயில வந்துடும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் எல்லாரும் வந்து எங்க வீட்டுல எங்க சொந்தக்காரங்களும் அதான் சொல்லுவாங்க, நீ வாய திறந்தாலும் எதுவுமே உருப்படாதரா, நீ சொல்லாதரா வாய திறந்து அப்படிம்பாங்க.
0: இது நம்ம ஃப்ரெண்டு கேங்ல ஒருத்தர் இருப்பான், எது சொன்னாலும் இது நடக்கும் சொன்னா நடக்காது, நடக்காது சொன்னா நடக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரியான பர்சனா இருப்பாரு போல இருக்கு. ஓகே, இதே மாதிரிதாங்க. சண்டே இவங்க வீட்டுக்காரு சமைச்சிட்டு இருந்தாரு. சமைச்சிட்டு இருக்க, ஆமாங்க, சண்டே மட்டும் சமைச்சிட்டு இருக்க நான் என்ன பண்ண, சும்மா இல்லாம போய் இந்த சிக்கனை இப்படி பண்ணக்கூடாது, இந்த சிக்கனை இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொன்ன உடனே கரண்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, நாம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டேங்குதே
1: அப்படின்னு சொல்லிட்டு.
0: ஆமா, அதையும் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம். அந்த நேயர்களுக்கு

0: என்னம்மா இந்த கல்யாணத்துக்கும் அதே பழைய நகையா?
1: மாத்தணும்னு ஆசைதான், செலவு அதிகமா இருக்குல்லக்கா.
0: அதுக்குதான் ஸ்ரீகும்பரன் தங்க மாளிகையில பழைய நகைக்கு பவுனுக்கு 1,600 ரூபாய் கூடுதல் மதிப்பு தராங்கல்ல. இந்த பெனிஃபிட் லைஃப் டைம்க்கும் கிடைக்கும்.
1: அப்படியா?
0: ஆமா, அதோட புதுசு புதுசா வந்திருக்க ட்ரெண்டிங் கலெக்ஷன்ஸ்ல உனக்கு பிடிச்ச டிசைன் தேர்வு பண்ணிக்கோ.
1: அப்போ இப்பவே போலாம்.
2: இப்போதே உங்கள் பழைய தங்க நகைகளை அதிக மதிப்பில் மாற்றி புதிய ட்ரெண்டிங் நகைகளை வாங்குங்கள். இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை.
3: டீ கடை நிகழ்ச்சியில டீ வாங்கி அப்படியே நம்ம நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன டாபிக்ல பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா,
4: நாம சும்மா இருந்தாலும் நம்ம வாய்ஸ் சும்மா இருக்காது அப்படி மாதிரி பாத்தீங்களா. சண்டே அதுமா வந்து சிக்கன் சமைச்சு கொடுத்தா, ஏங்க அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணு சொல்லி இந்த சிக்கனும் போய் நம்ம கையில வந்து அது ஒரு பெரிய சம்பவமா நடந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஒரு நேரம் வந்து சொல்றாரு, நான் சொன்னதை வச்சு நடத்தா எல்லாமே நடந்துடும் அப்படின்னு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருக்காரு.
3: ஆஹா, அதே மாதிரி இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்க என்ன
4: சொல்லி சொல்றாங்க. வணக்கம், வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம்.
3: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க, நீங்க சும்மா இருந்தாலும் உங்க வாய் சும்மா இருக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற மாதிரி என்ன சம்பவம் நடந்துச்சு?
5: நிறைய சம்பவம் நடந்துருக்கு.
4: ஒன்னா ரெண்டா எல்லாத்தையும் சொல்லுங்க. இப்படி பரவாயில்ல, ஒன்னு சொல்லுங்க.
5: மழை வர்ற மாதிரியே இருக்காதுங்க. இன்னைக்கு வேணும்னு சொல்லுவேன். இப்படி இன்னைக்கு சாயந்தரம் மழை வர நீ நனைஞ்சிட்டு வருவேன் பையன் கூட சொல்லுவேன். அவனே வர மழை எதிர்பாராத வரும் நனைஞ்சிட்டு வருவானுங்க.
4: வாய வச்சு நீ சும்மாவே இருக்க மாட்டேப்பான்னு இல்ல, உங்க வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டீங்களாப்பா. நீங்க சொன்ன
5: மாதிரி விஷயங்கள் வந்து அப்படி நடந்திருக்கு.
3: இப்ப நான் என்ன நான் சொல்றது அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க பையனோட நிலைமை ஆயிப்பாச்சு. அடுத்த நேர் வணக்கம்.
4: வணக்கம், யோசிச்சுட்டு பேசுவாங்க போல இருக்கு.
3: ஐயோ, டாபிக் வேற கேட்டாங்களே, இப்ப நான் என்ன நான் சொல்றது அப்படிங்கிற மாதிரிதான். வணக்கம்,
4: லைன்ல இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
6: வணக்கம், விஜயகுமார் வரதராஜபுரத்துல இருந்து பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
4: வாங்கண்ணா. வணக்கங்கண்ணா, நல்லா இருக்கும்ண்ணா. நீங்க எப்படி இருக்கீங்க?
6: ரொம்ப நல்லா இருக்கு.

0: ஓகே, சொல்லுங்க. நீங்க உங்க வாயில வச்சுட்டு சும்மா இருக்க
1: ஆமா,
0: மாட்டோமே.
1: வீட்டுல மனைவி ஏதாவது கொஞ்சம் டல்லா இருக்க மாதிரி மூஞ்சி வச்சிருந்தாங்க வச்சுக்கோங்க, ஏன் உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்ட கூடாதுங்க. கேட்டோம்னா ஆமாங்க கொஞ்சம் ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்குது, கொஞ்சம் அந்த பாத்திரங்களை வீட்டுல கூட்டிருக்கீங்க. வாயில சும்மா இருக்கலாமா, டல்லா இருந்தா இருந்துட்டு போகுது, அதனால இல்ல இத்தனை வருஷம் பாத்திரத்துக்கு மூஞ்சி தான் கம்மி இருந்திருக்கலாம். அது கேட்டவுட அடுத்தடுத்து வேலை வந்துட்டே இருக்கு பாருங்க.
0: இல்ல கரெக்ட் தான், பாவமா கேட்க போய் தேங்க்யூ சோ மச் கால் பண்ணதுக்கு.
2: சொல்லுங்க,
3: நீங்க சும்மா இருந்தாலே வாய் மட்டும் சும்மா இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி விஷயம் எல்லாம் நடந்திருக்கா உங்களுக்கு?
2: ஆமா, நான் வந்து என்ன நாட்டு சரிநாசம் சொல்லுவாங்க.
3: சரிங்க,
2: நான் ஏதாவது சொன்னா அது நடந்ததுன்னு நான் பார்த்துதான் எதுனாலும் சொல்லுவேங்க. ஏன்னா நம்ம சொல்றது நடந்துட்டுதான் சங்கடம்ல.
3: அப்படிங்களா?
0: என்னன்னா பொதுவா நம்ம நேரலுக்கு ஒரு விஷயம் புரியணும்னா, நீங்க சொல்றதெல்லாம் பழிக்குதா, நீங்க சொல்றதெல்லாம் நடக்குதான்னு கேட்கல. நாம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது, நம்ம ஏதாவது ஒன்று சொல்லப்போ ஏதோ ஒன்று நடந்துருதுப்பா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான். ஸோ நிறைய பேர் வந்து என்னோட நான் சொன்னேன்னு அப்படியே பழிச்சிருது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் பகிர்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க உங்களுக்கு பிடிச்சமான விஷயம் ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நாங்கள் சொன்ன வழிமுறை ஃபாலோ பண்ணுங்க, இல்லைனா வாட்ஸ்அப் நம்பர் சரியாக பயன்படுத்துங்க.
3: 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க என்ன சொல்றது, நாங்கள் இங்கே அனுப்பியிருக்கும் போதே இங்கே பாருங்க அப்படிங்கிற மாதிரி உடுமலை சுடர் முருகானந்தம் சொல்லியிருக்காங்க. வாயை வச்சுட்டு கம்முன்னு இருக்காம வளர் வாயின்னு பேர் எடுத்ததாங்க மிச்சம், அதனால நான் இப்பெல்லாம் அமைதியா ஆயிட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
0: குறிப்பா டீ கடையில் நடக்கும், சும்மாவே இல்லாம என்ன மாப்பிள்ள அப்புறம் அங்குசாமி அப்படின்னு ஆரம்பிச்சு அது எங்கேயோ போய் முடிஞ்சு அப்புறம் வீட்டுல அடி வாங்காம வந்ததே சேஃபா அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி குட்டி விஷயங்கள் உங்களுக்குள்ள இருந்தது அப்படின்னா ஷேர் பண்ண உடனே கால் பண்ணுங்க. நம்ம நிகழ்ச்சி எடுத்து உங்களுக்காக பாட்டு வருது, கேட்டு ஜெய் பண்ணுங்க.
4: ஃப்ரீயா விடு ப்ரோ, வைப் பண்ணலாம், வைப் ஆயிரும். டேய் இப்ப நான் பாடுற மூலியாடா இருக்கிறேன். மாமா நீ அசி என்னடா திட்டியா? இல்லடா அசினா கெத்து மாசு மக்கா மிஷி.

0: マカムシ。
1: தினமும் காலை மணி 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல்.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
3: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: ஓகே, ஃப்ரம் ரெயின்போ 103 கோவில டீ கிடைக்கும் உங்களை கூட்டிட்டு போயாச்சு. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். நான் சும்மா இருந்தாலும் என்ற வாய் மட்டும் சும்மா இருக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நேர் பகிர்ந்துக்க காத்திருக்காங்க. வணக்கம். லெப்ட்ல வந்தா ரைட்ல போறீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வணக்கம் வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
4: வணக்கம் மேடம், நான் ஆதித்யம் பேசுறேங்க. நம்ம நண்பர்களோட ஒரு 5 பேருமே நாங்க மத்தியான விசேஷத்துக்கு காலையில போயிட்டு இருக்கிறோம்.
1: சரிங்க.
4: அப்புறம் காலையில டிஃபன் சாப்பிடலாம் சொல்லி போட்டு போங்க. நான் என்ன வேணும் போனேன் எல்லாருக்கும் 5 பேருக்கு இட்லி சொல்லிட்டேன்.
1: ஓகே,
4: அதுல ஒரு ஆள் என்ன கேட்காம சொல்லிட்டு வாய் வச்சிட்டு தமிழுக்கு மாட நான் பூரி சாப்பிடணும் ஒரு சாப்பிடணும் ஒரு ஆள் சொல்லிட்டேன் 2 பேரு. அப்புறம் என்ன பண்ண முடியுங்க சொல்லியாச்சு. சரி, அதுல ரெண்டாவது கேக்கறது கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்புறம் சொன்னாரு, அப்ப நீ சாப்பிடலாம் வாய் வச்சிட்டு தமிழுக்கு மாட்டேன்னு
1: கேட்டாருங்க.
4: அதுல நீங்க கரெக்டா இருக்கிறது
1: ஆசையோட வந்தவனே இட்லியோட அனுப்பி வைக்கிறியப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆயிப்போச்சு. அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம்.
6: சாரிகேசனி அவர்களுக்கும் மற்றும் சிவா அவர்களுக்கும் இனிய பொன் மாலை பொழுது வணக்கம்.
1: பொன் மாலை வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
6: தங்களோடு முதல் முறையாக காற்றலையில் மதுக்கரை பெரியசாமி.
5: மதுக்கரை பெரியசாமி சொல்லுங்க, நீங்க வாய்ப்பு சும்மா இருக்கலாம் அப்படின்னு ஃபீல் பண்ண தரணும். இது
6: அது அப்படி இருந்து ஒரு அடி கூட வாங்கியிருக்கேன், அதை பகிர்ந்துக்கலாங்க. நிறைய பேர் வந்து கொஞ்சம் திருத்தமா நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். ஒரு முறை ஒரு வாட்சை வந்து ஒருத்தர் வந்து இன்னொருத்தர்கிட்ட சேல் பண்ணிட்டு இருக்காரு.
5: சரி,
6: ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறாங்க. அவரு விக்கிறவரும் நமக்கு தெரிஞ்சவரு,
5: வாங்குறவரும்
6: நமக்கு தெரிஞ்சவரு.
5: ஓகே,
6: நான் அந்த வழியா நடந்து போறேன். போகும்போது பேசாம போயிருந்தா பிரச்சனை இல்ல, ஆனா அவர்கிட்ட போய் ஏன்னா இந்த வாட்ச் நீங்க வாங்க போறீங்களா அப்படின்னு நான் ஒரு கேள்வி கேட்க போக, அவர் வந்து ஆமா தம்பி இதை வாங்கலான்ட்டுதான் இருக்கேன், வாட்ச் பாக்குறதுக்கு அழகா இருக்கு அப்படின்னு அவர் சொன்னாரு. அதோடய நிறுத்தி இருந்தாலாவது அடி கிடைச்சிருக்காரு. என்னன்னா இந்த வாட்சுக்கு விலை ஒரு 600 ரூபா இருக்குமா அப்படின்னு ஒரு இக்கு வச்சுட்டு நான் போயிட்டேங்க அந்த இடத்த விட்டு. போன பின்னாடி அங்க என்ன நடந்திருக்குதுன்னா, அவரே சொல்லிட்டு போயிட்டாருங்க அதோட விலை 600 ரூபாதான், 600 ரூபானா கொடுங்க இல்லைன்னா எனக்கு அந்த வாட்ச் வேண்டாம்னு அவர் வியாபாரத்தை முடிச்சிட்டாரு.
5: ஐயோ,
6: விக்கிறவரு வேற ரேட்டு சொல்லிட்டு இருந்திருக்காரு, அது எனக்கு தெரியாது. அப்ப அந்த வியாபாரம் நின்னு போச்சுங்க. மறுபடியும் ஒரு தடவை அந்த வழிய போகையில அந்த விக்கிறக்கு இருந்தவர் வந்து என்ன இங்க வாடான்னு சொல்லி கூப்பிட்டாரு. அவரு கொஞ்சம் பெரியவருங்க, என்ன அப்படின்ட்டு பக்கத்துல போகும்போது ஓங்கி அடிச்சாரு. ஏடா போகும்போது நீ வந்து உன் வேலை பாட்டு போக மாட்டியா, நீ பாட்டுக்கு ஒண்ணு சொல்லிட்டு போனா இப்ப பாரு வியாபாரம் நின்னு வாங்க மாட்டேன்னு
1: போயிட்டேன். என்ன பண்றது, ஏரியாக்குள்ள
5: சீட்டு இருக்கு இந்த வாட்சோட ரேட் தெரியுமா உனக்கு அப்படிங்கிற மாதிரி தான். பட் இருந்தாலும் அவர் சொன்ன மாதிரி இந்த விஷயம் யாருக்கா யூஸ் ஆகும் அப்படின்னு சொன்னீங்க, அது என்னமோ ஃபேக்ட் தான்.
1: அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பேசலாம்.
7: வணக்கம்,
1: சும்மா இருந்தாலும் உங்க வாய் எப்ப சும்மா இல்லாம இருந்துச்சு?
7: ஆமா மேடம்,

0: மேடம்
1: சொல்லுங்க.
2: சொல்லும் போதே ஒரு பதட்டம், அந்த அளவுக்கு ஏதோ பெரிய சம்பவம் ஒண்ணு இருக்கு. சொல்லுங்க.
0: பலபரமா இருக்குங்க,
1: பரபரப்பா இருக்கும். கேக்குறோம் கேக்குறோம்.
0: வராதுங்க. அப்புறம் வீட்டுல பார்த்தா விலை எடுத்து சொல்லுவாங்க.
2: சரிங்க.
0: நாம இது பாக்கலாம் அப்படிங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மழை வருங்க. வாய் வாய் வச்சு கம்பிட்டுங்களா, மழை வந்துட்டு பாரு, நடந்து போச்சு அப்படிப்பாங்க.
2: இது எப்படி அப்படின்னா நான் சொல்றதெல்லாம் பழிச்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த நேயர் வணக்கம். சிறுமுகை வடமுதிரிலிருந்து சொல்லியிருக்காங்க, நான் டீ கடைக்கு போறேன், வாய் வச்சுட்டு கம்முன்னு வந்தாதானே, தேவையில்லாம வாயை புண்ணாக்குறதே எனக்கு வேலையா போச்சு அப்படின்னு இருக்காங்க. இது ஒரிஜினல் டீ கடைக்கு போய் ஒரிஜினலா பிரச்சனை பண்ணி ஒரிஜினலா புண்ணாயிட்டு வருது.
1: அந்த டீ கடையா? நான் கூட இந்த டீ கடை நினைச்சேன். இந்த டீ கடையில நீங்க தரலாம் வந்து பேசலாம். நம்ம நிகழ்ச்சி அடுத்து ஒரு நேர் வராங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். லைன்ல இருக்கீங்க, பேசலாம். இந்த டைம் இங்கேயோ கோட்டையை விட்டோம், ஆளா காணோம், இங்கேயோ போயிட்டாங்க.
2: நீங்க எத்தனை வணக்கம் சொன்னாலும் சரி, எனக்கு தோணும் போது தான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கு. ஓகே, நீங்களும் இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும் அப்படின்னா 0422 அப்படிங்கிற கோவைக்கான முன்னிணைப்பை நினைச்சிட்டு 2312103 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம 9585800103 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரும் நீங்க மெசேஜ் அனுப்பலாம். கேட்டுட்டு இருக்கீங்க டீ கடை.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் 100 ஆண்டின் அடையாளம்.

0: 7:04 டீ கடை நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்க டாபிக் என்ன அப்படின்னா,
1: வாய வச்சுட்டு சும்மாவே இருக்க முடியாது, நாம சும்மா இருந்தாலும் நம்ம வாய் சும்மா இருக்காது அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஒன்னா ரெண்டா நிறைய விஷயங்கள் இருக்குங்க சொல்றதுக்கு. அப்படின்ற மாதிரி தான் வாட்ஸ்அப்ல கூட யாரும் சொல்லிருக்காங்கன்னு சொன்னீங்கல்ல,
0: அதே தாங்க. யார் என்ன சொல்லிருக்காங்கன்னா, வரதராஜ் கீதா சண்முகா நகர் மூக்கனூர்ல சொல்லிருக்காங்க. எங்க ஊர்ல ஒரு நாள் சந்தைக்கு போனேங்க, பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர் கிட்ட சந்தையில ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா அப்படின்னு தாங்க கேட்டேன். உடனே இன்னொரு பக்கத்துல இருக்கிறவங்களும் ஒரு வழியா இந்த தக்காளி வாங்கிட்டு வாங்க, ஒரு கிலோ உருளைக்கிழங்கு வாங்கிட்டு வாங்க, அப்படி இப்படின்னு சொல்லி ஆளுக்கு ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சந்தையில இருந்து வரும்போது என்னோட பையன் தூக்கிட்டு வர முடியல, இதுல அவங்களோடதையும் சேர்த்து தூக்கிட்டு வர முடியாம ஒரு வழியா வந்து சேர்ந்தங்க.
1: வாய வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாமா?
0: உன் கூட வந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த அக்கா வாய வச்சுட்டு சும்மா இருக்காம உங்களுக்கு அது வேணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டு நம்மளையும் சேர்ந்து தூக்கிட்டு வர வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து சிரி சிரின்னு சிரிச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க.
1: உழைப்பே சிரிப்பாதா இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு.
0: ஆமாங்க, அடுத்து நேர் வந்துட்டாங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்,
1: சொல்லுங்க.
0: அவ்வளவு அழகா இருக்கும் நம்ம வாய்ஸு.
1: ஐயோ,
0: எங்க திருப்பூர்ல இருந்து யார் பேசுறீங்க?
2: கண்ணன்.
0: கண்ணன், சொல்லுங்க. நீங்க சும்மா இருந்தாலும் உங்க வாய் சும்மா இருக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நடந்திருக்கா?
1: நினைச்சேங்க
0: பேசுறீங்க
1: பேசுறீங்க?
0: அதாவது நம்ம பேசும்போது என்ன பேசுறனே தெரியாம 50 பைசாக்கு ஸ்டாம்ப் வாங்க சொன்னா 500 ரூபாய்க்கு பேசிட்டு வந்திருக்கான் வரப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிப்போச்சு. அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்.
3: வந்தே மாதரம். வணக்கம் இருவருக்கும். நான் தேவராயபுரத்திலிருந்து சுகம் ராஜா.
1: சுகம் ராஜா,
3: சின்ன பிறந்தநாள் திருமண நாட்டில் சின்ன சின்ன விசேஷங்கள் ஏதாவது நடக்கு, 10 பேர் 20 பேர் கூடியிருப்பாங்க.
1: ஒரு நல்ல மனசோட சொல்லணும். புரியுது, இந்த பக்கம் பார்த்தா கொஞ்சம் அன்ஃபேவரா இருக்குதா? இந்த மாதிரி நீங்க உங்க வாழ்க்கையில வாழ்க்கையில வாய வச்சுட்டு சும்மா இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண தரணும்.
0: வணக்கம்.
4: வணக்கம் மேடம், நான் பிரபு பேசுறேன், அவினாசிலிருந்து.
1: சொல்லுங்க பிரபு.
4: சார், எங்க ஸ்கூல்ல நடந்த சின்ன சம்பவம் பத்தி சொல்றேங்க.
1: ஓ சொல்லுங்க.
4: அறிவியல் டீச்சர் வந்து அறிவியல் வாத்தியர் வந்து ஒரு பாடம் நடத்தி அடுத்த நாள் வந்து கேள்வி கேட்பாருங்க. கேள்வி கேட்கறப்ப யாரும் தெரியுதுன்னு கை தூக்குவோம், தூக்குறவங்க விட்டு போட்டு தூக்காதவங்க தான் கேட்பாருங்க. அடி வாங்கிட்டு இருந்தா அடுத்த நாள் என்னடா யோசனை, நாளைக்கு கேள்வி கேப்பாரு.

0: தூக்கு நாங்க சொல்லிட்டேனுங்க.
1: அச்சோ,
0: அவர் வந்து பாடல் எடுத்துட்டு கேட்டதுல ஆட்டோ வகைன்னு சொல்லி கேட்டாரு ஞாபகம் இல்ல. அப்புறம் அவர் கேட்டு யாரு தெரியும் சொல்லணும் டக்கு தூக்கிட்டாரு கைய.
2: அது ஒரு ஜாலிங்க, நம்ம மாட்டலனாலும் பரவாயில்ல, நம்ம ஃப்ரெண்ட் ஸ்கூல் டைம்ல மாட்டி விடுறது எவ்வளவு ஜாலியா இருக்கும் தெரியுமா?
1: இப்ப நினைச்சது வந்து மெமரிஸ் வந்து ரொம்ப கியூட்டா தான் இருக்குல்ல.
2: ஆமா ஆமா, அடுத்த ஒரு பாட்டு கேட்டு வந்துருவோம்.
1: ஓ எஸ்.

0: நேரம் 7:14 எஃப்எம் ரெயின்போ 103 கோவில டீ கடை நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கோம். இன்னைக்கு நான் சும்மா இருந்தாலும் என் வாய் சும்மா இருக்க மாட்டேங்குதுப்பா அப்படிங்கிற டாபிக்ல பேசியிருந்தோம். நான் மட்டும்தான் அதனால அடி வாங்கினேன் அப்படின்னு
1: நினைச்சேன். என்ன மாதிரி
0: அதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஒரு விஷயம் கூட சொல்லாம
1: எக்கச்சக்கமா நடந்திருக்கு. இதுதான் பிரிச்சு பேசணும் சொன்னீங்களா, இருங்க வீட்டுல போட்டு வரேன். அது கூட அப்படிதான் மாட்டிக்கிட்டதா?
0: அப்படிதான் ஒன்னா ரெண்டா வாங்கறது கூட அடிதான வாய் வச்சுக்கிட்டே. ஓகே, எப்படியே எனக்கு ஆர்ஜே சிவா வந்து விஷயம் சொல்லாதன்னு தப்பிச்சிட்டாங்க. ஆனா இன்னொரு நாள் இதே டாபிக்கை வச்சு அவரு வாயால அந்த விஷயத்த வாங்கல. என் பேரு

0: ஆறு கேஸ் நீ கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு சபதம் எடுத்திருக்கேன்.
1: எஸ் இன்னைக்கு நிகழ்ச்சியில் வந்து நான் கலந்துகிட்ட நிறைய நேர்களுக்கு வாழ்த்துக்கள் வணக்கம் சொல்லி நிகழ்ச்சி விடைபெறுவது நான் உங்கள் சிவன்
0: ஆர்ஜே சாருகேசினி.

আকাশবাণী। செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1 முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. இனி விரிவான செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், காங்கிரஸ் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபடுவதை தவிர்த்து ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கேற்க முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு தேர்வு முறைகேடுகளை தடுக்க வகை செய்யும் மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். இதன் மீது விவாதம் நடைபெறுவதற்கு எதிர்க்கட்சிகள் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். இருப்பினும் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதன் காரணமாக அவை நடவடிக்கைகள் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. மாநிலங்களவை நடவடிக்கைகளும் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக ஒத்திவைக்கப்பட்டன. தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் 21 சட்டப்பேரவைகள் முழுமையாக டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக கூறினார். சட்டப்பேரவை நடவடிக்கைகளை முழுமையாக கணினி மயமாக்கும் வகையில் இந்த செயலி வடிவமைக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்தார். குஜராத்தில் 27,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்க வகை செய்யும் கப்பல் கட்டுமான கொள்கையை அம்மாநில முதலமைச்சர் திரு புபேந்திர பட்டேல் இன்று வெளியிட்டார். அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இதனை வெளியிட்டதாக குஜராத் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. 2 ஒருங்கிணைந்த கப்பல் கட்டுமான தொழில் பூங்காக்களை ஏற்படுத்த இந்த கொள்கையில் வகை செய்யப்பட்டுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மகாராஷ்டிராவின் கோலாப்பூர் மற்றும் சாங்லி மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை தடுப்பதற்கு 3,200 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், உலக வங்கியின் நிதியுதவியுடன் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக கூறியுள்ளார். மழை நீரை சேமிக்க வகை செய்யும் நடவடிக்கைகளும் இந்த திட்டத்தில் அடங்கும் என்றும் திரு தேவேந்திர பட்னாவிஸ் தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு பகவந்த் மான் கூறியுள்ளார். லூதியானாவில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், பள்ளிகளில் நவீன வசதிகள் ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதன் காரணமாக கல்வித்துறையில் பஞ்சாப் சிறந்து விளங்கி வருவதாகவும் திரு பகவந்த் மான் குறிப்பிட்டார். மேற்குவங்கத்தில் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தை வெற்றிகரமாக மேற்கொள்வதற்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு கூறியுள்ளது. இந்த இயக்கம் அடுத்த மாதம் 9 தொடங்கி 17 வரை நடைபெறுவதையொட்டி அனைத்து அரசு துறைகளும் இதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக மேற்குவங்க அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் 1.5 லட்சம் தேசிய கொடிகள் வழங்கப்பட உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தவிர இந்த இயக்கத்திற்காக மாவட்டங்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மிசோரம் மாநிலத்தில் சுகாதார கட்டமைப்பு வசதிகளை வலுப்படுத்துவதற்காக மத்திய அரசு 120 கோடி ரூபாய் வழங்க உள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு லால்டு ஹோமா கூறியுள்ளார். ஐசால் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட பின்னர் செய்தி

செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் மாநிலங்களுக்கு நிதியுதவி வழங்கும் வகையில் மத்திய அரசு இந்த திட்டத்தை செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார். நடப்பு நிதியாண்டில் இந்த திட்டத்திற்காக மத்திய அரசு 4,200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாகவும் திரு லால்டு ஹோமா தெரிவித்தார். கேரளத்தில் துப்புரவு பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், குப்பைகளை முறையாக அகற்றுவது சவாலாக உள்ளது என்று குறிப்பிட்டார். குறிப்பாக மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களில் குப்பைகள் ஆங்காங்கே கொட்டப்படுவது சிக்கலை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறினார். இதனை கருத்தில் கொண்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண தமது அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாகவும் திரு வி டி சதீசன் தெரிவித்தார். சுரங்கத்துறை செயலராக திரு கேசவ் சந்திரா இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து இத்துறையின் செயல்பாடுகள் குறித்து அலுவலர்களுடன் அவர் விரிவாக ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது சுரங்கத்துறையின் வளர்ச்சிக்கு அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என்று திரு கேசவ் சந்திரா கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். அயோத்தி ராமர் கோயில் அறக்கட்டளை நன்கொடை முறைகேடு தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வரும் சிறப்பு புலனாய்வுக் குழுவில் தடயவியல் தணிக்கை நிபுணரையும் சேர்க்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரப்பிரதேச அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய்மல்யா பக்சி, திருமதி மோகனா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்விசாரணை தொடர்பான இடைக்கால அறிக்கையை சிறப்பு புலனாய்வுக் குழு சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜார்க்கண்டில் 16 நக்சலைட்டுகள் நாளை சரணடைய உள்ளதாக காவல்துறை கூறியுள்ளது. 39 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை அறிவிக்கப்பட்டிருந்த 6 நக்சலைட்டுகளும் இதில் அடங்குவர் என்று காவல்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. துபாய் மும்பை இடையேயான இண்டிகோ விமானம் அவசரமாக ராஜ்கோட் விமான நிலையத்தில் தரையிறக்கப்பட்டது. 194 பேருடன் சென்று கொண்டிருந்த இந்த விமானத்தில் புகை தென்பட்டதை அடுத்து அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்தனர். பயணிகள் பாதுகாப்பாக உள்ளதாகவும் அவர்கள் கூறினர். ஜம்மு காஷ்மீரில் இன்று மீண்டும் நிலச்சரிவு ஏற்பட்டது. இதன் காரணமாக ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் போக்குவரத்து தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இருப்பினும் அமர்நாத் யாத்திரைக்கு சென்ற வாகனங்கள் மட்டும் பலத்த பாதுகாப்புக்கிடையே அனுமதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த வழித்தடத்தில் வழக்கமான போக்குவரத்தை மீண்டும் தொடங்க தேவையான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் சிக்கிம் எல்லைப்பகுதியான நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் பாதிப்பு காரணமாக கடந்த 2020 முதல் இந்த வழித்தடத்தில் வர்த்தகம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஒடிஷா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்கு வங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஒடிஷா மாநிலத்தின் ஒரு சில பகுதிகளில் அதி கனமழை பெய்யக்கூடும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, மேற்கு வங்கம் மற்றும் ஆந்திர கடலோர பகுதிகளில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ பளுத்தூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டிகளில் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிஷே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வாதிக் பாட்டிலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 60 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் வில்லியம் ஹெவிட்டை வென்றார். 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று

0: புதுதில்லி திரும்பிய ஜண்டுகுமாருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அஜர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 2 தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ரோஹினி, வன்ஷிகா, சந்தியா, தன்யா, நிஷு, கோவிந்த், அனுஜ், சச்சின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்றத்தை முடக்க வேண்டும் என்ற நோக்கில் எதிர்க்கட்சிகள் செயல்படுவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குறை கூறியுள்ளார். தேசிய மின்னணு சட்டப்பேரவை செயலி திட்டத்தின் கீழ் 33 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் இணைந்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான வர்த்தகம் நாத்துலா கணவாய் வழித்தடத்தில் அடுத்த மாதம் 1 தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒடிஷா, சத்தீஸ்கர் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களுக்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் நாளை வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் தெரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு குவிண்டாலுக்கானது. பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிக விலை 18,114, குறைந்த விலை 12,390. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலை 16,920, குறைந்த விலை 11,315. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிக விலை 18,560, குறைந்த விலை 13,018. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலை 16,929, குறைந்த விலை 12,699. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி அதிக விலை 18,492, குறைந்த விலை 13,999. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலை 16,969, குறைந்த விலை 12,999. கோபி கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் மஞ்சள் தனி விரலி அதிக விலை 17,802, குறைந்த விலை 15,099. மஞ்சள் தனிக்கிழங்கு அதிக விலை 16,700, குறைந்த விலை 10,899 ரூபாய்க்கு விலை தெரிந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்தறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் தயார்நிலை உணவுகள் தயாரித்தல் பயிற்சி 29/7/2026 மற்றும் 30/7/2026 ஆகிய 2 நாட்களில் காலை 9 முதல் மாலை 5 வரை நடைபெறும். இதில் தோசை மிக்ஸ், அடை மிக்ஸ், டேக்லா மிக்ஸ், பிசிபலாபாத் மிக்ஸ், கீர் மிக்ஸ், குலோப் ஜாமுன் மிக்ஸ், ஐஸ்கிரீம் மிக்ஸ், தக்காளி சாதம் மிக்ஸ், சூப் மிக்ஸ் ஆகிய உணவுப் பொருட்களை தயாரிப்பதற்கு பயிற்சிகள் வழங்கப்படும். பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. ஆர்வமுள்ளவர்கள் பயிற்சி முதல் நாளன்று பயிற்சி கட்டணம் செலுத்த வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், அறுவடை பின்சா தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 6410003, தொலைபேசி எண்கள் 9488518268, மேலும் 0422 என்ற இணைப்பினுடன் 6611340 என்ற எண்ணுக்கும் அழைக்கலாம். மின்னஞ்சல் முகவரி phtc@tnau.ac.in. வானிலை அறிக்கை. வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 5 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் சில இடங்களில் லேசான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான தூறல் மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30°C முதல் 32°C ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 21°C முதல் 22°C ஆகும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 70-80% ஆகும். மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 40-50% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 4-5 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இடி மின்னல் மற்றும் சுழல் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டுக் கொடுக்கவும். மேற்கு மண்டலத்தின் அனைத்து மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் தூறல் அல்லது லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது 10 km மேல் வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மழை பெய்யக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தை பொறுத்து அளிக்க வேண்டும்.

வறண்ட வானிலையை பயன்படுத்தி உரமிடுதல், மருந்து தெளித்தல் மற்றும் இதர பயிர் மேலாண்மை நடவடிக்கைகளை முடித்துக் கொள்ளவும். அதிகபட்ச வெப்பநிலை வெள்ளை ஈ பெருக்கத்துக்கு சாதகமாக இருக்கும். மஞ்சள் தேமல் நோயினை பரப்பும் வெள்ளை ஈயினை கட்டுப்படுத்த 5% வேப்ப விதைச்சாறு அல்லது தயாமெத்தாக்சின் 20-25 mg என்ற அளவில் கை தெளிப்பான் கொண்டு தெளிக்கவும். மஞ்சள் ஒட்டும் பொறிகள் ஏக்கருக்கு 10 எண் அளவில் வைத்து வெள்ளையின் நடமாட்டத்தை கண்காணிக்கலாம். தற்போது நிலவும் வானிலையால் நிலக்கடலையில் செர்கோஸ்போரா இலைப்புலி நோய் வர வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள் இதை நன்கு கவனிக்கவும். நோய் ஏற்கனவே தாக்கியிருந்தால் மேங்கோசப் என்ற பூஞ்சான குழியை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் வீதம் கலந்து தெளிக்கவும். உளவுகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். நேரம் 7:30.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். வணக்கம் நேர்களே, வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில கடந்த சில வாரங்களா தடிமரங்களை பத்தி பாத்துட்டு இருக்கோம். தேக்கு பத்தி பார்த்தோம், மகாகனி மரம், ரோஸ்வுட் மரம், இத பத்தி எல்லாம் பார்த்தோம். இன்னைக்கு அந்த வரிசையில குமிழ் தேக்கு, இத பத்தி நிறைய தகவல்கள் பார்த்திபன் சார் சொல்ல காத்துட்டு இருக்காரு. வாங்க கேக்கலாம்.
1: ஆல் இண்டியா ரேடியோ FM 103 வேளாண் காடுகள் பற்றிய தகவல் களஞ்சியத்தை பல்வேறு எபிசோடுகளாக பார்த்து கொண்டு வருகிறோம். ஏறக்குறைய 20 எபிசோடுக்கு மேல இது வந்து உண்மையிலேயே ரெக்கார்ட் ஆகி நிறைய பயனாளிகளுக்கு சென்றடைந்து நிறைய பயனாளிகள் எனக்கு போன் பண்ணிடுறாங்க. நிறைய பேர் மாதிரி பண்ணைகள் அமைக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உண்மையிலேயே இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒரு டெக்னாலஜி வந்து ஒரு குரோயர்ஸுக்கு போய் சேரணுமோ, விவசாயிகளுக்கு போய் சேரணுமோ, அந்த வகையில் உண்மையிலேயே ஆல் இண்டியா ரேடியோ FM 103 வந்து மிகப்பெரிய பங்காற்றி வருகிறது. அந்த வகையில் உண்மையிலே ஆல் இண்டியா ரேடியோ FM 103 வந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கும் வனம் சார்ந்த இந்த வேளாண் காடுகளை எடுத்துச் செல்வதற்கும் எப்படி வந்து மர வளர்ப்பு ஆர்வமுள்ள பயனாளிகளுக்குமே எடுத்துச் செல்லும் வகையில் இந்த எபிசோட வந்து மிக அழகாக வகுத்துள்ளார்கள். இது வந்து 20 எபிசோட முடிந்து இப்ப 21-22 இருக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம பல்வேறு வகையான மரங்கள், பல்வேறு வகையான தொழில்நுட்பங்களை வந்து பார்த்தோம். குறிப்பா வந்து இந்தியாவின் வனத்தேவை, தமிழகத்தின் வனத்தேவை, எதுக்கு வனங்களிலிருந்து நம்ம வேளாண் காடுகளுக்கு வர வேண்டும், அப்படி வேளாண் காடுகள் மூலமாக மரம் வளர்க்கும் பட்சத்தில் தமிழகத்திற்கு என்ன தேவை, இந்திய அளவில் மரங்களின் தேவை என்ன, இதை பத்தி நம்ம பல எபிசோட்ல பாத்துட்டோம். அதுல இந்த எபிசோட்ல நம்ம வந்து முதல்ல வந்து தடிமரத்தை தேர்ந்தெடுத்துள்ளோம். அதுல தடிமரம் சார்ந்த மரங்களை தான் நம்ம ஒரு 4-5 எபிசோடுகளா பார்த்து கொண்டு வருகிறோம். தடிமரங்களின் அரசன் தேக்க பத்தி பார்த்தோம், மகாகனி பார்த்தோம், அப்புறம் ரோஸ்வுட்டை பத்தி பார்த்தோம், டால்பிஜிய சிசுவை பத்தி பார்த்தோம். இந்த வாரம் நாம் பார்க்க போது பாத்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான மரம், எப்படி நம்ம தேக்கு பார்த்தோமோ அதே போல எல்லார் வாயிலையும் உண்மையிலே அடிக்கடி வரக்கூடிய மரம் பாத்தீங்கன்னா குமிழ் தேக்கு என்று அழைப்பார்கள். இந்த குமிழ் தேக்கு என்பது பாத்தீங்கன்னா ஆங்கிலத்திலே கம்ஹார் என்று அழைப்பார்கள். கம்ஹார் மெலைனா அர்போரியா, இது லேமியேசி என்ற குடும்பத்தை சேர்ந்தது. இது பாத்தீங்கன்னா இந்த மரம் அதாவது பயன்பாட்டில் இருக்கு, மாற்றுக்கிறது கிடையாது. ஆனாலும் இந்த மரத்தை பத்தி இன்னும் விழிப்புணர்வு நிறைய மக்களுக்கு சென்றடையவில்லை. ஏன்னா இது வேகமாக வளரக்கூடிய மரம். நம்ம தடிமரங்களே பாத்தீங்கன்னா இன்றைக்கு முடிக்க 85% மேற்பட்ட இந்தியாவின் தடிமரத்தின் தேவை இறக்குமதி மூலமா தான் நம்ம பெறுகிறோம். நம்ம உள்நாட்டில் வளர்க்கக்கூடிய மரங்கள் நமக்கு தேவையானதாக இல்லை, பூர்த்தி செய்ய முடியவில்லை. ஏன்னா வளர்ப்பு கம்மியா இருக்கு. அப்ப என்ன ஆகும், தேக்கு மரத்தை மட்டும் நம்பிடாமல் மற்ற ஆல்டர்னேட் ட்ரீஸையும் கொண்டு செல்லப்படுற பட்சத்தில் உண்மையிலேயே

வேளாண் காடுகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அந்த வகையில் தான் இந்த வாரம் நாம் பார்க்க போவது குமிழ் மரம், ஆங்கிலத்தில் கம்ஹார் என்று அழைப்பார்கள். பொட்டானிக்கலி இது பாத்தீங்கன்னா மெலைனா அர்போரியா லேமியேசி என்ற குடும்பத்தை சேர்ந்தது. இது என்னன்னா வேகமாக வளரக்கூடிய மரம். அதாவது நீங்க குறுகிய கால பயிராகவும் நடலாம், நடுத்தர கால பயிராகவும் நடலாம், நெடுங்கால பயிராகவும் நடலாம். குறுகிய காலம்னா 5 வருஷத்துக்குள்ளே இந்த மரத்தை வெட்டலாம். 3-5 ஆண்டுகளுக்குள்ளே பர்பஸ் வேற, 5-8 ஆண்டுகள் அதனுடைய பர்பஸ் வேற. 8 ஆண்டுகளுக்கு மேல 25 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் இல்ல எனக்கு எப்ப தேவையோ அப்பெல்லாம் வெட்டலாம். அதற்கு ஏற்ற மரம் இல்ல எல்லாம் மீறி இந்த மரம் இந்தியாவை தாயமாக கொண்டது. குறிப்பா ஏசியா கண்டத்தை தான் இந்த மரம் தாயமாக கொண்டது. ஏசியா கண்டத்திலிருந்து தான் இது மற்ற கண்டங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆனது. அது எப்படின்னா இந்த ஏசியா கண்டத்துல குறிப்பா இந்தியா வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா இருக்கும். அது ஈஸ்டர்ன் ஹிமாலயால ஆரம்பிச்சு அப்படியே ஆரவெளி ஹில்ஸ்ல வந்தீங்கன்னா கீழே இந்த பக்கம் வெஸ்டர்ன் பெனின்சுலா, இண்டோ கேங்கெடிக் பிளைன்ஸ், அப்புறம் சென்ட்ரல் இந்தியா, அப்படியே சவுத் இந்தியா கீழே வரப்ப வர அப்படியே சவுத் இந்தியா கொண்டலாம். இப்ப என்னன்னா இந்த ஒயிட் டிஸ்ட்ரிபியூஷன் ஹிமாலயாஸ்ல ஆரம்பிச்சு நம்ம வெஸ்டர்ன் காட் முடிய டிஸ்ட்ரிபியூஷன் பார்க்கலாம். இது என்னன்னா மரத்தை பார்த்தனாலே ஒரு மாடரேட் சைஸாவும் இருக்கும், பெரிய மரமா இருக்கும். உள்ள நேச்சுரா சில சிங்கிள் ட்ரீ எல்லாம் பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமா 6-7 அடி சுற்றளவு இருக்கும். ஒரு நல்ல உயரமா 60-70 அடி உயரமான கூட இருக்கும். அதே மாடரேட் ட்ரீயா பாக்கலாம், ஒரு 30-35 அடி உயரம், ஏற்கனவே 2 அடியிலிருந்து 3 அடி சுற்றளவும் பாக்கலாம். இது இந்த மரம் வந்து பல்வேறு விதமான பயன்பாட்டுக்கு ஆல்ரெடி பயன்பட்டுக்கிறது. குறிப்பா வந்து இந்த மர வேலைப்பாடு செய்வர்கள்ட்ட கேட்டீங்கன்னா தெரியும் இந்த வுட் ஒர்க்கிங் குவாலிட்டி என்று அழைப்பார்கள். அந்த வுட் ஒர்க்கிங் குவாலிட்டியில இந்த மரம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சில மரங்கள் அதான் டென்சிட்டி பேஸ் பண்ணி தான். இந்த மரம் என்னன்னா ஒரு சாஃப்ட் டு மீடியம் டென்சிட்டி, ஏறக்குறைய 0.4-0.6 மணிக்கு அந்த டென்சிட்டி கேரக்டர்ஸ். நல்ல வயசான மரம் தான் பாத்தீங்கன்னா 6-0.7 இருக்கும். அதாவது ஒரு லோ டு மீடியம் டென்சிட்டி வுட்டு தான். அந்த லோ டு மீடியம் டென்சிட்டி வுட்டுனால என்ன ஆகுனா இதனுடைய பயன்பாடே பாத்தீங்கன்னா மல்டி ஃபேசட்டட் யூட்டிலைசேஷன், நிறைய பயன்பாடு இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இட்ஸ் அ குவாலிட்டி டிம்பர்ஸ், டீக் அளவுக்கு மேட்ச் ஆனா ஆல்டர்னேட் டு டீக் கொண்டு வரலாம். அதனாலதான் இதுக்கு பேரே குமிழ் தேக்கு. நல்ல பர்னிச்சர் கன்ஸ்ட்ரக்ஷன் வுட் ஒர்க்கிங் குவாலிட்டி இருக்குன்னா என்ன ஆகும், பர்னிச்சர் என்ன விதமான பர்னிச்சர் வேணாலும் செய்யலாம். இந்த மரத்துல நல்ல ரகங்களா இருக்கு, நல்ல சர்க்குலர் சிலிண்டரிக்கல் ஸ்ட்ரெயிட் மரம்லாம் இருந்துச்சுன்னா இந்த பிளை அண்ட் பேனல் இண்டஸ்ட்ரிக்கும் போகும். கம்போசிட் வுட் இண்டஸ்ட்ரி அதாவது பார்ட்டிகல் போர்டு MDF-க்கும் இதை கொடுத்து செல்ல முடியும். ஏன்னா இதுல வர்ற மரத்துல வர்ற கழிவுகள் போடாமல் இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் மீறி இது வந்து ஒன் ஆஃப் தி ஆல்டர்னேட் பல்ப் அண்ட் பேப்பர் ஸ்பீசஸ், காகித பயன்பாட்டிற்கு காகித கூழ் தயாரிப்புக்கு குமிழ் மரம் ஒரு மாற்று மரப்பெயராகவே பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கிற 2 மில்லுமே பாத்தீங்கன்னா இன்னைக்கு பட்டை உரிக்கப்பட்ட குமிழ வந்து நல்ல விலை கொடுத்து எடுத்துக்கிறார்கள். இது என்னன்னா இது காகித கூழுக்காக வளர்க்கல, தடிமரத்திற்காக வளர்த்தது, அதுல வர கழிவுகளை காகித கூழுக்கு போகுது. இதெல்லாம் மீறி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், சில மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்வதற்கும் இந்த குமிழ் மரம் பயன்படுத்தப்படுகிறது. சிலைகள் வுட் ஆன்டிக்ஸ் என்று அழைப்பார்கள். எங்கெங்கெல்லாம் வுட் ஆன்டிக்ஸ் ஆண்டிக்கலாம் சிலை வாகை தான் பெருசா பயன்படுத்துவாங்க. இன்னைக்கு சிலை வாகை மரமே இல்லை. அப்ப சிலை வாகை மரம் இல்லாதனால என்ன ஆகுது, ஆல்டர்னேட் மரத்துக்கு வராங்க. அந்த வகையில் உண்மையிலே பாத்தீங்கன்னா இந்த குமிழ் மரம் மிகப்பெரிய பயன்பாட்டில் உள்ளது சிலைகள் செய்வதற்கு. அது அனிமல் ஆகட்டும், கடவுள் சிலைகள் ஆகட்டும், நம்ம ஃபேஸ் ஆகட்டும், நேம் போர்டு ஆகட்டும், இதற்கெல்லாமே இந்த வுட் ஒர்க்கிங் குவாலிட்டி பாத்தீங்கன்னா நல்ல பினிஷிங் ப்ராப்பர்ட்டிஸ் வரும். அதற்காகவே ஒரு மல்டி ஃபேசட்டட் பல் பயன் மரம். இந்த பல் பயன் மரம் வந்து பாத்தீங்கன்னா வேகமாக வளரக்கூடியது, இந்தியாவை தாயகமாக கொண்டது, வேளாண் காடுகளுக்கு மிக உகந்த மரம். உங்களுக்கு எல்லாம் வேளாண் காடுகள் சொன்னீங்கனாலே சில கேரக்டர்ஸ் இருக்கும். என்ன வேணும், முதல்ல வேகமாக வளரணும் அந்த மரம், எஸ் எல்லா நிலப்பரப்புக்கும் அடாப்ட் ஆகணும், எஸ் மூணாவது பல் பயனா இருக்கணும், எஸ் இந்த மரம், நான்காவது என்ன விவசாயிகளுக்கு ஈஸி மார்க்கெட்டபிள் அக்சஸ் இருக்கணும் இந்த மரத்திற்கு உண்டு. இதெல்லாம் மீறி இலை முதல் வேர் வரை அனைத்தும் பயன்பாட்டிற்கு இருக்கும் இந்த மரம். அனைத்தும் பயன்பாடு இலை பாத்தீங்கன்னா நல்ல ஃபாடரா போகும், பட்டை வேரெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல மருத்துவ குணங்களுக்கு எல்லாம் போகுது. இந்த மரத்தை வந்து நிறைய தொழில் நிறுவனங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மரம் பாத்தீங்கன்னா பெரிய அளவுல விழிப்புணர்வு பெறவில்லை அங்கங்க. இப்ப தமிழகத்துல பாத்தீங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் குமிழை பத்தி நல்லா பேசுவாங்க, மற்ற மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் எடுக்கப்படுது. இந்த மரத்தை இன்னும் எடுத்து செல்லவில்லை, இந்தியா முழுவதும் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால்தான் ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அகில இந்திய லெவல்ல பாத்தீங்கன்னா இந்த மரத்துக்கு மர இன மேம்பாடு, ஆங்கிலத்தில் இந்த ப்ராவினன்ஸ் ஸ்டைல் என்று அழைப்பார்கள். 40 வருடங்களுக்கு முன்னாலே ப்ராவினன்ஸ் ஸ்டைல் குமிழுக்கு கொண்டு வரப்பட்டது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீட் சோர்சஸ் அவேலுவேஷன் ட்ரையல், அப்புறம் பாத்தீங்கன்னா ப்ராஜினி ட்ரையல், இன்றைக்கு எல்லாமே குளோனல் ட்ரையல். ஏன்னா இந்த மரம் வேகமாக வளரக்கூடியது, அதிக உற்பத்தி கொண்டது, ப்ரொடக்டிவிட்டி என்று அழைப்பார்கள். அதாவது ஒரு மரம் வேகமாக வளருதுன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ப்ரொடக்டிவிட்டி 10 மீட்டருக்கு பெர் ஹெக்டேர் பெர் ஆனம். ஒரு ஹெக்டேருக்கு 10 மீட்டருக்கு மேல கொடுத்துருச்சுனா ஆண்டுக்கு அந்த மரம் வேகமாக வளரக்கூடிய மரம் இந்த கிளாசிபிகேஷன். ஆனா இன்னைக்கெல்லாம் அப்படி இல்லை, ஒரு மரம் 20-25 மீட்டருக்கு மேல போனாதான் ஃபாஸ்ட் க்ரோயிங் கேட்டகரியிலே வருது. ஏன்னா சவுக்கு மரம், தைல மரம், மலை வேம்பு இதெல்லாம் வந்து இந்த ப்ரொடக்டிவிட்டியை தேஞ்சு, அதுக்கு ஈக்குவலா இந்த குமிழ் மரமும் உற்பத்தியை தரக்கூடிய வாய்ப்பு உள்ளது. அதனாலதான்

மரத்துக்கு வந்து மிக பிரம்மாண்டமான வரவேற்பு உண்டு. ஆனாலும் இந்த மரங்களில் என்ன பிரச்சனை, நல்ல ரகங்கள் இல்லாத பிரச்சனை. இந்த மரங்கள் இனிஷியல் இந்த ஏர்லி ஸ்டேஜ் நிலைப்பார்கள், முதல் 2 ஆண்டுகள் வரக்கூடிய இந்த பூச்சி பிரச்சனை. அப்புறம் வந்து மக்களுக்கு சாதாரண மரம் வெட்டினா இதை வெட்டுறதுக்கு ஆளு யார் வருவா, இதெல்லாம் தான் இந்த பிரச்சனைகள். இது வந்து இந்த மரம் இப்பொழுது நல்ல ரகங்கள்லாம் பல்வேறு ஆராய்ச்சி நிறுவனங்கள், அது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக ஆகட்டும், மத்திய அரசு நிறுவனங்கள் ஆகட்டும், வனத்துறை ஆகட்டும், நல்ல தேர்வு செய்யப்பட்ட ரகங்கள் விதையெடுத்து தேர்வு செய்யப்பட்ட குளோனர் முறையில் நாட்டுகள் உற்பத்தி பண்ணி அதையெல்லாம் விவசாயிகளை கொடுத்து கொண்டு வருவார்கள். அதனால தான் உற்பத்தி வந்து பாத்தீங்கன்னா 25 மீட்டருக்கு 35 மீட்டருக்கு இந்த ரேஞ்சே இந்த மரம் கிடைக்கக்கூடும். இப்ப நம்மளே வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சியிலேயே 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மரத்துல வந்து பல்வேறு விதமான நல்ல ஆராய்ச்சி பண்ணி அதுல வந்து GA8 என்ற ரகம், GA9 என்ற ரகம், இந்த 2 ரகம் பாத்தீங்கன்னா குளோனர் ரகமாக கொண்டு வரும். அது வந்து ஒரு ரகம் வந்து பாத்தீங்கன்னா ஹை டென்சிட்டி அடர் நடவு நடருது, எதுக்குன்னா காகித குழுக்காகவே. அதுல சில இடங்களில் காகித குழு நட்டுட்டு அப்புறம் அதை தின் பண்ணி நம்ம டிம்பருக்கும் கொண்டு போகலாம். 2வது மரம் பாத்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவான டிம்பர், ஹை டென்சிட்டி. சோ இந்த மாதிரி இந்த மரங்களில் ரகமும் வர ஆரம்பித்து விட்டது. இந்த மரம் இந்தியாவை தாயமாக கொண்டது, பல்பயன் மரம், வேளாண் காடுகளுக்கு உகந்தது அப்படின்றப்ப இதை எப்படி எடுத்து செல்ல முடியும்? இந்த மரத்தை வந்து விதை மூலமாகவும் உற்பத்தி பண்ணலாம், இல்லைன்னா குளோனல் முறையிலும் உற்பத்தி பண்ணலாம். விதை மூலமாக உற்பத்தி பண்றப்ப எங்க சீடார்ச்சட் இருக்கோ அங்கிருந்து விதை எடுத்து யார் உற்பத்தி பண்றார்களோ அவர்களிடம் பெற்றுக் கொள்ளலாம். இல்லையா, குளோனல் முறையில் நல்ல ஆராய்ச்சி நிறுவனங்கள் வந்து குளோனல் நாட்டுகளை பெற்று அதன் மூலமா எடுத்து செல்லலாம். எந்த மாதிரி மண்ணுக்கு சார் வேணும்? இந்த மரத்தை பொறுத்தளவு நல்ல டீப் ஃபர்டைல் சாயில், அலுவியம் சாயில், கோஸ்டல் அலுவியம், டீப் ஃபர்டைல் அலுவியம், இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஷேலோ சாயிலுக்கு இந்த மரம் பெருசா வராது. ஏன்னா இந்த மரம் என்னன்னா பிரான்சிங் அடி, அதனாலதான் மரம் டீப் சாயில்ஸ் ஒரு 6 அடிக்கு மேல எங்கு மண்கண்டம் நன்றாக இருக்கிறதோ அங்கெல்லாம் இந்த மரம் நன்றாக வளரக்கூடியது. எங்கெல்லாம் விவசாயம் செய்யப்படுகிறதோ அங்கெல்லாம் வேளாண் காடுகளாகவோ பண்ணைக்காடுகளாகவோ அல்லது பன் பிளான்டிங் வரப்போரங்களாவோ நடுவதற்கு மிக உகந்த மரம். சிறு மற்றும் குறு விவசாயிகள் குமிழ் மரத்தை வரப்போறதுல மட்டும் ஒரு 80-100 நாத்து நட்டாலே போதும், மரம் ஒரு 10,000 ரூபாய்க்கு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மரத்திற்கு உண்டு. அதுவும் 6 ஆண்டுகளுக்கு மேலாக 15 ஆண்டுகளுக்குள்ளாகவே இந்த வளர்ச்சியை கொடுத்து விவசாயிகளுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மரத்திற்கு உள்ளது.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: எப்படி நடலாம்? நான் சொன்ன மாதிரிதான், விவசாயம் பண்ணி கொண்டிருக்க நிலமா இருந்தால் ஒரு சிம்பிள் பிளவிங், ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 5-6 டன் தொழுவுரம் காய்ந்த தொழுவுரத்தை போட்டுட்டு அதாவது இடைவெளியை பிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மரத்தோட இடைவெளி எவ்வளவு நடலாம்? 6 அடியில் ஆரம்பிச்சு 24 அடி முடிக்க நடலாம். 6 அடிக்கு 6 அடி, 8 அடிக்கு 8 அடி, 10 அடிக்கு 10 அடி, 12க்கு 12, 14க்கு 14, இப்படியே போட்டு சிறு விவசாயிகள் உங்களுடைய நிலத்தின் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஊடுபயிர் என்ன ஊடுபயிர் பண்ண போறீங்களோ அதற்கேற்ற மாதிரி இந்த இடைவெளியை நிர்ணயம் செய்து கொள்ளலாம். அடநடவு என்றால் 6 அடிக்கு 6 அடி, குறைந்தபட்சம் 3 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மரத்தை அறுவடை செய்து கொள்ளலாம். ஏன்னா அங்க வந்து ஒரு பிரச்சனையும் கிடையாது, நல்ல நெருக்கமா நடப்ப என்னாகும், பெரிய கிளைகளும் வராது, மரம் நேரா ஸ்ட்ரைட்டா போகும். ஒரு 3 ஆண்டுகளில் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 60 டன்னுக்கு மேல கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மரத்துல இருக்கு. இன்றைக்கு இருக்க மார்க்கெட் ரேட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஆண்டுக்கு 75,000 to 1.5 lakh முடிக்க ஒரு ஏக்கருக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மரத்தின் மூலமா வாய்ப்புகள் இருக்கு. இரண்டாவது, இந்த மரத்தை வந்து இந்த சிப் பண்ணி அதையுமே வந்து காகித கூழ் மரங்களுக்கும் எரிசக்தி துறைகளுக்கும் கோஃபைரிங் பயோமாஸ் பவர் பிளான்ட்டுக்கு இதெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப என்ன ஆகும், மரத்தின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. குறுகிய காலமா இது இதற்கு நடலாம். நல்லா சிலிண்ட்ரிக்கல் டைப்பா இருந்துச்சுன்னா பிளை அண்ட் பேனல் இண்டஸ்ட்ரி, அது வந்து 5-6 ஆண்டுகள், குறைந்தபட்சம் 16 இன்ச்சுக்கு மேல சுற்றளவு இருக்கணும். மரத்தோட பாதியில வந்து 30 அடி உயரம்னா 15 அடி உயரத்துல 16 இன்ச்சுக்கு மேல சுற்றளவு வச்சுன்னா இந்த மரம் நல்ல மார்க்கெட் நிலவரத்தை கொடுத்து விவசாயிகளுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தடிமரமானா குறைந்தபட்சம் 24 இன்ச்சு சுற்றளவு. எல்லாருமே கேட்கலாம், 24 இன்ச்சுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? புதுக்கோட்டை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா 6 வருஷத்துலேயே வந்துருது, ஆனா மற்ற இடத்துல பாத்தீங்கன்னா 7 வருஷம், 7.5 வருஷம், 8 வருஷம். இது என்னன்னா வளர்ப்பு முறைகளை பொறுத்திருக்கு. அதனாலதான் இடைவெளி வந்ததுக்கு அப்புறம் நல்ல 1.5 அடியிலிருந்து 2 அடி குழி தோண்டி ஆழமாக நட வேண்டும். நடும் பொழுது பேசல் அப்ளிகேஷன்ஸ் ஒரு 50-75 கிராம் யூரியா போட்டுட்டு ஃபார்மியர் மணி எவ்வளவு பண்ணாலும் 1/2 கிலோ 1 கிலோ போட்டு மண்ணை நல்லா குத்தி விட்டு நல்ல தேர்வு செய்யப்பட்ட ரகங்கள்ல இருந்து நாற்றுகளை வாங்கி அந்த நாற்றுகளை ஆழமாக நட வேண்டும். நட்டுறப்ப வாரம் ஒரு முறை ஒரு இரிகேஷன் பாசன வசதி இருக்கிற மாதிரி பாத்துங்க. மண் கண்டமும் இதுல நல்லா இருக்கணும், டீப் ஃபெர்டைல் சாயில்ஸ் இருந்தா நல்லது. எங்க ஃபெர்டிலிட்டி கம்மியா இருக்கோ அங்கெல்லாம் நம்ம ஆர்டிபிஷியல் ஃபெர்டிலைசேஷன்ஸ்,

இயற்கை உரங்களை கொண்டு வந்து போடலாம். இயற்கை உரமா கொண்டு வரப்ப நம்ம தொழு உரத்தை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆர்கானிக் உரம், பயோ ஃபர்டிலைசர்ஸ், இதெல்லாம் வந்து ஒரு செடிக்கு இவ்வளவு அடநடவா, பெருமரமா, அதாவது ஒயிடர் இடைவெளியா, இதற்கேற்ற மாதிரி ஒரு குறைந்தபட்சம் ஒரு 1/4 கிலோல ஆரம்பிச்சு அதிகபட்சமாக 1/2 கிலோ முடிக்க மரத்தினுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி இது ஆண்டு முழுவதும் அப்ளை செய்யலாம். அடுத்து பாத்தீங்கன்னா மரத்துடைய கிளைகள் நிறைய வரும். கிளைகளை ப்ரூனிங் வந்து ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணணும். அடநடப்ப கிளைகள் பெருசா வராது. எங்கெங்கெல்லாம் மரம் இடைவெளி விட்டு 12 அடிக்கு மேல இடைவெளி விட்டு நடுறோமோ அங்கெல்லாம் கிளைகள் வரும். அப்படி கிளைகள் வர்றப்ப ஆனுவல் ப்ரூனிங், ஆண்டுதோறும் அந்த பக்க கிளைகளை வெட்டி விட வேண்டும். அந்த பக்க கிளையை வெட்டி விட்டு, ஏற்கனவே நம்ம பல பதிவுல சொல்லிருக்கோம், எந்த மரமா இருந்தாலும் சரி, இந்த வேப்ப எண்ணெயோ இல்லன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் என்ற கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கு, அதையோ இல்லன்னா நம்ம மிக்சர்ஸ் ஆஃப் இந்த காக்டெயில்ஸ் ஆஃப் ஆயில்ஸ் இருக்கு, இதையுமே வாங்கி இதெல்லாம் அப்ளை பண்றப்ப என்ன ஆகும், அந்த இடத்துல பூச்சியோ நோயோ வராது. இரண்டாவது, அதுல இருந்து வர புதிய காப்பீஸ் இருக்குல்ல, புதிய கிளைகள், அதுவும் வந்து உருவாகாது. அப்ப என்ன ஆகும், மரம் ஸ்ட்ரெயிட்டா சிலிண்டர்களாக வளர்ந்து நமக்கு நல்ல பயனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா மரத்தோட தின்னிங் பண்ணணுமா, எங்கெங்கெல்லாம் அதாவது மரம் வந்து லீன் லாங்கி நன்றாக வளரலையோ அந்த மரத்தை மட்டும் எடுத்துடலாம், மித்த மரத்துல ரீட்டைன் பண்ணிக்கலாம். சில இடங்களில் 6 அடிக்கு 6 அடி 1200 மரம் ஒரு ஏக்கருக்கு நட்டுருப்போம். ஆனா நம்ம வந்து நோக்கம் என்னென்ன, குறுகிய காலத்துல ஒரு வருமானம், நடுத்தர காலத்துல ஒரு வருமானம், நெடுங்காலத்துல ஒரு வருமானம். அப்பனா என்ன பண்ணணும், 6 க்கு 6 இல்ல 5 க்கு 5 கூட நடலாம். 6 க்கு 6 வச்சுக்கிட்டா 1200 மரம் ஒரு 3 ஆண்டுகளுக்கு அப்புறம் ஒரு 50% மரத்தை கழிச்சிடணும். அதுக்கு ஆயுத குழுக்கு எடுத்து செல்லப்படும். அடுத்த ஒரு 3 to 4 ஆண்டுகளுக்கு அப்புறம் இன்னொரு 50% மரத்தை கண்டுபிடிக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 600 மரம் போயிருது, இரண்டாவது கழிவுல ஒரு 300 மரம் போயிருது, மிச்சம் எவ்வளவு இருக்கு, 300 மரம் தான் இருக்கு. இந்த 300 மரத்துல வந்து ஒரு 8 ஆண்டுகளுக்கு அப்புறம் எது லீன் லாங்கி நேராக இல்லையோ அந்த மரத்தில எடுத்துடலாம். எது டிசீஸ்ட் இருக்கோ அதெல்லாம் எடுத்துடலாம். எது நோய்வாய்ப்பட்டிருக்கோ அதை தூக்கிடலாம். எது வந்து வளர்ச்சி இல்லையோ அதை தூக்கிடலாம். எந்த மரம் செத்துச்சோ அதெல்லாம் எடுத்துடலாம். ஏறக்குறைய ஒரு ஒரு 300 மரத்துல ஒரு 20% மரத்தை கழிச்சிட்டாலுமே ஒரு 240 மரம் உங்களுக்கு இருக்கும். இந்த 240 மரத்தையும் நன்றாக பராமரித்து அடுத்த ஒரு 5 ஆண்டுகள் 12 ஆண்டுகளுக்கு மேலாக ஏறக்குறைய ஒரு 15 ஆண்டுகளுக்குள்ளாக என்ன ஆகும், தடிமரத்திற்கு எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்னைக்கெல்லாம் தடிமரம் ஒரு டன்னு வந்து 10,000 ரூபாய்க்கு மேல போக ஆரம்பிச்சிருச்சு. அது குமிழ் மரம், என்ன ஆகும், அவங்களே தோட்டத்திலேயே வந்து விட்ட அளவுக்குலாம் இன்னைக்கு ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மரம் நன்றாக வளர்ந்து வேகமாக வளர்ந்து நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய மரம். என்ன பிரச்சனைகள் சார் வரும் இந்த மரத்துல, அதில் முதல் 2 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வந்து இந்த டிஞ்சிட் பக் ஒன்று வரும், அதாவது இலையை கூட சாப்பிட்ற மாதிரி ஒரு பூச்சி வரும். இந்த பூச்சி வராமல் பார்க்கணும். வந்துருச்சுன்னா என்ன பண்ணணும்னா, வர்றதுக்கு முன்னாடியே நான் எதுவும் சொல்லியிருக்கேன், இந்த மரத்துக்கு எப்பப்பெல்லாம் பேசல் உரம் அப்ளை பண்ணுறோமோ அப்போ வேப்ப முன்னாக்கு வந்து குறைந்தபட்சம் 1/4 கிலோ மரத்தை சுற்றி போடணும். 2 முறை வேப்ப முன்னாக்கு போடலாம். பூச்சி வந்ததுக்கு பிறகு என்ன பண்ணலாம்னா, வேற மருந்தே போட தேவையில்லை. வேப்ப எண்ணெய் இருக்குல்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 PPM 1500 PPM 2000 PPM அசாடராக்டினோட விற்கிறாங்க. அந்த மாதிரி ஆயில வாங்கிட்டு வந்து ஒரு சின்ன சோப் சொல்யூஷன்ஸ், அந்த ஆயில் ஒரு 10 ml 20 ml எடுத்துட்டு நல்லா 10 லிட்டர் பக்கெட்ல கரைஞ்சிட்டு கொஞ்சம் சோப் சொல்யூஷனை போட்டீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆயிரும். அதை மரத்துல ஸ்ப்ரே பண்ணிடலாம். ஏன்னா நான் சொல்றது 2 ஆண்டுகள் மரம் தான். 2 ஆண்டுகள் மரம்னா பாத்தீங்கன்னா ஒரு 6 to 10 அடிக்குள்ளதான் இருக்கும். எந்த ஸ்ப்ரேயரை வச்சு ஈஸியாவே ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இன்னைக்கெல்லாம் ஹேண்ட் ஸ்ப்ரேயர், கீழேருந்து மேல அடிக்கிற மாதிரி எல்லாம் ஹேண்ட் ஸ்ப்ரே வந்துருச்சு. அதுல வாங்கி அடிச்சிட்டோம்னா இந்த பூச்சிகள்லாம் போயிடும். 2 ஆண்டுகளுக்குள்ள இதை மேனேஜ் பண்ணிட்டோம்னா அதற்கப்புறம் பூச்சி வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இந்த மரத்துல நல்ல பெரிய மரம் வரப்ப நான் இருக்கணும் சொல்லியிருக்கேன், கிளைகள் வெட்டுறப்ப என்ன பண்ணுவோம், சில இடங்களில் மரத்தை டேமேஜ் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி டேமேஜ் பண்ற இடத்துல என்ன பண்ணுனா ஒரு சின்ன கம் மாதிரி யூஸ் அவுட் ஆகும். அந்த கம் வர இடத்துல என்னன்னா சில பூச்சிகள் உள்ள போய் உட்காந்துக்கும். அப்படி போற பூச்சி தான் ஸ்டெம் போரர் என்று அழைப்பார்கள், தண்டு துளைப்பான். அது மரத்துக்குள்ள போய் உள்ள போய் உட்காந்துக்கும். நீங்க ஹார்வெஸ்ட் பண்ற பார்த்தா அந்த ஓட்டையே தெரியும். அதனாலதான் சொல்றேன், அந்த ப்ரூனிங் பண்றப்ப கிளைகளை வெட்டும் பொழுது நல்ல கேர்ஃபுல்லா கொஞ்சம் ஒரு சென்டிமீட்டர் 2.5 சென்டிமீட்டர் விட்டுட்டு மரத்தை வெட்டி விடலாம். அந்த வெட்டின இடத்துல நான் சொன்ன வேப்ப எண்ணெயோ இல்லன்னா ஆன்டிஆக்சிடென்ட் கெமிக்கல் ஒரு தடை விட்டோம்னா உங்களுக்கு பூச்சி எதுவும் உள்ள போய் சேராது. இல்ல காப்பர் பேஸ்டு ஃபங்கிசைட்ஸ் அனுப்பிச்சாலும் பூச்சியோ நோயோ அது வந்து உள்ள போய் சேராது. இந்த ரெண்டு தான் இந்த மரத்துல பிரச்சனை. அது மேஜர் பிரச்சனை கிடையாது, அங்கொன்றும் இங்கொன்றுமாக தெரியப்படுகிறது. பிளான்டேஷன் ஸ்கேல்ல இந்த மரம் பெரிய செலவுல இந்த நோய்கள்லாம் இன்னும் வரவில்லை, ஆனா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்றதான் இதை சொல்லிட்டு இருக்கும். நல்ல மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எப்பயுமே இந்த ஹைஜீனிக் பிளான்டேஷன்ஸ் என்று அழைப்பார்கள். நல்ல உழவு ஓட்டிட்டு களைகள் இல்லாம, கிளைகள் இல்லாம இதெல்லாம் இருந்து நல்ல தேவையான நீர் வளம், தேவையான உரவளம், என்னென்ன உரம் கொடுக்கலாம் கூட கேட்பாங்க. ஆண்டுக்கு 2 முறை உரம் கொடுப்பது அவசியம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் ட்ரீ ஸ்பீசிஸ், ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும், மண்ணில் என்ன எடுக்கிறதோ அது நம்ம மண்ணுக்கு திருப்பி கொடுக்க வேண்டும். அது ஆர்கானிக்கா இருக்கலாம் இல்லாட்டி இன்ஆர்கானிக் இருக்கலாம், நமக்கு தேவையான மாதிரி அதை கொடுத்துட்டு அந்த மரத்தை வளர்க்கலாம். ஆண்டுக்கு 2 முறை, ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஆண்டுகளுக்கு நம்ம பாத்தீங்கன்னா முதல் ஒரு ஆண்டு ஃபுல்லா யூரியாவே 2 முறை, 2வது ஆண்டுக்கு பாத்தீங்கன்னா டிஏபி, 3வது ஆண்டுகள்லேருந்து பாத்தீங்கன்னா எப்போ வந்து இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் சுற்றளவு பெருக்க ஆரம்பிக்கிறதோ அங்கெல்லாம் காம்ப்ளெக்ஸ் ஃபர்டிலைசர்ஸோட சேர்ந்து மண் வளத்தை பொறுத்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அதாவது நுண்ணுயிர் உரங்களையுமே
இடுவதற்கான

0: வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் எப்ப ஸ்பெசிபிக் சந்தேகம் இருக்கோ அப்பெல்லாம் விவசாய பெருங்குடி மக்கள் அல்லாட்டினா இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்க அனைவருமே உண்மையிலேயே வனக்கல்லூரியை தொடர்பு கொண்டு அல்லது என்னையே தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். ஏன் சொல்றேன்னா, இன்று வேளாண் காடுகள் காலத்தின் கட்டாயம். மரம் இல்லாத விவசாயமே கிடையவே கிடையாது. இந்த மரத்தை பொறுத்தளவு இலை வந்து ஆடு மாடுகளுக்கு தீவனமா போயிடும். கிளைகள் பூராமே வந்து விறகாகவோ அல்லது காகித கூழுக்காகவோ அல்லது பார்ட்டிகிள் போர்டுக்காகவோ போயிடுது. சிறிய மரங்கள் பார்த்தீங்கன்னா சிறு டிம்பருக்கு போயிருது, பெரிய மரங்கள் பாத்தீங்கன்னா பெரிய டிம்பருக்கு போயிருது, தடி மரத்துக்கு போயிருது. அப்ப என்ன ஆகும், மரத்துடைய பட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆயுர்வேதிக் இண்டஸ்ட்ரி குமிழ் மர பட்டையை நிறைய கேட்கறாங்க. இது ஏன் சொல்றேன்னா, ஒரு பல் பயன் ஒரு டோட்டல் ஹோலிஸ்டிக்காவே இந்த மரம் வந்து மிக பயன்பாட்டில் வரும். அதனாலதான் வந்து குமிழ் மரம் வேளாண்காரர்களுக்கு ஏற்ற மரம். ஏன்னா இன்றைக்கு இந்தியாவில் வேறக்குறைய 98% மரங்களின் தேவை எங்க இருந்து வருது, வேளாண்காரர்கள் இருந்து வருது, 94% 98%. அப்ப என்ன ஆகும், இந்த வேளாண்காரர்களின் பரப்பளவை கூட்ட வேண்டும். அதற்காகத்தான் தேசிய வேளாண்காரர்கள் கொள்கை 2014, தமிழ்நாடு அரசின் தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை ஏறக்குறைய 2026 இந்த வருஷம். இதெல்லாம் எதுக்கு கொண்டு வரோம்னா, இந்த வேளாண் காடுகள் மரங்களை வளர்த்து மரங்கள் மூலமாக விவசாயிகளின் வாழ்வாரத்தை எப்படி மேம்படுத்த முடியும், அதன் மூலமாக ஒரு மாற்று மர பயன்பாடு திட்டத்தை எப்படி செல்ல முடியும், இதெல்லாம் மீறி நமக்கு தேவையான மரங்களை நாமளே உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும். அனைவருமே பேசுவது இன்னைக்கு பருவநிலை மாறுபாடு, சுற்றுச்சூழல் மாறுபாடு, இதன் மூலமா ஏற்படக்கூடிய தாக்கங்கள், மழை பெய்வதில்லை, மண் வளம் குறைகிறது, பல்லுயிரினம் அழிகிறது, இதெல்லாம் போக்குவதற்கு என்ன வேணும், மரங்கள் ஒரு மாற்றாக அமையும். அந்த வகையில் உண்மையை நாம் பார்த்துக் கொண்டிருக்க பல்வேறு வகையான மரங்களில் குமிழ் மரம் ஒரு மிக முக்கியமான மரம், விவசாயிகளுக்கு நல்ல பயனளிக்கக்கூடிய மரம். யாராவது மரம் வளர்ப்பில் ஆர்வம் உள்ளவர்களோ அவர்கள் அனைவருக்குமே இந்த குமிழ் மரம் வேகமாக வளர்ந்து இது வந்து நல்ல பயனை கொடுக்கக்கூடிய மரம். இந்த மரம் வந்து அனைத்து விதமான ஊடுபயிருக்கும் ஏத்தது. என்ன பயிர் பண்ணிட்டு இருக்கோம், வேளாண் பயிராகட்டும், தோட்டக்கலை பயிராகட்டும், இப்ப ஸ்பைசஸ் பெப்பர் எல்லாம் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இதுல ஏறிட்டு இருக்கும். நீங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறைய விவசாயிகளை பார்க்கலாம், குமிழ் மரத்துல பெப்பர் ஏற்றி விட்டுருக்கோம். ஏன்னா நல்ல ஒரு கம்பேட்டபிள் ட்ரீஸ், அனைத்து விதமான ஊடுபயிருக்குமே ஏற்ற மரம். அந்த வகையில் இந்த மரம் விவசாயிகளுக்கு ஒரு உண்மையிலேயே வரப்பிரசாதமாகவையும், இதுல நல்ல ரகங்கள் வந்து விட்டது, வேகமாக வளரக்கூடிய ரகங்கள் வந்து விட்டது, நல்ல சந்தையிலும் வந்து கொண்டிருக்கிறது, நாளுக்கு நாள் தேவைகள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது பல்வேறு விதமான தொழில் நிறுவனங்களுக்கும். அந்த வகையில் உண்மையிலே விவசாயிகள் இந்த குமிழ் மரத்தை தேர்வு செய்யப்பட்ட ரகங்களை, குளோனல் ரகங்களை தங்கள் விவசாய நிலங்களில் அறிமுகப்படுத்தும் பொழுது உண்மையிலேயே இது உங்களுக்கு கூடுதல் வருவாயை கொடுக்கும், நல்ல தனிப்பெரும் வருவாயை கொடுக்கும், நிரந்தர வருவாயை கொடுக்கும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒருமுறை உங்களுடைய நல்ல தொழில்நுட்பத்துடன் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி.
1: இன்னைக்கு 22வது எபிசோட்ல குமிழ் மர சாகுபடி முறைகள், அதனுடைய தொழில்நுட்பம், இதை சார்ந்த பல தகவல்களை பார்த்திபன் சார் சொல்ல கேட்டோம். இந்த நிகழ்ச்சியில வேளாண் காடுகள் சார்ந்து நமக்கு தெரியாத எத்தனையோ தகவல்களை நாம தொடர்ந்து தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சி 100 வாரங்களை தாண்டி வரப்போகுது, நிறைய புது புது விஷயங்களை இந்த நிகழ்ச்சியின் மூலமா நாம தெரிஞ்சுக்கலாம். அதனால மிஸ் பண்ணாதீங்க, தொடர்ந்து கேளுங்க நம்ம FM ரெயின்போ 103 கோயம்புத்தூர்.
2: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் K.T. பார்த்திபன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு N. பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தீவிரவாதத்தை ஒடுக்கியதில் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் முக்கிய பங்கு வகித்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இப்படையின் நிறுவன தினத்தை முன்னிட்டு இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு பணிகளில் மட்டுமின்றி மக்களுக்கு சேவையாற்றுவதிலும் இப்படையினர் இன்றியமையா பங்கு வகித்து வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தமிழகத்தின் சுற்றுலா மேம்பாட்டு திட்டங்களுக்காக 390 கோடி ரூபாய் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். மக்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர், மாமல்லபுரம் கடற்கரை கோயில் பகுதியில் 30 கோடி ரூபாய் செலவில் மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக கூறினார். ராமேஸ்வரத்தில் ஆன்மீக சுற்றுலாவை மேம்படுத்துவதற்காக 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் உள்துறை செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் திரு விஜய் தலைமையில் இன்று சென்னையில் நடைபெற்றது. சட்டம் ஒழுங்கு சூழல் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது. மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன்பன், திரு மரிய வில்சன் மற்றும் காவல்துறை உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டிற்கு சென்று முதலமைச்சர் திரு விஜய் அங்குள்ள கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். தொழிலாளர்களின் நலன்களை பாதுகாக்க வேண்டும் என்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு முகமது பர்வேஸ் கூறியுள்ளார். இன்று சென்னையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், தொழில் வளர்ச்சியில் மட்டுமின்றி தொழிலாளர் நலனிலும் முன்மாதிரி மாநிலமாக தமிழகத்தை உருவாக்க அனைவரும் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தாவேக அரசின் கைது நடவடிக்கைகளுக்கு திமுக அஞ்சாது என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். பாளையங்கோட்டை மத்திய சிறைச்சாலையில் உள்ள திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் திரு மார்க்கண்டேயனை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். அரசுக்கு எதிராக விமர்சனம் செய்பவர்கள் மீது கைது நடவடிக்கைகளை மேற்கொள்வது ஏற்புடையது அல்ல என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். தமிழகத்தில் குடிநீர் பற்றாக்குறை பிரச்சினைக்கு தீர்வு காண உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பெரும்பாலான மாவட்டங்களில் குடிநீர் பற்றாக்குறையால் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மாநில நீர்வளத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 90 முக்கிய அணைகளில் 50க்கும் மேற்பட்ட அணைகள் வறண்டுவிட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பல மாவட்டங்களில் 10 நாட்களுக்கு மட்டுமே குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு ஏதுவாக சிறப்பு நிதியை மாநில அரசு ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் கேட்டுக் கொண்டுள்ளார். கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கிய உத்தரவினை சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை ரத்து செய்துள்ளது. இதுதொடர்பான மனுவை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு சி வி கார்த்திகேயன், திரு ஆர் சக்திவேல் அமர்வு இன்று இதற்கான உத்தரவை பிறப்பித்தது. அரசின் கொள்கை முடிவாக இருந்தாலும் பணி நியமனத்திற்கான நெறிமுறைகள் இதில் பின்பற்றப்படவில்லை என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு பேருந்து விபத்து மற்றும் பட்டாசு வெடி விபத்துகளில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கப்படாததும் அந்த உத்தரவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் அரசு பணி வழங்கும் உத்தரவு ரத்து செய்யப்படுவதாகவும் அந்த உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கப்பட்டதை எதிர்த்து இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் ஞானேஸ்வரி யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றார். கிளாஸ்கோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 53 கிலோ பளு தூக்கும் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். இப்போட்டிகளின் நீளம் தாண்டுதல் பிரிவில் இந்தியாவின் முரளி ஸ்ரீசங்கர் மற்றும் லோகேஷ் சத்யநாதன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். ஆடவர் 200 மீட்டர் நீச்சல் பிரிவில் சஜன் பிரகாஷ் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். 110 மீட்டர் தடை ஓட்டத்தில் தேஜஸ் ஷிஷே இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் 100 மீட்டர் பாரா நீச்சல் பிரிவில் ஸ்வாத்திக் பாட்டீலும் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளார். ஆடவர் குத்துச்சண்டை பிரிவில் சச்சின் சிவாஜ் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். 60 கிலோ எடைப்பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் இங்கிலாந்தின் வில்லியம் ஹெவிட்டை வென்றார். 80 கிலோ எடைப்பிரிவில் அங்குஷ் பங்கலும் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இப்போட்டியில் இந்தியா இதுவரை 1 தங்கம், 3 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்று பதக்கப்பட்டியலில் 8வது இடத்தில் உள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்று புதுதில்லி திரும்பிய ஜண்டுகுமார்

அவருக்கு விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 17 வயதுக்குட்பட்டோருக்கான உலக மல்யுத்த சாம்பியன் போட்டி அசர்பைஜானின் பாக்குவில் இன்று தொடங்கியது. அடுத்த மாதம் 2 வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் இந்தியாவின் சார்பில் ரோஹினி, வனிஷ்கா, சந்தியா, தன்யா, நிஷு, கோவிந்த், அனுஜ், சச்சின் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். பிலிப்பைன்ஸின் மணிலாவில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தக்ஷ் குக்ரேட்டி பட்டம் வென்றார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு இறுதியாட்டத்தில் அவர் 7-5, 6-1 என்ற செட் கணக்கில் தாய்லாந்தின் ரயு கோட்டிகுலாவை வென்றார். காமன்வெல்த் டேபிள் டென்னிஸ் சாம்பியன் போட்டி தில்லியில் இன்று தொடங்கியது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

0: ஸ்தோத்ரி இசையோடு என்றும் நீங்கள்
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
2: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
3: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விழுக. நமது எஃப்எம் ரெயின்போ 103.3.

நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103.3 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கம்பிகளின் வாசுதின நல்வாழ்த்துக்கள். 9:16 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் மயிலிறகு. காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் அணிவகுப்பு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் படைக்க காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு உண்டான மாயை இந்த நிகழ்ச்சியில் நிரம்பி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியில் வரவிருக்கும் முதல் பாடல் முரடன்முத்து திரைப்படத்திற்காக. படத்திற்கான இசை டி ஜி லிங்கப்பா, பாடலை பாடியிருப்பது டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா, பாடலாசிரியர் கண்ணதாசன். பொதுவாகவே ஒரு பெண் வந்து தன்னுடைய ஆசையை வந்து முதல்ல ரொம்ப நெருக்கமான தோழிகள்கிட்ட இல்லை தோழிக்கிட்ட வந்து பகிர்ந்துக்குவாங்க. அதில் சில தோழிகள் அவங்களுடைய ரகசியத்தை காத்து அப்படியா இருக்கட்டும் நல்ல விஷயம் அப்படின்னு பார்த்துக்குவாங்க. இன்னும் சில பேர் என்ன பண்ணுவோம்னா கொஞ்சம் கேலிங் கிண்டலமாக வந்து அவங்கள டீஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு பாடல் ரொம்ப அழகாக இருக்கும். தூங்கும்போது சிரிக்கிறான், தூக்கத்தையே கெடுக்கிறான், ஏங்க விட்டு இழக்கி விட்டான் தன்னாலே, இப்போ இடைய பார்த்து மனசை விட்டான் முன்னாலே, யார் அது மாமா அவன் பேர் சொல்லலாமா. கண்ணதாசனோட பாடல் வரிகள் சம்பந்த நிகழ்ச்சியின் முதல் பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

சந்தனத்தில் நிறமெடுத்து, செண்பகத்தில் மனமெடுத்து, குங்குமத்தில் பொதிந்த உடல், இந்த கண்ணிரண்டில் நிறைந்த கடல். நல்லா இருந்ததுல. கண் சிவக்கும், அவள் முகம் சிவக்கும், கால் கட்டை விரல் தரையினில் கோலமிடும். பொன் தங்கக்கூடிய அந்த உடல் வந்து இனிக்கு மாமா. ஒரு பெண் பாடக்கூடிய பாடலாக இருந்தாலும் கூட கவித்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்க ஆளே கிடையாது. மாயவனதனுடைய பாடல் வரிகளில் எஸ் ஜானகி பாடின பாடல் இது. இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி, பாடல் இடம்பெற்றிருந்த திரைப்படம் தென்றல் வீசும். இந்த மாதிரி அரிதான பாடல் கூட நம்ம நிகழ்ச்சி கேட்க முடியும். தேனினும் இனிய தவிட்டாத இசைப்பாடல்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய இந்த நிகழ்ச்சி மயிலிருக்கு. நேரம் 9:25, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.5. இனி வரக்கூடிய நிறைய நல்ல பாடல்கள் உங்களுக்கு செவிக்கு விருந்தாக இருக்கும், மனதுக்கு ஒரு இனிய ஓசையாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நம்பலாம். ஏன்னா அதை உண்மை. நம்ம நிகழ்ச்சியில் வரவிருக்கும் அடுத்த பாடல், ஒவ்வொரு பாடலுக்கு பின்னாடியும் நிறைய நிறைய கதைகள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இப்போது இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படமே ஒரு மாதிரி வித்தியாசமாக மறக்க முடியும்.

வேண்டுமா அப்படின்றதான் படத்தோட பேர். 1966 வெளிவந்தது. படத்துக்கான இசை டி கே ராமமூர்த்தி. பாடல் அதிகமா கேட்டிருக்க வாய்ப்பு கிடையாது, நம்ம நிகழ்ச்சி மூலமா இப்ப கேளுங்க ரசிங்க.

0: சிரிப்பில் கூட சிக்கணுமா, திரும்ப திரும்ப சொக்கணுமா, மறக்க முடியுமா திரைப்படத்துல இருந்து டி கே ராமூர்த்தி இசையில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடின பாடல் கேட்டோம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் 93.3 கோவில் இன்னும் அழகா இனிமையான நிறைய நல்ல பாடல்கள் நம்ம நிகழ்ச்சி வர காத்துட்டு கேட்டு ரசிச்சிட்டே இருங்க. நம்ம நிகழ்ச்சி அதுக்கு முன்னாடி சிறு விளம்பரம்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டி ஆர் ஒய் நல்வாழ்த்துக்கள். அம்மன் டி ஆர் ஒய் டி எம் டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: ஆயுஷ்மான் பாரதம் திட்டத்துக்கு உட்பட்டு சுமார் 60 கோடி மக்கள் 5 லட்சம் ரூபாய் வரையிலான இலவச மருத்துவ சிகிச்சைக்கு உரிமையாளர்கள். 12 கோடிக்கும் அதிகமானவர்களுக்கு இதுவரை இலவச மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் ஏழை குடும்பங்களின் மருத்துவ செலவில் சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் வரை சேமிக்கப்பட்டிருக்கிறது. ஆயுஷ்மான் செயலியை இன்றே பதிவிறக்கம் செய்து ஆயுஷ்மான் அட்டையை தயார் செய்து கொள்ளுங்கள். மேலும் தகவல்களுக்கு 1455 என்ற எண்ணோடு தொடர்பு கொள்ளுங்கள்.
1: 9:35 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல நீங்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க மயிலருக்கு. ஆண்டவன் கட்டளை திரைப்படத்திற்காக நல்ல ஒரு பாடலை கேட்டோம்ல, பி.பி. ஸ்ரீனிவாஸ், எல்.ஆர். ஈஸ்வரி பாடின பாடல். பாடலாசிரியர் கண்ணதாசன், இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி. பாடலை என்ன சிறப்பு அப்படின்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு வந்து எப்பவுமே வந்து தாஜா பண்ணணும், இல்லை வந்து கொஞ்சணும் அப்படின்னு சொன்னால் எதையாவது ஒரு மலரோ இல்லை வளையலோ ஏதாவது மாதிரி கொடுக்கணும் இல்லையா. அந்த மாதிரி இவரும் சும்மா இல்லை, நானும் கொஞ்சம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு நெய்மணக்கும் கூந்தலுக்கு நீலமலர் வாங்கி வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. வாங்கி வந்த மலர்களிலே வண்டு வந்து மோதுதமானு ஃபீல் பண்றாருன்னு நினைக்கிறேன். பெண் சொல்றாங்க, வண்டு வந்து தேனெடுக்க உண்டு விட்ட போதையிலே வட்டமிட்டு பாடுதையா தொட்டு தொட்டு பேசேன் அப்படின்னு பெண் கொஞ்சம் சினுங்கிறாங்க. ஆண் சொல்றாரு, தொட்டு தொட்டு பேசையிலேன்னு அவர் இழுத்தா பெண் சொல்றாங்க, சொர்க்கமே தோணுது அப்படின்றாங்க. பட்ட இடம் அத்தனையும் பனி போல குள்ளதுன்னு பெண் உருகிறாங்க. ஒரு இந்த

வயப்படும் போதுல என்னென்ன விஷயம்லாம் அழகா தெரியும்னா, சொல்லுவாங்க மூச்சு காட்டில் கூட தீப்பிடிக்கும், அவன் தொட்டு விட்டால் மோச்சம் கூட கையணைக்கும் அப்படின்ற மாதிரி தான். ஸோ எல்லாமே ரொம்ப ஒரு கற்பனை மிகுதியாக இருந்தாலும் கூட அது காதலில் வசப்படும் அப்படின்ற மாதிரி தான். 9:36 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல் மயிலிறகு தரக்கூடிய அடுத்த பாடல் அது, கேளுங்க ரசிங்க.

0: நெஞ்சம் கண்.
1: மனதை மயக்கக்கூடிய மெல்லிசை பாடல்கள் ஒவ்வொன்றும் அழகு. அதுலேயும் அன்பு தென்றல் வீசுதே மனம் பேசுதே, ரெண்டு பேரும் சொல்லிக்கிறாங்க இன்பம் இன்பம் என்றதே அப்படின்னு. ஆசை வந்த பின்னே அருகில் வந்த பெண்ணே, பக்கம் பார்த்து வந்தேனே பழகும் நெஞ்சை தந்தேனே. நல்லா இருந்ததுல. காலை மாலை காத்திருந்தேன், காதலுக்கே காத்திருந்தேன், குரல் கொடுத்தாய் ஓடி வந்தேன், குயிலை போல பாடி வந்தேன் அப்படின்னு ஒரு, எப்பயுமே குறிப்பாக பழைய பாடல்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் காதல் ஒவ்வொரு தருணங்களையும் ஒவ்வொரு கவிஞருக்கு ஏற்ற மாதிரி, ஒவ்வொரு பாடல் ஆசிரியருக்கு ஏற்ற மாதிரி, இன்னொன்று பாடல்களுக்கு ஏற்ற மாதிரி அது ஒவ்வொரு வித்தியாசமாக புலப்படுது அப்படின்னு சொல்லும், அது ரசிக்கக்கூடிய வகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 9:40 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசிச்சிட்ருக்கீங்க. இது மயில் இருக்குது.
2: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. மயில் இருக்கு நிகழ்ச்சியில நாம கேட்ட இந்த பாடல் கொஞ்சம் குமரி திரைப்படத்திற்காக KG யேசுதாஸ் மற்றும் பி வசந்தா.

பாடியது. இசையும் பாடலர் எஸ் வேதாச்சலம், பாடலாசிரியர் வாலி. சொல்லியிருந்தேன் இல்லையா, தேனினும் இனியத்தை விட்டாத இசைப்பாடல்கள், காலத்தை கடந்தாலும் கூட கருத்தை விட்டு நீங்காத மில்லிசை பாடல்கள், இன்னும் குறிப்பாக நம்மளுடைய மலர் நினைவுகளை குட்டி குட்டியாக அழகாக மீட்டெடுக்கக்கூடிய தருணம் இந்த 9-10 அப்படின்னே சொல்லலாம். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் கொஞ்சம் துள்ளல் இசை பாடல் அப்படின்னு சொல்லலாம். தொழிலாளி திரைப்படத்திற்காக ஸ்ரீகாளி கோவிந்தராஜன் எல்ஆர் ஈஸ்வரி பாடியது, பாடலாசிரியர் ஆலங்குடி சோமு, இசை கே வி மகாதேவன். இதில் வர்ற சிறுவாடி கோவிந்தராஜன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், தெய்வீக பாடல் அதிகமாக பாடியிருப்பாங்க அப்படின்னு. பட் இந்த பாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆலங்குடி சோமு நிறைய ஆங்கில வார்த்தைகளை தங்கிலீஷ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி கையாண்டிருப்பாங்க, அதையும் கரெக்டாக மீட்டருக்குள்ளே உட்கார வச்சிருப்பாங்க. பாடலை கேடுங்க, வரிகளை பின்னாடி பேசுவோம்.

0: காதலிலே ஆணும் பெண்ணும் ஈக்குவல் வெயிட், அதை கலைச்சிடவே வில்ல வந்தா இருக்குது ஃபைட்டு. படத்தோட சாரம்சமே அவ்வளோதான்ல மச்சான். இப்போ சொன்னது தான் நல்ல பாயிண்ட்டு. நம்ம மனசு ரெண்டும் என்றைக்குமே ஒரே ஜாயிண்ட். கியூட்டில் ஆழம் தெரியாமல் காலை விட்டு அவதி படமாட்டோம் மூளை கெட்டு ஒரு ஆணும் பெண்ணும் ரொம்ப அழகாக சுசிலிசமாக பாடக்கூடிய நல்ல ஒரு படலை கேட்டு மகிழ்ந்தோம். 9:45.
1: KMCH மருத்துவமனை நடத்தும் சிறுநீரக அறுவை சிகிச்சை முகாம் July 31 வரை ஞாயிறு தவிர காலை 9 முதல் மதியம் 3 வரை நடைபெற உள்ளது.
2: இம்முகாமில் சிறுநீரகம், சிறுநீரக பை, புரோஸ்டேட் மற்றும் சிறுநீரக புற்றுநோய்களுக்கான அதிநவீன சிகிச்சை, நுண்துளை ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை மற்றும் தளமில்லா லேசர் மற்றும் எம்போலிசேஷன் சிகிச்சைகள் அளிக்கப்பட உள்ளது.
1: மேலும் மருத்துவர்களின் இலவச ஆலோசனை மற்றும் சலுகை கட்டணத்தில் சிகிச்சைகள் செய்யப்படும்.
2: ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைகளின் முன்னோடிகள் KMCH மருத்துவமனை. முன்பதிவிற்கு 7418887411.
3: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன்.

0: நெஞ்சினிலே நினைவு முகம், நிலவிலும் தெரிவதும் அழகு முகம், ஆசை முகம், நெஞ்சினிலே நினைவு முகம். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் லைட்டாக ஒரு ஃபெட்டப் வந்துட்டால் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம் போயிடுவாங்க. அந்த மாதிரி ஆறுயிர் என்று அழைத்தவளை நான் ஓருயிர் நினைக்கும் போது என்னை தவிக்க விட்டுட்டல, நீ இல்லை இல்லை அது நீதி கிடையாதுல்ல அப்படின்னு அவர் சொன்னால், என்ன தான் சொன்னாலும் 1000 கோட்டைகள் கட்டி வச்சு அதில் அன்பையே தீபமாக ஏற்றி வச்சு நான் வந்து காத்துட்ருந்தேன், அந்த கோயிலில் எந்தையும் இல்லை, நான் கோரிய வரமும் கிடைக்கவில்லை அப்படின்ற மாதிரி ஃபெட்டப்பான ஒரு சுச்சுவேஷனில் பாடக்கூடிய ஒரு பாடலாக இருந்தது. பாடல் இடம்பெற்றிருந்த திரைப்படம் சித்ராங்கி. டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா, கே ஜமுனராணி பாடியிருந்தாங்க. பாடலுக்கான இசை வேதா, பாடலாசிரியர் குமா பாலசுப்ரமணியன்.
1: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள். அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
0: ஒன்பது மணி 53 நிமிஷம், ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. இது மயிலருக்கு நம்ம நிகழ்ச்சியில் நாம கேட்க இருக்கும் அடுத்த பாடல் கொஞ்சம் லைட்டாக சோகமாயிட்ட மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் பூஸ்டப் பண்ணிடலாமே அப்படின்றக்காக நம்ம நிகழ்ச்சியில் ஜிக்கி பாடின பாடல் பட்டுக்கோட்டை கலைஞர் சுந்தரோட பாட வரிகளில் விஷ்ணுநாதன் ராமூர்த்தி இசையில பாடல் உங்களுக்காக பாசவலை திரைப்படத்திற்காக கேளுங்க ரசிங்க.

0: அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: மயிலர்கோட நிகழ்ச்சியில நிறைவு பாடலா நீரில் கேட்ட பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடியது பி சிலாவோடு இணைந்து. இசையமைப்பாளர் கே வி மகாதேவன். பாடல் இடம்பெற்றிருந்தும் திரைப்படம் குங்குமம். பத்து மணி ஒரு நிமிஷம். ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103.3 FM-ல் நேர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் மனதோடு ரெயின்போ. இன்னைக்கு திங்கக்கிழமை அப்படிங்கிறதுனால கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில் கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு வரவேற்கிறேன். வரும்போது நேர்கள் 0-4-2-2 அப்படின்ற இணைப்பெண்ணோட 23-16-312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 23-17-04 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பு ஏற்படுத்தலாம். ஒரு வேலை லைன் கிடைக்கலன்னா நோ கோவம் எம்பாவும் பேசிக்கலி ஃபண்டமெண்டலி குட் பை அப்படிங்கிறனால என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணிடுங்க 9585-00-103 அப்படின்றது என் உங்களுக்காக காத்துட்டுருக்குன்றத மறந்துடாதீங்க, மறந்து இருந்துடாதீங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய முதல் நேருக்கு முன்னாடி ஒரு முக்கியமான அறிவிப்பும் கூட. இது வந்து 1981-1992 வரைக்கக்கூடிய இந்த இடைக்கால பாடலை கேட்டு ரசிப்பீங்கிற நம்பிக்கையோட நிகழ்ச்சி வரக்கூடிய முதல் நேர் வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார் எங்கிருந்துங்க?
3: கோவை செல்வபுரம் சையத் ரசூல்.
2: சையத் ரசூல் அவர்களே சொல்லுங்க.
3: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கீங்க. நீங்க?
3: நல்லா ரொம்ப நல்லா இருக்கேங்க.
2: சொல்லுங்க என்ன பாடல் இருக்கேன்.
3: எனக்கு வந்துங்க நான் போட்ட சவால் படத்துல இருந்து சுகம் சுகமே தொட தொடத்தானுங்கிற பாடலுங்க.
2: பாடல் வருது கேளுங்க ரசிங்க.
3: நன்றி நன்றிங்க.

0: இந்த மாதிரி நீங்க உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன வழிமுறை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. சமத்து பிள்ளையா சமத்து பையனா. ஓகேவா, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய நேர் யாரு, அவருக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கலாமா? வணக்கம். வணக்கங்க, யார் எங்க இருந்தங்க? ராமச்சந்திரன். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: ராஜாதி ராஜா பாட்டு. மீனம்மா மீனம்மா பாட்டு.
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
1: நன்றி.

0: தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமை விளைக நமது எஃப்எம் ரெயின்போ 103.3 10:12 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டு வச்சுட்டு இருக்கீங்க. இது மனதோட ரெயின்போ நேர்வுமான இந்த நிகழ்ச்சியில கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்க இருந்துங்க?
1: கருமத்தம்பட்டி வினோ மாநகர் வெள்ளிங்கிரி பேசுறேன் சார்.
0: வெள்ளிங்கிரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: இன்னைக்கு முந்தாணி முடிச்ச படத்துல இருந்துங்க, தென்னெஞ்சிருக்கலையே இந்த பாட்டு கொடுங்க. இனிய இரவு வணக்கம்
0: வருது பாடல் வருது கேளுங்க ரசிங்க.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் TRY நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் TRY TMT கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் எஃப்எம் ரெயின்போ 103 இன்றைய நமது நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள். அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகளின் வாசுதின நல்வாழ்த்துக்கள். 10:23 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டு ரசிட்டு இருக்கிறது மனதோடு ரெயின்போ. இந்த நிகழ்ச்சி விருப்ப நிகழ்ச்சி, நேர்களுக்கான நிகழ்ச்சி, அன்பு நிகழ்ச்சி, பாச நிகழ்ச்சி, பண்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டே போகலாம். இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில் முன்னதாக கூட ஒரு பாடல் கேட்டிருந்தோம் இல்லையா, வடவழியிலிருந்து உஷா ரவிக்குமார் கேட்டிருந்தாரு, பாடல் கேட்டு மகிழ்ந்திருப்போம். இந்த மாதிரி நீங்களும் நம்ம நிகழ்ச்சிகளை வந்து பங்கு பெறணும், உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணுன்னு அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் சொன்ன வழிமுறையில் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் யார், என்ன பாட்டு கேட்குறாரு அப்படின்னு கேட்கலாமா? வணக்கம், லைனில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இங்கிருந்துங்க?
3: மோகன் பேசுகிறேன்
2: சார். மோகன் சொல்லுங்கள், என்ன பாட்டு
3: வேணும்? பொதுவாக மனசு
2: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.
3: நன்றி சார்.

Yeah.

0: தினமும் காலை மணி 8:30 சைபாலின் இன்று ஒரு தகவல் நமது எஃப்எம் ரெயின்போ 103.3 10:29 ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 எஃப்எம்ல நேர்கள் கேட்டு சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. மனதோடு ரெயின்போ கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் மட்டுமே பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில் நீங்களும் உங்களுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஓடி வாங்க. நம்ம நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் எங்கிருந்து?
1: கோயம்புத்தூர் காண்டமலத்திலிருந்து குபேந்திரன் சார்.
0: குபேந்திரன் கவுண்டமாளித்திலிருந்து சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
1: சின்ன தம்பிலிருந்து போவோமா ஊர்வலம் சிங்கிளா பாடின பாடல்.
0: ஓகே, பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.
2: 10:34 மனதுடன் ரெயின்போ நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம், யார் இங்கிருந்து?
3: சிறுமை புதூர் ராமர் கோயில் இருந்து ஜி பங்காரு ராஜுங்க.
2: பங்காரு ராஜ், சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
3: மீண்டும் கோயிலா பார்த்துட்டீங்க, சின்னஞ்சு இரு வயதில் எனக்கோர் சித்திரம் தோணுதடி
2: பாடல் வருது
3: பாட்டுங்க சார்,
2: கேளுங்க ரசிங்க.

0: மனதோடு ரெயின்போ கேட்டுட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 103 FM-ல. இந்த மாதிரி மனசுக்கு பிடிச்சமான பாட்டு கேட்கறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம் இல்ல. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெறக்கூடிய இந்த நிகழ்ச்சியில நீங்களும் பங்கு பெறணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இருக்கக்கூடிய கொஞ்ச நேரத்தை சரியா பயன்படுத்துங்க. 0422 அப்படின்ற இணைப்பினோட 23 16 312 அப்படின்ற எண்ணுக்கோ அல்லது 23 17 04 6 அப்படின்ற எண்ணுக்கோ அழைப்பணி ஏற்படுத்தலாம். ஒருவேளை நினைக்கிறீங்களா வாட்ஸ்அப்பை பயன்படுத்துங்க. நம்ம நிகழ்ச்சி வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், லைன்ல இருக்கீங்க, பேசலாம். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஹலோ,
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: கடலோரை கவிதையில இருந்து கொடியில்லை மல்லிகைப்பூ
0: பாடல் வருது, கேளுங்க ரசிங்க.

0: உங்கள் நேர்த்தியான கட்டமைப்பு இனிதை தொடங்கட்டும். வாஸ்து நன்னாளில் பூமி பூஜை செய்யும் அனைவருக்கும் அம்மன் டிஆர்ஒய் நல்வாழ்த்துக்கள்.
1: அம்மன் டிஆர்ஒய் டிஎம்டி கம்பிகள் கால் நூற்றாண்டின் அடையாளம்.

0: 10:49 நேர்கள் கேட்டு ரசிச்சிருக்கீங்க மனதோட ரெயின்போ. கோயம்புத்தூர் மாவட்ட நேர்கள் பங்கு பெறக்கூடிய நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேர் வணக்கம்.
1: அன்பு அறிவிப்பாளர் சிவா அவர்களுக்கு இனி இரவு வணக்கம் கூறுவது செம்மேடு எஸ் பி ராஜகோபால் சார். வணக்கம்ங்க.
0: வணக்கம்ங்க. என்ன பாட்டு வேணுங்க
1: சார்? எனக்கு தெண்டலே என்னை தொடு படத்துல இருந்து தெண்டல் வந்து என்னை தொடு
0: பாடல் வருது
1: பாட்டுங்க சார். வாய்ப்புக்கு ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம் சார்.
0: நன்றி. வணக்கம்.

நேரம் 10:55. நேர்களின் கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்புகள். நாளை காலை 6 மணிக்கு காலை தென்றல் நிகழ்ச்சியில் குரலும் விளக்கமும். டாக்டர் மு வரதராசனார் அவர்களின் தெளிவுரையுடன் குரல் எண் 91 அதிகாரம் இனியவை கூறல். தொடர்ந்து சான்றோர் சிந்தனை கருத்து விளக்கம் வழங்குபவர் முனைவர் ஜி சுரேஷ் அவர்கள். நிகழ்ச்சியில் தொடர்ந்து டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், பி ஜெயச்சந்திரன், திருச்சி எஸ் எம் யூசப், பி சுசீலா, சூலமங்கலம் சகோதரிகள் ஆகியோர் பாடியிருக்கும் பக்தி பாடல்களை கேட்கலாம். காலை 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைக, காலை 7 மணிக்கு வணக்கம் கோயம்புத்தூர் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ, 7:30 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் 2026 தினசரி கண்ணோட்டம் டெல்லி அஞ்சல், 7:45 சுற்றுச்சூழல் ஆர்வலர் தீபக் வெங்கடாச்சலம் அவர்கள் வழங்கும் உரை கேட்கலாம். தொடர்ந்து நிகழ்ச்சியில் நம்மை சுற்றி 7:55 வானிலை அறிக்கை, தொடர்ந்து சேவை செய்திகள் இடம்பெறும். காலை 8 மணிக்கு ரெயின்போ வைப்ஸ் பொதுறிவினா இடம்பெறும். 8:30 ரெயின்போ வைப்ஸ் தொடர்ந்து கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குவர் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். காலை 9 மணிக்கு உலக ஹெபடைட்டிஸ் தினத்தையொட்டி ஹெபடைட்டிஸ் குறித்த விழிப்புணர்வு, கல்லீரல் ஆரோக்கியம் மற்றும் நோய் தடுப்பு முறைகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் மெடிக்கல் ஹேஸ்ட்ரோ என்ட்ரோலஜிஸ்ட் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்கள். 10 மணிக்கு போவோமா ஊர்கோளம், 10:30 கவிதையும் கானமும், 11:00 இன்றைய நேயர், 11:30 சாய்வு நாற்காலி. மூத்தோருக்கான நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வேளாண் இணை இயக்குநர் சபாநடேசன் அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி அமைப்பு சௌமியா. நண்பகல் 12 மணிக்கு வசந்த இளம் நிகழ்ச்சியில் ஹலோ தோல்.

பிற்பகல் 1 மணிக்கு லஞ்ச் டைம் கேம் ஷோ, 1:55 பாடல் ஒன்று, பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, உற்பத்தி இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை திட்டம், 2:30 ஒரு புறத்திலே கிராமப்புற தொழில்கள், புளியங்காய் வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சரஸ்வதி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம், 3:02 கிராமபோனும் 103, 3:30 NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரத நிகழ்ச்சி, மாலை 4 மணிக்கு மயக்கும் மாலை, 5 மணிக்கு சித்திர செவ்வானத்தில் கதைகள் வழியே திருக்குறள், 6 மணிக்கு பூச்சண்டு, 6:40 டீ கடை. 7:25 ஏறும் ஊரும் முதலில் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து தென்சேரிமலை உழவர் உற்பத்தியாளர் நிறுவனத்தில் காய்கறி மற்றும் கீரை விதைகள் விற்பனை செய்வது குறித்து அதன் செயலாளர் கே ரவிச்சந்திரன் அவர்களுடன் நேர்முகம். 8:00 மியூசிக் பை தி வே, 9:15 காலத்தை வென்று நிற்கும் காவிய பாடல்களின் தொகுப்பு மயிலருக்கு, 10:00 மனதோடு ரெயின்போ, 10:55 நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு வானிலை அறிக்கை, 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சி அனைத்தும் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். தொடர்ந்து இன்றைய வானிலை அறிவிப்பு. கோயம்புத்தூரில் பதிவான வானிலை, அதிகபட்சமாக வெப்பநிலை 31°C, குறைந்தபட்சமாக 24°C. திருப்பூரில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 34°C, குறைந்தபட்சமாக 25°C. ஈரோட்டில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 35°C, குறைந்தபட்சமாக 26°C. சேலத்தில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 34°C, குறைந்தபட்சமாக 25°C. ஊட்டியில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 22°C, குறைந்தபட்சமாக 17°C. பாலக்காட்டில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 30°C, குறைந்தபட்சமாக 24°C. நேரம் 10:59. இரவு 11:00 முதல் காலை 5:51 வரை நிகழ்ச்சிகள் அனைத்தும் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நன்றி, வணக்கம்.

நேர்களே, பராமரிப்பு பணிகள் காரணமாக இன்று இரவு பண்பலை 101.4 தரவழி ஒளிபரப்பு இரவு 11 மணி முதல் காலை 5:54 வரை இராது. நியூஸ் ஆன் ஏர் ஆப்பில் நிகழ்ச்சிகளை கேட்கலாம்.

திசையட்டும் இசையை அசைபோட வைக்கும் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 குமரி பண்பலை 101 கோயம்புத்தூர் எஃப்எம் 103 திருச்சி எஃப்எம் 102.1 மதுரை எஃப்எம் 103.3 ரெயின்போ எஃப்எம் 101.4 கும்பகோணம் பண்பலை 101.6 வேலூர் பண்பலை 100.4 திருப்பத்தூர் பண்பலை 100.1 இனிமையான இரவு பொழுதில் இனம் தரும் பாடல்களோடு ராம் சரோசன். சாதனா சர்க்கம் சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் வைரமுத்துவின் வரிகளில் சிட்டிசன்.

இனிக்க இனிக்க பாடல்கள், இரவு நேர தேடல்கள் இணைந்திருக்கிறோம். மனசு மயங்கும் நட்புக்காக படத்தின் பாடலை தொடர்ந்து ஹரிணி பாடிய தேவாவின் இசையில் நேருக்கு நேர்.

இரவும் கிறங்கும் மனசு மயங்கும். 11:25 கடிகாரமுள் கலந்து கொண்டிருக்கும் வேளையில் இணைந்திருக்கிறோம். விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1 இல் மனசு மயங்கும்.

நினைத்தேன் வந்தாய் படத்திலிருந்து பாடலை ரசித்தோம். நிகழ்ச்சியை அடுத்ததாக அலங்கரிப்பது எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடிய பிரியமுடன்.

பூவெல்லாம் உன்வாசம் படத்தில் இருந்த பாடலை கேட்டோம். மனசு மயங்கும் நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். நிகழ்ச்சியின் நிறைவாக தம்பி காதல் மன்னன் படங்களிலிருந்து அடுத்தடுத்து பாடல்கள் கேட்ட பாடல்கள் உங்களை கிறங்கடிக்க செய்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். இணைந்திருங்கள் ஆகாஷ்வாணியோடு. காற்றோடு நீங்கள், உங்களோடு ராம் சரோசன்.

நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. நள்ளிரவு 12 மணியிலிருந்து அதிகாலை 5:54 மணி வரை நமது நிலையத்தில் மேற்கொள்ளப்பட உள்ள பராமரிப்பு பணிகள் காரணமாக 102.3 விவித் பாரதி தமிழ் பண்பலை அலைவரிசையில் தரைவழி ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. நியூஸ் ஆன் ஏர் செயலி வழியே நிகழ்ச்சிகளை நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இந்த புதிய நாளில் உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டும். அனைத்து உயிர்களின் வாழ்விலும் இன்பம் நிறைய வேண்டும். வாழ்த்துக்களோடு விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3, குமரி பண்பலை 101, கோயம்புத்தூர் எஃப்எம் 103, மதுரை எஃப்எம் 103.3, திருச்சி எஃப்எம் 102.1, ரெயின்போ எஃப்எம் 101.4, கும்பகோணம் பண்பலை 101.6, வேலூர் பண்பலை 100.4, திருப்பத்தூர் பண்பலை 100.1.
2: காற்றின் மொழி.

சோழுக்கும் மாப்பிள்ளை புள்ளி எழுந்து விட்டானோ, தேன் அள்ளி குடித்து விட்டானோ, தொட்டு தழுவிய சோழுக்கும் மாப்பிள்ளை புள்ளி எழுந்து

பகைவர் முகம் பார்த்து புலியாக சீரும் நிலத்தில் உயிர் வைத்து

0: சேர்ந்தவர் யாரு? வள்ளலார்.
1: அறிவில் உயர்ந்தவர் யாரு? ஆமா, வள்ளுவர்.
0: பாட்டில் உயர்ந்தவர் யாரு?
2: ஆமா,
0: பாரதியார்.
1: பேச்சில் உயர்ந்தவர் யாரு?

0: கசவு எட்டணா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, கடைசியில் துந்தனா.
1: Five, six, seven, eight.
2: Five, eight.

琢磨。

0: சமத்தா நீங்க அசடா, சமத்தா இருந்தா கொடுத்தேளா, அசடா இருந்தா பருத்தேளா.
1: ஏண்டி புதுசா கேக்குற என்ன?

0: தந்திரம் வந்தா பொல்லாத வண்டி கிட்டு.
1: என்னத்தை செய்வே?
0: சொன்னத்தை செய்வேன்.

குல பண்புதனை விதைத்து

한단아, 야박한 눈치리 완다디 난바니 난바니 난바니 한단아.

இந்த நாள் அன்று போல் இன்பமாய் இல்லையே, அது ஏன் ஏன் ஏன் நண்பனே அந்த நாள்.

பாடம் படிப்பு ஆட்டம் பாட்டம் இதைத் தவிர வேறு எதை கண்டோம்? புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, புத்தகம் பையிலே புத்தியோ பாட்டிலே, பள்ளியை பார்த்ததும் ஒதுங்குவோம் மழையிலே. நித்தமும் நாடகம் நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம், நித்தமும் நாடகம் நினைவெல்லாம் காவியம்.

அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பனே நண்பனே நண்பனே, இந்த நாள் அன்று போல் இன்பமாயில்.

0: அவனவன் நெஞ்சிலே ஆயிரம் ஆசைகள், அழுவதும் சிரிப்பதும் ஆசையின் விளைவுகள்.
1: பெரியவன் சிறியவன், நல்லவன் கெட்டவன், உள்ளவன் போனவன் உலகிலே பார்க்கிறோம். எண்ணமே சுமைகளாய், இதயமே பாரமாய், எண்ணமே சுமைகளாய், இதயமே பாரமாய், அவர்கள் செய்தவன் எவனுமே தவிக்கிறான் அழுகிறான்.

0: மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்

இன்பத்தின் மனத்தில்

நேரம் 5:25. தெய்வீக ராகத்தில் அடுத்ததாக ஆர் வேதவள்ளி பாடிய ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம்.